இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 26 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 2 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 16 தேதி சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் காலை 5 மணி 56 நிமிடம்.

0: இசை கேட்டீர்கள்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனிவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி பங்கேற்கும் மழலை ஆர் அமிழ்த மஞ்சு, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் JK குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர், பட்டுக்கூடு அங்காடி விலை நிலவரம், உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தருமபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையத்தின்

0: இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:35 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரியின் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புனல். 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திருக்குன்றக்குடி பொன்னம்பலடிகளார் அவர்கள். 9:05 வானொலியில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் உள்ள கல்வி வாய்ப்புகள் நேரலையில் பங்கேற்கிறார் தருமபுரி லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் கே தண்டபாணி அவர்கள். 10 மணிக்கு மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். 10:05 நீங்கள் கேட்டவை. 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 உங்கள் களம் இன்று உழைப்போம் உயர்வோம் சந்தாரப்பட்டி முனியப்பன் அவர்களோடு நிர்வாகம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்போம் மற்றும் எல்லிசை. 1:10 நேயர் விருப்பம். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 மணிக்கு விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கால்நடைகளுக்கான காப்பீடு குறித்து மாதாவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் பி திலகர் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 தமிழருவி. இன்று தன்னம்பிக்கையும் தமிழும் உரை வழங்குபவர் காரிமங்கலம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வாளர் சி ஆனந்தசைனி அவர்கள். 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடை திடுவினாக்கள். 5 மணிக்கு திரை இசை. 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸின் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 பாட்டுதான். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜே என் மருத்துவமனையின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். 7 மணிக்கு திரை இசை. 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். 7:25 வயல்வெளி என்ற நிகழ்ச்சியில் வீரிய ஒட்டு ஆமணக்கில் உர மேலாண்மை பகுதி 1. சேலம் ஏத்தாப்பூர் மரவழி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எஸ் கே நடராஜன் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து புறக்கடையில் வண்ண மீன் வளர்ப்பு. ஓசூர் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் சி பால்பாண்டி அவர்களோடு நேர்முகம். 8 மணிக்கு இளம் தென்றல். இன்று தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில். 10 மணிக்கு சுகமானராகுங்கள். இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். நேயர்கள் இதுவரை இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக. இணைந்திருங்கள் நேயர்களே.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Prime Minister Narendra Modi arrived in the Netherlands late last night on the second leg of his five-nation tour aimed at deepening India's strategic and economic ties with European nations. Mr. Modi was received by the Dutch Foreign Minister Toon Berendsen upon his arrival at Amsterdam Airport. Mr. Modi reached the Netherlands after a brief stopover in the United Arab Emirates, where he held talks with UAE President Mohammed bin Zayed Al Nahyan in Abu Dhabi. At the hotel in The Hague, the Prime Minister was accorded a grand welcome with cultural and musical performances by the Indian diaspora. Dutch troops also greeted him ceremonially. Our correspondent covering the Prime Minister's Netherlands visit has filed this report. During the visit, the Prime Minister will hold bilateral talks with Dutch Prime Minister Rob Jetten and will call on their Majesties, the King and the Queen. The visit carries significance beyond bilateral ties and is expected to shape broader India-EU relations following the recently concluded India-Europe Free Trade Agreement. On Saturday, PM Modi will address the Indian community and meet CEOs of leading Dutch companies. Several important agreements are expected to be signed, particularly in the fields of semiconductor chips and AI, where the Netherlands stands as a global leader. After concluding his visit to the Netherlands, Prime Minister Modi will travel to Gothenburg in Sweden tomorrow on the third leg of his five-nation tour. Mr. Modi will hold bilateral talks with his Swedish counterpart, Ulf Kristersson.

0: The government has imposed a special additional excise duty of 3 rupees per litre on export of petrol. According to official Gazette notifications issued by Ministry of Finance yesterday, the special additional excise duty on diesel exports has been brought down to 16 rupees 50 paise per litre from 23 rupees. The special additional excise duty on aviation turbine fuel has also been reduced to 16 rupees from 33 rupees a litre. The revised rates will remain in force for the next fortnight, beginning today. There has been no change in the existing excise duty rates for petrol and diesel for domestic consumption. Prime Minister Narendra Modi has reiterated government's commitment to improving ease of doing business and ease of living for the countrymen. In a social media post, Mr. Modi rejected a media report on imposing cess, tax or surcharge on foreign travel. He said the report is completely false and there is not an iota of truth in it. The Prime Minister said there is no question of imposing any such restrictions on foreign travel. Central Board of Secondary Education has issued a notice outlining post-result declaration facilities for Class 12 students, reaffirming its commitment to a fair and transparent evaluation process. In the notice, the Board said students dissatisfied with their results can avail a two-stage review system. In the first stage, students may apply online for scanned copies of the evaluated answer books, which can be downloaded for review. In the second stage, students can seek verification of discrepancies or request re-evaluation of specific answers based on the marking scheme. CBSE said applications for scanned copies can be submitted online from the 19th to the 22nd of this month at a fee of 700 rupees per subject. Applications for verification and re-evaluation can be submitted between the 26th and 29th of this month. Israel and Lebanon have agreed to a 45-day extension of their ceasefire after another round of talks in Washington, the U.S. State Department said today. It comes after two productive days of talks and will be followed by more negotiations on June 2 to 3, State Department spokesman Tommy Pigott said. A shaky truce between Israel and the Hezbollah militant group in Lebanon had been due to end on Sunday. In a social media post, Pigott said they hope these discussions will advance lasting peace between the two countries, full recognition of each other's sovereignty and territorial integrity, and establishing genuine security along their shared border. In IPL cricket, host Lucknow Super Giants defeated Chennai Super Kings by 7 wickets at Ekana Stadium last night. Chasing a target of 188 runs, Lucknow Super Giants overhauled the winning mark in 16.4 overs, riding on Mitchell Marsh's fabulous innings of 90 runs in just 38 balls. Marsh was also adjudged player of the match. In today's fixture, host Kolkata Knight Riders will take on Gujarat Titans at the iconic Eden Gardens at 7:30 p.m. this evening. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: ஔவையார் ஆத்திச்சூடி தந்து அறம்போதித்தார். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி தந்து வீரமூட்டினார். அந்த வரிசையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தனது இளைஞர் இலக்கியம் வழியாக குழந்தைகளுக்கு தித்திக்கும் தமிழில் தீர்க்கமான வாழ்வியல் நெறிகளை வழங்கியுள்ளார். அதில் மிக முக்கியமானது நேர்பட ஒழுகு. நேர்பட ஒழுகு என்றால் நேர்மையான பாதையில் வாழ்வை நடத்து என்று பொருள். அந்த அறத்தை பாரதிதாசன் எவ்விதம் எளிமையாக விளக்குகின்றார் என்பதை பற்றி இன்று காண்போம். பாரதிதாசனின் அறம் என்பது வெறும் ஏட்டுச் சுரக்காய் அல்ல, அது அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் பிரதிபலிக்க வேண்டிய ஒன்றாகும். தரையில் உட்கார வேண்டாம், ஒரு தடுக்குமோ இல்லை உன் வீட்டில் என்று தொடங்கும் கவிஞர் தூய்மை முதல் பாதுகாப்பு வரை மிக நுணுக்கமான ஒழுக்கங்களை கற்பிப்பதோடு ஒரு மனிதன் தன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய மிக உயரிய வாழ்வியல் விழுமியங்களையும் எடுத்துரைக்கின்றார். குறிப்பாக கடன் வாங்காமல் இருப்பது மற்றும் வருமானத்திற்குள் திட்டமிட்டு செலவு செய்வது ஒருவனை தற்சார்புடையவனாக மாற்றும் என்றும், முறையான உணவின் மூலம் உடலையும் உண்மைக்காக போராடும் போது தளராத மன உறுதியையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகின்றார். பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் தன்னிடம் உள்ளதை சிறப்பாக பாதுகாப்பதே உண்மையான அறம் என்பதை மிக

0: எளிய சொற்களில் கவிஞர் இங்கே வலியுறுத்துகின்றார். சட்டையை கரியாகாமல் பார்த்து கொள்வது, தண்ணீரில் கண்டபடி ஆடாமல் இருப்பது, எரியும் நெருப்பின் முன் எச்சரிக்கையோடு இருப்பது என உடல் நலத்தையும் தூய்மையையும் முதல் அறமாக அவர் முன்வைக்கின்றார். சரியான வழியில் நடப்பாய் என்று அவர் சொல்லும்போது அது கால்களால் நடக்கும் பாதையை மட்டுமல்ல, வாழ்வின் ஒழுக்க பாதையையும் குறிக்கின்றது. கவிஞரின் தனிச்சிறப்பு அவர் அறத்தோடு பகுத்தறிவையும் புகட்டுவதுதான். ஏமாறாதே என்ற பாடலில் சந்தையில் பொருள் வாங்கும் போது கூட ஒருவன் எப்படி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறார். ஆரஞ்சு பழத்தையும் தம்பி, நீ ஆராய்ந்து பார்த்த பின் வாங்கு. இது வெறும் பழத்தை பற்றியது மட்டுமல்ல, வாழ்வில் நாம் எதை ஏற்றுக்கொண்டாலும் அதை ஆராய்ந்து பார்த்து ஏற்க வேண்டும் என்பதற்கான பாடம். நெய்யில் கொழுப்பு, வெண்ணெயில் மாவு என உணவில் நடக்கும் கலப்படத்தை சுட்டிக்காட்டும் கவிஞர் ஐயப்பட வேண்டும் இவற்றில், மிக ஆராய்ந்து பார்த்த பின் வாங்கு என்கின்றார். ஏமாறாமல் இருப்பது ஒரு அறிவு சார்ந்த அறம் என்பதை அழகாக பதிவு செய்கின்றார். களவு மற்றும் ஏமாற்றாதே என்ற பாடல்கள் வழியாக மிக சிறிய திருட்டும் மலையளவு குற்றம் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார். கற்கண்டு கேட்கும் போது கடுகை மறைப்பதும் மிளகை அள்ளி மறைப்பதும் ஒருவன் புகழை கெடுக்கும் செயல்கள். கடுகளவு களவாடல், மலையளவு குற்றம் என்ற அடிகள் இன்றும் நம் காதுகளில் ஒழிக்க வேண்டியவை. அதேபோல் மறதி கெடுதி என்னும் தலைப்பில் ஒரு வேலையை செய்து முடித்த பிறகு அதற்கான கருவியையோ அல்லது பொருளையோ உரிய இடத்திலே மீண்டும் வைக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒழுக்கத்தை கற்பிக்கின்றது. கண்ணப்பன் என்ற சிறுவன் ஊசியையும் எண்ணெய் புட்டியையும் எடுத்த இடத்தில் வைக்க தவறியதால் அடுத்த நாள் இருட்டில் அவற்றை தேடும்போது தேல் கொட்டுவதற்கும் பெருச்சாலி கடிக்கும் ஆளாகின்றான். பொருட்களை எடுத்த இடத்தில் வைப்பது என்பது வெறும் அடுக்கி வைக்கும் வேலை மட்டுமல்ல, அது நமது பாதுகாப்பு மற்றும் நேரத்தை சேமிக்கும் ஒரு சிறந்த வாழ்வியல் அறம் என்பதை இப்பாடலில் நகைச்சுவை கலந்த எச்சரிக்கையுடன் விளக்குகின்றார். ஒழுங்கு என்பது வாழ்வின் பாதுகாப்பிற்கு எவ்வளவு அவசியம் என்பதை இது உணர்த்துகிறது. முடிவாக பாரதிதாசன் காட்டும் நேர்பட ஒழுகு என்பது அநீதி கண்டால் தடியை தூக்கும் வீரம், ஏழையை வாழ வைக்கும் கருணை, கடன் வாங்காத சிக்கனம் மற்றும் உண்மைக்காக பாடுபடும் உறுதி ஆகியவற்றின் கலவை. தகத்தக்க புகழினை தேடு, நீ தமிழரின் வழியினில் வந்தாய் என்ற கவிஞரின் முழக்கத்தை ஏற்று நாமும் நேர்மையான தெளிவான பாதையில் பயணிப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைகிறோம். இது பக்தி மாலை.

பக்தி மாலையில் முதல் பாடலாக உன்னி மேனன் பாடியிருக்கக்கூடிய ஏகாந்தம் ஆனது என துவங்கும் பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
3: ஆறு மணி 25 நிமிடம் பக்தி மாலையில் அடுத்த பாடல் நாகூர் EM அனிஃபா பாடியிருக்கக்கூடிய கோடான கோடி என துவங்கும் பாடல்.

எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஜாலி ஆப்ரகாம் பாடியிருக்கக்கூடிய இயேசு என் பரிகாரி இனத்தவங்கும் பாடல் கேட்டு ரசிக்காம் இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் நேரம் காலை 6:35 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். கோடை காலத்தில் கால்நடைகளை பராமரிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். விவசாயிகளுக்கு வேளாண்மைக்கு அடுத்தபடியாக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவது கால்நடையாக ஆகும். அந்த கால்நடைகள் இந்த கடுமையான கோடை காலத்தில் கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாப்பது எப்படி என்பதை தெரிஞ்சுக்கணும். கால்நடைகள் விவசாயிகளுக்கு இரண்டாவது கண். அதை கோடையில் வெப்ப அயற்சியிலிருந்து பாதுகாப்பது விவசாயிகளின் பொறுப்பாகும். இந்த காலகட்டத்தில் பால் மற்றும் முட்டை இடுவது குறையும். சரிவர தீவனம் உட்கொள்ளாத காரணத்தால் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்தன்மை குறையும். இதை தடுக்க கால்நடை பாதுகாப்பு சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கணும். கால்நடைகளுக்கு ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 தடவை பாதுகாக்கப்பட்ட நல்ல குடிநீரை கொடுக்கணும். மேய்ச்சலுக்கு சென்றாலும் கூட அங்கங்கே மேய்ச்சல் நிலங்களில் குடிநீர் தொட்டிகளை அமைத்து குடிநீரை நிரப்பி குடிப்பதற்கு வைக்கணும். மாடுகள் குடிக்கும் நீரில் அடர் தீவனத்தை கலந்து கொடுக்கலாம். வெப்ப அயற்சியை தடுக்க மாட்டு கொட்டைகளில் மின்வசிரி வைக்கணும். மேலும் கொட்டகினுள் மீதுள்ள வெப்பத்தை குறைக்க நீர் பீச்சு தெளிக்கலாம். எருமை மாடுகளை வெப்ப அயற்சியிலிருந்து மேலே குளியல் தொட்டிகளை உருவாக்கிடலாம். மேய்ச்சலுக்கு காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 3 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் மேய்ச்சலுக்கு அனுப்பணும். கடுமையான வெயில் நேரத்தில் மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. வெள்ளாடுகளை விட செம்மறி ஆடுகள் உடலில் உரோமங்கள் அதிகமாக இருப்பதால் வெப்ப அயற்சியால் பாதிப்பு ஏற்படும். ஆடுகளுக்கு தேவையான சோடியம் பொட்டாசியம் சத்துக்களை கொடுப்பதுடன் தாது உப்பு கட்டிகளையும் கட்டி தொங்கவிட வேண்டும்.

இவைகள் அவ்வப்போது அவற்றை நாக்கால் சுவைத்து கொள்ளும். ஒரு ஆடு 8 முதல் 12 லிட்டர் தண்ணீர் தினசரி பருகிட வேண்டும். கோழி மற்றும் பறவைகளை எப்படி பராமரிக்கிறது? கோழிகளால் வெப்ப காலங்களில் அதிகமாக தீவனம் உட்கொள்ள முடியாது. இதனால் கோழிகள் எடை குறையும், முட்டையிடும் திறனும் வெப்ப அயற்சியால் பாதிக்கப்படும். கோழி கூண்டுகளில் காற்றோட்ட வசதி ஏற்படுத்திட வேண்டும். கோழி பண்ணையை சுற்றி வெப்ப தாக்குதலை தடுக்க தடுப்பான் அமைக்க வேண்டும். கோழிகளுக்கு பகல் நேரத்தில் தீவனம் வழங்கக்கூடாது. விடியற்காலை இரவு நேரத்தில் வழங்காமல் குடிநீரில் வைட்டமின் சி 10 மில்லி கிராம் கலந்து கொடுக்கணும். வெப்ப அயற்சியை நீக்க பி காம்ப்ளெக்ஸ், குளுக்கோஸ் போன்றவற்றை கலந்து கொடுக்கலாம். செல்லப்பிராணிகள் கடுமையாக வெயிலில் நேரத்தில் வாகனங்களை எடுத்து செல்லக்கூடாது. பறவைகளுக்கு அங்காங்கு குடிநீர் பாத்திரங்களை கொண்டு நீர் நிரப்பி வைக்கணும். அடுத்து இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பங்கு. பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் தாவர பூச்சிக்கொல்லிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை இயற்கை வழிகளில் தயாரிக்கப்படும் மருந்துகளாகவும் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாகவும் அறியப்படுகின்றன. தாவர பூச்சிக்கொல்லிகள் என்பவை வேம்பு, துளசி, ஆடாதொடை, நொச்சி, அகத்தி, பூண்டு, மிளகாய் போன்ற தாவரங்களிலிருந்து திரட்டப்படும் பொருட்களாக தயாரிக்கப்படுகின்றன. இவை பூச்சிகளை விரட்டி அடிப்பதோடு அவற்றின் வளர்ச்சியும் தடுக்கின்றன. இரசாயன பூச்சிக்கொல்லிகளைப் போல இவை மண், நீர், காற்றை பாதிக்காமல் பயிர்களை பாதுகாக்கின்றன. இவற்றின் பயன்பாடு இயற்கை வேளாண்மையில் முக்கியமானது. பயிர்களுடைய சேதத்தை தடுத்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்கின்றன. தாவர பூச்சிக்கொல்லிகள் நன்மை செய்யும் பூச்சிகளை அழிக்காது. அதனால் இயற்கை சமநிலையை பராமரிக்கப்படுகின்றன. ரசாயன மருந்துகள் 99% சுற்றுச்சூழலை பாதிக்கின்றன. இவை உணவு சங்கிலியில் நச்சுத்தன்மையை ஏற்படுத்துவதில்லை. விவசாயிகள் இவற்றை எளிதில் தயாரித்து பயன்படுத்தலாம். நீண்ட கால பயன்பாட்டில் பூச்சி எதிர்ப்பு திறனும் பெறுவதில்லை. வேப்பங்கொட்டை கரைசல், கம்பளி புழு, அஸ்வினி, தத்துப்பூச்சி, இலை சூட்டுப்புழு போன்றவற்றை கட்டுப்படுத்தும். துளசி, பூண்டு, மிளகாய் சாறு பயிர்களை உண்ணும் பூச்சிகளை விரட்டும். நொச்சி, அகத்தி தாவரங்கள் துகள் வடிவில் பயன்படுத்தப்படுகின்றன. இவை பசை அல்லது சாறு வடிவிலும் கிடைக்கின்றன. வேம்பு எண்ணெயை சோப்பு நீருடன் கலந்து தெளிக்கலாம். 50 கிராம் வேப்பமிளைகளை 1 லிட்டர் நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி பயன்படுத்தணும். பூண்டு 50 கிராம், மிளகாய் 25 கிராம், தண்ணீர் 1 லிட்டர் அனைத்தையும் 24 மணி நேரம் ஊற வைத்து தெளிக்கணும். இவற்றை காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிப்பது சிறந்தது. 10 லிருந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை திரும்ப தெளிக்கணும். வீட்டு தாவரங்களுக்கு இவை பயன்படுத்தலாம். இயற்கையானவை என்பதால் இது பாதுகாப்பானவை. குறிப்பிட்ட பயிர்களுக்கு மட்டுமே பயன்பாடு. அதாவது பார்த்திங்கன்னா பயிர்களை தாக்கும் பூச்சிகளை வேறுபடுத்தி பார்த்து மருந்து தேர்ந்தெடுக்கணும். உதாரணமாக சாறு உறிஞ்ச பூச்சிகளுக்கு வேம்பு சிறந்தது. மரப்பயிர்களுக்கு ஆடாதொடை, நொச்சி பயன்படுத்தப்படுகின்றன. தோட்டக்கலை பயிர்களில் உயிரியல் முறையுடன் இணைத்து பயன்படுத்தினால் சிறந்த பலன். பூஞ்சை பாக்டீரியா கொல்லிகளுடன் கூடுதல் பாதுகாப்பு. ரசாயன மருந்துகளுக்கு மாற்றாக இவை பயன்படுத்தப்பட்டாலும் சரியான அளவு கவனிக்க வேண்டும். அதிக அளவு பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம். விவசாயிகளுடைய பயிற்சி பெறுவது அவசியம். இயற்கை வேளாண்மைக்கு ஏற்றவாறு உயிரியல் பூச்சிக்கொல்லிகளை இணைப்பது சிறந்தது. அங்கக வேளாண்மை கொள்கையின்படி பொருளாதார சேத நிலையை தடுக்கணும். தாவர பூச்சிக்கொல்லிகள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. 2025 விவசாயிகள் சவால்களுக்கு இயற்கை தீர்வாக அறியப்படுகின்றன. நிலம் மற்றும் விவசாயத்தை ஊக்குவிக்கின்றன. இவை பயன்படுத்துவதன் மூலம் உணவு பாதுகாப்பும் சுற்றுச்சூழலும் பாதுகாப்பும் சாத்தியமாகின்றன. அடுத்து இந்த கோடை காலத்தில் செல்லப்பிராணி பராமரிக்கணும். வெயில் தாக்கம் மனிதர்களாகிய நம்மை வெகுவாக தாக்கும் தருவாயில் பாதுகாத்து கொள்ள நிழலை தேடுகிறோம். குளிர்ந்த நீரை பருகுகிறோம். குளிரூட்டிகளை நாடுகிறோம். இதுபோல் நம் வீட்டில் வளரும் செல்லப்பிராணிகளான நாய்களுக்கும் இது செய்வது முக்கியம். இவற்றில் அனைத்தும் கொடுத்து முடிந்தால் மிக சிறந்தது. ஏனெனில் வெயிலின் தாக்கத்தால் அவைகளுக்கு வெப்ப அயற்சி ஏற்பட வாய்ப்புள்ளது. எப்போதும் புதிய மற்றும் சுத்தமான குடிநீர் கிடைக்க வேண்டும். சில நேரங்களில் தண்ணீர் ஐஸ் சேர்த்தால்

0: உடல் சூட்டை குறைக்க உதவும். இது நீர் சத்து இழப்பை தடுக்கவும் அதிக மூச்சு திணறலை குறைக்கவும் உதவும். அதிகாலை மாலை நேரங்களில் மட்டுமே செல்லப்பிராணிகள் நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்வது நல்லது. சாலைகள் மிகவும் சூடாக இருக்கும்போது அவற்றின் கால் பாதங்கள் பாதிக்கப்படலாம். நிழலான பாதைகளை தேர்வு செய்யணும். அதிக நேரம் வெளியில் விடாமல் கவனிக்கணும். சூடான தரையை கையால் தொட்டு சரிபார்க்க வேணும். நிறுத்தப்பட்ட கார் உள்ளே வெப்பநிலை மிக விரைவாக அதிகரிக்கும். சிறிது நேரம் கூட விட்டு சென்றால் வெப்ப அயற்சி ஏற்படும் அபாயம் உள்ளது. வெப்ப அயற்சி அறிகுறிகளை கவனிக்கணும். இதய துடிப்பு அதிகரிக்கும், சோர்வு, கண்கள் மங்குதல், அதிக மூச்சு விடுதல். இது தெரிந்தால் உடனே கால்நடை மருத்துவரை அணுகணும். இதற்கு முன் உடலை குளிர்விக்க ஐஸ் பயன்படுத்தலாம். வெயில் இருந்தால் மர நிழல் அல்லது கூரை ஏற்பாடு செய்யணும். வீட்டில் காத்தாடி அல்லது ஏசி பயன்படுத்தணும். குளிரூட்டும் மேட் அல்லது ஈரத்துணிகளை பயன்படுத்தலாம். தினசரி முடி துலக்குதல் மூலம் அதிக முடி நீங்கும். இது உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் உதவும். நீண்ட முடி உள்ள செல்லப்பிராணிகளுக்கு லேசான திருத்தம் செய்யணும். பூச்சிகள் அதிகமாக இருக்கும் மருந்து, காலர் போன்றவற்றை பயன்படுத்தலாம். வீட்டில் தயாரிக்கும் குளிரூட்டு உணவுகள் என்னென்னு பார்த்தோம்னா, தயிர், கோழி துண்டுகள், ஐஸ், பல ஐஸ் ஆகியவற்றை சீரான இடைவெளியில் உடல் சூட்டை தணிக்கலாம். குட்டி நாய்களுக்கு பார்வை வைரஸ் தடுப்பூசி அவசியம். கால்களை சூடான தரையிலிருந்து பாதுகாக்கவும் எப்போதும் குடிக்க மற்றும் குளிக்க தண்ணீர் கிடைக்க செய்யணும். பழங்களும் கொடுக்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Tல வொர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வொர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500 509984.

நேர்களே, இன்று காலை 6:55 தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி இன்று பங்கேற்கும் அருடை ஆர் அமிழ்தமஞ்சு. நேர்களே, பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கான செஸ் வரி அல்லது கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட உள்ளதாக ஊடக நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையை பிரதமர் திரு மோடி தனது சமூக வலைதள பதிவில் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அந்த அறிக்கை முற்றிலும் பொய்யானது என்றும் அதில் ஒரு துளிக்கூட உண்மையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கு இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ஆம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்து பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பெரன்சன் வரவேற்றார். தி ஹேக் நகரில்

ஹோட்டலில் பிரதமருக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் அந்நாட்டு மன்னர் மற்றும் அரசியையும் அவர் சந்தித்து பேசுகிறார். அண்மையில் கையெழுத்திடப்பட்ட இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளை தாண்டி இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான பரந்த உறவுகளை வடிவமைப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் அந்நாட்டுடன் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப் பொருள் கடத்தல் குழுக்களை முறியடிப்பதற்கான விரிவான திட்டத்தை இந்திய பாதுகாப்பு படைகள் தயாரித்துள்ளதாக கூறினார். இந்த இலக்கை நோக்கி அவை தீவிரமாக முன்னேறி வருவதாக

0: கூறப்படுகிறது. 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப் பொருள் கடத்தல் குழுக்களை முறியடிப்பதற்கான விரிவான திட்டத்தை இந்திய பாதுகாப்பு படைகள் தயாரித்துள்ளதாக கூறினார். இந்த இலக்கை நோக்கி அவை தீவிரமாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தல் என்பது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, அது சமூக மற்றும் எதிர்கால சந்ததியினர் மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதால் இதற்கு விரிவான கூட்டு நடவடிக்கை தேவை என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் எல்லையை ஒரு பாதையாக பயன்படுத்தி 1 கிராம் போதைப் பொருள் கூட நாட்டிற்குள் நுழைவதற்கோ அல்லது வெளியேறுவதற்கோ அனுமதிக்கப்படாது என்று திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், டீசல் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி 23 ரூபாயிலிருந்து 16.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியும் லிட்டருக்கு 33 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றி அமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும். அதே நேரத்தில் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான தற்போதைய கலால் வரி விகிதங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்கள் மீதான இந்த சுமையை மத்திய அரசு உடனே குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளுக்கு பிந்தைய மறு ஆய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நியாயமான மற்றும் வெளிப்படையான மதிப்பீட்டு முறையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தங்களது தேர்வு முடிவுகளில் திருப்தியில்லாத மாணவர்கள் 2 கட்ட மறு ஆய்வு முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வாரியம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக மாணவர்கள் தங்களது விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை இணைய வழியில் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 2ஆம் கட்ட விடைத்தாள்களில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவோ அல்லது மதிப்பெண் வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பதில்களை மறுமதிப்பீடு செய்யவோ மாணவர்கள் கோரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இதற்கு ஒரு பாடத்திற்கு 700 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. மேலும் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஹோர்மோஸ் நீரினை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் 2

0: பாலங்கள் இடிந்து விழுந்ததில் நான்கு பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தனர். தெலுங்கானாவின் நம்பள்ளி ரயில் நிலையத்தில் ஜெய்ப்பூர் விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக புனேயைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. கிரேட்டர் நொய்டா அருகே மிகப்பெரிய மரச்சாமன் சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் எட்டு கடைகள் எரிந்து நாசமானது. மத்திய அரசின் இந்துஸ்தான் காப்பர் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் 1,232 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக விசாகப்பட்டினத்தில் இருந்து பெங்களூருவிற்கு சென்னை வழியாக இம்மாதம் 22-29 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. கோவையில் தலைக்கவசம் விற்பனை செய்யும் கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனை நடத்தி தரமற்ற தலைக்கவசங்களை பறிமுதல் செய்தனர். தேனி வீரபாண்டி கௌரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். ஆவடியில் உள்ள போர் வாகனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 52வது நிறுவன தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. சென்னையில் சட்டவிரோதமாக மதுக்கூடங்களை நடத்தியதாக 16 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:55. இன்றைய பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
4: இன்றைய மழலை மொழி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை ஆர் அமில்த மஞ்சு. வணக்கம் அமில்த மஞ்சு.
5: வணக்கம் சார்.
4: எப்படி இருக்கீங்க அமில்த மஞ்சு?
5: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
4: நான் நல்லா இருக்கேன்பா, நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, அமில்த மஞ்சுன்னு ஒரு அழகான பேரு, வித்தியாசமா இருக்கு, இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. யார் வச்ச அந்த பேர் உங்களுக்கு?
5: எங்க அப்பா.
4: நல்லா இருக்கு. உங்க பேரு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க பேருக்கான அர்த்தம்
5: எங்க அப்பா ஃபர்ஸ்ட் வச்சது அமில் சிபிஐ வச்சாங்க, அப்புறமேட்டுக்கு தான் பேரை மாத்தினாங்க அமில்த மஞ்சுன்னு.
4: அப்படியா? ரெண்டு பேருமே நல்லா இருக்குப்பா, நீங்களும் நல்லா பேசுறீங்க. சரி, நல்லா பேசுற பொண்ணு எங்கிருந்து வரீங்க நீங்க பள்ளிக்கு?
5: நாங்க திப்பமட்டிலேருந்து வரோம்.
4: அப்படியா? சரி, லீவ்ல என்ன பண்ண போறீங்க? முன்னாள் லீவ்ல
5: படிப்போம், புக்கில் வச்சு கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம், விளையாடுவோம், டிராயிங் பண்ணுவோம், அம்மாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் சமைக்கிறதுக்கு.
4: சமைக்கிறதுக்கு வெள்ளை பூண்டு உரிக்கிறது, வெங்காயம் உரிக்கிறது, பாத்திரம் வாஷ் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் போயிட்டு வாஷ் பண்ணுறீங்களா? வெளியிலாம் டூர்லாம் போகலையா? லீவ்லாம் என்ஜாய் பண்ணலையா?
5: இல்லை, அப்பப்போ போவோம், அப்பப்போ போக மாட்டோம்.
4: அப்பப்போ போகிற இடம் எது, அப்பப்போ போகக்கூடாத இடம் எது?
5: வாழைப்படி

0: யார் இருக்கா வாழப்பாடியில?
1: வாழப்பாடியில ஆயா, தாத்தா, மாமா இவங்களா இருக்காங்க.
0: சரி, என்ன சொல்ல போறீங்க அமில் தமஞ்சு?
1: நாங்க ஆத்திச்சுடி சொல்ல போறோம்.
0: சொல்லுங்க.
1: ஆத்திச்சுடி அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவு, ஈவது விளக்கு, உடையது விளம்பு, உக்கமது கைவிட, என்னென்னு திகழே ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு ஒன் ஒப்புரகு ஒழுகு, ஓதுவது ஒளிய, அவ்வயம் பேசு அறம் சுருக்கு.
0: அடே, அழகா சொல்லிட்டீங்க பிள்ளை. இல்லாம இதுக்காக மிகப்பெரிய கைத்தறி குத்தலாமா? மில்ல மஞ்சு, உங்க பாட்டெல்லாம் அழகா இருக்கு, கேட்க கேட்க கேட்கணும் போலவே இருக்கு. அடுத்த பாட்டு பாடுங்க.
1: ஸ்பீச். குட் மார்னிங் எவ்ரி ஒன், மை நேம் இஸ் அமில்த மஞ்சு. டுடே ஐ எம் கோயிங் டு ஸ்பீச் going to Tamil Nadu. Tamil Nadu is beautiful state in India. People in Tamil Nadu, we are celebrating festival like Pongal. I love Tamil Nadu. Thank you.
0: சார், அமில மஞ்சோ, இந்த ஊரில் என்ன சிறப்பு? நங்கவழி பக்கமாக வந்துருக்குறோம் ஊருக்கு, திப்பம்பட்டிக்கு. இங்கே எங்கேயோ போதாமே ஒரு ஆறு, என்னது ஓடுது?
1: காவேரி ஆறு.
0: ஆ, என்ன பண்ணுறீங்க காவேரி ஆற்றுக்குலாம் போகிறீங்களா?
1: போகிறோம்.
0: போய் என்ன பண்ணுறீங்க?
1: போய் மீன் பிடிக்கிறோம்.
0: மீனெல்லாம் மாட்டுதா? எப்படி பிடிக்கிறீங்க மீனை நீங்கள்?
1: வலையில் பிடிக்கிறோம், இல்லைன்னா கையில் பிடிக்கிறோம்.
0: கையிலே பிடிக்கிறீங்களா? அவ்வளோ பெரிய திறமைசாலியா, எப்படி கையில் பிடிக்கிறீங்க மீன்? வலிக்கிட்டுல போயிடும்.
1: நாங்கள் கையை தண்ணியில் உள்ளே வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் எடுத்து பார்த்தா மீன் உள்ளே மாட்டிக்கும்.
0: அடியங்கப்பா, கையிலே வலை மாதிரி பின்னி வச்சுருக்கீங்களா? நீங்கள் என்ன ஒரு சிலந்தி மனிதரோ?
1: இல்லை, நாங்கள் கையில் விளையாட்டு பிடிக்க மாட்டோம், கையை ஒட்டி வச்சுப்போம்.
0: ஓ, ஒட்டி வச்சுக்கிறீங்க. சின்ன சின்ன மீன் குஞ்செல்லாம் வந்து மாட்டிக்கிதா?
1: ஆ.
0: ஓ, அதை தான் வெளியில் தூக்கி போட்டு பற்ற வச்சு வறுத்து சாப்பிட்றீங்க?
1: ஆ.
0: சரிங்க அமில் தம்பஞ்சு, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படித்து ஒரு பெரிய பொண்ணானது அப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
1: நாங்கள் சிபிஐ ஆகணும் ஆசைப்பட்றேன்.
0: ஓ, சிபிஐ ஆஃபீஸர். எதுக்காக இந்த ஆசை உங்களுக்கு?
1: எல்லாத்தையும் திறமையாக எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் ஆசை.
0: ஓ, தெளிவாக துல்லியமாக கண்டுபிடிக்கணும் ஆசை, அதனால் சிபிஐ ஆஃபீஸர் ஆகணும்னு
1: ஆசைப்பட்றீங்க. ம்.
0: எங்கே பார்த்தீங்க சிபிஐ ஆஃபீஸர்னா?
1: ஆர்மியில் இருக்காங்கன்னு அப்பா எனக்கும் அந்த வேலையை கொஞ்சம் கொடுத்தாங்க.
0: அப்பாவே சிபிஐ கண்டுபிடிச்சாரா? சரி, அப்பா என்னவா இருக்காரு?
1: அப்பா வந்து ஆர்மியில வேலை பாக்குறாங்க.
0: அப்பா ஆர்மியில வேலை பாக்குறதுனால உங்கள்ட சொல்லிருக்காரு. சரிங்க அமில மஞ்சு, நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த சிபிஐ ஆபீசராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.
0: இணையிலே இன்றைய மரலைமன் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை ஆர் அமில் மஞ்சு.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
5: நேரம் காலை 7:00. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைகிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை, குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று மே 16.
9: ஆவணப்பட தயாரிப்பாளர், திரைப்பட வரலாற்று ஆசிரியர், எழுத்தாளர், கல்வியாளர் மற்றும் ஆராய்ச்சியாளர்.
10: ஏகனெக் அவுர் எக்தா என்ற அனிமேஷன் படத்திற்காக சிறந்த கல்வி திரைப்படத்திற்கான தேசிய விருதை பெற்றவர்.
9: வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருத்தை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் குழந்தைகளுக்கு இத்திரைப்படம் அறிமுகம் செய்து வைத்தது.
10: கல்வி மற்றும் திரைப்பட துறையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர்.
9: பல தேசிய மற்றும் சர்வதேச விருதுகள், அங்கீகாரங்கள் வழங்கி இவர் கௌரவிக்கப்பட்டுள்ளார்.

0: பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர், வரலாற்று ஆசிரியர், ஆராய்ச்சியாளர் மற்றும் கல்வியாளர் விஜயா முலே பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1921.
0: இந்திய வரலாற்று ஆசிரியர் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்.
1: இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் ஹரப்பா முதல் இடைக்கால வரலாறு வரையிலான அகழ்வாராய்ச்சிகளில் ஈடுபட்டவர்.
0: இந்திய அரசின் முதல் தாகூர் தேசிய ஃபெலோஷிப் விருது, பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார்.
1: இன்றைய மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள படாஸ் எனும் ஊரில் பிறந்த இந்திய வரலாற்று ஆசிரியர் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மதுகர் கேசவ் தவாலிகர் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1930.
1: இன்றைய நவீன தமிழ் இலக்கிய உலகில் இவர் மிகச்சிறந்த கவிஞராக அறியப்படுகிறார்.
2: காதல்.
0: தெரு ஓவியம் எனும் இவர் எழுதிய கவிதை தொகுப்பு மிக பிரபலம்.
1: இன்றைய தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவர்.
0: பல சிறந்த தமிழ் திரைப்பட பாடல்களை இன்றும் எழுதி வருபவர்.
3: பசி பங்கிடு, பௌர்ணமியில் சூரியன் செய், பகலை வெட்டி இருட்டில் போடு, கிளி ஜோசிக்காரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி கிளிகளை விடுதலை செய், இது மாதிரி எழுதி எழுதி ஒரு 100 வரி அப்படி எழுதிட்டு கொடுத்தேன்.
1: சிறந்த திரைப்பட பாடல் ஆசிரியருக்கான தமிழக அரசின் விருதையும்
0: கலை மாமணி விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார்.
1: தமிழ் கவிஞர், திரைப்பட பாடல் ஆசிரியர் கபிலன் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1977.
1: பல உயிரினங்களுக்கு உலகத்தை உணரவும் அதற்குள் தொடர்பு கொள்ளவும் ஒளி ஒரு முதன்மை கருவி ஆகும்.
0: சூரியனில் இருந்து வரும் ஒளி பூமியை வெப்பமாக்குகிறது,
1: உலகளாவிய வானிலை முறைகளை இயக்குகிறது,
0: மேலும் ஒளி சேர்க்கையின் உயர் நிலையான செயல்முறைகளை தொடங்குகிறது.
1: உண்மையில் ஒளி பிரபஞ்சத்தின் ஒரு சாளரத்தை வழங்குகிறது.
0: 1960 ஆண்டில் இயற்பியலாளரும் பொறியியலாளருமான தியோடர் மைமனால் லேசர் செயல்பாடு வெற்றி அடைந்ததை கொண்டாடும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது.
1: சர்வதேச ஒளி நாள் இன்று.
0: நிலையான எதிர்காலத்திற்கான ஒளி என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் ஆகும்.
1: அமைதி, சகிப்புத்தன்மை, அனைவரையும் உள்ளடக்குதல்,
0: புரிதல் மற்றும் ஒற்றுமை போன்றவற்றை மேம்படுத்துதல்,
1: சர்வதேச சமூக அமைப்புகள் மேற்கொள்ளும் முயற்சிகளை ஒன்று திரட்டுவதற்கான ஒரு உபாயமாக May 16 அமைதியில் ஒன்றிணைந்து வாழ்தலுக்கான சர்வதேச தினமாக ஐக்கிய நாடுகள் பொது சபை அறிவித்துள்ளது.
0: அமைதியாக ஒன்றிணைந்து வாழ்வதற்கான சர்வதேச தினம் இன்று.
1: வேறுபாடுகளிலும் பன்முக தன்மையிலும் ஒன்றுபட்டிருத்தல் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும்.
0: டெங்கு என்பது கொசுக்களால் பரவும் ஒரு நோய்.
1: டெங்கு மற்றும் அதன் தடுப்பு நடவடிக்கைகள் நோய் பரவும் பருவம் தொடங்கும் முன்,
0: நோய் தொற்று கிருமிகளால் பரவும் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான தயார் நிலை ஆகியவற்றை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த தினம் அனுசரிக்கப்படுவதன் நோக்கமாகும்.
1: சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தினால் இத்தினம் அறிமுகப்படுத்தப்பட்டது.
0: தேசிய டெங்கு தினம் இன்று.
1: டெங்குவை எதிர்த்து போராடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும்.
4: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
6: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
7: 37 அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம். ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம். ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம்.

0: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
1: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
3: ஸ்ரீனி சார், நீங்களா?
2: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
4: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
2: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
5: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
6: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
8: எப்படி?
7: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 லாக்ஸ் பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
9: இன்று முதல் மே 17 வரை
10: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733994433.
11: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
12: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தருமபுரி.
13: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
14: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
15: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
16: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
1: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE, கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
17: நேரம் காலை 7:10. நீர்கள் இனி கேட்கலாம்.
18: தருமபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
19: தருமபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும், கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தருமபுரி.
18: தருமபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் JS லீல வினோதன்.
20: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். அலாஸ்கா. இந்த அலாஸ்கா எங்க இருக்கிறது என்றால், அமெரிக்காவின் ஒரு மாநிலம் அலாஸ்கா. அந்த அலாஸ்காவில் வார சந்தை. அந்த வார சந்தையில் இரண்டு நாய்களுக்கு இடையே கடுமையான போட்டி. எப்படி நம் ஊரில் எல்லாம் சேவல் சண்டை, ஆட்டுக்கடாய் சண்டை எல்லாம் நடக்கிறதோ, அதுபோல அங்கு இரண்டு நாய்களுக்கு இடையே பெரும் சண்டை. அது ஒரு வினோதமான போட்டி. அந்த சண்டையை ஒருவன் நடத்தி கொண்டிருந்தான். அந்த இரண்டு நாய்களில் ஒரு நாய் அடுப்பு கரியை போல கட்டக்கரேன் என்று இருக்கும். மற்றொரு நாய் தூய்மையான வெள்ளை நிறத்தில் இருக்கும். அந்த நாய் சண்டை பார்ப்பதற்கு பேய் சண்டை போல இருக்கும். அதனால் பெரும் கூட்டம் அங்கு கூடிவிடும். வெறும் சண்டையல்ல, வெற்று கூட்டமும் இல்லை அது. அங்கே எந்த நாய் வெற்றி பெறுமென பந்தயம் உண்டு. பலர் கருப்பு நாய் கட்டாயம் வெற்றி பெறும் என்று பணத்தை கட்டுவார்கள். இல்லை இல்லை, வெள்ளை நாய்தான் வெற்றி பெறும் என்று பணத்தை கட்டி விளையாடுவார்கள். இப்படி வார வாரம் நடக்கும். ஒரு நாள் அவ்வாறு சந்தை நடந்து கொண்டிருந்தது. கருப்பு நாயும் அந்த வெள்ளை நாயும் சரியாக மோதிக்கொள்ள தயாராக இருந்தது. நிறைய பேர் கருப்பு நாயின் மீது பணத்தை கட்டினார்கள். இந்த கருப்பு நாய்தான் போன வாரம் வெற்றி பெற்றது, வீரம் மிகுந்தது என்று பலர் அதன் மீது பணத்தை கட்டினார்கள். இன்னும் சிலரோ வெள்ளை நாய் மீது பணத்தை கட்டினார்கள். ஆனால் அன்று யாரும் எதிர்பார்க்காத விதமாய் அந்த வெள்ளை நாயானது வெற்றி பெற்று விட்டது. இப்படி ஒவ்வொரு வாரமும் திடீர் திடீர் என்று எதிர்பாராத திருப்பங்களாக அந்த சண்டையின் முடிவுகள் இருக்கும். அந்த சண்டையை நடத்தக்கூடிய நபர், எனக்கு வயதாகிவிட்டது, இனிமேல் இந்த நாய்களுக்கு நடுவே சண்டைகளை உருவாக்கி இந்த விளையாட்டை நான் விளையாட விரும்பவில்லை, எனவே இதுவே என் கடைசி பந்தயம் என்று இரண்டு நாய்களை மோதவிட்டார் நாய்கள் போட்டியை நடத்தக்கூடிய அந்த நபர். பிறகு போட்டி முடிந்தது. அவரிடத்திலே வந்து ஒரு பெண்மணி கேட்டார், இத்தனை வருடங்களாக இந்த சந்தையிலே நாய்களை வைத்து போட்டி நடத்தி

0: இருக்கிறீர்கள். எப்படி உங்களால் முடிகிறது, எப்படி இப்படி நடக்கிறது, என்ன ரகசியம் என்று ஒரு பெண்மணி அந்த நபரை பார்த்து கேட்டார். அவர் சொன்னாராம், எந்த நாய்க்கு அந்த வாரம் முழுவதும் வகை வகையான உணவுகளை தருகிறேனோ, சக்தி மிகுந்த உணவுகளை தருகிறேனோ, அந்த நாய் வெற்றி பெறும். பாதி உணவு, கால் பட்டினி, அறப்பட்டினி போடுகிற நாய் தோற்றுவிடும். அதை வைத்து நான் இந்த விளையாட்டை தொடர்ந்து நடத்தி வந்தேன் என்றார் அந்த பெரியவர். இதுதான் அவருடைய தொழில் ரகசியம். இது வெறும் கதையல்ல. இந்த கதை தருகிற செய்தி, நமக்குள்ளும் இரண்டு வகையான உணர்வுகள் இருக்கிறது. ஒன்று நேர்மறை எண்ணங்கள், மற்றொன்று எதிர்மறை எண்ணங்கள். எந்த எண்ணங்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த எண்ணங்கள் நம்மை ஆட்டி படைக்கிறது. நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக நம்மிடத்தில் இருந்தால், நேர்மறை எண்ணங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தால் வெற்றி அடைகிறோம், எதிர்மறை எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நாம் தோல்வி அடைகிறோம். சரி, அதற்காக எதிர்மறை எண்ணங்களே வரக்கூடாதா என்று கேட்டால், எப்போதும் எதிர்மறை எண்ணங்கள் வரவே வராது என்று சொல்வதற்கில்லை. அவை பரிசீலிக்கப்பட வேண்டியவை, அவை எச்சரிக்கை மணிகள். ஆனால் அவற்றை கடந்து செல்கிற அளவுக்கு நம்மிடம் ஊக்கம் இருக்க வேண்டும். நாம் நம்மீது வைக்கிற நம்பிக்கை தான் மிகப்பெரிய முதலீடு. எத்தனை கட்டமைப்புகள் இருந்தாலும் நம்மிடம் நம்மை பற்றிய உயர் மதிப்பீடு இல்லாமல் இருந்தால் அவை பயனற்றவை ஆகிவிடும். நம்மை குறித்த மதிப்பீடு எப்போதும் நமக்கு உயர்வாக இருக்க வேண்டும். அது தலைகணமாக இருக்கக்கூடாது, தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும். மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீலா வினோதன்.
2: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும், கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: நிறைவு பெற்றது காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் நேயர்களே.
4: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவான தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ஆம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது கேங்டாக்கில் நடைபெறும் சிக்கிம் மாநிலம் உருவான தின விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர், முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங் மற்றும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர். சிக்கிம் மாநிலம் மன்னராட்சியிலிருந்து விடுபட்டு கடந்த 1975 இந்தியாவின் 22வது மாநிலமாக இணைந்ததை குறிக்கும் வகையில் இன்று தனது மாநில உருவாக்க தினத்தை கொண்டாடுகிறது. தனது பயணத்தின் போது கேங்டாக் நகரில் உள்ள சில முக்கிய இடங்களுக்கும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ஆம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பிரென்சன் வரவேற்றார். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்றவுள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெதர்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு 5 நாடுகள் பயணத்தின் 3வது கட்டமாக பிரதமர் திரு மோடி நாளை ஸ்வீடனின் கோத்தன்பர்க் நகரத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர்

0: திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வரும் அபர்ணா மற்றும் தினேஷ் ஆகிய இரு இளம் தொழில் முனைவோரை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தரமான எழுது பொருட்கள் எப்போதும் உற்சாகம் அளிக்கக்கூடியவை என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்த குழுவில் மக்களவையைச் சேர்ந்த 18 உறுப்பினர்களும் மாநிலங்களவையைச் சேர்ந்த 10 உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். மக்களவை உறுப்பினர்களில் திருமதி ஹேமமாலினி, திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் மற்றும் செல்வி இக்ரா சௌத்ரி போன்ற முக்கிய பிரமுகர்கள் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திருமதி சுதாமூர்த்தி, திருமதி பி டி உஷா மற்றும் செல்வி சுவாதி மாலிவால் ஆகியோர் இந்த குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்க சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரதீந்திர பாசு சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு கூட்டத்தொடரின் போது இதனை அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை பார்ப்பதற்கு முழு உரிமை உண்டு என்றும், சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நேரலை செய்வதன் மூலம் இதனை உறுதிப்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தற்போதைய அரசு பெரும்பான்மையை கொண்டிருந்தாலும் இந்த அவை எதிர்க்கட்சிகளுக்கும் உரியது என்று குறிப்பிட்ட அவர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118th பிறந்த நாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாகிஸ்தான் பகத்சிங் நினைவு அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதன் தலைவர் திரு இம்தியாஸ் ரஷித் குரேஷி, காலனி ஆதிக்கம், ஒடுக்குமுறை மற்றும் அநீதிக்கு எதிராக மக்களை விழிப்படைய செய்ய சுக்தேவ், பகத்சிங் மற்றும் ராஜ்குரு போன்ற மாபெரும் புரட்சியாளர்கள் தங்களது உயிரை தியாகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தலைவர்கள் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதியின் உண்மையான அர்த்தத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1st முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தனது சீன பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும்போது விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சீனா 200 போயிங் விமானங்களை வாங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கூடுதலாக பல விமானங்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு திரு டிரம்ப் அளித்த பேட்டியில், ஹோர்முஸ் நீரிணை திறந்துவிடப்படும் என்றும், ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் 2 நாட்கள் நடைபெற்ற பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு டாமி பிகாட் கூறியுள்ளார். மேலும் ஜூன் மாதம் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் திரு டாமி தெரிவித்தார். நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து 100,000+ மாணவர்கள் காட்மண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். பல்கலைக்கழகங்கள் போன்ற கல்வி நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளின் கருவிகளாக செயல்படக்கூடாது என கூறி பிரதமர் திரு பாலேந்திர ஷா தலைமையிலான அரசு அண்மையில் 100 அம்ச செயல் திட்டம் ஒன்றை அறிவித்தது. இதன் கீழ் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையை எதிர்த்து நகரின் முக்கியமான இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. ஹைதராபாத்தில் உள்ள நாம்பல்லி ரயில் நிலையத்தின் நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹைதராபாத் ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு

0: குறுகிய நேரத்திற்குள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் B1 பெட்டியின் குளிர்சாதனத்தில் இருந்து தீ பரவியதாக தெரியவந்துள்ளது. ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் வெப்பாலை இன்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா பகுதிகளில் வெப்பமும் ஈரப்பதமும் நிறைந்த வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளம், மாஹே, தெற்கு உள்கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு பிராந்தியத்தின் சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு மணி 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவன தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 7:25.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
4: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
5: SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை அரசு கலைக்கல்லூரி எதிரில், தர்மபுரி.
6: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்
7: பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
8: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
11: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
12: அப்பா,
11: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
13: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
10: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
12: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர்.

0: யோகா, கராத்தே, செஸ் ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
1: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
5: எப்படி?
4: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
6: இன்று முதல் மே 17 வரை
7: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூ. கால் 7733994433.
8: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட
9: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399-99.
10: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகுவலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
11: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
12: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
13: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
14: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
15: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
16: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
17: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
16: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
18: கண் பார்வையை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
19: குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தைக்கு நம்ம மயோபியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணாடி கொடுக்குறோம். அப்ப நாங்க என்ன சொல்லுவோம், டாக்டர்ஸ் வந்து பெற்றோர்கள் கிட்ட நீங்க மாசம் வருஷம் கொண்டு வந்து குழந்தைங்களை கொண்டு வந்து காமிக்கணும். அப்பதான் வந்து குழந்தையோட வளர்ச்சி அடையும் போது இந்த பவரும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம செக் பண்ணி கரெக்டான கண்ணாடி கொடுக்க முடியும் அப்படிங்கறது பெற்றோர்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுப்போம். ஆனா அவங்களும் கூட்டிட்டு வருவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இந்த வருஷம் நம்ம -2 ஒரு பவர் கொடுக்கறோம், அடுத்த வருஷம் பார்க்கும்போது அதுவே வந்து -3 ஆயிரும், அதுக்கும் அடுத்த வருஷம் பாக்கும்போது -4 ஆயிரும். சோ இப்படி கண்ணாடியோட நம்பர் அதிகரிச்சிட்டே வரும்போது பெற்றோர்களுக்கும் அது வந்து ஒரு மன வருத்தமாவும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஒரி பண்ணிக்கிற அளவு கூட இருக்கும். அதனால அவங்களுக்கும் ஒரு பயந்து போயிடுவாங்க, இது என்ன வருஷம் வருஷம் ஏறிட்டே போதே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நார்மல் கண்ணாடி தான் கொடுப்போம். பேரண்ட்ஸ்க்கு நாங்களும் அட்வைஸ் பண்ணுவோம், இந்த கிட்ட பார்வை கேட்ஜெட்ஸ் எல்லாம், இலுமினேட்டட் நியர் விஷன் கேட்ஜெட்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க, மேக்சிமம் வெளியில போய் விளையாட சொல்லுங்க. இதுல இருந்தா டான்ஸ் கிளாஸ் போலாம். டான்ஸ் கிளாஸ் போனா அந்த கண்ணு மூவ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கண்ணு மூவ்மெண்ட்ஸ்னால அந்த கண்ணு மசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெங்தன்

0: பார்த்துக்குவோம், அதனால கண்களுக்கு ஸ்ட்ரெயின் குறையும் அப்படின்ற சொல்லுவோம். கிரிக்கெட் அந்த மாதிரி டென்னிஸ் அதெல்லாம் கிளாஸஸ்ல போடுங்க. இப்படிதான் எங்களால அட்வைஸ் கொடுக்க முடிஞ்சது. ஆனா கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் அது நம்பர் ஏறுதுன்றதை வந்து நம்மளால ஒன்றும் செய்ய முடியல. இப்ப இந்த லேட்டஸ்டா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூ வெரைட்டி ஆஃப் கிளாஸ் வந்து, அதுக்கு பேர் வந்து ஸ்டெல்லஸ்ட் கிளாஸ் பேர். இப்ப நார்மலா ஒரு கண்ணாடியில வந்து நம்ம கிட்ட தூர பார்வை பாக்கிறதுக்கெல்லாம் கண்ணாடியில நம்ம என்ன வேணா நம்ம பண்ணலாம். அது என்ன லென்ஸ் நம்ம வைக்கிறோமோ அதை பொறுத்து பண்ணலாம். நம்ம ஷார்ட் சைட் இருக்கிறவங்களுக்கு கான்கேவ் லென்ஸ் கொடுக்கறோம், லாங் சைட் இருக்கிறவங்களுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுக்கறோம். அதெல்லாம் நம்ம அதெல்லாம் பழைய காலத்து டெக்னிக்ஸ் தான். இப்ப வந்து இந்த கண்ணாடியில வந்து ஒரு ஹால்ட் டெக்னாலஜின்னு ஒண்ணு வந்து, அதுல என்னன்னாக்கா அந்த கண்ணாடியில வந்து நிறைய ஸ்மால் ஸ்மால் டாட்ஸ் மாதிரி இருக்கு. அந்த டாட்ஸ் வழிக்கா அந்த பசங்க பார்க்கும் போது அந்த விழித்திரையில போய் விழற இமேஜ் வந்து ரொம்ப கிளியரா விழுது. அதனால வந்து கண்களுக்கு ஸ்ட்ரெயின் இல்லாம இருக்கு குழந்தைங்களுக்கு. அதனால இப்ப வந்து இந்த லேட்டஸ்ட் ஸ்டடி படி இந்த கண்ணாடியை போட்டா அந்த மயோபியா ப்ராகிரசிவ்னு சொல்லுவோம். ரெண்டு வெரைட்டி ஆஃப் மயோபியா இருக்கு, ஒன்னு வந்து ஸ்டேஷனரி மயோபியா, ஒன்னு வந்து ப்ராகிரசிவ் மயோபியா. அந்த ப்ராகிரசிவ் மயோபியால குழந்தைங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அத வந்து இந்த கண்ணாடி போக போட அந்த ஷார்ப் இமேஜ் அந்த விழித்திரையில போய் விழும் பொழுது அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகிறது தடுக்குது. இந்த குழந்தைகளுக்கும் ஏறலாம் இல்லன்னு சொல்ல நானு. இப்ப வருஷம் வருஷம் ஒரு ஒரு நம்பர் ஏறிட்டு போகாம ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்மால் 0.5 ஏறலாம். அதுதான் நம்மளுக்கு ஸ்டடி இப்ப சொல்லுது. சோ இப்ப லேட்டஸ்டா இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நம்ம பாக்குறோம், இந்த குழந்தை வந்து ப்ராகிரசிவ் மயோபியால இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த லென்ஸ் உடனடியா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி போட வைக்கிறோம். இந்த லென்ஸ் வந்து இது வரைக்கும் இந்தியால கொஞ்சம் லைட்டா மேனுபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஃபுல் ஃபிளெஜ்டா வரல, இப்பதான் கொஞ்சம் ஸ்மால் லெவல்ல இருக்கு. ஆனா இம்போர்டட் லென்சஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. அது வந்து போட்டோம்னா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கு.
1: இதுவரை கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: நேரம் காலை 7:35.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேர்களே, இன்றைய சந்தோஷ சாரல் நிகழ்ச்சிக்கான பொது அறிவுனா, தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் என்பதே இன்றைய சந்தோஷ சாரல் நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா. இந்த வினாவிற்கான விடை நிகழ்ச்சியின் நிறைவில் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேர்களை, நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தெய்வ வாக்கு என்ற திரைப்படத்திலிருந்து இசை ஞானி இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி இணைந்து பாடிருக்கக்கூடிய இந்த இனிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
8: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
9: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
8: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
10: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
11: எப்படி?
10: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MG EV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ₹25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
12: இன்று முதல் May 17 வரை
13: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733994433.
14: நேயர்கள் கவனத்திற்கு, தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியில் நேற்று கிலோ ஒன்றுக்கு அதிகபட்சமாக 754 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 334 ரூபாய்க்கும், சராசரியாக 615 ரூபாய்க்கும் கிலோ ஒன்றுக்கு வெண்பட்டுக்கூடானது விற்பனையானது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிலவரம் குறித்த அறிவிப்புகள். தக்காளி 34 ரூபாய், கத்திரிக்காய் 26 ரூபாய், வெண்டைக்காய் 18 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 15 ரூபாய், பச்சை மிளகாய் 30 ரூபாய், சுரைக்காய் 14 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 22 ரூபாய், பிரிக்கங்காய் 30

0: ஆறு ரூபாய், சர்க்கரை பூசணி 25 ரூபாய், சின்ன வெங்காயம் 42 ரூபாய், பெரிய வெங்காயம் 26 ரூபாய், கேரட் 54 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 136 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், பூண்டு உடைத்தது 120 ரூபாய், பூண்டு பெரியது 180 ரூபாய், இஞ்சி 148 ரூபாய், மொச்சை 50 ரூபாய், பாகற்காய் 46 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 60 ரூபாய், எலுமிச்சை பழம் 255 ரூபாய். நேர்களே, இவையாவும் இன்றைய நம் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றுக்கான காய்கறி விலை நிலவரங்களாகும். உழவர் சந்தை செல்லும்போது மறவாமல் பிளாஸ்டிக் அல்லாத பைகளை எடுத்து செல்லுங்கள். அன்பு நேர்களே, பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3999.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
5: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
6: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
7: மற்றும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
8: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965233999.
9: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
10: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
11: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
10: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
11: நீட், JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
10: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
11: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
10: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
12: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
13: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
12: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
14: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
0: நேரம் காலை 7:46. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நிர்லய நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து. இசை ஞானி இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகளில் மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி இணைந்து பழக்கக்கூடிய இந்த இனிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
1: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, இரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
8: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
9: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
8: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன்.

0: பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்கு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்ல,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: 7:54 நேர்களை நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் தாமரையின் பாடல் வரிகளில் உன்னிகிருஷ்ணன், சுஜாதா இணைந்து பாடியிருக்கக்கூடிய இந்த இனிய பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: உங்க பொண்ணை காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா?
1: ஆமாமா, தரமான கல்வி, முழுமையான தேர்ச்சி, இந்த ரெண்டும் இருக்கிற கல்லூரியான ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் சேர்த்திருக்கேன்.
0: ஆமாக்கா, நானும் கூட கேள்விப்பட்டேன். 102 தங்கப்பதக்கமும் பல்கலைக்கழக அளவுல 902 தரவரிசை வாங்கின கல்லூரின்னு சொன்னாங்க.
1: சரியா சொன்ன. நவீன ஆய்வகம், GPS வசதியுடன் பேருந்துகள், படிக்கும் போதே வேலை வாய்ப்பை உருவாக்கும் கல்லூரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9944532060.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் பாய் சொல்லாமா?
4: எப்படி?
3: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MG EV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ₹25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
5: இன்று முதல் May 17 வரை
6: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூ. கால் 7733994433.
7: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: நேர்களை நிகழ்ச்சியினுடைய நிறைவில் இருக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினால், தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம், துஷார் மேத்தா அவர்கள்தான் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஆவார். துஷார் மேத்தா அவர்கள்தான் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஆவார்.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8 மணி. நேர்களினை கேட்கலாம்.
10: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
11: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான இரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தருமபுரி அரோவா இரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
10: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
12: இன்று May 16 குழந்தைகளை கொஞ்சுகிற போதோ, அல்லது காதலன் காதலியை கொஞ்சுகிற போதோ, காதலி காதலனை கொஞ்சுகிற போதோ கண்ணே என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. அது ஏன் கண்ணே என்று சொல்ல வேண்டும்? உடல் உறுப்புகளில் கண்ணுக்கு மட்டும் என்ன அவ்வளவு முக்கியத்துவம்? நாக்கை சொல்லலாம், மூக்கை சொல்லலாம், செவிகளை சொல்லலாம், ஆனால் அவற்றுக்கெல்லாம் இல்லாத முக்கியத்துவம் கண்ணுக்கு சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன என்று இன்றைய காலை சிந்தனையை ஒருவர் எழுப்பினார். கண்கள் முகத்திற்கு அழகு தருபவை, கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். உயிர்ப்புள்ள புலன்களில் கண்களுக்கு இன்றியமையாத இடம் உண்டு என்று எத்தனையோ சொல்லி பார்த்தாலும் கூட இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் அவற்றிற்கு புறக்காரணிகளாகத்தான் இருக்கின்றனவே தவிர அகக்காரணமாக இருப்பதாக அறிய முடியவில்லை. எனவே கண்ணே என்று சொல்லுவதற்கு இன்னொரு நுட்பமான பொருள் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த சொல்லே எனக்கு ஒரு நுட்பமான பொருளை உணர்த்துவதாகவும் நான் அனுபவித்தேன். உண்மையில் மனிதர்களுக்கு இருப்பவை கண் அல்ல, கண்கள். 2 கண்கள் இருக்கிற பொழுது ஏன் கண்ணே என்று கொஞ்ச வேண்டும் ஒருமையில் என்கிற இந்த சிந்தனையின் பொறிதான் இந்த கேள்விக்கான பதிலை திறந்துவிட்டது. ஆம், கண்கள் 2 என்றாலும் காட்சி 1 தான். கண்ணே என்று காதலன் காதலி அழைக்கிற பொழுது காதலனும் காதலியும் இருவர்கள், ஆனால் அவர்கள் இருவரிடத்திலும் இருக்கக்கூடிய காதல் 1. எனவே ஒன்றிய மனநிலையில் இருக்கிற அவர்களின் உள்ளத்தைப் போலவே 2 இருந்தாலும் காணுகிற காட்சியை 1 வைத்திருப்பதினாலே காதலன் காதலியை கண்ணே என்கிறான். காதலி

0: இக்காதலனை கண்ணே என்கிறாள். எனவே கண்கள் இரண்டு, காட்சி ஒன்று. காதலனும் காதலியும் இருவர், ஆனால் இணைந்திருக்கக்கூடிய காதல் ஒன்று என்கிற நுட்பத்தினாலேதான் இப்படி சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்கிற பதிலை நான் கண்டுகொண்டேன். அது சரி, குழந்தையை கண்ணே என்று கொஞ்சுவதற்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா என்று குறுக்கு கேள்வி என் நண்பரிடமிருந்து பிறந்தது. அதுவும் உண்மைதான். இவர்கள் இருவரும் ஒருவராக இணைந்து பெற்றிருக்கக்கூடிய அந்த குழந்தை தனித்திருந்தாலும் கூட இந்த இரண்டன் கூட்டுத்தானே. எனவே இந்த இரண்டு கண்களும் காணுகிற காட்சி ஒன்றாக இருத்தல் போல இந்த இருவரும் கூடி பெற்றிருக்கக்கூடிய குழந்தை ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த குழந்தையையும் கண்ணே என்று சொல்வது பொருத்தமானது தானே என்று எண்ணி பார்க்கிற பொழுது தமிழின் அழகு நுட்பம் நமக்கு புரிவடலாகிறது. இது யதார்த்த வாழ்க்கையில் பெற்ற அனுபவம் என்றால் அதை கவிதையில் கலந்து தந்திருப்பதில் மிக நுட்பமான ஒரு உண்மையை சொல்லிவிடுகிறார் நன்னெறி வழங்கியிருக்கக்கூடிய சிவபிரகாச சுவாமிகள். காதல் மனையாளும் காதலனும் மாறியின்றி தீதியில் ஒரு கருமம் செய்யவே ஓதுகலை கண் இரண்டும் ஒன்றும் மதி என் முகத்தாய் நோக்குமால் கண் இரண்டும் ஒன்றையே காண் என்று காட்டுகிறார். இரண்டு கண்கள் ஆனாலும் காட்சி ஒன்று என்பது போல இருவராக இருந்தாலும் ஒருவராக இணைந்திருக்கக்கூடிய அழகை சொல்வதனாலே கண்ணே என்று கொஞ்சுவதற்கு காரணம் இருக்கிறது என்கிற உண்மை இன்று எனக்கு புரிபடுகிறது. எனவே இன்று நன்று ஒன்று என்கிற முறையில் ஒன்றி வாழ்கிற கணவன் மனைவியருடைய உள்ளத்தில் அவர்கள் இருவராக இருந்தாலும் இடையில் இருக்கக்கூடிய அன்பாகிய காதல் ஒன்றாக இருக்க வேண்டும், என்றும் ஒன்றியே இருக்க வேண்டும் என்கிற உண்மையை இன்று எனக்கு உணர்த்தியது கண். கண்கள்தான் என்றாலும் காண்பதன் மூலமாக அது கண் என்றே உணரப்படுகிறது என்கிற கருத்தை உங்கள் முன் வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் காலை 8:05. ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
7: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
9: நேர்களை, பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் அறிமுகநேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை பெறுவதற்கு 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 0-43-42-24-40-31 என்ற இந்த இரண்டு எண்களில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான புத்தம் புதிய பாடல்களை புதிய நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். இணைப்பு கிடைக்காத நேர்கள், புதிய நேர்கள், 0-43-42-24-40-30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக டைப் செய்து அனுப்புங்கள்.

நேர்களை நிகழ்ச்சியில் முதல் பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. கரூர்ல இருந்து பிரேம்குமார், அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் கருப்பு திரைப்படத்தில் இருந்து. கேட்டு ரசிக்கலாம் இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோ

0: பயாலஜி பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம் கான்டாக்ட் 9524936156.
2: 8:13. நேர்கள் கவனத்திற்கு ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம் குறித்த அறிவிப்பு. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று விரலி மஞ்சள் ஒரு குவிண்டால் குறைந்தபட்ச விலை 11,99 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 14,896 ரூபாய்க்கும் மஞ்சள் கிழங்கு குறைந்தபட்ச விலையாக 10,369 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 13,409 ரூபாய்க்கும் கிலோ ஒன்றுக்கு விற்பனையானது.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit
6: www.mahindra.org. சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
7: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
8: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
9: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
11: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
11: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: நேரம் காலை 8:16. ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புடல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர்கேஜி நெய். நெற்லே பொன்னியின் புதுப்புள்ள நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் அதகப்பாடி பகுதியிலிருந்து இளவரசன் திவ்யா ஆகியோர் அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் வாரிசு திரைப்படத்திலிருந்து.

0: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
0: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
1: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும்
4: 7555 வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: காண்டாக்ட் 8985712345
5: நெர்லை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியிலிருந்து முருகன் அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் ஜூலி கணபதி திரைப்படத்திலிருந்து.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500 8420.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி, இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் பாய் சொல்லாமா?
6: எப்படி?
5: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
7: இன்று முதல் மே 17 வரை
8: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733-9433.

இங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. கிருஷ்ணகிரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் மத்திய அரசு சான்றிதழுடன் இலவச தொழிற்பயிற்சி வழங்க அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதில் பெண்களுக்கான தையல் பயிற்சிக்கான பயிற்சிகள் வருகின்ற 19ஆம் தேதி துவங்க உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதிற்கு 90 80 67 65 57 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்று கிருஷ்ணகிரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் அறிவித்துள்ளார்.

வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆர்கேஜினை வழங்கும் பொன்னையின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜினை 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:30. நேயர்களினை கேட்கலாம்.
1: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுப முகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுப முகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தர்மபுரி.
1: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். காரடியான் நோன்பு, நீங்க யோசிக்கலாம் இதெல்லாம் கூட நம்ம சொல்லணுமா அப்படின்னு. அப்படி இல்லைங்க. நோன்புங்கிற விஷயமே என்ன அப்படின்னா, நம்முடைய உடலுக்கும் உள்ளத்துக்குமான ஒரு செய்தி தான் அது. மாசி மாதம் முடிவடைந்து பங்குனி மாதம் பிறக்கின்ற அந்த முதல் நாள் இந்த காரடியான் நோன்பு கொண்டாடப்படுகிறது. கார் என்றால் இருட்டு, யமலோகம் இருட்டாக தான் இருக்கும்போல் இருக்கு. யாரும் போயிட்டு வந்து பேட்டி கொடுத்ததில்ல, அது இருட்டாக தான் இருக்கும்போது. அந்த கார் என்கிற இருட்டாகி யமலோகத்தை அடையாதவனுடைய வரலாற்றை சொல்லுவதும், அதன் காரணமாக நாமும் அத்தகைய நிலை அடையாமல், அதாவது யமலோக வாயிலுக்கு செல்லாமல் வாழ்ந்து சிறப்படைய வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை பற்றி சொல்லுகிறார்கள். இது ஏன் கொண்டாடப்படுது? அது யார் எமலோகத்துக்கு போகாத ஒருத்தர் உலகத்தில் இருக்கானான், அதெல்லாம் இல்லை, போய் திருமணனுடைய கதையை வச்சு சொல்கிறது, அதுதான் இதனுடைய சிறப்பு. எப்படி? இதுக்கு சத்யவான் சாவித்திரியுடைய கதையை பார்க்கணும். சத்யவான் சாவித்திரி கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நவராத்திரி படத்தில் 9 நாட்களும் 9 வீட்டில் தங்கக்கூடிய அந்த கதாநாயகி ஒரு நாள் நாடக நடிகர் வீட்டில் தங்க வேண்டிய சூழல் வந்து இவங்களை நடிக்க சொல்லிடுவாங்க. உண்மையிலேயே இங்கே அப்படி ஒரு இதை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதாவது நாடக நடிகர்களுடைய அந்த நடிப்பு கையை சிவாஜியும் சாவித்திரியும் நடிச்சிருக்கிற நடிப்பும் பின்னணி பாடலும் வியப்படை வைக்கும். தங்கச் சருகச் சேலை எங்கும் பல பழக்க அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த இதில் ஆரம்பிக்கிற போது இந்த கதையை சொல்லி ஆரம்பிப்பாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மந்திர தேசத்து மன்னனாகிய அஸ்வபதி என்பவன், அவனுக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லை. அவன் நாரத மகரிஷிட்ட கேட்டான் இதுக்கு என்ன செய்யறதுன்னு. அவர் தான் சொல்றாரு, காரடியான் ஒன்பு நீ கடைபிடித்தா என்றால் உனக்கு ஞானமுள்ள குழந்தை பிறப்பான்னு சொல்றார். அதே போல அவன் அந்த நோன்பை அவனவனுடைய மனைவியும் ஏற்றுக்கொண்ட போது அவர்களுக்கு ஒரு அழகான மகள் பிறந்தாள். அவள் பேர் சாவித்திரி. அவள் வந்து கல்வியில் கலைகள்

0: எல்லா குணங்களிலும் சிறப்புடையவளாக இருந்து வந்தாள். வசந்த காலங்களில் பூப்பறிக்கவும் நீராடவும் நீர்நிலைகளில் செல்வோமாக காடுகளை நோக்கி செல்வார்கள். அப்படி அவள் சென்றபோது அங்கு ஒரு சிங்கம் அவளை துரத்திய சிங்கத்தை வீழ்த்திய வீரன் யார் என்று பார்த்தால் அவன் பெயர் சத்தியவான். அவன் யார் என்றால், தன்னை காப்பாற்றி அவனை பற்றி அவள் விசாரிக்கிறாள். சாளுவதேசத்து மன்னனாகிய சால்வன் என்கின்ற அரசனுடைய மகன்தான் சத்தியவான். அவருடைய பகைவர்களுடைய அந்த சூழ்ச்சியால் நாட்டை இழந்து தந்தையும் தாயும் பார்வை இழந்த போதும் காட்டுக்கு நடுவிலே வைத்து அவர்களை பாதுகாத்து வருகிறான். இதை அறிந்த சாவித்திரி அவனுடைய குணத்திற்கும் அழகிற்கும் வீரத்திற்கும் மகிழ்ந்து இவனையே கணவனாக ஏற்க வேண்டும் என்று நினைக்கிறாள். தன் தாய் தந்திரத்தில் சொல்ல திருமணம் சிறப்பாக நிறைவருகிறது. நாரதர் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார், இவனுடைய ஆயுள் கம்மியானது. சாவித்திரி சொன்னால், பரவாயில்லை, நான் என்னுடைய கணவனை பாதுகாப்பேன், மாமனார் மாமியாரை பாதுகாப்பேன், பார்வை இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு நான் துணை நிற்பேன் என்று காட்டுக்கு சென்று அவர்களுக்கு துணையாக இருந்தாள். குறிப்பிட்ட காலம் வந்தது, இவனுடைய ஆயுள் முடிய வேண்டிய காலம். ஒரு நாள் இவருடைய மடிகளை தலை வைத்திருந்த போது அப்போது உயிர் பிரிந்தது. நாம் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் உண்மையோடும் இருந்தால், சத்தியவான் சாவித்திரியினுடைய கதையின் மூலமாக இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த நோன்பினை விரும்பினால் நாம் வந்து இருந்து நல்ல செயல்களை பெற்றுக்கொள்ளலாம். காரடி அந்நோன்பு இவற்றையெல்லாம் தரும் என்று நம்பி இந்த நோன்பை நாம் இருப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: நேரம் காலை 8:35 நிமிடம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
4: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
6: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
5: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
7: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலைவாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.

0: நேர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அறிமுக நேயர் வருக வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? திவ்யதர்ஷினி. சொல்லுங்க திவ்யதர்ஷினி, என்ன பண்ணிட்டு
1: இருக்கீங்க?
0: ஓ, லெவன்த்ல இருந்து டுவெல்த் போறீங்களா? ஹலோ, சரிங்கம்மா. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? ரோமியோ படத்துல இருந்துங்களா? சரிங்கம்மா, நிச்சயமா கொடுக்கலாம். இதோ உங்களுக்கான பாடல் கேட்டு ரசிங்க.

0: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
0: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
1: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965253.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
6: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
5: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
9: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
10: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848820.
11: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
12: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
13: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
14: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
13: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
14: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
13: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
15: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
16: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
15: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் காலை 8:47. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள். நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: முகத்தில்
2: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
1: சைபால்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: ஒரு நண்பர் வந்தார், என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மருந்து எதுன்னார். தெரியலையே, என்ன என்ன இப்படி சொல்கிறீங்க? சிரிப்பு தான் இந்த உலகத்தினுடைய

0: ஏதாவது தொடர்பு உண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. 20 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? நம்ம எண்ணங்களுக்கும் மனநிலைக்கும் ஏற்ற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இயங்குகிற செல்களின் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது அல்லது குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. நம்ம உடம்பில் இருக்கிற நரம்புகள் ஒரு வேதிப்பொருளை அப்படி வெளியிட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து சிஜிஆர்பின்னு அவங்க பேர் வச்சுருக்கிறாங்க. நம்ம நரம்புகளுக்கு அடியில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி செல்களின் பணியை ஊக்கப்படுத்துறதும் மட்டுப்படுத்துறதும் இது தானே. நமது மனநிலைக்கு தகுந்த மாதிரி இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உற்பத்தி ஆகுதான். நாம் மனம் விட்டு சிரிக்கிறப்போ இந்த சிஜிஆர்பி அதிகமாக சுரக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சியில் அவங்க கண்டுபிடிச்ச உண்மை. நியூயார்க் மாநில பல்கலைக்கழக பேராசிரியர் ஆர்தர் ஸ்டோன் அவர் தன்னுடைய ஆய்வின் மூலமாக பல உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்கிறார். அவர் தான் சொல்கிறார், உலகத்தினுடைய மிகச்சிறந்த மருந்து மனம் விட்டு சிரிக்கிறது தான் அப்படிங்கிறார். அதனால் நல்லா சிரித்தாவே பல வியாதிகளை விரட்டிப்புடலாம். இப்போல்லாம் சில வெளிநாடுகளில் டாக்டர்கள் நோயாளிகளுக்கு சிரிப்பு வீடியோ படங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்கிறாங்களாம். வில்லியம் ஃப்ரை அப்படின்னு ஒரு மருத்துவ அறிஞர், அவரும் சிரிப்பை பற்றி நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துருக்கார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்பில் உற்பத்தி செய்யக்கூடிய வெள்ளை அணுக்களின் பணியை சிரிப்பு வந்து முடுக்கி விடுது, வேகப்படுத்துது அப்படிங்கிறார். சிரிப்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற மருத்துவ அறிஞர்களுக்கு என்ன பேர் தெரியுமா? ஜெலட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பல உண்மைகளை சொல்லியிருக்கிறாங்க. சிரிப்பு நம்முடைய ரத்தத்தில் அதிகப்படியான ஆக்சிஜன் இருக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குது. சிரிப்புனால் இருதய தசைகள் வலுவடையுது, அதிக இரத்த அழுத்தம் அளவு குறையுது, நுரையீரல்கள் நல்லா வேலை செய்யுது. இந்த என்சிபேலின்ஸ் அப்படிங்கிற ஹார்மோனை நம்ம உடம்பில் சுரக்க செய்து தசை வலியை நீக்க உதவுறது இந்த சிரிப்பு. சிரிக்கிறதுனால இரத்த குழாய் விரிவடையுது, இரத்த ஓட்டம் அதிகரிக்குது, மன இறுக்கம் தளருது. சிந்தனைக்கும் உணர்ச்சிகளுக்கும் தலைமை பீடமாக செயல்படுகிற நமது மூளையோட வலது பக்க பகுதி சிரிப்புனால் நல்லா செயல்படுது. சிரிப்பு வந்து பெப்டிக் அல்சர் மாதிரியான இறப்பை புண்கள் வராமல் தடுக்குது. உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள்லேயே நம்மால் மட்டும்தான் சிரிக்க முடியும். ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார், டாக்டர் தலைவலின்னார். கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம்னார் டாக்டர். டாக்டர் வயிற்று வலின்னார் இன்னொருத்தர், கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம்னார். இன்னொருத்தர் வந்தார், டாக்டர் அடிக்கடி மூச்சு வாங்குதுன்னார், கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம் அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: Viking Bunions and Briefs.
1: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
2: எப்படி?
1: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MG EV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
3: இன்று முதல் மே 17 வரை
4: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733-9433.
5: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
6: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
7: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
8: 8:54 நிமிடம். நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. கர்நாடக மாநிலத்திலிருந்து கேட்டிருக்காங்க பிரகாஷ் ஷியாமலா. அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் யூத் திரைப்படத்தில் இருந்து.
9: ஏ மஞ்ச பலூன், நீ சூப்பர் சலூன், ஏ வாடி கூலிங் வாட்டர் மெலன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களை நிகழ்ச்சி நிறைவேறல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. கரூர் குளித்தலை பகுதியிலிருந்து பாஸ்கரன், அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது.
1: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
0: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:02 நிமிடம். நேயர்களினை கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்சி இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதம் மெய்வருத்த கூலிதரும். மனித முயற்சி ஒருபோதும் முடமாகிவிடக் கூடாது என்று சொன்னார் திருவள்ளுவர். அதைத்தான் பாரதி வழிமொழிந்தான். விநாயகரிடம் பிரார்த்தனை செய்வான் பாரதி. எப்படிப்பட்ட பிரார்த்தனை? இந்த மண்மீதுள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்னொருள் பெற வேண்டும், அங்கன ஆகுக அருள்புரிக தேவதேவா என்பான். இறைவா, இந்த உலகம் உயிர்க்குளம் நலம் பெற வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என் முயற்சி அதற்கு தேவை. என் முயற்சி ஒருபோதும் உடமாகிவிடக் கூடாது.

0: மண் மீதுள்ள அனைத்து உயிர்க்குளமும் நலம் பெற நீ அருள் புரிய வேண்டும். அது என் முயற்சியால் அது நடைபெற வேண்டும். மனித முயற்சியால் அது வெற்றி பெற வேண்டும். அதற்கு உன் அருள் தேவை என்றான் பாரதி. மனித முயற்சியும் இறை நம்பிக்கையும் மனித உழைப்பும் இணைந்து பயணம் செய்வதுதான் உண்மையான ஆன்மீக தடம். அந்த ஆன்மீக தடத்தை நாம் வரவேற்போம், போற்றும்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர்.

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: வசந்தன் கோவின் சம்மர் சேல் ஆஃபர் மார்ச் 15 முதல் 18 வரை.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 3 மட்டும் செலுத்தி 3-star AC மற்றும் ரூபாய் 5 மட்டும் செலுத்தி 5-star AC எடுத்து செல்லுங்கள். ரூபாய் 7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மெஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
6: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
9: எப்படி?
8: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ₹25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 லட்சம் பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
10: இன்று முதல் மே 17 வரை
11: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733994433.
12: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
13: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி ஏதும் கலப்படம் இருக்கா?
12: அத விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில உங்களுக்கு லாபம் அதிகம்.
13: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
12: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
13: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
14: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
0: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. வானலையில் வசந்தம் இன்று பாலிடெக்னிக் கல்லூரிகளில் உள்ள கல்வி வாய்ப்புகள் நிரலில் பங்கேற்கிறார் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் கே தண்டபாணி அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அறிமுக நேர்கள் 04342 என்ற முன்னணி பெண்ணோடு 24403030 மற்ற 9486811025 மற்ற நேர்கள் 04342 என்ற முன்னணி பெண்ணோடு 24403031 மற்ற 9486652025 இந்த எண்கள் அழைக்கலாம். இப்போ சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 ரிசல்ட் வந்துச்சு. அடுத்து 10th மாணவர்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ரிசல்ட்டுக்காக. இப்போ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்கும். அப்போ ஒரு சிலர் வந்து மெடிக்கல் லைன் சூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் இன்ஜினியரிங் லைன் சூஸ் பண்ணுவாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து நம்ம பாலிடெக்னிக் படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட

0: போவாங்க. ஆனால் எதை படித்தா என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் தெரியாது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து இந்த பாலிடெக்னிக் இது வந்து எடுத்து படித்தோம்னா இதில் என்னென்ன கல்வி வாய்ப்புகள்லாம் இருக்குது, வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்ற தகவல்களை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். நம்ம கூட நேரலையில் இணைஞ்சிருக்காரு லக்ஷ்மி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் கே தண்டபாணி அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: சார் சொல்லுங்கள், இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பாலிடெக்னிக் எடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கும், ஏன் நம்ம பாலிடெக்னிக் சூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு தடுமாற்றம் கூட இருக்கும், அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லலாம்?
1: இப்போது ஒரு கேண்டிடேட் வந்து 10th முடிச்சிட்டாங்க அல்லது 12th முடிச்சிட்டாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து ஹையஸ்ட் மார்க் இருந்தால் அவங்க டைரெக்டாக இன்ஜினியரிங் போகலாம். அது இல்லாமல் ப்ளஸ் டூவில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தால் மட்டும்தான் அவங்க இன்ஜினியரிங் போக முடியும். ஸோ சயின்ஸ் குரூப் படித்தவங்க அல்லது ஹிஸ்ட்ரி குரூப் படித்தவங்க, அக்கௌண்டன்சி காமர்ஸ் இந்த மாதிரி வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிக்காத குரூப் படித்தவங்க டெக்னிக்கல் லைன் போகணும்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து பாலிடெக்னிக் தான் மேடம்.
0: எவ்வளோதான் நம்ம ஸ்கோர் அதிகமாக பண்ணியிருந்தாலுமே நம்ம டெக்னிக்கல் லைன் போகணும் அப்படின்ட்டு விரும்புகிறவங்களுக்கு பாலிடெக்னிக் தான் வந்து ஒரு
1: பாலிடெக்னிக் வந்து டைரெக்டாக அவங்க வந்து செகண்ட் இயரில் சேர்ந்துடலாம். ப்ளஸ் டூ முடித்தவங்க வந்து டைரெக்டாக செகண்ட் இயரில் சேர்ந்து 2 வருஷத்தில் டிப்ளமோ முடிக்கலாம். 10th முடிச்சுட்டு வர பசங்க வந்து 3 வருஷம் ஃபஸ்ட் இயரில் சேர்ந்து 3 வருஷம் படிக்கணும். ஸோ படிச்சுட்டு அவங்க டைரெக்டாக வந்து இன்ஜினியரிங் ப்ளஸ் டூ வந்து மேக்ஸ் குரூப் படித்த பையன் என்ன கோர்ஸ் எல்லாம் படிக்கிறானோ அந்த கோர்ஸுக்கெல்லாம் இவங்களும் வந்து எலிஜிபிள் ஆயிடுவாங்க, படிக்கலாம்.
0: சரிங்க சார். ஒரு சிலர் வந்து எனக்கு மேக்ஸ் சரியாகவே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் பாலிடெக்னிக் வரவங்களும் இருக்காங்க இல்லையா?
1: கண்டிப்பாக மேடம்,
0: அவங்களுக்குலாம் வந்து இது பெஸ்ட் ஒரு ஆப்ஷன். இன்னும் ஒரு சிலர் வந்து சீக்கிரமாக நான் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு விரும்புகிறவங்க பாலிடெக்னிக் செலக்ட் பண்ணுவாங்க.
1: பாலிடெக்னிக் படித்தாங்கன்னா 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். ஒன்று முடிச்சுட்டு வேலைக்கு போயிடலாம், இன்னொன்று ஹையர் ஸ்டடீஸ் போகலாம். 2 ஆப்ஷனுமே அவங்களுக்கு இருக்குது. 3வது ஆப்ஷன் என்ன இருக்குன்னா அவங்க பார்ட் டைமாக பிஇ படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அது எல்லாமே வந்து பார்ட் டைம் வந்து நிறையா காலேஜஸில் இருக்குது. ஸோ அவன் வந்து ஜாப் பார்த்துக்கிட்டு பார்ட் டைமாக படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
0: சீக்கிரம் ஜாப் போகணும்னு விரும்புகிறவங்க பாலிடெக்னிக் முடிச்சுட்டு நம்ம ஜாப் போயிட்டே வந்து பார்ட் டைமாக வந்து ஹையர் ஸ்டடீஸும் பண்ணலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகள் இதில் இருக்குது. நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் குடும்ப சூழ்நிலை இன்ஜினியரிங் 4 வருஷம் முடிச்சுட்டு எப்படா ஜாப் போகிறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சரிங்க சார். இப்போ இதில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்றது?
1: டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் நிறைய கோர்சஸ் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர்லேயே ஐடி இருக்குது, மெட்டலர்ஜி இருக்குது, ஆட்டோமொபைல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய 100 கணக்கான கோர்சஸ் இருக்குது. பட் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம ஏரியாவில் இருக்கிற பசங்களுக்கு ஈஸியாக இதில் என்னென்ன கோர்சஸ் படித்தா கிடைக்கும்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் IEEE ECE கம்ப்யூட்டர் ஆட்டோமொபைல் இந்த கோர்ஸ் படித்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் அதாவது ஒசூர், கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி ஏரியாவில் ஈஸியாக வந்து பையனுக்கு வந்து வேலை கிடைக்கும். மினிமம் ஒரு 25,000 சேலரி இப்போ வந்து ப்ரெசென்ட் சேலரி அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மேடம்.
0: முடிச்ச உடனே அவங்களுக்கு கையில் 25,000 இது பண்ணிக்கலாம்.
1: ஆமாம்.
0: சரிங்க சார். இப்போ நம்ம தருமபுரி சரௌண்டிங்கில் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாச்சும் இருக்குங்களா?
1: தருமபுரியில் இருக்குங்க மேடம், பட் பசங்க வந்து எல்லாமே சிட்டி சைடு போய் ஒர்க் பண்ணணும்னு தான் லைக் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் வந்து எங்கள் பாலிடெக்னிக்கில் எங்கே அரேஞ்ச் பண்ணுறோன்னா கோயம்புத்தூர், சென்னை அண்ட் ஒசூர், பெங்களூர் இந்த 4 இடத்துல பையனோட வில்லிங்ஸ் வந்து எந்த ஏரியாவுக்கு அவனுக்கு தேவை, என்ன மாதிரி கம்பெனிஸ் தேவை அப்படின்னு முன்னாடியே லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு வந்து ட்ரைனிங் எல்லாம் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அந்த கம்பெனிகளை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணி இங்கே கேம்பஸ் வர வச்சு அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றோம்.
0: ஓகேங்க சார். இப்போ காலேஜ்லேயே வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்து நீங்கள்
1: அரேஞ்ச் பண்ணிடணும்.
0: சரிங்க சார். இப்போ ஒரு சிலருக்கு வந்து இப்போ 10th 12th பாஸ்னாவே நம்ம பாலிடெக்னிக் சேர்ந்துக்கலாமாங்க சார், இல்லை இதுக்கும் வந்து கட் ஆஃப் மார்க் இவ்வளோ இருக்கணும் அப்படின்றது இருக்கா?
1: இல்லை 10th பாஸ் பண்ணியிருந்தாவே அவன் பாலிடெக்னிக் சேர்றதுக்கு எலிஜிபிள் தான். என்ன கோர்ஸ் வேணாலும் சேரலாம், படிக்கலாம். ப்ளஸ் டூலையும் அதே மாதிரி எந்த கோர்ஸ் எடுத்திருந்தாலும் ப்ளஸ் டூவில் வந்து அக்கௌண்டன்சி காமர்ஸ் இப்போ ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது. இப்போ அவன் வந்து எந்த கோர்ஸ் எடுத்தாலும் டைரெக்டாக லேட்டரல் என்ட்ரி சேர்ந்து 2 வருஷத்தில் டிப்ளமோ முடிக்கலாம். இது இல்லாமல் ஐடிஐ அதாவது 10th முடிச்சுட்டு 2 வருஷம் ஐடிஐ கோர்ஸ் படிச்சுட்டு அவன் வந்து டிப்ளமோ வந்து சேர்ந்து டைரக்ட் செகண்ட் இயரில் சேர்ந்து 2 வருஷத்தில் படிக்கலாம்.
0: சரிங்க சார். இணைப்பில் ஒரு நேயர் வராரு, அவரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம். நான் பாப்பாப்பட்டினத்தில் நவீன் பேசுகிறேன்.
0: கேளுங்க நவீன், உங்களோட கேள்வி.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
2: பாலிடெக்னிக் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பத்தி நீங்க அப்படிக்கலாம்னு சொல்றீங்க. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து நிறைய பிரபலமான போன் கம்பெனி எல்லாம் இருக்கு, சாம்சங், பாக்கான் அந்த மாதிரியான பெரிய பெரிய டச் போன் தயாரிக்கிற கம்பெனி எல்லாம் இப்ப ஆப்பிள் இதெல்லாமே நம்ம பக்கமே இருக்கு. இப்போ இது மாதிரி ஒரு கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கு போற மாதிரி இருந்தா நம்ம என்ன மாதிரி பாலிடெக்னிக்ல இன்ஜினியரிங்ல என்ன மாதிரி படிக்கிறது, அதை பத்தி ஒரு தகவல்
1: சார். அவன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சா டெஃபினட்டா அந்த கம்பெனிங்கெல்லாம் போயிடலாம் சார்.
0: அதாவது

0: செல்போன் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா
1: எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிக்கணும்.
0: சரிங்க சார். இப்போ அட்வான்ஸ்டாக வந்து போயிட்டுருக்குறது ஏஐ கோர்ஸ் பற்றி நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோங்க சார். இப்போது டிப்ளமோவில் அது ரிலேட்டடாக ஏதாச்சும் கோர்ஸ்
1: இருக்குது? இருக்குது, இருக்குது மேடம். டிப்ளமோலையும் ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்குது, ஏஎம்எல் கோர்ஸ் இருக்குது.
0: அது முடிச்சா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க சார்?
1: பட் அந்த ஏஐடிஎஸ் ஏஎம்எல் படிக்கணும் அப்படின்னா டிப்ளமோ படிக்கலாம், பேசிக்ஸ் மட்டும் அதில் தெரிஞ்சுக்கலாம். பட் அவன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகணும்னா ஹி ஹாஸ் குட் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். இன்ஜினியரிங் வந்து கண்டிப்பாக படிக்கணும் மேடம். படித்தா தான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவன் வந்து பிளேஸ் ஆக முடியும். இங்கே வந்து அது சம்மந்தமாக ஒரு பேசிக்ஸ் வந்து அவன் லேர்ன் பண்ணிக்கலாம். டேட்டா என்ட்ரி அந்த மாதிரி கம்பெனிஸ் மட்டும்தான் டிப்ளமோ லெவலில் கம்ப்யூட்டர் ஏஐடிஎஸ்க்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு.
0: ஒரு பேசிக்கா வந்து டிப்ளமோல அவங்க கத்துக்கலாம், அது முடிச்சுட்டு அவங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சாதான்
1: அங்க படிக்கிறதுக்கு அவனுக்கு ஈஸியா இருக்கும்.
0: சரிங்க சார். இப்போ 2 வருஷம் ஐடி பத்தி சொன்னீங்க இல்லைங்க சார், அதை பத்தி சொல்லுங்க. இப்ப அதுல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு? இப்ப அது முடிச்சுட்டு டிப்ளமோ வரவங்க எப்படி வருவாங்க?
1: ஐடிஐல வந்து எம்எம்இ மோட்டார் மெக்கானிக் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, எலக்ட்ரீஷியன் இருக்குது, ஃபிட்டர் இருக்குது, ஆர்என்டிசி இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து ஐடிஐலையும் இருக்குங்க. அது வந்து 10th முடிச்சுட்டு போகிறவங்க வந்து 2 இயர்ஸ் அங்கே படிக்கணும். அது வந்து என்சிவிடி பேட்டர்னில் படிப்பாங்க. அதை முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்டு ஐடிஐ பேஸ்டு சர்டிஃபிகேட் மார்க் பேசிஸில் டிப்ளமோ வந்து 2 வருஷத்தில் படிச்சிக்கலாம்.
0: அதோட மார்க் பேசிஸில் தான் டிப்ளமோ வந்து
1: படிக்கலாம். பஸ் அதுக்கும் வந்து ஜஸ்ட் பாஸ் இஸ் எனஃப், பாஸ் பண்ணியிருந்தால் போதும். எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் படிக்கலாம். சப்போஸ் ஒரு கேண்டிடேட் வந்து எம்எம்இ படிச்சிருக்காரு ஐடியில், இங்கே வந்து நான் கம்ப்யூட்டர் படிக்கணும் அப்படின்னாலும் படிக்கலாம். டிபார்ட்மெண்ட் வந்து மாற்றியும் படிச்சுக்கலாம்.
0: நம்ம செலக்ட் பண்ணுறதா டிபார்ட்மெண்ட், அதில்
1: கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறது தான் டிபார்ட்மெண்ட். ஆமாம், அவன் ஏற்கனவே ஐடியில் படித்த கோர்ஸே தான் இங்கே படிக்கணும்னு இல்லைங்க, அது வந்து மாற்றி கூட படிச்சுக்கலாம். அதே கோர்ஸ் வேணுனாலும் படிக்கலாம்.
0: வேறு கோர்ஸ் படித்தோம்னா இதை பற்றின நாலேஜும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஆமாம்,
1: இப்போ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டி டிசிப்ளின் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் கம்பெனிலே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அதனால் அவன் அங்கே எம்எம்இ படித்து மெக்கானிக்கல் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிட்டாலும், இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகிறான் அப்படின்னாக்கா அங்கே மெக்கானிக்கலும் இருக்கும், எலக்ட்ரிக்கலும் இருக்கும், எல்லாமே அவன் தெரிஞ்சிருந்தால் அவனுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அவன் ஒரு சூப்பர்வைசராக போகும்போது அவங்க எல்லாத்துலேயும் நாலேஜ் இருந்தால் தான் அந்த டீமை வந்து அவன் லீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால அந்த மாதிரி மாற்றியும் படிச்சுக்கிறாங்க.
0: சரிங்க சார். மாத்தி படிச்சுக்கிறது நமக்கு ஒரு நாலேஜ், அதுவும் இல்லாம நம்ம ஜாப் போகும்போது அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேரம் காலை 9:16 கேட்டு ரசிச்சிருக்கோம். குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
4: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
5: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
6: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
7: நீங்க எங்க படிச்சீங்க?
8: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
9: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing
10: செட்டிநாடு
11: வித்யா மந்திர், CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
12: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
13: மூட்டு மாற்ற

0: அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 வரை ₹499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்துச் செல்லுங்கள். ₹200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்துச் செல்லுங்கள். ₹101 மட்டும் செலுத்தி தியேட்டர், டிஷ்வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்துச் செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
5: நெஞ்சு வலியா? விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. MRI ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சு வலியிலிருந்து வருமுன் காப்போ, விம்ஸ் ஹாஸ்பிடல், சீரகப்பாடி, சேலம்.
6: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க. ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervet.in.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர்
8: வசந்தன் கோவின் சம்மர் சேல் ஆஃபர் March 15 to 18 வரை.
9: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
10: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd ன்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
11: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
12: உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
13: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி, ஓசூர். அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமோ கோர்ஸ்கள், வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
14: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
15: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ₹55 மட்டும் செலுத்தி 45-inch டிவி, ₹75 மட்டும் செலுத்தி 75-inch டிவி எடுத்துச் செல்லுங்கள். ₹787 மட்டும் செலுத்தி பர்னிச்சர் எடுத்துச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
2: எப்படி?
1: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
3: இன்று முதல் மே 17 வரை
4: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூ. கால் 7733994433.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 3 மட்டும் செலுத்தி 3-star ஏசி மற்றும் ரூபாய் 5 மட்டும் செலுத்தி 5-star ஏசி எடுத்து செல்லுங்கள். ரூபாய் 7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மெஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் & கோ.
6: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
7: ஸ்ரீனி சார், நீங்களா?
6: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
8: ஆபரேஷன் ஆச்சுல சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
6: என் ட்ரீட்மென்ட் சண்முக ஹாஸ்பிடலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
9: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
10: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
11: கலைமகள் கலாலய

0: கோட்டா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
4: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, BPT, அலைட் சயின்ஸ்னு 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
7: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
9: நமது தர்மபுரி பண்பலை 102.5.
10: வணக்கம். தர்மபுரி மாவட்டம்,
11: திருப்பத்தூர் மாவட்டம்,
12: சேலம் மாவட்டம்,
13: திருப்பத்தூர் மாவட்டம்,
14: கிருஷ்ணகிரி மாவட்டம்,
15: ராசிபுரத்துல இருந்து
13: எனக்கு பிடித்த பாடல்
14: படையப்பா படத்துல இருந்து
16: எம் பேரு படையப்பா, இடப்பட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா,
14: ஐயன் திரைப்படத்துல இருந்து
17: பசும்பொன்ல இருந்து
18: தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை.
9: உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க நம்ம FM-ல கேக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். 0433 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை உங்க குரல்ல எங்களுக்கு குரல் பதிவா அனுப்பி வைங்க. தினமும் காலை 10:05 நீங்கள் கேட்டவை.
19: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
20: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
21: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
22: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
23: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
24: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
23: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
24: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
23: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
24: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
23: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
25: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
26: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 ₹499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்து செல்லுங்கள். ₹200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்து செல்லுங்கள். ₹101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ்வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்து செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
27: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
28: வசந்தன் கோவின் சம்மர் சேல் ஆஃபர் மார்ச் 15 முதல் 18 வரை.

0: நேரம் காலை 9:34. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்று பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள கல்வி வாய்ப்புகள் நிரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் கே தண்டபாணி அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், குறிப்பாக இந்த பாலிடெக்னிக் காலேஜில் என்னென்ன கல்வி வாய்ப்புகள் இருக்குது, அதில் பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி அவங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்ற உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவுபெறலாம். அறிமுக நேர்கள் 04342 என்ற முன்னெடுப்பினோடு 24403 மற்றும் 9686811025 மற்ற நேர்கள் 04342 என்ற முன்னெடுப்பினோடு 24431 மற்றும் 9686655025 இந்த எண்கள் அழைக்கலாம். சார் சொல்லுங்கள் சார், நம்ம இப்போது இந்த காலேஜில் கோர்சஸ் பற்றி பார்த்தோம், அடுத்து வந்து அவங்களுக்கு எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும் பேசணும். இப்போ இந்த காலேஜில் சேரணும் அப்படின்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களாங்க சார்?
1: டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் மட்டும்தான் கவுன்சிலிங் இருக்குங்க. அது வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். எந்தெந்த காலேஜுக்கு அவங்க அப்ளை பண்ண விரும்புகிறாங்களோ ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனியாக அவங்க அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அவங்க கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. செல்ஃப் ஃபைனான்சிங்கை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் இல்லைங்க, டைரக்ட் அட்மிஷன் தான். எந்த காலேஜ் அவங்க வந்து சேரணும்னு விருப்பப்படுறாங்களோ டைரெக்டாக அந்த காலேஜுக்கு போயிட்டு டீட்டெயிலாம் கேட்டுட்டு அவங்க அட்மிஷன் போட்டுக்கலாம், டைரக்ட் அட்மிஷன் தான்.
0: சரிங்க சார், ஒரு நேயர் இணையர் அவரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இப்போ வந்து அவங்க வேற தனியார் காலேஜ்க்கு அப்படி போகணும்னா அவங்க வந்து விசாரிக்கலாம். இப்போ ஒரு காலேஜ் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க, இப்போ கவர்மெண்ட்ல இல்லை, அதுக்கு வந்து அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ தனியார் காலேஜ் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க சார்? குறிப்பாக வந்து அந்த காலேஜில் ஃபெசிலிட்டி
1: என்ன, லேப் ஃபெசிலிட்டிஸ் மெயினாக பார்த்தோம்னா அதில் டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அதை வந்து மெயினாக அவங்க வந்து பார்க்கணும். அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் என்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கிறாங்க, சஃபிசியண்ட்டாக இருக்கிறாங்களா, அவங்களுடைய ஒவ்வொரு பாலிடெக்னிக்கோட அலுமினிஸ் பழைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்து அதை கிடைக்கும், டீட்டெயில் வந்து சொல்லிவிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க நேரில் வந்து விசிட் பண்ணி காலேஜஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
0: சரிங்க சார், அதுவும் இல்லாமல் பழைய ஸ்டூடெண்ட்டை வந்து கேட்டு கேதர் பண்ணிக்கலாம்,
1: அதை பண்ணிக்கலாம். தைரியமாக நாங்கள் சொல்லுவோம், எங்கள் காலேஜை பொறுத்த வரைக்கும் பழைய ஸ்டூடெண்ட்ஸோட ரெஃபரன்ஸை நீங்கள் கேளுங்க, அவங்க கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அகாடமிக்கோ லேபுக்கோ இதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் டோட் நார்ம்ஸ் படி எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கும் செய்வோம். அந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லேயுமே அந்த வச்சுருப்பாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால் பசங்களோட ரெஃபரன்ஸ்னால் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக நம்பலாம்.
0: சரிங்க சார், இன்னொன்று அவங்க எதிர்பார்க்கறது வந்து பிளேஸ்மெண்ட் தான். படித்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம போய் ஒரு வேலையை தேடி உக்காரணுமே அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னொன்று வந்து காலேஜ்லேயே பிளேஸ்மெண்ட்டும் வந்து இது பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையும் இருக்கு இல்லையா?
1: கண்டிப்பாக மேடம்.
0: அவங்களுக்கு வந்து என்ன மாதிரிங்க சார் சொல்லலாம்?
1: பிளேஸ்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பையன் கம்பெனியில் போயிட்டு நேராக பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் ஹெச்ஆரை வந்து பார்க்கவே முடியாதுங்க. அதுக்கு வந்து பர்மிஷனே தரமாட்டாங்க. அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணு, பயோடேட்டா கொடுங்க, நாங்கள் கூப்பிட்றோம், இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது வந்து ரொம்ப சிரமம். ஸோ இதெல்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து காலேஜஸில் அந்த காலேஜஸ்லேயே வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார், அவங்க பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்போம். ஸோ அந்த ஹெச்ஆர்ஸை வந்து நாங்கள் கம்பெனிக்கே ஃபைனல் இயரில் ஃபைனல் செமஸ்டர் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே வந்து நாங்கள் வர வச்சுருவோம். ஸோ இங்கேயே வந்து அவங்க ப்ரொசீஜர் படி ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன் இதெல்லாம் வச்சு இங்கேயே வந்து பசங்களை வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்க எப்போ ஜாயின் பண்ணணும், என்ன ஏதுன்ற டீட்டெயிலெலாம் வந்து அவங்க கொடுத்துருவாங்க, எங்களுக்கு கொடுத்துருவாங்க, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணி அந்த டேட்டில் போய் ஜாயின் பண்ண வச்சுருவோம். அதனால் வந்து பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் வந்து இருக்கிற காலேஜை பார்த்து அவங்க சேரணும்.
0: அவங்க விசாரிச்சு
1: சேரணும்.
0: சரிங்க சார்,
1: அவங்ககிட்ட தான் இருக்குது.
0: இப்போ நம்ம காலேஜில் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வருவாங்க சார்?
1: எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்கிற டிவிஎஸ் கம்பெனி வருது, டைட்டான் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் லிமிடெட் வருது, சுந்தரம் ஃபேஸ்னஸ் லிமிடெட்னு கம்பெனி வருது, அசன் சர்க்கியூட், இதெல்லாம் வந்து ஒசூர்லேருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ கோயம்புத்தூர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரு மோட்டார்ஸ், அது வந்து இ பைக் மோட்டார்ஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இ பைக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கூப்பிட்ருக்குறோம். ப்ளஸ் வந்து அக்கோஸ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து மோட்டார்ஸ் மேனுஃபேக்சரிங், அது மாதிரி நிறைய கம்பெனி. அது சென்னை பக்கம் பார்த்தீங்கன்னா டர்போ இன்ஜினியரிங், ஹுண்டாய் இந்த மாதிரி நிறுவனத்தில் வந்து நாங்கள் ரெகுலராக வந்து பண்ணிகிட்ருக்குறோம்.
0: ஆக மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்தாங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிற அளவுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து ஏற்படுத்தி தரீங்க?
1: கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு விதமாக பையனை கேட்டகரி பிரிச்சுருவோம். ஒன்று வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு

0: போகிறவங்க, இன்னொன்று வந்து ஹையர் ஸ்டடிஸ்
1: போகிறவங்க.
0: ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் போகிறவனுக்கு 100% நாங்கள் பிளேஸ்மெண்ட் மினிமம் 2 கம்பெனியில் அவனுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருவோம். ஸோ அவனுக்கு எது விருப்பமோ அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம்.
1: சரிங்க சார். இப்போ இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஸ்கில் கோர்ஸஸும் வந்து படிச்சுக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த டிப்ளமோவில் ஏதாச்சும் ஸ்கில் கோர்ஸ் வந்து படிக்கலாமாங்க சார்?
0: படிக்கலாம். அது அந்தந்த காலேஜஸில் அவங்கவுங்க ரிஸ்க் எடுத்து சொல்லிக் கொடுக்கணும். எங்கள் காலேஜை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா சிஎன்சி மெஷினில் வந்து அடிஷ்னல் ட்ரைனிங் கொடுப்போம். சிஎன்சி ஒரு சப்ஜெக்டாக இருக்கும், பட் அதில் ப்ராக்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். ஸ்டாண்டர்டாக இதை மட்டும் செய்யணுன்ற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். அதை தாண்டி நாங்கள் வந்து தனியாக வந்து எந்த மாடல் கொடுத்தாலும் அவங்க ப்ரோக்ராம் எழுதி செட்டிங் போட்டு ப்ரொடக்ஷன் மாடலில் பண்ணுற மாதிரி இருக்குது. எங்ககிட்ட வந்து 4 மிஷின் வந்து ப்ரொடக்ஷன் மாடல் மிஷின் இருக்குது. சிஎன்சி மிஷின் வந்து கம்பெனிஸ்லாம் வந்து என்ன மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ சேம் மிஷின்ஸ் வந்து வச்சுருக்கிறோம். அதில் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் IEEE பொறுத்த வரைக்கும் IoTல வந்து ட்ரைனிங் கொடுத்து அந்த பையனுக்கு வந்து நாலேஜை டெவலப் பண்ணி அனுப்புகிறோம்.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
6: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
7: கல்வி சேவையில் 90 தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
8: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
11: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
12: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
13: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், B.Tech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
9: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
14: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
15: எப்படி?
14: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ₹25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakh பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
9: இன்று முதல் மே 17 வரை
16: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால்

0: 01333-994-33.
1: அவன பாம்பு கடிச்சிருச்சு. என்ன பாம்புன்னு பாத்தீங்களா? என்ன பாம்புடா? கட்டுவிரி என்ன? தூக்கு தூக்கு தூக்கு தூக்கு.
2: கொடிய விஷக்கடியையும் குணமடைய செய்யும் கிருஷ்ணகிரி டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோட்டில். கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டு விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்
3: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். வாருங்கள் எங்களிடம், டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
6: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தீராத இடுப்பு வழி, கை கால் வழி, முதுகு வழியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம். 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
5: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
4: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
8: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
7: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
9: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
10: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
11: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
12: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட்

0: 89857-12345 or visit www.mahindra.org.
1: நேரம் காலை 9:54, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்று பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள கல்வி வாய்ப்புகள் நிரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் கே தண்டபாணி அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அறிமுக நேர்கள் 0342 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 244-0330 மற்ற எண் 9486-81005 மற்ற நேர்கள் 0342 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 244-0331 மற்ற 9486-52025. சார் சொல்லுங்க, இப்போ நம்ம வந்து ஒரு காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். இப்போ நிறைய கோர்ஸ் நம்ம சொன்னோம், பிசிஇ, ட்ரிபிள்இ இந்த மாதிரி. இப்போ எந்த கோர்ஸ் எடுத்தால் எப்படி எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்ட்டு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது ஸ்டூடெண்ட்ஸு?
2: இப்போது ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இயர் கிரீன் கோர்ஸ் அப்படின்னா மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ தான் மேடம். இந்த மூணு கோர்ஸில் படித்தா 100% பிளேஸ்மெண்ட் உண்டு, அவனுக்கு நல்ல கம்பெனிஸும் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அவங்களுக்கு என்ன லைன் விருப்பம்,
1: சிலர்
2: வந்து இதில் இன்ட்ரெஸ்ட், சிலர் வந்து மெக்கானிக்கல் ஓரியன்டாக படிக்கணும்னு லைக் பண்ணுவாங்க, சிலர் வந்து எலக்ட்ரிக்கலில் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, சிலர் வந்து எலக்ட்ரானிக்ஸில் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய விருப்பம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தால் அதை எஃபெக்டிவாக அவன் பண்ணலாம். சிலபஸ் இல்லாமல் அவன் என்ன ஃபீல்டு எடுக்கிறாங்களோ அதில் என்ன லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிலாம் அப்டேட் ஆகுதுன்றதை அவன் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் ஃபீல்டில் வந்து அவன் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டுக்கு போக முடியும்.
1: எப்பவுமே ஒரு நாலேஜ் இருக்கணுன்றீங்க, அதாவது அப்டேட்டட் நாலேஜ் வந்து
2: அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்டும் வந்து அவங்கள அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
1: சரிங்க சார், அடுத்ததான் வந்து பேரண்ட்ஸ், அவங்க வந்து என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு பயங்கர, அதாவது ஸ்டூடெண்ட்டை தாண்டி அவங்களுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குங்க சார். ஏன்னா இவங்க கூட தெளிவாக ஒரு முடிவு எடுத்துருவாங்க, அவங்களுக்கு என்ன சார் சொல்லலாம்?
2: இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, என்ன அவங்க செலக்ட் பண்ணுறாங்கிறத விட அந்த ஸ்டூடெண்ட் வந்து எதை லைக் பண்ணுறான்றது தான் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது.
1: சரிங்க சார், நேயர் வரார், அவரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
1: கேளுங்க
3: சார், என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க மார்க்ஸ் வந்து 1058 எடுத்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் கோர்ஸை தாண்டி வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்ட்டுன்னு விருப்பப்படுறாங்க. ஸோ இந்த டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரி எடுத்து படித்தா பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லைன்னா இதையும் தாண்டி
2: டெக்னிக்கல் லைன்ல பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி லைன்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து AIDS தான் மேடம் டாப்ல போயிட்டு இருக்கு. அதனால AIDS எடுத்து படிக்கலாம். ஃபியூச்சர் வந்து எல்லாமே வந்து AI தான் வந்து முடிய போகுது மேடம். அதனால AI எடுத்து படிக்கலாம் மேடம். காலேஜஸ் மட்டும் நல்ல காலேஜஸா நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். எவ்வளவு கட் ஆஃப் வருதோ அதை பேஸ் பண்ணி நீங்க ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எல்லாம் வெப்சைட்ல போட்டிருக்காங்க, அதை போய் கோ த்ரோ பண்ணி அதிலேருந்து ஒரு 2-3 கட் ஆஃப் மார்க் வந்து டிஃப்ரென்ஸில் நமக்கு அந்த காலேஜஸ் கிடைக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த காலேஜஸை போய் நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து விசிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ரியல் ஃபேக்ட் என்னன்னு தெரியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த கோர்ஸோ காலேஜ் மெயின் மேடம், காலேஜை வந்து செலக்ட் பண்ணணும்.
1: அதாவது நம்ம படிக்கிறத பேசிக் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம காலேஜில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போய் படிக்கணும் தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லைங்க சார். ஏன்னா இப்போ அட்வான்ஸ்டாக வந்து எல்லா துறைகளிலுமே வந்து AI வளர்ந்துட்டுருக்கு.
2: கண்டிப்பாக.
1: சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
4: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன். சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி.

0: பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
1: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
2: எப்படி?
1: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப்டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப்டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
3: இன்று முதல் மே 17 வரை
4: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733994433.
5: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
6: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர், அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப்.
8: ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
9: சார் சொல்லுங்க, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இப்போ நிறைய மாணவர்களுக்கு வந்து நிறைய நம்ம சொன்னோம், அதாவது என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம், எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, குறிப்பாக இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஏஐ கோர்ஸ் பற்றி இது எல்லாமே சொல்லிட்டோம். நிறைவாக உங்களோட கருத்துக்களை சொல்லிடுங்க சார்.
10: மாணவர்கள் வந்து அவங்களுடைய விருப்பத்தை ஃபஸ்ட்டு, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதை லைக் பண்ணி என்ன படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு, எந்த காலேஜில் சேரணும்னு முடிவு பண்ணிவிட்டு, அந்த கோர்ஸு காலேஜ் ரெண்டையும் செலக்ட் பண்ணி அவன் ஜாயின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த காலேஜில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த சூழ்நிலை இல்லைனாலும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவன் வந்து படிச்சுக்கணும். மொபைல் யூசேஜை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட் சொசைட்டியில் வந்து ப்ராப்ளமே மொபைல் தான் இருக்குது. மொபைலில் நிறைய ஸ்டடீஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது, ஆனால் அவன் அதை யூஸ் பண்ணாமல் மற்றதுக்கு வந்து டைம் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பண்ணாங்கன்னா அவங்க நல்லா டெவலப் ஆகலான்றது என்னுடைய ஒப்பீனியன்.
9: சரிங்க சார், இப்போ அட்மிஷன் பற்றியும் சொல்லிடுங்க சார். இப்போ அட்மிஷன் எல்லா காலேஜ்லேயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்களா?
10: எல்லா காலேஜ்லேயும் இப்போ டிப்ளமோ அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. வந்து டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்ட் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போயிட்டுருக்குங்க மேடம்.
9: எல்லாமே ஒரு தெளிவான பார்வையோடு நான் அவங்க போய் முதல்ல காலேஜை வந்து பார்க்கணும், விசிட் பண்ணி பார்க்கணும், கோர்ஸ் பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதில் எப்படி பிளேஸ்மெண்ட் இருக்குது, லேப் ஃபெசிலிட்டி என்ன அளவுக்கு இருக்குது அப்படின்றது எல்லாமே அவங்க வந்து நேரில் போய் பார்த்து ஒரு விசிட் பண்ணி அவங்க ஒரு நாலேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் கூட அட்மிஷன்
10: போட்டுக்கலாம். அதுதான் ப்ரொசீஜர், அதுதான் கரெக்டாகவும் இருக்கும் மேடம்.
9: சரிங்க சார், இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் இருக்கக்கூடிய கல்வி வாய்ப்புகள் குறித்து நிறைய தகவல்களை நேரலையில் சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றிங்க சார்.
10: நன்றி.
9: நேர்களை நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானொலியில் வசந்தம். இன்று பாலிடெக்னிக் கல்லூரிகளில் உள்ள கல்வி வாய்ப்புகள் நேரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கினார் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் கே தண்டபாணி அவர்கள். இதுவரை கேட்டு ரசித்தோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
11: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: நேரம் காலை 10:03. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
6: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
12: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தருமபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, ECG, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை
6: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
13: 21ஆம் நூற்றாண்டு நாகரீக நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டிற்குரிய நாகரீக மனிதனாக நான் மாறிவிட்டேன். ஜீன்ஸ் பேண்ட், டி ஷர்ட், நவநாக

0: செல்போன் காலில் ஷூ என ஜகஜோதியான உடைகளுடன் வந்து நின்றார் நண்பர் புகழ்மதி. என்னங்க புகழ்மதி, எங்கள் ஊர் வள்ளி திருமணம் நாடகத்தில் பஃபூன் தாசப்பன் வந்து நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க. நாகரிகம்னா உடுத்துற உடை அணிகிற அணிகலன்கள்லையா இருக்குது? நான் கேட்டேன். இதுகளில் மட்டும் நாகரிகம் இல்லைன்னு எனக்கு தெரியும். என் வீட்டிற்கு இப்போ வந்து பாருங்க, உலகத்தில் லேட்டஸ்ட்டாக என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் வந்திருக்கோ அத்தனையும் வாங்கிட்டேன். லேட்டஸ்ட்டு சோபா செட்டு, கட்டில், கம்ப்யூட்டர், டிவி எல்லாம் இருக்குது. இப்போ நான் நவநாகரிக மனிதன் என்றார் புகழ்மதி. எனக்கு மகாத்மா காந்தியடிகளின் வார்த்தை தான் நினைவுக்கு வந்தது. தேவைகளை பெருக்குவதல்ல நாகரிகம், தேவைகளை சுருக்குவதே நாகரிகம். இன்றைக்கு நாம் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாகரிகம் என்பது உடைகளை பெருக்குவதிலும் அணிமணிகளை நிறைப்பதிலும் வீடு நிறைய வீட்டு உபயோகப் பொருள்களை அடுக்குவதிலும் நவநாகரிக கார்களை வாங்கி அவற்றில் உலா வருவதிலும் இருக்கிறது என்று. ஆனால் நாகரிகம் என்பது தேவைகளை சுருக்குவதில் இருக்கிறது என்கிறார் காந்தியடிகள். இந்த உலகம் இயந்திர உலகம். மனித மனங்களின் இயக்கங்களும் இயந்திரமயமாகவே ஆகிவிட்டது. அடுத்தவரை பார்த்து, அடுத்தவர் வைத்திருக்கும் பொருள்களை பார்த்து, அடுத்தவர் செயல்படும் செயல்களை பார்த்து போலச் செய்யும் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம். இன்றைய நமது வாழ்க்கை நமக்காக வாழும் வாழ்க்கை இல்லை, அடுத்தவருக்காக வாழும் வாழ்க்கை. அதனால்தான் தேவைகள் பெருகிக்கொண்டே இருக்கின்றன, ஆசைகளும் பெருகிக்கொண்டே இருக்கின்றன, அதனால் துன்பங்களும் பெருகிக்கொண்டே இருக்கின்றன. தகவல் நாயகர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களை உங்கள் அனைவருக்கும் தெரியும். குரலால், கருத்துக்களால், இன்று ஒரு தகவலால் வானொலியை உயர்த்தியவர், கேட்கும் நேயர்களின் சிந்தனைகளை உயர்த்தியவர். அவருக்கு ஒரு மகள், மனைவி என அளவான வாழ்க்கை சென்னையில். அவர் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 31 தேதி வீட்டில் ஒரு வேலை செய்வார். அவரும் அவருடைய மனைவியும் வீட்டில் இருக்கும் பொருள்களை கணக்கெடுப்பர். அவர் பல இடங்களுக்கு சென்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்பவர் என்பதால் வீடு நிறைய பரிசு பொருள்கள் குவிந்து கிடக்கும். சமையல் கட்டிலிருந்து வரவேற்பறை வரை உள்ள எல்லா பொருட்களையும் இருவரும் கணக்கெடுப்பர். இந்த ஆண்டு என்னென்ன புதிய பொருட்கள் சேர்ந்துள்ளன, எவை எவை தேவையற்றவை என பட்டியலிடுவர். உதாரணத்திற்கு, சமையல் கட்டில் 10 டம்ளர்கள் இருந்தால் வீட்டில் மூவருக்கு 3, விருந்தினருக்கு 2, ஆக 5 போக மீதமுள்ள 5 டம்ளர்களை தனியே எடுத்து வைத்து விடுவர். ஒன்றுக்கு மேல் குக்கர் இருந்தால் அவையும் தனியே. வரவேற்பறையில் 4 சேர்களுக்கு மேல் இருந்தால் அவையும் தனியே. பரிசுப் பொருள்கள் அனைத்தையும் பிரித்து தேவையற்றவை அனைத்தும் தனியே என்று தேவையற்றவைகளை பிரித்து தனியே சாக்குப்பைகளில் கட்டி ஒரு மினி வேன் பிடித்து தனது சொந்த ஊரான தென்கச்சிக்கு அனுப்பி வைத்து விடுவர். ஊருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, வண்டி வருகிறது, உறவினர் யார் யாருக்கு என்ன பொருள் வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறியும் விடுவார் தென்கச்சி. மீண்டும் ஜனவரி 1 தேவையான பொருட்களோடு வாழ்க்கை. பாருங்கள், தேவைகளை சுருக்கும் தென்கச்சியாரின் நாகரிகத்தை. நம்புவோம் நாளையும் நமது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: நேரம் காலை 10:08. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு

0: ₹1,201 ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: நேர்களை, நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் இடம்பெறுவதற்கு 0 43 42 24 40 30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்கள் குரலில் பதிவு செய்து அனுப்புங்கள். நேர்களை, நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: தர்மபுரி வானொலி உறவுகளுக்கு இனிமையான காலை வணக்கம். நான் தர்மபுரி உழவர் சந்தர்கள முனியப்பன். எனக்கு ஒரு பாடல் படத்திருப்பிற மணிரத்னம். காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா, கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா. சாங்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் FK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
9: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
10: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
11: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
12: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
13: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
14: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
13: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
14: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
13: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
15: நேரம் காலை 10:18. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நேர்களை, நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
16: 102.5 தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர்லேருந்து வெங்கடேஷ். படம் தலைவன் தலைவி, பாடல் பொட்டலமுண்டாயே. நன்றி, வணக்கம்.

0: மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: 10:24 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையின் நீங்கள் கேட்டவை. நேர்களே, நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் தேவிகா, நான் ஹவுசிங் போர்ட்லேருந்து பேசுகிறேன். என்னோட விருப்ப பாடல் யாரோ இவன் படம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.

0: औरतों के लिए हैं, ताकि आप जब 60 साल के होंगे आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேரம் காலை 10:30. திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலைவாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். நேர்களே, நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் ஜெய்திபுரம். எனக்கு பிடித்த பாடல் படம் கோல்ட் வாட்டி மட்டர். நன்றி, வணக்கம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலெண்ணைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க. உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா ஒரு லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா? அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பார்க்க ஒரு லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி. அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
4: 10:36 கேட்டு கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
5: வணக்கம், பாப்பாரப்பட்டி வேப்பிலிருந்து முனியப்பன். படம் சாமி, பாடல் வேப்பமரம் புளியம்மா.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: 10:42 நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
3: இனிய காலை வணக்கம். தருமபுரி மதிகோன் பாளையம் மோகன், விஐபி படத்திலிருந்து மின்னல் ஒரு கோடி. இந்த பாடல் நன்றி, வணக்கம்.

0: தடி மற்றும் விஷ முறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நேரம் காலை 10:47 நிமிடம். செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். நேயர்களை கேட்கலாம்.
4: ஆகாஷவாணி
5: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 ஒளியின் ஓவியம் வானொலி சித்திரம். வானத்தின் நீலத்திலே அதிர்வன் கோலமிட்டு செவிகளின் வழியாக சிந்தனைக்குள் நுழையும் மாய குரல்களின் சங்கமம் நம் வானொலிதான். இதயங்களை வருடும் மந்திர சத்தமே வானொலி. உருவம் இல்லாது உலாவரும் ஒரு குரல், 1000 கற்பனைகளை நமக்குள் விதைக்கும் விந்தையை தான் இன்று நாம் வானொலி என்று கொண்டாடுகிறோம். அறிஞர்களின் பார்வையில் வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் அல்ல, அது ஒரு மனிதனின் கற்பனையை விரிவுபடுத்தும் ஒரு கலை கூடம். ஒலிகளின் வழியே ஓவியம் வரையும் இந்த வானொலி ஊடகம் காலங்கள் மாறினாலும் மனித மனங்களை ஆளும் ஒரு மந்திர கருவியாகவே என்றும் திகழும்.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா?
1: வணக்கம், நான் ஜெபஷ்னி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவள். இந்த வானொலியின் மூலம் என்னுடைய கருத்துக்களை பகிரும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறு வயதிலிருந்தே ரேடியோ என் வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறது. எங்கள் வீட்டில் காலையில் ரேடியோ ஒலிக்காமல் ஒரு நாளும்

தொடங்காது. செய்திகள், பாடல்கள், பொதுநல நிகழ்ச்சிகள் என்று பலவற்றை கேட்டே வளர்ந்தேன். அந்த நேரங்களில் ரேடியோ ஒரு சாதனமாக மட்டுமில்லாமல் வீட்டில் இருக்கும் ஒருவரை போலவே இருந்தது. இன்று தொழில்நுட்பம் மிகவும் வளர்ந்து மொபைல், இணையம், சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ஆனாலும் ரேடியோவின் தனித்துவம் இன்னும் குறையவில்லை. குறிப்பாக பயணம் செய்யும் நேரங்களில் நான் இன்றும் ரேடியோ கேட்பேன். பேருந்தில் செல்லும் போதோ, நீண்ட தூரம் பயணிக்கும் போதோ ரேடியோ கேட்கும் போது நேரம் போகிறதே தெரியாது.

நிகழ்ச்சிகள் நம்மை சிரிக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் சிந்திக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அறிவை தரும். இந்த வானொலியில் ஒலிபரப்பாகும் விவசாய நிகழ்ச்சிகள் மிகவும் பயனுள்ளவை. விவசாயம் என்பது நம் வாழ்வின் அடிப்படை. விவசாயிகளுக்கு புதிய முறைகள், பயிர் பாதுகாப்பு, மழை பற்றிய தகவல்கள், நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் போன்ற பல விஷயங்களை எளிய முறையில் பகிர்வது மிகவும் உதவியாக இருக்கிறது. அதேபோல் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மை சுற்றியுள்ள உலகம் எப்படி இயங்குகிறது, இயற்கையில் நடக்கும் மாற்றங்கள் என்ன, புதிய கண்டுபிடிப்புகள் என போன்ற தகவல்களை எளிமையாக புரிய வைக்கிறது. மாணவர்களுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். நான் ஆசிரியராக இருப்பதால் பல விஷயங்களை கேட்டு மாணவர்களுடன் பகிர முடிகிறது. அதனால் இந்த நிகழ்ச்சிகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.

அது மட்டுமல்லாமல் உடல் நலம், பெண்கள் முன்னேற்றம், இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல், கல்வி, சமூக விழிப்புணர்வு போன்ற பல நல்ல தலைப்புகளில் நிகழ்ச்சிகள் வருகிறது. ஒவ்வொரு முறையும் கேட்கும் போது ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம். சில நேரங்களில் நாம் கவனிக்காத சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய அர்த்தம் இருப்பதை இந்த நிகழ்ச்சிகள் உணர்த்துகிறது. இன்றைய காலத்தில் பலர் தகவல்களை தேடி செல்கிறார்கள், ஆனால் ரேடியோ நேரடியாக மக்களிடம் தகவலை கொண்டு சேர்க்கிறது. அதுவே அதன் சிறப்பு. எளிமையாகவும் எல்லோருக்கும் புரியும் வகையிலும் தகவலை வழங்குவது மிகவும் பாராட்டத்தக்கது. நான் சிறுவயதில் கேட்டுக்கொண்டிருந்த இந்த வானொலியில் இன்று என்னுடைய குரலை பதிவு செய்து அனுப்பும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான அனுபவம். நான் கேட்டு ரசித்த இடத்தில் இன்று என்னுடைய சில வார்த்தைகளும் ஒலிக்கப் போகிறது என்ற எண்ணமே ஒரு பெருமையாக இருக்கிறது. இது எனக்கு என்றும் நினைவில் இருக்கும் ஒரு தருணம். இனியும் இது போன்று பயனுள்ள, அறிவூட்டும், மக்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்கள் சேவை இன்னும் பலரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். நன்றி.

அறிஞர் பெக்கி நூமன் ஒருமுறை சொன்னார், தொலைக்காட்சி திரையில் ஒரு காட்சியை திணிக்கிறது, ஆனால் வானொலி ஒரு கோடி மக்களின் மூளையில் ஒரு கோடி விதமான ஓவியங்களை வரைகிறது. ஆம், வானொலி ஒரு அறிவிப்பாளர் சொல்லும் சொல்லுக்கு ஏற்ப ஒவ்வொரு நேயரின் கற்பனை திறனையும் தூண்டி அவர்களை ஒரு இயக்குநராக மாற்றுகிறது. அதனால்தான் இதை மனதின் திரையரங்கம் என்கிறார்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். நான் புன்னி, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையை சேர்ந்த ஒரு பெண்மணி. நான் வானொலிக்கு 90 வயது ஆகுது. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரேடியோ வந்து ஒருத்தங்களோட லைஃப்ல வந்து மிகப்பெரிய ரோல் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாரோட லைஃப்லயுமே டெக்னாலஜி நமக்கு எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகி நாளுக்கு நாள் எவ்வளவோ விஷயங்கள் அட்வான்ஸா போனாலும் மக்கள் வந்து சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஆர்வமா கேட்பாங்க. அதுல ஒண்ணுதான் வானொலி. நம்ம கார் டிரைவிங்ல கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு லாங் டிரைவ் போற டைம்லயும் ஓகே, இல்ல வீட்டுல நமக்கு கொஞ்ச நேரம் டைம் இருந்தாலும் சரி, ஃப்ரீ டைம்ல எல்லாருமே விருப்பப்பட்டு கேக்குற ஒரு விஷயம் வந்து ரேடியோ. சில பேர் இதை வாடிக்கையாவும் வச்சும் கரெக்டா ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. ஈவினிங் வர லைவ் நியூஸ் நம்ம கேட்டுக்கலாம், புது புது பாடல்கள், பழைய பாடல்கள், அப்புறம் ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் சிறந்து விளங்குற கூடியவங்களை இன்டர்வியூ எடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்

ஷேர் பண்ற மாதிரி சொல்லி கேக்குறோம். சோ அது எல்லாமே ஒரு நல்ல விதமான ஒரு ஒரு மனதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாந்தமும் இருக்கு, ஒரு மன நிம்மதி கிடைக்குது. பிளஸ் நம்ம டிவி போனு இதெல்லாம் இல்லாம கூட வெளி உலகத்துக்கு கூட ரொம்ப சிம்பிளான வேல வந்து நம்ம கான்டாக்ட்ல இருப்போம்னா அது கண்டிப்பா வந்து ரேடியோ தான்.

0: எனக்கும் என்னோட நாகர்கோயில் ரேடியோ ஷோரூம்ல பேசுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ரீசெண்டா அமைஞ்சது. சோ நானுமே அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சோ சிறு வயதுல இருந்தே எனக்கு வானொலினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நினைவு தெரிந்த நாட்கள்ல இருந்து 10th 12th எக்ஸாம் வைக்கிற டைம் வந்து எங்களுக்கு ஸ்கூல் வந்து ஹாஃப் டே தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஸ்கூல் இருக்கும், 1:30 to 5 வரை இருக்கும். சோ நாங்கெல்லாம் வீட்டுல இருந்து 1:00 கிளம்புவோம். சோ அந்த கிளம்புற டைம்ல எல்லாம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ரேடியோ வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. 2006-07 எல்லாம் பழைய காலத்து பாடல்களும் வரும், நிறைய டிப்ஸ் விஷயங்கள் கத்துக்கலாம். சோ லைவா கால் பண்ணி பேசுவாங்க, அந்த மாதிரியும் இருக்கும். சோ அந்த ஒரு ஞாபகம் வந்து மைண்ட்ல எப்பவுமே உண்டு. சோ அந்த விதத்துல நானும் நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து எனக்கும் வானொலியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் மிகவும் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சோ ஒருத்தங்க அந்த ரூம் செட்டப், சோ வெளியிருந்து நாய்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு எரர் ஃப்ரீ ஆம்பிளிஃபையிங் வாய்ஸ், சோ அதெல்லாம் எனக்கு லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சோ வானொலியிலும் எடுத்துக்கிட்டா கூட நிறைய புதுவிதமான நிகழ்ச்சிகள் இப்போ இருக்கு. முன்னாடி மாதிரி இல்லாம வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா என்டர்டெயின் பண்ணணுங்கிறதுக்காகவும் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்றாங்க. சோ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சோ அவங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி தான். சோ இந்த ஒரு சர்வீஸ வந்து மக்களுக்கு வந்து கண்டினியூஸா 90 years வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வரது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சோ வானொலி நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரெஸ்டீஜியஸான ஒரு மொமெண்டா நான் பாக்குறேன். சோ எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி. 90 வருஷங்கள் வந்து போறது வந்து சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மத்தபடி சொல்லணும்னா நான் இதுல வானொலியில பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பாடல்கள் நிறைய நான் விருப்பப்பட்டு கேட்பேன். சோ நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கு. சோ அதுலயும் எனக்கு குமரி FM 101 வந்து என்னோட மிகப்பெரிய ஃபேவரட்டான ஒரு FM ஸ்டேஷன் தான். அந்த பாயிண்ட் கரெக்டா கிடைக்கும். சோ நம்ம எங்க இருந்தாலும் கிளாரிட்டியான ஒரு இது இருக்கும், லைவ் அப்டேட்ஸ் நம்ம வந்து கேட்டுக்கலாம். சோ அந்த விதத்துல வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்மேலும் இந்த ஒரு பணி வந்து சிறக்க மனமாற நான் வந்து வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ.
1: கண்ணால் காண்பதை விட காதால் கேட்பதே கற்பனைக்கு அதிக வேலை கொடுக்கிறது. இந்த தத்துவத்திற்கு உயிர் கொடுக்கும் ஒரு உன்னத கருவிதான் வானொலி. உருவம் தெரியாத ஒரு குரல் நம் முன்னே ஓர் உலகத்தையே உருவாக்கும் மாயத்தை இது செய்கிறது. அதனால்தான் வானொலியை ஒலியின் ஓவியம் என்று அழைக்கிறார்கள்.

வணக்கம். என்னுடைய பெயர் வந்து அபிலாஷினி. என்னுடைய ஊர் வந்து திருநேனார் குறிச்சி. ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வயது 90. இங்க கரைக்கண்டேஸ்வர மகாதேவர் ஆலயத்துல நம்மளுடைய குமரி எஃப்எம் 101 ரொம்ப அழகான சேவைகளை பண்ணிட்டு இருக்காங்க. கோயில நடக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு அதை எடுத்துட்டு போறாங்க. நாகர்கோயில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நம்மளுடைய ஆலயத்தை பத்தியும் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளில என்னென்ன விசேஷங்கள், அதாவது இந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது தெரியணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனசோட இந்த சேவையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தினம் தினம் நிறைய சின்ன குழந்தைகள் கூட அதை கேட்டு நிறைய நல்ல பலன்கள் பெறாங்க. அவங்களுடைய சேவைகள் வந்து இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு மனதார வாழ்த்துகிறேன். அதே மாதிரி உண்மை தன்மையாக இருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ மகளிருக்கான நிகழ்ச்சிகளும் சரி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பள்ளிக்கூடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பெரியவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, அந்த காலத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே இனிமையான குரல்ல நம்மளுடைய குமரி பண்பலை வந்து அழகா அவங்களுடைய சேவைகளை வந்து அழகா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து இதை கேட்கிறாங்க. அவங்களுடைய சேவைகள் வந்து மேலும் வளரட்டும். நன்றி.

வீட்டில் தனியாக இருக்கும் முதியவர்களுக்கும் வானொலி ஒரு தோழனாக இருக்கிறது. ஒலி அலைகளால் உலகை ஆளும் இந்த உன்னத ஊடகம் மனித குலம் இருக்கும் வரை மனம் வீசிக்கொண்டேதான் இருக்கும். காற்றோடு கலந்த கானமாகவும் கருத்தாகவும் என்றும் வானொலி நம் வாழ்வோடு இணைந்திருக்கும்.

காற்றின் அலைவரிசையில் கவிதை எழுதும் மந்திரமே, உருவமில்லா உன்னதமே, என் உயிரோவியம் வானொலியே, ஆண்டு பல கடந்தாலும் அழகு குறையா இளமையே, நூறு நூறு ஊடகங்கள் வந்தாலும் மாறா தனித்துவ பெருமையே, விவசாயின் வரப்பில் ஒரு விஞ்ஞான பாலமானாய், வீட்டு திண்ணையில் ஒரு உற்ற தோழனாய் அமர்ந்தாய், கண்களுக்கு வேலை தராமல் கற்பனைக்கு சிறகு தந்தாய், செவிகளின் வழியாக சென்று சிந்தனையில் குடியமர்ந்தாய், அகவை பல கண்டு நீ அவனி எங்கும் முழங்கிடுக, உன் காந்த குரல்களால் காலங்களை வென்றிடுக, நாஞ்சில் தமிழின் நளினத்தோடும் நம் பண்பாட்டு பெருமையின் செழிப்போடும் வானலைகளில் நீ வார்க்கும் ஓவியம் என்றும் மக்களின் மனங்களில் மாறா சித்திரமே, அறிவிப்பாளரின் அமுத குரலில் அகிலத்தையே காட்டும் கண்ணாடி நீ, காலங்கள் கடந்தாலும் இந்த காற்றின் மொழி என்றும் தேன் மொழி. கேட்டது ஒலியின் ஓவியம் வானொலி சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit
9: நேர்களை நிறைவுக்கு வருகிறது திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். நேர்களே, இதுவரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய மன நிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவிப்பாளர் சுபாஷ். நன்றி நேர்களே. நேரம் காலை 11:05 நேர்களினை கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் கேட்டால் சுவைக்கும். இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில ஒரு இனிப்பு பலகாரம் செய்வது எப்படி அப்படிங்கறது தான் நேயர்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: ரவை 1/2 கப், மைதா 1/2 கப், சர்க்கரை 1/2 கப், வாழைப்பழம் 2, சுக்கு ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் அளவிற்கு. அவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம சுவையான ஒரு இனிப்பு பலகாரத்தை நம்ம செஞ்சிடலாம். நம்ம அளவாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய மைதா மாவு, ரவை, சர்க்கரை இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நம்ம லேசாக பிசையணும். அது கூட வாழைப்பழம் 2 தோலுரிச்சி போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். பிசைய அது கூட வாசனைக்காக ஏலக்காய் தூளும், ஜீரணத்திற்காக சுக்கு பொடியையும் போட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்துக்கணும். கலந்த அந்த கலவை நம்ம போண்டா மாவை எடுத்து எண்ணெயில் விட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு நாம் கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி அந்த மாவை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மாவை கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு போண்டா மாதிரி ஒரு உருண்டை அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மாவை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா சிம்மில் வச்சு நல்லா வேக விடணும். சமையலுக்கு ஏற்ற நிறம் அப்படின்னா பொன்னிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொன்னிறம் வந்ததும் நம்ம அதை எடுத்து சுட சுட பரிமாறலாம். சுட சுட எடுத்து போட போட குழந்தைகள் வந்து இனிப்பு விரும்பிகளாக இருந்தாங்க அப்படின்னா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாயந்தர நேரத்துக்கு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணும்ல, அப்போ இதை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். நேர்களை என்ன, இன்றைக்கி ஒரு இனிப்பு பலகாரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்களும் சமைச்சு பாருங்கள், சமைச்சு ருசிச்சு பாருங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது கேட்டால் சுவைக்கும். நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: நேரம் முற்பகல் 11:08. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
6: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
7: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
8: எப்படி?
7: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
9: இன்று முதல் May 17 வரை
10: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733-99433.

நேரம் உற்பகல் 11:10. நிறைய கனவுகளோட வாழ்க்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற தோழிகளுக்கான நேரம் இது. பூவே பெண் பூவே, எத்தனை தடைகள் வந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக நம்மளோட நிலையை வந்து, அதாவது நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த கோலை அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் வந்து சவால்களோட கடந்துட்டுருக்கக்கூடியவங்க தான் பெண்கள். பூவே பெண் பூவே, இது பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி. இன்று பூவே பெண் பூவே தோழிகளுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமான பாவியர் விருப்பமாக தான் பலம் பெற காத்துட்ருக்கு. தோழிகளே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நம்ம பண்பலையில் கேட்டு ரசிக்கணுமா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், அறிமுக தோழியாக இருந்தீங்க அப்படின்னா 0434342 என்ற முன்னணி பெண்ணோடு 2444030 மற்றொரு 9486811025 மற்ற தோழிகள் 0434342 என்ற முன்னணி பெண்ணோடு 2444031 மற்றொரு 9486652025 இந்த எண்கள் அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: மூட்டுமாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
3: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
2: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or org.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
7: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: நேரம் முற்பகல் 11:13. இது பூவே பெண் பூவே இணைப்பில் எனக்குடைய தோழி இணைச்சிருவோம். வணக்கம்.
1: மாண்டராய் பிறப்பதற்கோர் நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களின் அற்புதமான வரிகளோடு இணைப்பில் இணைபவர். வேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்விங்மா.
0: கலைச்செல்விமா, சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அம்மா இப்பதான் சமையல் வேலை பண்ணிட்டே இருக்கேங்கம்மா. அப்படியே
0: லஞ்ச்?
1: ஆமாங்கம்மா.
0: என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு?
1: ஸ்பெஷல் இல்லைங்கம்மா, நாளைக்கு தான். இன்னைக்கு சாம்பார் தாங்கம்மா.
0: சாம்பார் தான், கொஞ்சம் கேட்கும்போது கஷ்டமா தான் இருக்கு.
1: அவ்வளவுதாங்கம்மா.
0: சரிங்கம்மா, கிளைமேட் வேற சில்லுன்னு இருக்கு. அங்கெல்லாம் எப்படி இருக்கு?
1: இன்னைக்கு கொஞ்சம் நேத்து இன்னைக்கு பரவாயில்லைங்கம்மா.
0: நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி சம்மர் ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்? என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: முதல் மரியாதை படத்துல இருந்து வெட்டி வேறு வாசங்கம்மா, அனைவருக்காகவும்மா.
0: சரிங்க, கண்டிப்பாக கொடுத்துடலாம். அப்படியே இந்த பாடல் மூலமாக கலைச்செல்வம் நம்ம ஊட்டிக்கே போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி பாட்டு தான் கேட்டிருக்கீங்க.
1: அனைவருக்காகவும்மா இந்த பாடல் நல்லா செம்ம பாட்டுங்கம்மா.
0: சரிங்க, இது உங்களுக்கான பாடல். நன்றி இணைந்தமைக்கு.
1: நன்றிங்கம்மா.

0: அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில். 999 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
3: நீங்க எங்க படிச்சீங்க?
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
6: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing

0: சொன்னாங்க
1: சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த வரிட்டேன்.
2: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல்,
3: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: தர்மபுரி வைசொல்லி பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு 2026-2027 கல்வியாண்டிற்கான வணிகவியல், ஆங்கிலம், மேலாண்மையியல், கணினி அறிவியல், இயற்பியல், கணிதவியல், உயிர் தொழில்நுட்பவியல், புவி அமைப்பியல் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான முதுநிலை மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. www.periyaruniversity.ac.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு தர்மபுரி பைசொல்லி பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
10: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
9: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
11: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
12: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
13: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
14: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
15: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
16: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
17: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
18: நம்ம ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் டிசைனிங், கிளினிக்கல் லேப் டெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, BCOM IT நிறைய கோர்ஸ் இருக்குமா? அங்கதான் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிருக்கேன்.
19: சூப்பர்பா, நானும் அந்த காலேஜ்ல தான் சேரணும்னு நினைச்சேன்.
0: ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9945-320-60.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம்.
11: மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள்.

0: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: நேரம் பிற்பகல் 11:25. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சிருக்கோம். பூவே பெண் பூவே என்று பாவையர் விருப்பமாக வளம் வந்துட்டுருக்கு. அடுத்து நம்மோட இணைக்கூடிய தோழி அணைச்சிடுவோம். வணக்கம்.
5: ஹலோ.
4: வணக்கம்.
5: வணக்கம். பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுகிறேங்க.
4: சாந்திமா, என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
5: வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு கடைக்கு போகலாமான்னு வந்திருக்கேன்.
4: சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
5: பாடல் அனைத்து
4: நேயர்களுக்காகவும்
5: நன்றிங்க.

0: ಕಲೆಮಗಲ್ ಕಲಾಲಯ ಮೆಟ್ರಿಕ್ ಅಂಡ್ ಸಿಬಿಎಸ್ಇ ಪಳ್ಳಿ ಮತ್ತೂರ್. ಯೋಗ, ಕರಾತೆ, ಚೆಸ್, ಫ್ಲೂಟ್, ವೆಸ್ಟರ್ನ್ ಡ್ಯಾನ್ಸ್ என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
5: எப்படி?
4: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
6: இன்று முதல் மே 17 வரை
7: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733-9433.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தர்மபுரி பைசோலி விஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நெஞ்சு வழியா விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. எம்ஆர்ஐ ஸ்கேன் 50% தள்ளுபடியில். இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9999. நெஞ்சு வழியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
5: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி, ஓசூர். அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமோ கோர்ஸ்கள், வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
0: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம்.

0: நேரம் முற்பகல் 11:34, காற்றலையில் நம் மனதோடு இதமாய் இணைந்து கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே என்ற பாவேர் விருப்பமாக வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்து நம்மோடு இணையும் தோழி இணைச்சிருவோம். வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: மாவட்டம்
0: சொல்லுங்க செல்வி, என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: பாடம் வந்து கடலோர கவிதை, அதுலேருந்து கொடி நடையா போறேன்.
0: சரிங்க, கொடுத்துடலாம். நன்றி.
2: கொடி நடையா போறவரே.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.

0: நேரம் பிற்பகல் 11:41, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டிருக்கோம். பூவே பெண் பூவே என்ற பாவேறு விருப்பமாக வளம் வந்துட்டுருக்கு. அடுத்து நம்முடைய இனிம் தொலை இணைச்சிடுவோம். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நேச்சர்லேருந்து நிஷா பேசுகிறேங்க.
0: நிஷா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: வேலை பார்த்துட்டு இருக்கிறேங்க, துணி துவைச்சேங்க.
0: என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
1: சமைக்கணுங்க.
0: சரிங்க.
1: என்ன நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். என்ன லஞ்ச் ஸ்பெஷலா சமைக்க போறீங்க?
1: சாம்பாருங்க.
0: ம்,
1: முட்டை பொரியல் பண்ணலாம்னு இருக்கறங்க. சாசரேங்க.
0: சரிங்க, சூப்பரா செஞ்சு சாப்பிடுங்க. என்ன பாட்டல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: வைகாசி பிறந்தாச்சுங்க படம்.
0: ம்,
1: நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சிக்குள்ள என்ன குற, அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி. இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றிங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்

0: பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள்.

0: நேரம் முற்பகல் 11:48 கேட்டு ரசித்திருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பின் பூவே. அடுத்து நம்மோடு இணையக்கூடிய தோழியை இணைச்சிடுவோம். வணக்கம்
1: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்மா.
0: வணக்கம் சொல்வது
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி. நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கும். உங்க குரல்லே ஒரு உற்சாகம் தெரியுது, என்ன விஷயம்?
1: சிறப்பா ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பூஜை முடிச்சுட்டு இப்பதாமா வெளியே வந்து நிக்கிறேன்.
0: ஆஹா, சரி, வேண்டுதல்லா பலமோ?
1: ஆமாமா, நம்ம சகோதரிகள் எல்லாம் பண்பலை இருக்கிற அனைவரும் நலமா இருந்தாலே நாம நலமா இருக்க முடியும்.
0: அச்சோ, வார்த்தை வரலையே. உங்களுக்காக வேண்டிக்காம
1: அளவுக்கு சிறப்பா போயிடுச்சா?
0: ஆமா, இல்ல உங்களுக்காக வேண்டிக்காம பண்பலையில சகோதரிகளுக்காக வேண்டிக்கிட்டேன்னு
1: சொன்னீங்களா? நல்லா இருந்தாதான் நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம சந்தோஷத்தையே பார்க்க கூடாது இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கலாம். சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: தேவதை படத்துல இருந்து இது கார்த்திகை மாதம்ன்ற பாடல் கொடுங்கம்மா.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி இணைந்தமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
2: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
5: அப்பா,
4: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
6: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
7: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ

0: பேச்சுரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: நேரம் முற்பகல் 11:56 இணைந்திருக்கிறோம். பூவே பின் பூவே நிறைவா நம்மோட இணையம் தோழி இணைச்சிடுவோம். வணக்கம்.
3: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிகோடி விட்டு எம் ராஜஸ்ரீ பேசுறேங்க.
2: சொல்லுங்க ராஜஸ்ரீ, என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: தன்னாலயம் படம். எழுதிக்கிறாள் ஒரு புதிய கவிதை, அந்த பாடல் கொடுத்துங்க.
2: சரிங்க, கொடுத்துடலாம். நன்றி.
3: நன்றி.

0: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
1: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
4: எப்படி?
3: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
5: இன்று முதல் மே 17 வரை
6: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733994433.
7: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
8: ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
7: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
8: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
6: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
9: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
11: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம்.
12: நேர்களின் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். 12:10 உழைப்போம் உயர்வோம் என்று சந்தரப்பட்டி முனியப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரையிசை, தொடர்ந்து சுழல் கப்பும் மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேர் விருப்பம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம். இன்று ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கால்நடைகளுக்கான காப்பீடு. மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் பி திலகர் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 தமிழ் அருவி. தன்னம்பிக்கையும் தமிழும் உரை வழங்குகிறார் காரிமங்கலம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வாளர் சே ஆனந்த சைனி அவர்கள். 3:00 கட் சிவில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடைதேடும் வினாக்கள். 5:00 மாலை தின்றல், 6:00 தர்மபுரி ராதைகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி, கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தர்மபுரி ஜே என் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையிசை, 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி. இன்று வீரிய ஒட்டு ஆமணக்கில் உர மேலாண்மை, சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எஸ் கே நடராஜன் அவர்களின் உரை. தொடர்ந்து புறக்கடையில் வனமீன் வளர்ப்பு. ஓசூர் கோழின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் சி பால்பாண்டி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
13: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Excitement is building among the Indian diaspora in the Netherlands as Prime Minister Narendra Modi prepares to address the community this afternoon during his official visit. Thousands of Indian community members are expected to attend what organizers are calling a historic address. The event will be highlight of the Prime

0: சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு. அனுபவனா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
3: ஸ்ரீனி சார், நீங்களா?
2: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
4: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
2: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த விரைட்டை.
5: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
6: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: நேர்களின் கேட்கலாம், உழைப்போம் உயர்வோம். இன்று சந்தாரப்பட்டி முனியப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் மாரிமுத்து.
8: இன்னைக்கு நிகழ்ச்சியில பணக்கார மனிதர்கள், நடுத்தர குடும்பம், ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், அப்படி நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்தில் இருக்காங்க. அது பணக்கார குடும்பத்தில் இருக்கிற அந்த சுகம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவங்க, இல்லை பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்த இளைஞர்களாக சுகம் என்பதே கிடையாது, சுமை தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, குடும்ப சுமையை அவங்க சுமக்க வேண்டிய காரணம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, அப்பா அம்மா கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா நம்ம சம்பாரிச்சு தான் அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும். தங்கை தம்பிங்க இருப்பாங்க, அண்ணா அக்கா இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செலவு செய்ய வேண்டியது இருக்குது, இல்லை வீட்டுக்கு பொருளாதார தேவையான இந்த மாரி தேவைகளுக்காக வாழ்க்கையை கூட பெருசாக சுகம் அனுபவிக்காம சுமைகளை சுமக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப சுமையை சுமக்கன்றதுக்காக மூட்டை தூக்கி சுமை சுமந்து தன்னுடைய குடும்பத்துக்கு குடும்பத்தை வந்து மூவ் பண்ணக்கூடிய ஒரு இளைஞர் தான் நம்ம சொல்லுவோம். இந்த நிறைய ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம 30-40 வயசு இருக்கிறவங்கள தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நிகழ்ச்சியில் 20 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் தான் இருக்கார். மூட்டை தூக்கி சுமை சுமந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறாரு. வாங்க, நம்ம அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம்.
9: எல்லாருக்கும் வணக்கம்.
8: உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்?
9: என் பேர் முனியப்பன்.
8: எந்த ஊருங்க நீங்கள்?
9: நாங்கள் சந்தாரப்பட்டி.
8: சரி, என்ன வயசு அது உங்களுக்கு?
9: எனக்கு ஒரு 25 ஆகும்.
8: சரி, எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த மாதிரி மூட்டை தூக்குற வேலைக்கு போகிறீங்க?
9: இப்போ ஒரு 2 வருஷமாக நான் இந்த வேலைக்கு போயிட்டுருக்கேன். நானும் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, குடும்ப சூழ்நிலை, நானும் இந்த வேலைக்கு நான் போயிட்டேன். இதில் வந்து படிக்கணுன்ற ஆசையும் இருந்துச்சு, குடும்ப சூழ்நிலை, பணம் கஷ்டம். இல்லை ஐயா, நீ இந்த வயசில் போய் வேலை செய்கிற, எல்லா பசங்க மாதிரி படிக்கணும்னு அப்பா அம்மாவும் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம குடும்ப சூழ்நிலையும் பார்க்கணும் இல்லைங்களா?
8: கண்டிப்பாக. ஏன்னா நம்ம மாரி நடுத்தர குடும்பம், இல்லை பொருளாதார பின்தங்கிய குடும்பம், எல்லாமே நம்ம மாரி மகன்கள் நம்மளை எப்படியே காப்பாற்றுவாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு, அவங்களுக்கு அப்பா அம்மா அப்படி நினச்சி தான் இருக்காங்க இல்லையா?
9: இருக்காங்க. எங்கள் வீட்லேயும் 3 பேர் இருக்கோம். நம்ம கொஞ்சம் பணம் இருந்தால் அப்பா அம்மா படிக்க வைக்குவாங்க, நம்மளும் பணம் இல்லை, நம்ம போகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா?
8: இருக்குது. மேரேஜ் ஆச்சுங்களா உங்களுக்கு?
9: இல்லைங்க, ஒன்றும் ஆகலை.
8: குடும்பத்துக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, அதனால் கொஞ்சம் மேரேஜ் தள்ளிப்பட வேண்டியிருக்கு இல்லைங்களா?
9: ஆ, கண்டிப்பாக.
8: சரிங்க, இப்போது உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன வேலை செய்கிறாங்க அதை சொல்லுங்கள்.
9: அப்பா அம்மா விவசாயம் தான்.
8: விவசாயம் தான். விவசாயம் பெருசாக லாபம் வராது?
9: இல்லை, நம்ம நிலம் ஒன்றும் அதிகமாகலாம், ஏதோ நாம் சாப்பிட்றதுக்காக மட்டும், நம்ம தேவைக்கு மட்டும் விவசாயம் செய்கிறாங்க.
8: அதில் வந்து நம்ம எந்த விதமான வருமானமும் எதிர்பார்க்க முடியாது.
9: கண்டிப்பாக அதில் இல்லை.
8: சரிங்க, இப்போது நீங்கள் மூட்டை தூக்க போகலான்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசு தான் ஆகுது. மூட்டை தூக்கணும் போதா 70-80 கிலோ வெயிட் இருக்கும். எப்படி உங்களுக்கு அந்த உடல் பலம், மனபலம் எப்படி வந்துச்சு அதை சொல்லுங்கள்.
9: இல்லை, நம்ம போனோம் ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை விட அது கஷ்டமாக தெரியல.
8: ஓ, குடும்ப கஷ்டப்படும்போது அது பெருசாக தெரியல இல்லைங்க?
9: பெருசாக தெரியல.
8: யார் கூட ஃபஸ்ட்டு போனீங்க?
9: ஃபஸ்ட்டு நம்ம ஊருக்கார் போனாங்க, எங்கள் ஊர்லேருந்து அண்ணா போனார், அவரு கூட தான் ஃபஸ்ட்டு போனேன். ஃபஸ்ட்டு போயிட்டு அது தூக்கிட்டு வரும்போது வந்து வீட்டில் படுத்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், காலையிலே எழவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கஷ்டத்தை பார்த்தோம்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்கும் போது அது பெருசாக ஒன்றும் தெரியல. அதை நினைக்கும் போது நமக்கு கஷ்டமாக தெரியலன்ற போது அங்கே போனால் காசு வருது, நமக்கு வந்து இல்லாதவங்க இந்த மாதிரி என்னும் போது வருமானத்தை மட்டும்தானே எதிர்பார்க்கவும் முடியும்.
8: இப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மூட்டை தூக்கும் போது அது மூட்டையை பார்க்கும் போது உங்கள் குடும்ப சுமையாக பார்ப்பீங்க இல்லைங்களா? குடும்பம் அதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அது பெருசாக உங்களுக்கு தெரியல. இப்போ மூட்டைன்ற போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி வகையான மூட்டைலாம் தூக்குறீங்க?
9: இப்போ நெல் ரேக்கில் வரும், ரேக்கில் வரும்போது நெல் ஒரு 30-35 கிலோ 40 கிலோ அந்த மாதிரி வரும். அரிசி மூட்டை மட்டும் வந்து 50 கிலோ, நொய் வந்து 75 கிலோ, தவிடு வந்து அது நாங்கள் வெயிட் போட்டு பிடிச்சா 50 கிலோ பிடிப்போம், வெயிட் போடாமல் பிடிச்சிங்கன்னா அது வந்து 90-80 அந்த மாதிரி சாக்கில் பிடிப்போம்.
8: இருக்கும்.
9: தஞ்சாவூர்லேருந்து நெல்

0: இந்த ரேக்கில் வரும் தருமபுரிக்கு ரேஷன் கடைக்கு இந்த அரிசி வருது இல்லைங்களா, அந்த நெல் தான். அந்த வேலைக்காக நாங்கள் போகிறோம். கஷ்டமாக இருக்குதுன்றதுக்காக நம்ம நிச்சிக்க முடியாது இல்லையா. நம்ம இப்போ ஏதோ போனால் வருமானம் வருதுன்றதுக்காக நாங்கள் போகிறோம்.
1: சரிங்க. இப்போது நீங்கள் மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து நம்ம தருமபுரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருது, அங்கேருந்து பிரித்து நீங்கள் எப்படி ரைஸ் மில் கமிச்சு விடு
0: என்ன மாதிரி அங்கே வந்து ரேக்கில் ஏற்றி விடுவாங்க. உழைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அங்கேருந்து மில்லுக்கு வரும். மில்லுலேருந்து நாங்கள் இறக்கி அங்கே அரைக்கிறதாக கொட்டுவோம். அரைச்சி அதுக்கப்புறம் அரிசி மில்லுக்கு ஏற்றி விடுவோம்.
1: சரிங்க. இப்போ இந்த சந்தாரப்பட்டி கிராமத்துலேருந்து எத்தனை பேர் இந்த மாதிரி மூட்டை தூக்குற வேலைக்கெல்லாம் போகிறீங்க, எங்கே போகிறீங்க எல்லாருமே?
0: ஒரு 12 பேர் போகிறோம் மில்லுக்கு. 12 பேர் நாங்கள் என் குரூப்பில் ஒரு 6-7 பேர் போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 பேர் அவங்க தனியாக ஒரு குரூப்பு.
1: ஆனால் வேலை செய்கிறேன்னு ஒன்று தானே, வேறு வேறு
0: இல்லை. வேறு வேலை செய்கிறது தருமபுரியில் தான். அவங்க வேறு மில்லில் செய்வாங்க, நாங்கள் வேறு மில்லில் செய்வோம்.
1: இப்போ நீங்கள் மில்லு போகிறீங்க இல்லைங்க, மூட்டை தூக்குற வேலை மில்லுக்கு தான் போகிறீங்க.
0: மில்லு தான்.
1: மில்லில் இப்போது உங்களுக்கு நெல் வருது, நெல் வந்த பிறகு அந்த மூட்டை திரும்பி நீங்கள் அடுக்கிறீங்க குடோனில். அதுக்கு பிறகு என்ன வேலை செய்வீங்க அதில்?
0: அடிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். அவ்வளோதான் எங்கள் வேலை. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்குன்னு அங்கே ஒரு அம்மா இருக்கும், வயசான அம்மா எங்கள் மில்லில் இருக்கும். எல்லாம் வயசான அம்மாவும் இருக்கும். எல்லாம் என்ன மாதிரி குடும்ப சூழ்நிலைக்காக காரணமாக அது வருவாங்க. அவங்க நெல் அரைச்சி அந்த அம்மா மிஷினில் ஓட்டு நெல் அரைச்சி கொடுத்துச்சுன்னா அரிசி ஒரு லோடு வர அளவுக்கு 27 டன்னு 25 டன்னு 30 டன்னு அந்த மாதிரி அரிசி வர மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஓனர் கூப்பிடுவார் லோடு ஏற்றணும் அப்படின்றதுக்காக. நாங்கள் போயிட்டு ஏற்றிட்டு வருவோம்.
1: உங்களுக்கு எப்போ வேலைக்குதுன்னு சொல்லுவாங்க, எவ்வளோ நேரத்துக்கு சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்களா இல்லை உங்களுக்கு எப்படி அது தெரியும்?
0: திடீர்னு தான் ஃபோன் பண்ணுவாங்க. காலையில் நேரத்துலேயே கோழி கூப்பிட 3 மணிக்கும் வர சொல்லுவாங்க, 2 மணிக்கும் வர சொல்லுவாங்க. அரிசி வந்து காலையில் ஏற்ற சொன்னி ஃபோன் பண்ணுவாங்க. நெல்லுன்றது வந்து ரேக்கு எவ்வளோ நேரத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஓனருக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது. திடீர்னு ரேக் வரும்போது எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வந்தால் அவங்க வந்து பொட்டி உடைக்க மாட்டாங்க. ஒரு 3 மணிக்கு காலையிலேருந்து அந்த மாதிரி நெல் அந்த மாதிரி வரும்.
1: எவ்வளோ எவ்வளோ வரும், எவ்வளோ டன்னேஜ் கணக்கில் வரும்?
0: டன்னேஜில் கணக்கில் என்னும் போது இப்போ மில்கார் வந்து எவ்வளோ வந்து டெபாசிட் அங்கே கட்டியிருக்காங்களோ அந்த அளவுக்கு நெல் வரும்.
1: மினிமம் எவ்வளோ வரும் நினைக்கிறீங்க?
0: மினிமம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து 1000 மூட்டை கூட தூக்கலாங்க. இதில் போய் என்ன இருக்குது, வேலை வர மாதிரி தான். ஒரு நாளைக்கு 4 லோடு நெல் வரும். அன்னைக்கே நாங்கள் அரிசி ஏற்றணும்னா 27 டன்னு ஏற்றணும். 27 டன்னுன்னா 540 சிப்புங்க. 2 பேர் தூக்கிறதுக்கு தூக்கி விடுவாங்க.
1: சரி.
0: இப்போ 6 பேர் போகிறோம், 2 பேர் தூக்கினா 4 பேர் தான் தூக்குவோம். 4 லோடு நெல் வந்தால் ஒரு லோடுக்கு 300 சிப்பம் வரும் நெல்.
1: 300 சிப்பம்.
0: அப்போ 4 லோடுக்கு வந்து 1200 சிப்பம். இந்த அன்னைக்கு அரிசி ஏற்றினங்கன்னா அது ஒரு 540 சிப்பம். அது 4 பேருக்கு நீங்களே பிரிச்சுக்குவோங்க.
1: கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 300 அளவுக்கு சிப்பத்தை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: இப்போ நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இப்போ 4 பேர் தூக்கி போவீங்க, 2 பேர் உங்கள் மேலே தூக்கி தூக்கி விடுவாங்களா?
0: ஆமாங்க.
1: இப்போ அது எப்படி நீங்கள் ரொட்டேஷனை மாற்றுவீங்களா இல்லை அவங்க 2 பேருமே தான் ஸ்டாண்டர்டாக தூக்கி விடுவாங்க?
0: 2 பேர் தான் ஸ்டாண்டர்டாக. கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்காங்க, அவங்களும் குடும்ப சூழ்நிலைக்காக வராங்க. அவங்க 2 பேர் மட்டும்தான் தூக்கி விடுவாங்க. நாங்கள் கொஞ்சம் இளைஞராக இருக்கும் போது நாம் தானே தூக்கி ஆகணும். அவங்களே கொஞ்சம் நம்மளும் அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்குவோம்.
1: புரிஞ்சு. ஏன்னா வயசானவங்க நம்ம அப்பாவாக இருந்தா எப்படி
0: அதான் அந்த இடத்துல
1: நம்ம தூக்கி போவோம், அந்த வயசானவங்க தூக்கி விடுவாங்க இல்லையா?
0: தூக்கி விடுவாங்க.
1: சரிங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? இப்போ அந்த டன்னேஜ் கணக்கு பணம் கொடுப்பாங்களா இல்லை மூட்டை கணக்கில் பணம் கொடுப்பாங்களா இல்லை கூலி, அதை பற்றி சொல்லுங்க கொஞ்சம்.
0: ஒரு மூட்டைக்கு எங்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க அரிசிக்கு.
1: 3 ரூபா 50 பைசா.
0: 50 பைசா அது பிடிக்கிறதுக்கு 3 ரூபா 50 பைசா அரிசிக்கு. பிடிச்சி அரிசியை நாங்கள் லாரியில் ஏற்றி விட்டால் 7 ரூபா. ஏற்றுறதுக்கு 3 ரூபாய் 50 காசு, பிடிக்கிறதுக்கு 3 ரூபாய் 50 காசு
1: ஒரு மூட்டைக்கு.
0: நெல் ஒரு லோடு இறக்கணுங்கன்னா 1000 ரூபா.
1: ஒரு லோடுக்கு 1000 ரூபா?
0: ஒரு லோடுக்கு 1000.
1: அப்போ நீங்கள் அதை வந்து இப்போ 6 பேர் பண்ணி டிவைட் பண்ணிப்பீங்க?
0: ஆமாம், நாங்கள் பிரிச்சுக்குவோம்.
1: சரிங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ கூலி கிடைக்கும்?
0: இப்போ நாங்கள் நெல் அரிசி ஏற்றினங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா, 900 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும்.
1: சரி.
0: இப்போ அன்னைக்கு நாங்கள் அரிசி ஏற்றாமல் நெல் மட்டும் இறக்கணுங்கன்னா 4000 ரூபா வரும் 4 லோடுக்கு. ஆளுக்கு 500 ரூபா 600 ரூபா அந்த மாதிரி தான் வரும். நம்ம வேலைக்கு வந்து ரெகுலராக இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. வேலையை பொறுத்து நமக்கு கொடுக்குற கூலி அவ்வளோ தான். 3 ரூபாய் 50 காசுன்னும் போது நம்ம கொஞ்சம் வேலையை பொறுத்து வரும்.
1: நம்ம அதிகமாக கொஞ்சம் இருந்தால் நமக்கு பணம்
0: அன்னைக்கு வந்து அதிகமாக வருதுன்னா அன்னைக்கு அதிகமான உழைப்பு இருக்கும்.
1: இப்போ டெய்லி உங்களுக்கு வேலை இருக்குமா இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நாள் மட்டும்தான் அப்படி இருக்குமா?
0: டெய்லின்றதெல்லாம் இல்லைங்க. நமக்கு அங்கே நெல் அங்கே அரைச்சிருந்தால் அரிசி ஏற்றுற மாதிரி இருந்தால் வேலை இருக்கும். ஒருவேளை அந்த அம்மா வந்து அவங்க வீட்டில் ஏதாவது வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மில்லில் அரைக்கிற அந்த அம்மா நிச்சுட்டு அன்னைக்கு அரைக்கலைன்னா எங்களுக்கு வேலை இருக்காது.
1: ஓ, இப்போ வந்து நீங்கள் குழம்பு குடோனில் போகிற மூட்டையை வந்து நெல் மூட்டையை அரைச்சா தான் உங்களுக்கு அடுத்த லோடு இறக்க முடியும். அது அரைக்காமல் அப்படி இருந்துச்சுன்னா வேலை கிடையாது.
0: வேலையும் கிடையாது. அந்த அம்மா அரைக்கலனாலும் அடுத்த டைம் வந்து எங்களுக்கு அந்த நெல்லும் வந்து அறுத்து

0: போட்டாங்கன்னா 1000 ரூபா,
1: சரிங்க.
0: இறக்கி போட்டாங்கன்னா 500 ரூபா தாங்க.
1: 500 ரூபா தான்,
0: 500 ரூபா தான் ஒரு லோடுக்கு.
1: ஆ, இப்போ நீங்கள் வேலை செய்யும் போது ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலாக ட்ரெஸ் மாரி போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல்லாம் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இப்போ ஹோட்டலில் சர்வ் பண்ண ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு வேலை செய்கிறவங்களுக்கு அவட அதோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்து ஒரு ட்ரெஸ் போடுவாங்க. இல்லைனா நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது ட்ரெஸ் வச்சிருப்பீங்களா, இல்லை நீங்கள் நார்மலாக போகிற ட்ரெஸ் ஏதாவது வச்சிருப்பீங்க போட்டிருப்பீங்களா?
0: இல்லைங்க, நாங்கள் வந்து இடுப்பில் துண்டு மட்டும்தான் கட்டி.
1: ஆ, அதுதான் கேட்டோம். ஆ ஆ, மூட்டை தூக்குன்னா இப்படி இடுப்பில் துண்டு கட்டணும் ஒரு ஐடியாவில் இல்லைங்களா?
0: இடுப்பில் துண்டு கட்டிக்குப்போம், கொக்கின்றத ஒன்று வச்சுருப்போம், இடுப்பில் சொருவி இருப்போம். மற்றபடிக்கு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் இல்லை. நமக்கு தேவைன்னா நம்ம பண்ணிலோ அந்த மாதிரி ஏதோ போட்டுக்கலாம்.
1: நான் நிறைய நாள் பார்த்துருக்கோம், நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், இந்த மூட்டை தூக்குற அந்த சாமானியர்கள், அந்த உழைப்பாளிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு வந்து அழகாக அவ்வளோதான் கட்டியிருப்பாங்க. துணி எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க, வெறும் அந்த உடம்பு மேலே அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு தூயின் போவாங்க. அப்படி தூயின் போகும்போது இந்த இடத்துல காப்பு காய்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல பழுத்து மாதிரி அந்த இடம்லாம் இருக்கும், பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தும்புவீங்களா இல்லை வேறு ஏதாவது போட்டிருப்பீங்களா?
0: இல்லை, அந்த மாதிரி தாங்க.
1: அந்த மாதிரி தான் பார்த்தோன்னே தெரியும் மூட்டை தூக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அவங்க இல்லைங்களா. அந்த கொக்கின்னு சொன்னீங்களே, எது கொக்கி வச்சிருப்பீங்க?
0: அது மூட்டையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக.
1: சரிங்க, இப்போ அந்த கொக்கி எப்படி அவங்க கொடுப்பாங்களா நீங்கள் வச்சிருப்பீங்க?
0: இல்லை, அது நாங்களும் வாங்கிக்குவோம்.
1: எங்கே வாங்குவீங்க அது?
0: இல்லை, நம்ம பழைய தெரும்பில் உழவர் சந்தையில் அந்த இடத்துல இருக்கும், பட்டையில் இருக்கும், நாங்கள் வாங்கிக்குவோம்.
1: ஸ்பெஷலாக அந்த கொக்கி எப்படி அந்த மூட்டை தூக்குற மாதிரி இருக்குமா இல்லை எப்படி இருக்குங்க?
0: இல்லை, ஸ்பெஷலாக இல்லை, அது மூட்டை தூக்குற மாதிரி தான் வளைஞ்சிருக்கும். அது ஒன்றும்
1: எவ்வளோ அது அந்த கொக்கி?
0: ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி வரும். நம்ம கொக்கியை பொறுத்து இருக்கு, பொருளை பொறுத்து ரேட் இருக்கு.
1: எதுக்கு அந்த கொக்கி பண்ணுறோம்? இப்போ கொக்கி கொக்கி இல்லாமல் நம்மளால் மூட்டை தூக்க முடியாதுங்களா? இல்லை
0: இல்லை, சும்மா பேலன்ஸுக்காக மட்டும்தான் அந்த கொக்கி, வேற ஒன்றும்.
1: அப்படி இப்படி தூக்கி இப்படி மேலே நிறுத்துறதுக்கு இல்லைங்களா?
0: ஆமாம்,
1: ஸ்டாண்டர்ட் பிடிக்கிறதுக்காக.
0: ம்,
1: இப்போ அந்த குக்கியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஏன் இடுப்பில் கூறுவீங்க? அங்கே தான் வசமாக இருக்குங்களா எப்படி? அது
0: துண்டு மட்டும்தான் இடுப்பில் துண்டு கட்டியிருப்போம்.
1: சரி சரி சரி,
0: சொனப்பிக்கும். குடும்ப கஷ்டத்துக்காக நம்ம வந்து சொனப்பிக்குது இவ்வளோ இது அப்படின்றத ஒரு பார்க்க முடியாது.
1: ஆமாம், இப்போ நெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நம்ம அரிப்பெடுக்குமே இருக்கும் இல்லைங்களா? இப்போ நெல் மூட்டை அரிசி மூட்டைனால பிரச்சனைலாம் ஓரளவுக்கு இருக்கும், நல்லாயிருக்கும். பட் நெல் மூட்டை நமக்கு ரொம்ப அரிப்பும், உடலாக அரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உடல் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி பிரச்சனைகளாக வருதுங்களா?
0: இல்லை, ஆரம்பத்தில் அந்த மாதிரி இருக்கும், ஒரு 2 நாள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருக்கும். நாங்கள் வீட்டில் வந்து அங்கே செஞ்சுட்டு வந்து அங்கேயும் குளிப்போம், வீட்டில் வந்து சுடு தண்ணி வச்சு குளிப்போம். அதனால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அது ஆரம்பத்தில் அந்த மாதிரி தான் இருக்கும், நாங்கள் சுடு தண்ணி அந்த மாதிரி குளிச்சுட்டு அது ஒரு 4 நாள் ஒரு 5 நாள் போகும்போது அது அப்படியே பழகிறோம்.
1: முதுகு மேலே போடுவோம், நம்ம தோள்பட்டை மேலே அந்த மூட்டையை போடுவோம். அந்த தோள்பட்டை அந்த காப்பு காய்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்குங்களா உங்களுக்குலாம்?
0: கண்டிப்பாக அது இருக்குது.
1: ஆமாம், பார்த்தீங்கன்னா அந்த அந்த காப்பு காசுன்றதுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தோட வளர்ச்சிக்காக நம்ம பண்ணுன்ற போது நமக்கு அது பெருசாக தெரியாது இல்லைங்களா? சரிங்க, இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் இயர்லி மார்னிங் ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு போகிறீங்க அப்படின்னா சாப்பிடல என்ன பண்ணுவீங்க?
0: சாப்பாடு அங்கே ஹோட்டலு கல்ல தாங்க சாப்பிடுவோம். என்னங்க கூலி வர்றது 800-900 வருது, அங்கே போய் ஹோட்டலு கல்ல சாப்பிட்டா ஒரு சாப்பாடு 50 ரூபா. இப்போ 50 ரூபா இருந்தது, இப்போ 80 ரூபா சாப்பாடு.
1: மூணு வேலை சாப்பிட்டா 250 ரூபா போச்சு அதுக்கு.
0: அப்போ அன்னைக்கு நாங்கள் அந்த வேலை ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறோம்னா அந்த இடத்துல போயிடும். காலையில் நம்ம வீட்டிலேருந்து சமைச்சு சமைக்க வீட்டில் வேலை இருக்கும், சமைக்க முடியாது. நாமளும் வேலை அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு நாமளும் போயிடுவோம். நாம் வந்து உழைக்கிறோம், அதனால் வந்து சாப்பாடு கரெக்ட் டைமுக்கு நம்ம சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிட்டா தான் அங்கே மூட்டை தூக்க முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
1: ஆமாம்,

0: சரி, இப்போ நைட் டைமில் இன்கேஸ் உங்களுக்கு அங்கேயே வேலை இருக்குது, இப்போ வீட்டுக்கு வர முடியாத சுச்சுவேஷன், அங்கே நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது, அன்டைம்னு சொல்லக்கூடிய 11 மணி வரைக்கும் 12 மணிக்கு வேலை செஞ்சுட்டிங்கன்னா அங்கே படுத்துப்பீங்களா, இல்லை அப்போ கூட கிளம்பி வந்துருவீங்களா வீட்டுக்கு?
1: இல்லை, நைட்டு அங்கே படுக்க மாட்டோம், சாப்பிட்டு வேலையை பூரா முடிச்சுட்டு வேணா படுத்துக்குவோம் மில்லில்.
0: அப்படி முடிச்சு போயிட்டு முடிச்சு படுத்துப்போம்.
1: முடிச்சுட்டு படுத்துக்குவோம்.
0: எங்க அங்கே இடம் இருக்கா படுக்கிறதுக்குலாம்?
1: மில் இடம் இல்லை, மில்லுக்குள்ளேயே மிஷின் அந்த அரிசி இருக்கிறதாவது படுத்துக்குவோம்.
0: அங்கே எப்படி அந்த போர்வை அந்த மாதிரிலாம் எடுத்துன்னு போவீங்களா போத்துக்கிறதுக்கு?
1: இல்லை, அதுவெல்லாம் எதுவுமே இல்லை,
0: எடுத்துன்னு போக மாட்டீங்க. அப்படியே படுத்துப்பீங்க, எந்திரிச்சு மறுபடியும் வேலை இருந்துச்சுனா காலையில் செஞ்சிருவீங்க.
1: காலையில் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவோம். நேரத்தில் வீட்டுக்கு வரணும், நைட் இங்கேயே தங்கிட்டோம், நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு சும்மா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மில்லில் படுத்துட்டு உடனே நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
0: இப்போ நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்கிறீங்க, மூட்டை தூக்குற வேலை செய்யும்போது நமக்கு இந்த கால் சொல்லக்கூடிய இந்த போன்ஸ்ன்னு எலும்பு, இல்லை இந்த முதுகு பக்கத்தில் இருந்த எலும்புலாம் கொஞ்சமாக அதிகமாக தேய்மானம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல வெயிட் வச்சு தேய்மானங்கள் நடக்கும். உங்களுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்லாம் இருக்குங்களா? இருக்கா?
1: இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம தருமபுரியிலையும் இருக்காங்க. இப்போ நம்ம ஊர்லேயே கிட்டத்தட்ட எடுத்துக்கினா, நான் இப்போ போய் 2 வருஷமாக வேலை செய்கிறேன், எனக்கு முன்னாடி 5-6 வருஷம் வேலை செஞ்சவங்களும் இருக்காங்க, அதுக்கு மேலே வேலை செஞ்சவங்களும் இருக்காங்க. நம்ம சந்தாரப்பட்டியை எடுத்துக்கினீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் உழைக்கிறவங்களுக்கு வந்து அது ஒன்றும் இல்லைங்க,
0: தெரியாது.
1: அது வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ என் வயசுக்கு வேணா இந்த காலத்தில் இருக்கேன், உழைப்புன்றது வந்து அந்த காலத்தை உழைப்பு. இது கிட்டத்தட்ட இது வந்து நம்ம பிறக்கும் போது இருந்து

0: இந்த உழைப்பு வந்தது.
1: ஆமாம்,
0: அதுக்காக சொன்ன போனீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் உழைப்புக்கு இந்த மாதிரின்னு கேட்குறீங்க. அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மா வந்து நிறையா உழைச்சிருக்காங்க, அதுக்காக அப்போ எலும்பு தேஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. இப்போ நாம் உழைக்கிறத எடுத்துக்கினீங்கன்னா நாம் இன்னும் ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ இருக்கோமோ இல்லையோன்றது வந்து நமக்கே தெரியல. ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி உழைச்சவங்க தான் 100 வருஷம் வரைக்கும் இருக்காங்க.
1: நிச்சயமாக இது நான் சொல்லி ஆகணும். நிறைய இந்த கிராமம் நகரங்களை நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போதும், நகரத்தில் இருக்கிற அதிகப்படியாக இந்த வேலைகள், பணி வேலைகள் செய்யக்கூடிய நார்மலான மனிதர்கள், இப்போ ஆஃபீஸ்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பிபி சொல்லுவாங்க, சுகர் சொல்லுவாங்க, அந்த இது நிறைய ப்ராப்ளங்கள் உடல் ரீதியாக வரும். பட் ஆனால் இந்த கிராமத்தில் செய்கிறவங்களுக்கு, அவங்களோட உடல் உழைப்பு செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான அதிகபட்சமே ப்ராப்ளங்கள் வந்ததா எனக்கு தெரியல, அப்படி இல்லைங்களா?
0: கண்டிப்பாங்க, அது வந்து உழைப்புன்றது வந்து மிகப்பெரிய மருந்து.
1: ஆமாம், உழைப்பு தான் வந்து ஒரு மனிதனை வந்து சுறுசுறுப்பாகவும் நல்ல ஆரோக்கியமாக வச்சக்கூடிய ஒரு மருந்து. நீங்கள் அழகாக சொல்கிறீங்க, சூப்பருங்க. சரிங்க, இப்போது நீங்கள் உங்கள் சந்தாரப்பட்டி கிராமத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 பேர் போகிறீங்க. இப்போ இதை தவிர மற்ற கிராமத்துலேருந்து அங்கே வேலைக்கு வராங்களா, இல்லை மொத்தமாக எவ்வளோ பேர் வேலை செய்வீங்க?
0: மற்ற கிட்டத்தட்ட ஒரு 80 மில்லு 90 மில்லு இருக்குங்க.
1: தருமபுரியில்
0: என்ன மாதிரி வந்து எல்லா இளைஞர்களும் பக்கத்து ஊரில் இருந்து, இல்லை தருமபுரி பழைய தருமபுரியில் இருந்து அந்த மாதிரி வராங்க. ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அந்த மாதிரி வேலை செய்வாங்க மில்லில். ஒன்று ரேக்கில் இறக்கும் போது அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட அங்கேயும் வந்து ஒரு 200-300 பேர் வேலை செய்வாங்க.
1: இப்போ நீங்கள் ரேக்குன்றது எது சொல்கிறீங்கன்னா ட்ரெயின், கூஸ்ட் வண்டி இல்லைங்களா?
0: கண்டிப்பாக
1: கூஸ்ட் ட்ரெயினை தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து வரணும்னா ட்ரெயினில் தான் வரும், அந்த கூஸ்ட்லேருந்து சரக்கு வந்துன்னு சொல்லக்கூடிய அந்த வண்டியில் வரும். இப்போ உங்கள் ஓனருங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ அமௌண்ட் கட்டிருக்கலாம், அந்தளவுக்கு நீங்கள் அந்த கூஸ்ட்லேருந்து வண்டி இறப்பீங்க இல்லைங்களா? இப்போ 90 மில்லு வேலை செய்யக்கூட இளைஞர்கள் அங்கே வந்துருவாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்களா உங்கள் மாரி, இல்லை நம்ம மாரி இளைஞர்களாக இருக்காங்களா, இல்லை ஒரு மிடில் ஏஜ் இருக்கிறவங்களா இருக்காங்களா?
0: எல்லாருமே உழைக்கிறவங்க மட்டும்தான்,
1: உழைக்க மறுக்கத்தினர் மட்டும்தான் என்றீங்க, வேறு யாருமே இல்லை. உழைக்கிறவங்களா யா எந்த வயசு இருந்தாலும் வாங்க அப்படின்னு மாதிரி இல்லைங்களா?
0: கண்டிப்பாக அது வந்து இளைஞர்கள்னு சொல்ல முடியாது, குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு இளைஞர்களும் வரலாம், வயசானவங்களும் வந்து அவங்களும் எல்லாருக்கும் வந்து சூழ்நிலைன்றது இருக்குது. இளைஞர்கள் மட்டும் வராங்கன்றது இல்லை, எனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்குன்னு நான் செய்கிறேன். அந்த மாதிரி வந்து வயசானவங்களும் வந்து எனக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே, வயசானவங்களும் செய்கிறாங்க இளைஞர்களும் செய்கிறாங்க. உழைப்புக்கு என்னங்க வயசானவங்க இளைஞர்ன்ட்டு?
1: கரெக்ட், உழைப்பு எல்லாமே, சிறு எறும்பும் உழைக்குது பெரிய யானையும் உழைக்குது இல்லையா, அதோட தேவைகளுக்கு அதோடைய பசிகளுக்கு நம்ம நிவர்த்தி பண்ணும் பூர்த்தி பண்ணுறதுக்காக எல்லாம் உழைச்சிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து அறிவிப்பாளராக எங்கள் எஃப்எம்ல வேலை செஞ்சுட்ருக்கோம், நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்காக அடிக்கடி நாங்கள் டீ சாப்பிடுவோம், காஃபி சாப்பிடுவோம். ஏன்னா அப்படி சாப்பிடும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் இப்படி வேலை செஞ்சுட்ருக்கும்போது எதாவது சாப்பிடுவீங்களா இல்லை எப்படியாது?
0: இல்லை கொஞ்சம் நாங்கள் டீ சாப்பிடுவோம். டீ இப்போ மதியம் டைம் 1 மணி ஆச்சுன்னா சாப்பாட்டுக்கு போவோம், இல்லை கொஞ்சம் வேலை அர்ஜெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் டீ கடை இருக்கும், ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க டீ எடுத்துன்னு தருவாங்க, நாங்கள் டீ சாப்பிடுவோம்.
1: நிறைய இப்போது வேற இன்னும் கொஞ்சம் கூட இப்போ அவங்க கூட வேலை செய்கிறதுக்கு ஆள் வராங்கன்னா வேலை அங்கே இருக்குமா இல்லை எப்படிங்க?
0: இல்லைங்க, ஒரு மில்லுன்னு எடுத்துக்கினீங்கன்னா 6 பேர் போனால் கூலி கட்ட முடியாகும்.
1: ஓ,
0: அதிகமாக போனால் அதிகமாக போய் செய்யலாம், ஆனால் கூலி கட்ட முடியாது. இப்போ 6 பேர் போனால் 500 ரூபாய் வரும், அதே 1-2 பேர் வந்தாங்கன்னா அதுலேயும் வந்து 100-200 குறைஞ்சிரும். அப்படின்னும் போது நமக்கு மேக்ஸிமம் இங்கேருந்து போகும்போது இன்றைக்கி ஒரு 600 ரூபாயாவது வரணும் வேலை செஞ்சா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ற மாதிரி நாங்கள் போவோம். கூட்டிகிட்டு போகலாம் 1-2 பேர், ஆனால் அந்த கூலி கொஞ்சம் குறையும், அதனால் வந்து
1: எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபாவளி அன்னைக்கு கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கே கூட வேலைக்கு போனீங்க, அந்த மாதிரி பண்டிகை நாள் கூட வேலை தான் போயிடுவீங்களா எப்படிங்க?
0: இல்லைங்க, இப்போ வந்து நம்ம நெல் ஏற்றியே ஆகணும், நெல் இறக்கியே ஆகணும், ஏற்றியே ஆகணும், அரிசி ஏற்றியே ஆகணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக பண்டிகைன்றது இல்லை, போயிட்டு பண்டிகை நாள்னா கொஞ்சம் முன்னாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடும்.
1: ஏன்னா நீங்கள் போய் அரிசியை ஏற்றி விட்டால் தான் மற்ற மக்கள், பொதுமக்கள், மற்ற சாமானியர் மக்களும் சாப்பிட முடியும் இல்லைங்களா?
0: இப்போ எங்களுக்கும் வந்து இந்த வேலையை வந்து அங்கே ஒரு அரைக்கிற அம்மா இருக்குது, அந்த அம்மா வந்து மனசு வச்சு அரைச்சாதான் எங்களுக்கும் வேலை இருக்கும். அந்த அம்மா அரைச்சாதான் நாங்களும் அரிசி ஏற்ற முடியும். அந்த அம்மா அரைச்சாதான் நாங்களும் நெல் அறுத்து கொட்டினா எங்களுக்கு 1000 ரூபாய் வரும், இல்லைன்னா இறக்கி போட்டால் 500 ரூபாய் தான் வரும்.
1: இப்போ நீங்கள் இப்போ அன்டைம்னு சொல்லக்கூடிய நிறைய நைட்டில் போகிறீங்க, இல்லை சாயந்தரத்தில் போகிறீங்களே இல்லையா, அப்படி போகும்போது உங்கள் நம்ம சந்தார்பட்டி கிராமத்துலேருந்து எப்படி போக்குவரத்து வசதியில் இருக்குல்ல, எப்படி போகிறீங்க நீங்கள் எல்லாம்?
0: இல்லை நாங்கள் போக்குவரத்து வசதி நம்ம ஊரில் வந்து ஆட்டோ மட்டும்தான் போயிட்டுருக்கு, பஸ்ஸு இன்னும் எதுவும் போகல.
1: எப்படி போவீங்க?
0: நாங்கள் டூலர்லாம், ஒரு டூலரில் 2 பேருன்ற மாதிரி நாங்கள் போவோம்.
1: எத்தனை டூலர் போவீங்க?
0: ஒரு 6 பேருன்னும் போது ஒரு 3 டூலரில் போவோம், 2 பேர்
1: கூட கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் வேலை செய்யணும். அவங்க பேரில் சொல்லுங்கள், எத்தனை பேர் போகிறீங்க?
0: கூட வேலை செய்கிறவங்க வந்து முருகன், சங்கர், சின்ன பையன், அப்புறம் பூவன்.
1: நீங்கள் ஒரு

0: குரூப் இல்லைங்களா. இது மாதிரி ரெண்டு மூணு குரூப் உங்கள் ஊர்லேருந்து நம்ம சந்தார்படி கிராமத்தில் போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் எப்படி சாப்பாடில் வீடு தெரிஞ்சு போக முடியாதுங்களா?
1: இல்லை, நாங்கள் ஒரு 8-9 மணிக்கு போனாங்கன்னா வீட்டில் சமைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். கொஞ்சம் சாப்பாடு வீட்டில் இல்லை அப்படின்னும் போது எடுத்துகிட்டு போக மாட்டோம். இப்போ 6 பேர் போகிறோங்கன்னா எங்கள் வீட்டில் சமையல் ஆயிருக்கும், நான் மட்டும் அங்கே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டேன்னா அது அந்த இடத்துல வந்து நம்ம உழைக்கிறவங்க அப்படின்னும் போது ஒரு ஷேர் பண்ணிக்குவோம். இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சே நாமளும் எடுத்துகிட்டு வரலையேன்னு அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் வரும்.
0: இப்போலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக பனிக்காலம் இல்லைங்களா, அப்படியே பயங்கரமாக குளிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி ஆகுது, ஆனால் இப்போவும் நல்லா பனி பெஞ்சிட்டு குளிருது இல்லைங்களா. எப்படிங்க நீங்கள் காலையில் அதிகாலையில் கூட எழுந்திரிச்சு பொண்ணு எல்லாமே வந்து துண்டை மட்டும் கட்டிக்கின்னு குளிரும் பார்க்க எப்படி குளிராதுங்களா, எப்படி நீங்கள் தூக்குறீங்க மூட்டையே?
1: இல்லை
0: போர்வை தூக்கி போட்டு நல்லா தூங்கி கிடப்பாங்க எல்லோரும் வீட்டில் இல்லைங்களா?
1: இல்லைங்க, ஒரு காலையில் போகிற இந்த மாதிரி டைம்ன்னும் போது நீங்கள் கேட்குறது காலையிலன்னும் போது ரெகுலராக அந்த மாதிரி போக மாட்டோம். இப்போ என்றைக்கோ வாரத்தில் 1-2 நாள் அந்த மாதிரி தான் போவோம். மற்றபடிக்கு 8-9 மணிக்கு தான் போவோம். பணியெல்லாம் அவ்வளோ இல்லை. ஏதோ 2 நாள் அப்படின்னும் போது ஏதோ கொஞ்சம் நம்ம போக வேண்டிதான். ஃபஸ்ட்டு சொன்னதான் நம்ம குடும்ப சூழ்நிலையை பார்க்கும் போது பணி அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது.
0: பொதுவாக எல்லா அதாவது நடுத்தர வர்க்கத்தினர் இல்லது பொருளாதாரத்தை பின்தங்கிய குடும்பத்தில் உழைக்கிற அத்தனை இளைஞர்களும் அத்தனை அந்த சொல்லக்கூடிய மாணவர்களும் இல்லை இளைஞர்களோ நிறைய பெண்கள் கூட இப்போ வேலைக்கு போகிறமிச்சான். அவங்க எல்லாருக்கும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது ஒன்றே ஒன்று என்னென்னா குடும்பம். அதாவது அந்த குடும்பத்துக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ண தயார் அப்படின்ற அளவுக்கு இருக்கீங்க இல்லைங்களா?
1: கண்டிப்பாங்க. அது நம்ம கஷ்டத்தை பார்க்கும் போது குடும்பத்தையும் குடும்பத்தை நம்ம திரும்பி பார்க்கும் போது நமக்கு அந்த கஷ்டம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியாது.
0: அதுதான்
1: நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டதும் அதே தான், இப்பயும் அதே தான்.
0: என்னோட நிறைய இப்போ உங்கள் வயசில் இருக்கிற அந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெரிய ஒரு ஃபேன்சியாக இருக்க பெரிய நல்ல காஸ்ட்லியாக இருக்கிற பைக் எடுத்துக்கின்னு ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமாக போட்டுக்கின்னு அப்படி கண்ணெல்லாம் அப்படி போகும்போது உங்களுக்கு எப்பயாவது ஒரு மனசு ஆள் மனசில் சே நம்ம வாழ்க்கையும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கு அப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்களா?
1: கண்டிப்பாக அது ஃபீல் பண்ணுறது இருக்குது. ஆனால் எனக்கு அந்த லைஃப் பிடிக்கலை. இந்த லைஃப் எனக்கு போதும்,
0: இந்த லைஃபை போதும், குடும்பத்துக்காக நான் வேலை செய்கிறேன் அது எனக்கு போதும் இல்லைங்கன்றீங்களா?
1: கண்டிப்பாக இந்த லைஃப் எனக்கு போதும். என்ன மாதிரி இளைஞர்கள் வந்து எல்லாரும் அந்த மாதிரி போகிறதில்ல, எல்லா இளைஞர்களும் அந்த மாதிரி இல்லை. கண்டிப்பாக என்ன மாதிரி வந்து நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்கிற மாதிரி பைக்கு கிடைக்கல, பைக்கில் போகணும், இந்த மாதிரி போகணுன்றது எனக்கும் ஆசை தான், இல்லைன்னு நான் சொன்னலை. அந்த மாதிரி இப்போ எனக்கு அந்த லைஃப் கிடைக்கல அப்படின்னு கிடைக்கலன்னும் போது எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. அந்த மாதிரி என்னோட உழைப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் ஃபீல் பண்ணுறாங்க.
0: அதாவது அழகாக சூப்பர் அந்த கண்ணதாசனுக்கு சொல்லுவார், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி அதை எண்ணி நிம்மதி நாடுன்ற மாதிரி. நமக்கும் கீழே நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை கூட அடி கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க இருக்கான். அப்போ அதை பார்த்து ஓ நம்ம கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கை நான் நல்லா வாழணும் உழைச்சி வாழணும் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா?
1: கண்டிப்பாக.
0: இப்போ எப்படி நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க? கிட்டத்தட்ட 1-2 வயசு தானே வச்சுல இப்போ மேரேஜ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கு, அது அந்த ப்ராசஸ் என்ன போயிட்டுருக்கா?
1: இல்லை, வீட்டில் தங்கச்சின்னு ஒன்று இருக்குது.
0: சரி,
1: அது வீடு கொஞ்சம் இப்போ இருக்குது. வீடு இப்போ பொங்கல் கழிஞ்சு வீடு கட்டணும். வீடு கட்டிட்டு தங்கச்சியை நல்ல மாதிரியே அவளும் படிக்கிறா. படிப்பு முடிச்சுட்டு அவளையும் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என் மேரேஜ் லைஃப்ன்ற மாதிரி நான் இருக்கேன்.
0: அந்த அது என்னன்னு தெரியல, ஒரு குடும்பத்தில் முதலாக பிறந்த பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களே கரை சேர்த்தணும் இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தில் அமைச்சு கொடுக்குன்ற பெரும் பொறுப்புகள். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் முதல் பிறக்கிற மகள்களாக இருக்கட்டும் அந்த குடும்பத்தில் அடுத்து அப்பா அம்மாவாக இருக்க வேண்டியதாக சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா?
1: கண்டிப்பாக
0: விதி அது நடுத்தர குடும்பம்னா சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு இருக்கு.
1: கண்டிப்பாக இப்போ நம்ம கிராமம் நம்புகிற எங்கள் ஊர் சந்தார்பட்டி கிராமம் மாதிரி நிறைய கிராமம் இருக்கு. இங்க பக்கத்துல நிறைய கிராமம் இருக்கு. என்ன மாதிரி எல்லாம் நிறைய என்ன பண்றது, குடும்ப சூழ்நிலைக்காக ஆடு மேய்க்கிறாங்க, ஒரு ஏதோ ஒரு கடை வச்சிருக்காங்க, எதுவும் வச்சிருக்காங்க. இப்போ உழைப்புக்கும் வந்து விவசாயம் பண்ணாலும் ஒரு காய்கறி எடுத்துட்டு போறோம், நம்ம விதையே வாங்கிட்டு வரும்போது ஒரு விதை 50 ரூபாயா இருக்கு, நம்ம விற்கும் போது 20 ரூபாயா இருக்கு, 30 ரூபா. நம்ம அதுக்கு மேல ராகோடு அப்படி டீசல் அந்த மாதிரி போடும் போது வந்து நமக்கும் லாஸ் ஆகுது.
0: சரிங்க,
1: எதுவுமே வந்து நம்ம உழைப்புக்கு தகுந்த பணமும் கண்டிப்பாக கிடைக்கிறதில்ல இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். இப்போ 10 ரூபாய்க்கு 4 போண்டா கொடுத்துருந்தாங்க.
2: நிறைவு பெறுகிறது உழைப்போம் உயர்வும். இன்று சந்தாரப்பட்டி முனியப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். பண்பலை தொடர்ந்து தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள்.

0: மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோகி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எளிமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக சிக்கிம் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை அழகோடு கலாச்சார பாரம்பரியத்தையும் சிக்கிம் கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதற்கிடையே அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள தமக்கு இந்திய வம்சாவளியினர் வழங்கிய வரவேற்பு மறக்க இயலாதது என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கதக், ஒடிசி, குச்சிப்புடி மற்றும் மோகினி ஆட்டம் நடன கலைஞர்களின் நிகழ்ச்சி தம்மை வெகுவாக கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தேசிய டெங்கு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனை வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் டெங்குவை ஒழிக்க இயலும் என்று சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் டாக்டர் ராமச்சந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: டெங்கு வந்து ஃபீவர் வந்து உங்களுக்கு ஒரு டெங்கு வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் கிருமி தான் இதை காஸ் பண்ணுது. டென்V1, டென்V2, டென V3, டென V4 அப்படின்னு 4 வகை வைரஸ் இருக்குது. இந்த டிசீஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது ஒரு விதமான ஒரு கொசு, ஓகே, ஏடிஸ் குரூப் என்ற ஒரு கொசு அது. இந்த கொசு வந்து காலை நேரங்களில் தான் மனுஷனை கடிக்குது. இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு நோயை கொடுக்கும். அதாவது டெங்கு ஃபீவர் வந்து பிரேக் போன் ஃபீவர்னு கூட சொல்லுவோம். எலும்புரிக்கி மாதிரி உடம்பு பயங்கரமாக வலி இருக்கும். இதுலேயே சில வேரியேஷன்ஸ்னால பிளேட்லெட் கவுண்ட்டு கம்மியாயிடும். பிளேட்லெட் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறதுக்கு முடியும்? இந்த கொசு ப்ரீட் பண்ணக்கூடிய ஸ்டாக்னன்ட் வாட்டர் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் இந்த நெட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். பெட்டிங்ஸில், வீடுகளில் உங்களுக்கு வந்து நெட்லான் மாதிரி விண்டோஸ்லேயும் டோர்ஸ்லேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். அதை பரப்பக்கூடிய அந்த கொசுவை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன்.
0: நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 89க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பல்வேறு மாநிலங்களும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதனை சரி செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் செயலாக்கம் குறித்து திட்ட இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டு பேசுகையில் குடிநீர் வழங்கல் துறையின் செயலர் திரு அசோக் மீனா இதனை தெரிவித்தார். இந்த திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எஞ்சிய குடியிருப்புகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க கிராம பஞ்சாயத்துக்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வேண்டுகோளை ஏற்று ராஜஸ்தானில் பெரிய அளவிலான அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஜெய்ப்பூரில் வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறுவதாக இருந்த வேளாண் தொழில்நுட்ப மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தார். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்களை காணொலி வாயிலாக நடத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். மேற்கு வங்கத்தில் கடந்த 15 ஆண்டுகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சாதி சான்றிதழ் வழங்கியது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த சான்றிதழ்களை முழுமையாக ஆய்வு செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளில் 1,69,00,000 இத்தகைய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக 10 பேரை கைது செய்து காவல்துறையினர் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக 9 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் 15 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக காவல்துறையினர் கூறினர். இந்த சோதனையின் போது ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 4 வயது குழந்தை 9 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. ஹோஷியார்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் 30 அடி ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இந்த குழந்தையை தீயணைப்புத் துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமது உத்தரவின் பேரில் அமெரிக்க படையினர் நைஜீரியாவின் உதவியோடு துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்த தீவிரவாத அமைப்பின் சர்வதேச செயல்பாடுகள் பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஒத்துழைப்பு அளித்த நைஜீரியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூரும் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் முகமது அப்சல் புலிகலா கத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்பிரிவில் குரிந்தர் வீர் சிங் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜியும் 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் கிருஷிக் மஞ்சுநாத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென் ஜிங்கை வென்றார். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகர் சிண்டாரோவை வென்றார். ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நாவியா கண்டேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் இ என் வாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சதீஷ்குமார் கருணாகரனும் பிரணவ் ராம் நாகலிங்கமும் ஆனந்த் தாஸ் ராஜ்குமாரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் 12:50.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: நேர்களின் கேட்கலாம் திரை இசை.

0: அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.

0: நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் 999 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ

நேர்களை ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது மெல்லிசை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: இனிய நண்பர்கள் வணக்கம் நேயர்களே, நேரம் 1:10. தித்திக்கும் தேனலையாய் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நாம் இணைகிறோம் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து.

0: பழக்கத்தை மாத்து.
1: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: நேர் விருப்பம் பகுதியில் இப்ப இருந்து தொடர்ந்து 35 நிமிடங்களுக்கு நேர்களான உங்களோட விருப்ப பாடல் தான் ஒளிபரப்பப்படும். அந்த வகையில் இன்றைய முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கடிதம் வாயிலாக. பெரிய வத்தலாபுரம் பகுதியை சேர்ந்த செல்வராசு அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் நினைவெல்லாம் நித்யா என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்,
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள், இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
5: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம்.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
9: நேர் விருப்பம் பகுதியிலே இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இதே போன்று கேட்டுட்டு இருக்கக்கூடிய உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெற நீங்க செய்ய வேண்டியது, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர் ஆகியவற்றை உங்கள் பெயர் மற்றும் ஊர் ஆகியவற்றோடு எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நிலை இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி ஆகாஷவாணி தருமபுரி வானொலி நிலையம் அதியமான்கோட்டை அஞ்சல் நழம்பள்ளி 636807 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களோட விருப்ப பாடலை காற்றலையில கேட்டு மகிழுங்க. நேர் விருப்பம் பகுதியில் அடுத்ததா பாடலுக்கு கடிதம் வழியா விருப்பம் தருவச்சிருக்காரு. பாப்பிரெட்டிப்பட்டி கிந்தல்பாடி பகுதியை சேர்ந்த சி ராஜேந்திரன் அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் காஷ்மீர் காதலி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்
6: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
5: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: கவனம் வேணுங்க, கவனம் வேணும். வாழ்க்கை பயணத்தை போலவே சாலை பயணத்திலையும் அதிக கவனம் தேவை மக்களே. இது எதிர்பாராத விபத்துகளை தவிர்க்க உதவிடும். என்றும் அக்கறையில் உங்கள் தருமபுரி பண்பலை 102.5.

ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் நண்பகல் 1:26. நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இது உங்கள் அபிமான நேயர் விருப்பம் பகுதி. நேர் விருப்பம் பகுதியில அடுத்ததா கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு தாராபுரம் பகுதியை சேர்ந்த இளங்கோவன் மற்றும் ஜாகிரோஷேன். இவங்க இருவரும் கேட்டிருக்கக்கூடிய பாடல் மயங்குகிறாள் ஒரு மாது என்ற திரைப்படத்திலிருந்து.

0: ஜனனி மருத்துவமனை, குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: காதில் தேன் ததும்பும் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். ஏதோ உங்கள் அபிமான நேயர் விருப்பம் பகுதி. நேயர் விருப்பம் பகுதியில இதே போன்று உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற நீங்க செய்ய வேண்டியது ஒரு அஞ்சல் அட்டையில உங்கள் பெயர் மற்றும் ஊர் ஆகியவற்றை எழுதி, உங்களுக்கு பிடித்த பாடல் மற்றும் பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர் ஆகியவற்றையும் எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி ஆகாஷவாணி தருமபுரி வானொலி நிலையம் அதியமான்கோட்டை அஞ்சல் நள்ளம்பள்ளி 636-807 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய பாடலை வானொலியில கேட்டு மகிழுங்க. நேரம் 1:32. நம்மளுடைய நேயர் விருப்பம் பகுதியில அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. மாலக்கப்பாடி பகுதியை சேர்ந்த குமரேசன் அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் பட்டிக்காட்டு ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து.

0: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
0: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
1: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி,
6: தித்திக்கும் தேனலை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:38. நாம கேட்டு ரசிச்சிருக்கோம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் பகுதியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. சின்ன திருப்பதி பகுதியை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் ஆனந்த் அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் நல்லவனுக்கு நல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களை ஒழித்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி.
1: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
0: இன்று நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்களை கடிதம் வழியாக விரும்பி கேட்டோர் பெரிய வத்ராபுரம் பகுதியைச் சேர்ந்த செல்வராசு, பாப்பிரெட்டுப்பட்டி கிந்தல்பாடி பகுதியைச் சேர்ந்த சி சி ராஜேந்திரன், தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த இளங்கோவன் ஜாகீர் ஹுசேன், மாலக்கப்பாடி பகுதியைச் சேர்ந்த குமரேசன் மற்றும் சின்ன திருப்பதி பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் ஆனந்த். பண்பலையில் பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் கடிதம் வழியாக பாடலை கேட்ட நேயர்களுக்கும் நன்றி. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். வெளிநாட்டிற்கு கடத்தப்படவிருந்த 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் ஆட்டத்திற்கு இந்தியாவின் வாலிஷெட்டி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள்

0: பயணத்தின் இரண்டாவது கட்டமாக நெதர்லாந்தில் அந்நாட்டு பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். நெதர்லாந்து அரசர் வில்லம் அலெக்சாண்டரையும் இன்று பிற்பகல் சந்தித்து பேசுகிறார். இந்திய ஐரோப்பிய நட்புறவை இந்த பேச்சுவார்த்தைகள் மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் அந்நாட்டு தொழில் நிறுவன தலைமை செயல் அதிகாரிகளுடனும் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். செயற்கை நுண்ணறிவு, மின்குறை கடத்தி உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. முன்னதாக நெதர்லாந்து சென்றடைந்த பிரதமருக்கு மிகச்சிறந்த வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளதோடு அங்குள்ள வம்சாவளியினர் பிரதமரின் பெயரை அழைத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வந்தே மாதரம் தேசிய பாடலும் இசைக்கப்பட்டது. நம் நாட்டின் பாரம்பரிய நடனங்களான பரதநாட்டியம், கதக், ஒடிசி உள்ளிட்டவை மூலம் தமக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நம் நாட்டில் 182 கோடி ரூபாய் மதிப்பிலான கேப்டகன் போதைப் பொருளை இந்திய முகமைகள் கைப்பற்றி சாதனை புரிந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்கும் தேசிய இலக்கை சுட்டிக்காட்டி இதுவரை நடைபெற்றதில் மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் பறிமுதல் இது என்றும் கூறினார். ஆபரேஷன் ரேஜ் பில் என்ற சோதனை நடவடிக்கை மூலம் இவை கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்ற நம் நாட்டின் அர்ப்பணிப்பு மிகு பணிக்கு இச்சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். மேற்காசிய பகுதிகளுக்கு கடத்த இருந்த இந்த போதைப் பொருட்கள் பிடிபட்டதோடு இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டிற்கு கொண்டுவரப்படும் போதைப் பொருளும் நம் நாட்டிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்படும் போதைப் பொருளும் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதிப்பட தெரிவித்தார். இந்த சம்பவத்தை நிகழ்த்திய நம் நாட்டின் போதைப் பொருள் தடுப்பு படை வீரர்களின் துணிச்சலையும் அமைச்சர் பாராட்டினார். தேசிய டெங்கு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில், டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல் உள்ளிட்டவைகளில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு, நோய் பரிசோதனை வசதிகள், சிறந்த சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஆகியவற்றின் மூலம் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறியுள்ளார். நாடு முழுவதும் பருவமழைக்கு முந்தைய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகின்றன. டெங்கு கட்டுப்பாட்டில் சமூக பங்கேற்பு, பரிசோதிப்போம், சுத்தம் செய்வோம், பாதுகாப்போம் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளை சுட்டிக்காட்டிய அமைச்சர், டெங்குவிற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமூக பங்கேற்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். திருச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அலுவலர் டாக்டர் மணிவண்ணன் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: பருவமழை காலத்தில் அடிக்கடி மழை பெய்ததால் நம் வீட்டை சுற்றி நல்ல தண்ணீர் தேங்குவது இயல்பு. எனவே நல்ல தண்ணீர் தேங்கக்கூடிய பொருட்களான பிளாஸ்டிக் பொருட்கள், டயர்கள், உரல்கள், தொட்டிகள் போன்றவற்றில் நீர் தேங்காத வண்ணம் பாதுகாக்கப்பட வேண்டும். தொட்டிகளை அனைத்தும் கவிழ்த்து வைப்பதன் மூலம் அதில் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ளலாம். நம் வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் இருந்தால் அதில் கொசுக்கள் இனப்பெருக்கம் தடுக்கப்பட்டு கொசுக்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்.
0: தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதை பாகிஸ்தான் அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்வேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாகிஸ்தான் இந்நடவடிக்கையை தொடர்ந்தால் தீவிரவாதத்தை ஒடுக்க இந்தியா கடுமையான நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், சட்டவிரோத மதுபான விற்பனை கூடங்கள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இதேபோல் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணியும் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிவகங்கை மாவட்டம் குறுந்தனக்கோட்டை மற்றும் கீழ உச்சாணி கிராமப் பகுதிகளில் தடையற்ற குடிநீர் வசதி மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பகுதியில் 25,25,000 ரூபாய் செலவில் 40,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்க உத்தரவிட்டார். இப்பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறும் அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் மூடப்படும் 717 டாஸ்மாக்

மதுபான கடைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு மாற்று வேலை அரசு துறையில் வழங்கப்பட வேண்டும் என்று மாநில டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு குணசேகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு நடைமுறை சிக்கல்களை டாஸ்மாக் ஊழியர்கள் சந்தித்து வருவதாகவும் இப்பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழக அரசு 200 யூனிட் இலவச வீட்டு மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவித்த நிலையில் இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. 2 மாதங்களுக்கு ஒருமுறை 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு கடந்த மே 10 தேதி முதல் இந்த இலவச மின்சாரத்தை வழங்கும் நோக்கில்

0: விடைத்தாள் மறுமதிப்பீட்டிற்கு மாணாக்கர் வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக விடைத்தாள்களில் நகல்களை பெற வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, கடலூர், திண்டுக்கல், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் மழை கோடை சாகுபடிக்கு உகந்ததாக உள்ளது என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் 4வது தினமாக இன்றும் மிதமான மழை பெய்து வருகிறது. காலை 9 மணி வரை லேசான வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் அதன் பிறகு கரு மேக கூட்டங்கள் திரண்டு தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே போல கோடை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளும் இந்த மிதமான மழை மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவிக்கின்றனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக முதுமலை புலிகள் காப்பகத்தில் பசுமை திரும்பியதோடு மாயார் நீர்வீழ்ச்சியில் கணிசமான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் இப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக நிலவிய வறட்சி நீங்கி பசுமை அதிகரித்துள்ளதால் வன விலங்குகளின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது. கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதிகளில் புலிகள் நடமாட்டம் காணப்படுவதையடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தற்காலிக தடை விதித்துள்ளது. நேற்று பேரிஜம் ஏரிக்கு செல்லும் பிரதான சாலையில் புலிகள் முகாமிட்டிருந்ததை அடுத்து பாதுகாப்பு நலன் கருதி இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பேரிஜம் ஏரி, மதிக்கட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல மறு உத்தரவு வரும் வரை தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தற்போது அப்பகுதியில் புலிகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வரும் வேளையில் இந்த தடையால் சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: நெல்லை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று வெகு விமரிசையாக தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டத்தில் சவுந்தரவள்ளி அம்பாள் சமேத கைலாசநாதர் சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடந்தது. கொடிப்பட்ட மேளதாளம் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றம் பஞ்சவாத்தியம் முழங்க நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வாலி ஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் அவர் சீனாவின் வென் சிங் ஜியூவை 21-13, 21-17 என்ற நேர் செட்களில் வென்றார். புச்சாரஸ்டில் நடைபெறும் சூப்பர் பெட் கிளாசிக் ரொமேனியா செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்திய வீரர் பிரஜானந்தா வெற்றி பெற்றுள்ளார். பாங்காக்கில் நடைபெறும் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். வெளிநாட்டிற்கு கடத்தப்படவிருந்த 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வாலி ஷெட்டி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55. ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. பதிவான அதிகபட்ச மழையளவு புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி பகுதியில் 3 சென்டிமீட்டர் மழையளவும், தூத்துக்குடி மாவட்டம் வானரமுட்டி பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழையளவும், கோயம்புத்தூர் மாவட்டம் போதானூர் ரயில் நிலையம், கோயம்புத்தூர் விமான நிலையம், அன்னூர் மதுக்கரை தாலுகா அலுவலகம், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நாளுமுக்கு, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி, குன்னூர் பிடிஓ மற்றும் தென்காசி மாவட்டம் ஆயக்குடி சங்கரன் கோவில், ஏஆர்ஜி, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம் கடந்த 24 மணி நேரத்தில்

தமிழகம், புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், காரைக்கால் பகுதிகளில் 2 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும், ஏனைய தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பில் இருந்து 4 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு மாவட்டத்தில் 38.4 டிகிரி செல்சியஸ் அளவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானல் பகுதியில் 13 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை, தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கக்கூடும். விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளான அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளான கேரள முதல் கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை. நேயர்களின் கவனத்திற்கு இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூகப்பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனைகள் புரிந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31st வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனைகள் மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31st பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். எனவே தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் விவசாயம் அரங்கம் நிகழ்ச்சி. முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வந்துள்ள அறிவிப்பு 2027 ஆண்டிற்கான பத்ம
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நெஞ்சு வழியா விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. MRI ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சு வழியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம். 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: கற்பித்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
1: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: முத்தழகு, முத்தழகு, வீட்ல இருக்கியா புள்ள?
3: வாங்க மருதானிக்கா, உள்ள வாங்க.
2: ஏன் புள்ள, நானு ரெண்டு மூணு முறை வந்து பார்த்தேன், வீடு பூட்டி இருந்துச்சு. எங்க புள்ள போன?
3: அக்கா, நான் இங்க தான் சந்தைக்கு போயிருந்தேன். ஆமா, நான் போயே அரை மணி நேரம் தான் இருக்கும். இதோ இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்குள்ள ரெண்டு மூணு முறை வந்து பார்த்ததா சொல்றீங்க? ஏங்கா, எதுவும் முக்கியமான விஷயமா?
2: அட ஆமா முத்தழகு, உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல. ஒரு விஷயம் கேள்விப்பட்டா உடனே யாருக்கிட்டையாவது சொல்லிடணும், இல்லைனா எனக்கு தலையே வெடிச்சிடும்.
3: புரியுதுக்கா, புரியுது. சரி சரி, விஷயத்த சொல்லுங்க. உங்க தலை வெடிக்கிறதுக்குள்ள
2: முத்தழகு, பாத்தியா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்ட?
3: அட சும்மா சொன்னேங்கா, விஷயத்த சொல்லுங்க.
2: நம்ம பக்கத்து தெரு ராணி இருக்கால்ல?
3: ஆமா, ராணிக்கா. இப்போ அவங்களுக்கு என்ன?
2: முதல்ல ஆடு வளர்த்தா, அப்புறம் மாடு வாங்கி வளர்த்தா, அப்புறம் கொஞ்ச நாள்ல கோழி வாத்து மீனு இப்படி எல்லாத்தையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டா?
3: ஆமா, தெரிஞ்ச விஷயம் தானக்கா. அவங்க ஒருங்கிணைந்த பண்ணையும் பண்றாங்க, அது நல்ல விஷயம் தானே. இதுல என்ன இருக்கு?
2: நீ வேற முத்தழகு, ஏதாவது உன்னை வளர்த்தோமா கண்ணு கருத்தமா பார்த்தோமான்னு இல்லாம எதுக்கு எல்லாத்தையும் வளர்க்கணும்? இப்ப அவஸ்தப்பட்டு நிக்கணும் சொல்லு.
3: ஏங்கா, என்ன ஆச்சு?
2: அதுவா முத்தழகு, பண்ணையில இருக்கிற எல்லா கால்நடைகளுக்கும் நோய் தொற்று வந்துருச்சா?
3: அச்சுச்சோ, என்னக்கா சொல்றீங்க?
2: அட ஆமா முத்தழகு, ராணி இதை நினைச்சி சோகமா இருந்துச்சு. அவங்க வீட்டுக்காரர் தான், விடு ராணி பாத்துக்கலாம், அதான் காப்பீடு போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி அவளை தேத்திக்கிட்டு இருந்தாராம்.
3: ஓ பரவாயில்லையே, புத்திசாலித்தனமாதான் காப்பீடு போட்டு வச்சிருந்துருக்குறாங்க.
2: ஏன் முத்தழகு, அப்படின்னா என்ன? அப்படி காப்பீடு போடுறதுனால என்ன ஆக போகுது?
3: அக்கா, கால்நடைகளுக்கு காப்பீடு போடுறதுனால பல நன்மைகள் இருக்கு, நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா?
2: ஆமா முத்தழகு, எனக்கும் கொஞ்சம் சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
3: அப்படின்னா இத கேளுங்க. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கால்நடைகளுக்கான காப்பீடு குறித்து மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் பி திலகர் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்போம்.
4: கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள் இந்தியாவின் கிராமப்புற பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. ஊட்டச்சத்தான உணவு உற்பத்தி, நிலையான பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, நீடித்த சூழல் பாதுகாப்பு என பல தளங்களில் கால்நடை வளர்ப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியா தான் உலகளவில் மிக அதிக மாட்டினங்களின் எண்ணிக்கையோடு சர்வதேச அளவில் பால் உற்பத்தியில் முதலிடத்தை பல்லாண்டுகளாக தக்க வைத்து கொண்டுள்ளது. அதே சமயத்தில் நம் நாட்டில் பெரும்பாலும் சிறு மற்றும் குறு விவசாய பெருங்குடி மக்களே கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் காரணத்தாலும் இந்திய பணியாளர்களிடையே காப்பீடு பற்றிய போதுமான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. கால்நடைகளுக்கு காப்பீடு செய்ய பெரும்பாலான பணியாளர்கள் முன்வராத நம் தேசத்தில் இயற்கை சீற்றங்களால் ஏராளமான கால்நடைகள் சமீபத்திய ஆண்டுகளில் பாதிக்கப்பட்டிருப்பது கால்நடைகளுக்கான காப்பீட்டின் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது. இயற்கை பேரிடர்கள், நோய் தாக்கம் மற்றும் விபத்து போன்ற எதிர்பாராத நிகழ்வுகளினால் கால்நடைகள் இறக்க நேரிடுகின்றன. இது போன்ற பல எதிர்பாராத ஆபத்தான காரணிகளுக்கு தீர்வாக கால்நடை காப்பீட்டை குறிப்பிட்டு சொல்லலாம். பருவநிலை மாற்றத்தின் பாதக விளைவுகளால் கடந்த சில ஆண்டுகளாக இயற்கையின் சீற்றத்திற்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. இது போன்ற சூழலில் உற்பத்தியில் உறுதித்தன்மையற்ற கால்நடை சார்ந்த தொழில்களில் பெரும் இழப்பு ஏற்படுகிறது. மற்ற தொழில்துறைகள் போல வருவாய் இழப்பு மட்டும் இல்லாமல் முதலுக்கே மோசம் ஏற்படக்கூடிய அளவில் மழை, வெள்ளம், புயல், நோய் போன்ற பல்வேறு காரணங்களால் கால்நடைகள் இறந்துவிடும் சூழலில் வாழ்வாதாரத்தையே தொலைத்து விட்டு நிற்கின்றனர் நம் விவசாயிகள். எனவே காப்பீடு செய்வதன் அவசியம் பற்றி தெரிந்து கொள்வதும், எப்படி காப்பீடு செய்வது, அதன் பலன்கள் என்னென்ன, காப்பீடு செய்ய யாரை அணுகுவது, காப்பீட்டு நிறுவனங்களிடம் எப்படி காப்பீட்டு தொகையை கோருவது பற்றியும் அறிந்து கொள்வோம். கால்நடைகளை காப்பீடு செய்திருக்கும் பட்சத்தில் இறப்பு ஏற்படும்

பட்டால் கால்நடையின் மதிப்பிற்கு ஏற்ப காப்பீட்டுத் தொகை காப்பீடு செய்த நிறுவனத்தினால் தர முடியும். காப்பீடு செய்யும் முறை பற்றி நாம் இப்பொழுது அறிந்து கொள்வோம். மாடு, கன்று, கிடேரி, காளை, புலிகாலை, எருமை, வெள்ளாடு, செம்மறியாடு, பன்றி என அனைத்து விதமான கால்நடைகளுக்கு காப்பீடு செய்யும் வசதி உண்டு என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கால்நடையை குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு நம்மால் காப்பீடு செய்ய முடியும். கால்நடைகள் பெரும்பாலும் உற்பத்திக்காகவோ அல்லது உழைப்பிற்காகவோ வளர்க்கப்படுகின்றன. எனவே அவை அதிகபட்சமாக எவ்வளவு வருடங்களுக்கு உற்பத்தி திறன் உடையதாக இருக்குமோ அத்தனை வருடங்கள் வரை நாம் காப்பீடு செய்யலாம். பொதுவாக ஒரு கறவை மாடு 7 வருடத்திற்கு கறவையில் இருக்கும் என்றால் நாம் 7 வருடம் வரை அந்த கறவை மாட்டிற்கு வருடந்தோறும் பிரீமியம் தொகை செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். கன்றுகள் 1 வருடமும் கிடேரி 2 வருடமும் நாம் இதுபோல் காப்பீடு செய்ய முடியும். வெள்ளாடுகளில் 4 மாதம் முதல் 7 வயது வரை நாம் காப்பீடு செய்து கொள்ளலாம். இந்த கால்நடைகளுக்கு ஆயுள் காப்பீடு மட்டும் அல்லாமல் நிரந்தர ஊனம் அல்லது உற்பத்தி இழப்பிற்காக காப்பீடு செய்து நாம் நமது கால்நடைகளுக்கு ஏதேனும் இழப்பு ஏற்படின் அதற்கான இழப்பீட்டை பெறலாம். காப்பீடு செய்யப்படும் கால்நடைகள் நோய் தொற்று இல்லாமலும் காயம், புண், எலும்பு முறிவு, நிரந்தர ஊனம் இல்லாமலும் ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதை கால்நடை மருத்துவர் பரிசோதித்து காப்பீடு செய்யலாம் என்னும் பட்சத்தில் கால்நடை உரிமையாளர்களின் பெயர், விலாசம், கால்நடையின் தோராயமான வயது, அதன் வண்ணம், இனம், ஈற்று, கால்நடையின் விலை மதிப்பு, காதணி எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டு கால்நடை உடல் தகுதி சான்றிதழ் அளிப்பார். காப்பீட்டு காலம் முடியும் வரையோ அல்லது காப்பீட்டு கோரி விண்ணப்பிக்கும் வரையோ இந்த காதணி கால்நடைகளில் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். கால்நடை மருத்துவர் அளித்த சான்றிதழுடன் கால்நடை காப்பீட்டுக்கான பிரீமியம் தொகை செலுத்தியவுடன் கால்நடை காப்பீடு எண் வழங்கப்படும். அதன் பிறகு கால்நடை பற்றிய காப்பீடு தகவல், அடுத்தடுத்த வருடங்களுக்கான புதுப்பித்தல் மற்றும் இழப்பீடு கோருதல் போன்ற விவரங்களுக்கு இந்த காப்பீடு எண் மூலமாகத்தான் காப்பீட்டு நிறுவனங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். கால்நடைகளுக்கு காப்பீடு செய்யும் பொழுது அவற்றை அடையாளப்படுத்த அணிவிக்கப்படும் காதணி மிக அவசியமான ஒன்றாகும். காதணி இல்லாமல் இருந்தால் காப்பீட்டு தொகையை பெற முடியாது. எனவே காதணி தொலைந்து விட்டாலோ அல்லது எங்கேயாவது விழுந்து விட்டாலோ உடனடியாக அதை காப்பீட்டு நிறுவனத்திடம் தெரிவிக்க வேண்டும். கால்நடை மருத்துவர் ஒருவரின் உதவியோடு வேறு ஒரு காதணியை அணிவித்து அந்த காதணியின் எண்ணை காப்பீட்டு நிறுவனத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். கால்நடைகளின் மதிப்பு எவ்வாறு கணக்கிடப்படுகின்றது? காப்பீடு செய்யப்பட வேண்டிய கால்நடைகளின் சந்தை விலை பயனாளி மற்றும் காப்பீட்டு நிறுவனத்தால் கூட்டாக கால்நடை அதிகாரி அல்லது வட்டார வளர்ச்சி அலுவலர் முன்னணியில் மதிப்பிடப்படுகிறது. மாடுகளின் குறைந்தபட்ச மதிப்பை பால் உற்பத்தியை பொறுத்தும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. பசுவிற்கு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு ரூபாய் 3000 முதல் 4000 எனவும், எருமை மாட்டிற்கு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு ரூபாய் 4000 முதல் 5000 எனவும் தற்போது நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது. அடுத்து பிரீமியம் தொகை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். கால்நடைகளுக்கு காப்பீடு செய்யும் பொழுது அதற்கான பிரீமியம் தொகையை ஒவ்வொரு ஆண்டும் காப்பீட்டு நிறுவனங்கள் நிர்ணயிக்கின்றன. கால்நடையின் மதிப்பில் 5% பிரீமியம் தொகையாக செலுத்தப்பட வேண்டுமெனில் 50,000 ரூபாய் மதிப்புள்ள கால்நடைகளுக்கு 2,500 ரூபாய் பிரீமியம் தொகையாக வருடந்தோறும் நாம் செலுத்த வேண்டும். இந்த 2,500 ரூபாயில் 10% சேவை வரியாக வசூலிக்கப்படுகின்றது. அடுத்தடுத்த வருடங்களில் கால்நடையின் மதிப்பு குறையும் பட்சத்தில் கால்நடைகளுக்கான மதிப்பு எவ்வளவோ அந்த தொகைக்கு ஏற்றாற்போல் பிரீமியம் தொகை கணக்கிட்டு வசூலிக்கப்படும். அடுத்ததாக காப்பீடு செய்ய வேண்டிய வெள்ளாடுகளின் சந்தை விலை பணியாளர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் முன்னணியில் கூட்டாக பேச்சுவார்த்தை மூலம் மதிப்பிடப்பட வேண்டும். பொதுவாக வெள்ளாடுகளின் சந்தை விலை ஆட்டினங்கள், ஆடுகள் கிடைக்கும் இடம் மற்றும் காலத்திற்கேற்ப மாறுபடும். பிரீமியம் தொகை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை நாம் இப்போது அறிந்து கொள்வோம். ஆடுகளுக்கு காப்பீடு செய்யும் பொழுது அதற்கான பிரீமியம் தொகையை ஒவ்வொரு ஆண்டும் காப்பீட்டு நிறுவனங்கள் நிர்ணயிக்கின்றன. ஆடுகளின் மதிப்பில் 4% பிரீமியம் தொகையாக செலுத்த வேண்டுமெனில் 5,000 ரூபாய் மதிப்புள்ள ஆடுகளுக்கு 200 ரூபாய் பிரீமியம் தொகையாக வருடந்தோறும் செலுத்த வேண்டும். கலப்பின ஆடுகளுக்கு 5% மற்றும் அயல் நாட்டினங்களுக்கு 6% பிரீமியம் தொகையாக செலுத்த வேண்டும். இந்த பிரீமியம் தொகையுடன் 10% சேவை வரியாக வசூலிக்கப்படுகிறது. அடுத்தடுத்த வருடங்களில் ஆடுகளின் மதிப்பு குறையும் பட்சத்தில் ஆடுகளின் மதிப்பு எவ்வளவோ அந்த தொகைக்கு ஏற்ற

0: போல் பிரீமியம் தொகை கணக்கிட்டு வசூலிக்கப்படும். குழுவாக 50 ஆடுகளுக்கு மேல் காப்பீடு செய்யும் பொழுது காப்பீட்டு நிறுவனம் 20% பிரீமியம் தள்ளுபடி செய்யக்கூடும். அதுபோல 100 முதல் 500 ஆடுகளுக்கு 15%, 50 முதல் 100 ஆடுகளுக்கு 12.5%, 25 முதல் 50 ஆடுகளுக்கு 5% என குழு தள்ளுபடி முறை சில காப்பீடு நிறுவனங்கள் செய்து கொண்டு வருகின்றன. நீண்ட கால காப்பீடு, அதாவது 5 வருடம் செலுத்தும் பொழுது மொத்த பிரீமியத்திலிருந்து 25%, 2 முதல் 4 வருடத்திற்கு 15% தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஆடுகளுக்கு 7 வயது அடையும் பொழுது காப்பீடு தானாகவே ரத்தாகிவிடும். காப்பீடு செய்யும் பொழுது விவசாயிகள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், தடுப்பூசி மூலம் தடுக்கக்கூடிய நோய்களான தொண்டை அடைப்பான், கோமாரி நோய், ஆட்டுக்கொல்லி நோய், நீளநாக்கு நோய் மூலம் ஆடுகள் இறக்கும் போது இழப்பீடு பெறுவது சிரமம். ஏனென்றால் சரியாக தடுப்பூசி போடாததால் நோய்கள் வருவது கால்நடை உரிமையாளர்களின் கவனக்குறைவாகும். மேலும் முறையற்ற பராமரிப்பு மற்றும் இடப்பற்றாக்குறை போன்றவற்றாலும் காப்பீடு கிடைக்க வாய்ப்பில்லை. வாய்வு தொல்லை, நச்சுத்தீவினம் உண்ணுதல், விபத்து, இயற்கை சீற்றங்களான புயல், வெள்ளம், இடி, மின்னல், சுவாச கோளாறுகள், விஷக்கடி, அறுவை சிகிச்சை, கன்று இனும்போது இறப்பு போன்ற காரணங்களால் கால்நடைகள் இறக்கும் போது இழப்பீடு பெறலாம். அடுத்து இழப்பீடு பெறும் வழிமுறைகள் என்னென்ன? முதலில் தகவல் தெரிவிக்க வேண்டும். அதாவது கால்நடை இறந்தவுடன் காப்பீட்டு நிறுவனத்திற்கு 12 மணி நேரத்துக்குள் தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ தகவல் தெரிவிக்க வேண்டும். அந்த தகவலின்படி காப்பீட்டு நிறுவனத்தின் அதிகாரி வந்து கால்நடை இறந்ததை உறுதி செய்து புகைப்படம் எடுத்து கால்நடை மருத்துவர் மூலம் பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிடுவார். அடுத்தது கால்நடை மருத்துவர் பிரேத பரிசோதனை செய்து அறிக்கை இறப்பிற்கான காரணத்தை குறிப்பிட்டு சான்றிதழ் அளிப்பார். இந்த அறிக்கையுடன் கால்நடை ஆய்வு அறிக்கை, கால்நடை உரிமையாளர்களின் கால்நடை இழப்பீடு பெறும் விண்ணப்ப படிவம் அதாவது கிளைம் ஃபார்ம், கால்நடையின் காதணி போன்றவற்றை சேர்த்து கால்நடை இறந்த 24 மணி நேரத்திற்குள் காப்பீடு நிறுவனத்துக்கு சென்றடைய செய்ய வேண்டும். இவ்வாறு ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் விவசாயிகள் இழப்பீட்டு தொகையை பெற்றுக்கொள்ளலாம். கால்நடைகளின் காப்பீடு செய்யப்பட்ட தொகை மற்றும் இறந்தபோது கால்நடைகளின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு 2 வாரத்துக்குள் இழப்பீட்டு தொகையை வழங்கப்படும். அதை பெற்று பண்ணையாளர்கள் புதிய கால்நடைகளை வாங்கி தொழிலை தொடரலாம். காப்பீடு நிறுவனத்துக்கு அளிக்க வேண்டிய ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். காப்பீடு செய்யப்பட்ட உறுதி பத்திரத்தின் நகல், நிரப்பப்பட்ட விண்ணப்ப படிவம், கால்நடையின் அடையாள வில்லை, பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் இறந்த கால்நடைகளின் புகைப்படங்கள். இத்தகைய பயனுள்ள காப்பீட்டு திட்டத்தை பண்ணையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள அருகிலுள்ள பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களை அணுகலாம். இந்த விவரங்கள் ஒவ்வொரு காப்பீட்டு நிறுவனங்களிடையே மாறுபடலாம். எனவே காப்பீடு பற்றிய விவரங்களுக்கு அருகிலுள்ள கால்நடை மருத்துவரையோ, காப்பீட்டு நிறுவன அதிகாரிகளையோ, கால்நடை பல்கலைக்கழக பேராசிரியர்களையோ தொடர்பு கண்டு விவசாயிகள் பயன்பெறலாம் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: என்ன மருதானியக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கால்நடைகளுக்கான காப்பீடு குறித்து மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் பி. திலகர் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: முத்தழகு, விவரங்க அம்புட்டும் பயனுள்ளதா இருந்தது.
1: ஆமாங்கா, இயற்கை சீற்றம், நோய் தொற்று, விபத்து இது போல காரணங்களால கால்நடைகள் இறக்க நேரிடுச்சுன்னா நம்மளோட வாழ்வாதாரத்தை காப்பாத்திக்க இந்த காப்பீடு நமக்கு கை கொடுக்கும்.
2: புரிஞ்சது முத்தழகு. காப்பீடோட பலன் என்ன, அதை எப்படி போடுறது, இழப்பீடை எப்படி வாங்குறது, இப்படி எல்லா விவரங்களையும் புட்டு புட்டு வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு பிள்ளை.
1: ஆமாங்கா, பண்ணையாளர்கள் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா அவங்க கால்நடைகளுக்கு நிச்சயம் காப்பீடு போட்டிருக்கணும்.
2: முத்தழகு, காப்பீடோட பலனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்ல, இனி பாரு ராணி மாதிரி நானும் ஒருங்கிணைந்த பண்ணையும் பண்ண போறேன்.
1: நல்லது மருதானிக்கா. ஒருங்கிணைந்த பண்ணையும் பண்றது எம்புட்டு பலனோ, அதை விட ரெட்டிப்பு பலன் கால்நடைகளுக்கு காப்பீடு போடுறது. அதை முதல்ல செஞ்சிடுங்க.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: மானாவாரி பருத்தி சாகுபடியில் ஊட்டச்சத்து மேலாண்மை. வெள்ளை தங்கம் மற்றும் நார்பயிர்களின் அரசன் என்று அழைக்கப்படும் பருத்தி பொருளாதார முக்கியத்துவம் பெற்ற ஒரு பணப்பயிராகும். பருத்தி பயிர் நமது நாட்டின் சமூகவியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கின்றது. பருத்தி செடிகள் நன்றாக வளர்வதற்கும் உயிர் விளைச்சல் தருவதற்கும் சரியான ஊட்டச்சத்து அவசியமாகிறது. மண்ணின் ஊட்டச்சத்து குறைபாடு, காலநிலை மாற்றங்கள், குறைவான காற்றின் ஈரப்பதம் போன்ற காரணிகள் பருத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடுகளை ஏற்படுத்துகின்றன. பருத்தி உற்பத்தியை கட்டுப்படுத்தும் மிக முக்கியமான காரணிகளில் ஊட்டச்சத்துக்களும் ஒன்று. பெரும்பாலும் மானாவாரி பகுதியில் உள்ள மண் வறட்சி நிலவும் போது ஊட்டச்சத்து குறைவாக காணப்படும். பருத்தியில் அதிக விளைச்சல் பெற ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். எனவே பருத்தி பயிர் நன்கு வளர 16 வகையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகிறது. அவற்றில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் போன்றவை வளிமண்டலத்தால் வழங்கப்படுகின்றன. மேலும் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்தின் மூலமும் வழங்கப்படுகின்றன. நீண்ட காலமாக மீதமுள்ள 10 வகையான ஊட்டச்சத்துக்களையும் மண் தொடர்ச்சியாக பயிர்களின் வளர்ச்சிக்கு வழங்கும் போது ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பருத்தியில் ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது மிகவும் சிக்கலான ஒன்றாகும். ஏனெனில் பருத்தியின் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி ஒரே நேரத்தில் நடைபெறும். பருத்தியில் காய்கள் நன்கு பிடிப்பதற்கு ஊட்டச்சத்து அதிகம் தேவைப்படுகிறது. காய்கள் பிடிக்கும் தருணத்தில் பருத்தி செடிகளுக்கு ஊட்டச்சத்து குறைவாக வழங்கப்படுவதால் வேரின் வளர்ச்சி குறைந்து இறுதியில் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் திறன் குறைந்து நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி உற்பத்தியும் குறையும். மானாவாரி பருத்தியில் ஊட்டச்சத்து மேலாண்மை பயிர் வளர்ச்சி, நோய்களின் தாக்கம் மற்றும் தீவிரத்தன்மை ஆகிய முக்கிய பங்கு வகிக்கின்றது. சரியான ஊட்டச்சத்து மேலாண்மை தாவரத்தின் வீரியம், நோய் எதிர்ப்பு மற்றும் அழுத்த சூழ்நிலைகளை தாங்கும் திறனை அதிகரிக்கும். அதே சமயம் ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது அவற்றின் ஏற்ற தாழ்வுகள் பயிரில் தொற்று நோய்களுக்கு வழிவகுக்கும். இதனால் பருத்தியில் ஊட்டச்சத்து மேலாண்மை மிக அவசியமாகிறது. பருத்தியில்

0: ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை களைந்து உற்பத்தியை உயர்த்துவதற்கான வழிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக தழைசத்து பற்றாக்குறையினால் ஏற்படும் அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். செடி வளர்ச்சி குன்றி காணப்படும். செடியின் கீழ்மட்டத்தில் உள்ள இலைகள் வெளிர் பச்சை அல்லது பழுப்பு நிறமாக மாறிவிடும். இலைகளின் மேல்பாகம் காய்ந்து காணப்படும். காய்பிடிக்கும் திறன் குறைந்து காணப்படும். இதற்கான மேலாண்மையானது செடி வளர ஆரம்பித்து புதிய இலைகள் அதிகம் தோன்ற தொடங்கும் பொழுது தழைசத்தின் தேவை அதிகரிக்கும். எனவே விதைத்த 60வது நாள் வரை தழைசத்து செடியின் தேவைக்கு ஏற்ப கிடைக்க வேண்டும். தழைசத்து பற்றாக்குறை தென்பட்டவுடன் 200 லிட்டர் நீரில் 2 கிலோ யூரியாவை கரைத்து அதனுடன் ஒட்டும் திரவம் சேர்த்து 30 மற்றும் 60வது நாள் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக மணிச்சத்து பற்றாக்குறைக்கான அறிகுறிகள். இலைகள் அதிக கரும்பச்சையுடன் சிறுத்து இருக்கும். செடி வளர்ச்சி குறைந்து குறைவான பக்க கிளைகளுடன் காணப்படும். பூப்பது மற்றும் காய்ப்பது தாமதமாகும். பூக்கள் மற்றும் காய்கள் எண்ணிக்கையில் குறைந்து காணப்படும். மணிச்சத்து குறைபாடு வேர் அமைப்பை பலவீனப்படுத்தும். மேலும் வேர் அழுகல் மற்றும் வாடல் நோய்களால் எளிதில் பாதிக்கப்படும். இதற்கான மேலாண்மை முறைகளாவன 200 லிட்டர் தண்ணீரில் 4 கிராம் ஏடிபி கரைசலை இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் தெளிந்த நீரை மேலாக எடுத்து 10 நாட்கள் இடைவெளியில் இலை வழியாக 2 முறை தெளிக்க வேண்டும். அடுத்ததாக சாம்பல் சத்து பற்றாக்குறைக்கான அறிகுறிகள். சுண்ணாம்பு சத்து அதிகமுள்ள நிலங்களில் சாம்பல் சத்து குறைபாடு தோன்றும். ஆரம்பத்தில் முதிர்ந்த இலைகள் லேசான மஞ்சள் கலந்த வெண்புள்ளிகள் தோன்றி பிறகு வெளிர் மஞ்சள் நிறமாக மாறும். இலைகளின் நுனியும் ஓரங்களும் பழுப்படைந்து காய்ந்து கிழிந்து கீழ் நோக்கி வளைந்து காணப்படும். பற்றாக்குறை அதிகம் இருந்தால் முழு இலையும் காய்ந்து தீந்து பின் உதிர்ந்துவிடும். காய்கள் சிறுத்து முதிர்ச்சி அடையாமல் சரியாக வெடிக்காமல் இருக்கும். மேலும் வறட்சியை தாங்கும் திறன் குறைந்து பூச்சி நோய் தாக்குதல் அதிகரித்து விளைச்சல் குறைவதுடன் பஞ்சின் தரமும் குறைந்துவிடும். இதற்கான மேலாண்மை முறைகளானது பற்றாக்குறை அறிகுறிகள் தென்படும் போது 1 லிட்டர் நீரில் 10 கிராம் என்ற அளவில் பொட்டாசியம் குளோரைட் உரத்தை கரைத்து பருத்தி பூக்கும் மற்றும் வெடிக்கும் காலங்களில் இலை வழியாக தெளிக்க வேண்டும். போதுமான பொட்டாசியம் தாவர செல் சுவர்களை பலப்படுத்தும். பூஞ்சை மற்றும் பாக்டீரிய நோய்களின் பாதிப்பை குறைக்கும். சுண்ணாம்பு சத்து குறைபாட்டிற்கான அறிகுறியானது பெரிய செடிகள் காய்ப்பிடிக்கும் தன்மை குறைந்து காணப்படும். இலைகள் சுருக்கமுற்று காணப்படும். வேரின் வளர்ச்சி மோசமாக இருக்கும். பருத்தி பயிர் சுண்ணாம்பு சத்தினை தாங்கி வளர்வதோடு இச்சத்தினை அதிகமாகவும் எடுத்துக்கொள்ளும். செடியின் தண்டு உறுதியாக அமைவதற்கு சுண்ணாம்பு சத்து மிகவும் அவசியமாகும். இதற்கான மேலாண்மையானது 1 லிட்டர் தண்ணீரில் கால்சியம் குளோரைடு 5 கிராம் வீதம் பூக்கும் மற்றும் காய்ப்பிடிக்கும் தருணங்களில் இலை வழியாக தெளிக்க வேண்டும். மானாவாரி பருத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் பயிரின் வளர்ச்சி மற்றும் விளைச்சல் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. மண்ணில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்வதற்கு மண் பரிசோதனை செய்து உரங்களை நேர்த்தியாக நிர்வகிக்க வேண்டும். குறிப்பாக நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சுண்ணாம்பு சத்து, போரான், கந்தக சத்து, மெக்னீசியம் மற்றும் துத்தநாகம் ஆகியவற்றின் தேவையை சரியான அளவில் பூர்த்தி செய்வது பயிரின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். மேலும் TNAU பருத்தி பிளஸ் என்னும் பருத்தி பூஸ்டரை பூக்கும் பருவம் மற்றும் காய்ப்பிடிக்கும் பருவங்களில் ஏக்கருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பது வறட்சியை தாங்கும் தன்மையை ஏற்படுத்தி விளைச்சலை அதிகரிக்கும். எனவே மானாவாரி பருத்தியில் நன்கு பயிர்கள் வளர ஊட்டச்சத்து மேலாண்மையை அறிவியல் ரீதியாக மேற்கொள்வது அவசியமாகும். இதன் மூலம் மண்ணின் வளத்தை பாதுகாத்து நீடித்த, நிலையான மற்றும் அதிக விளைச்சலை உறுதி செய்ய முடியும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

கோளம் கோளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி, காலம் காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, வயலுக்கு கோளம் கோளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி, கேளு தம்பி, நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுற

நோய் பரவிடக்கூடாது, பரவலாக நோய் பரவிடக்கூடாது. நல்ல விரகமில்லா சொட்டு நீர் பாசனம் நீ வாரு, நல்ல விரகமில்லா சொட்டு.

0: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
1: அப்பா,
0: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
2: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
3: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
6: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
5: நீங்க எங்க படிச்சீங்க?
7: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
8: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility ன எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: நேரம் 2:30. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
0: நேயர்கள், இனி கேட்கலாம் தமிழருவி. தன்னம்பிக்கையும் தமிழும் உரை வழங்குகிறார் காரிமங்கலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வாளர் சே. ஆனந்த சைனி அவர்கள்.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் நினைத்ததை சாதிக்கக்கூடியவன். என் முயற்சி எப்போதும் வெற்றியை தரும். தோல்வி எனக்கு பாடம், வெற்றி எனக்கு பலம். நான் தினமும் நான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய
1: பொதிகை மலை தென்றலாய் பிறப்பெடுத்த பூந்தமிழி, புயல் போல் ஏடுகளை புரட்டி சென்றவளே. எழுதுகோள் எடுக்க சொல்லி, ஏடுகள் பல தொடுக்க சொல்லி, விழுகின்ற போதும் அருவி என விழுபவளே, எழுகின்ற போதும் எரிமலையாய் எழுபவளே. தாயே தமிழே, உன்னுடைய தமிழ் மகள் உன்னை வணங்குகிறேன். தமிழுக்கும் தமிழை நேசிக்கும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த குரலின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனந்த ஷைனி அப்படிங்கிற பின்புலம் எதுவும் இல்லாம, எந்த ஒரு பின்புலமும் இல்லாம, இன்னைக்கான அடையாளங்களா தேடல் குழு நிறுவனர், பட்டிமன்ற பேச்சாளர், தன்னம்பிக்கை சொற்பொழிவாளர், தமிழக அரசு வழங்கிய தூய தமிழ் பற்றாளர் விருதை 2023 மாநில அளவில் பெற்றவர். இத்தனை அடையாளங்களையும் எனக்கு பெற்று தந்தது இந்த தமிழ் மொழி தான். இந்த தமிழ் மொழி இத்தனை அடையாளங்களையும் எனக்கு பெற்று தந்ததற்கான காரணம் அடிப்படையிலேயே தன்னம்பிக்கையை எனக்குள் ஊட்டி வளர்த்ததுதான். இன்னைக்கு இந்த குரலை எஃப்எம் வாயிலா கேட்டுட்டு இருக்க எல்லாருமே பல்வேறு சூழ்நிலையில இருப்பீங்க. என்னடா வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நிறைய கஷ்டங்களை பத்தி கூட யோசிச்சுட்டே இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருமே பிறந்ததுல இருந்து நாங்க சாகுற வரைக்கும் நான் இன்பத்தை மட்டும்தான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதன் யாராவது ஒருத்தர் உண்டானா? நிச்சயமா கிடையாது. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நான் துன்பத்தை மட்டும்தான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதன் யாராவது உண்டு அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை அப்படிங்கறது நமக்கே ரொம்ப நல்லா தெரியுது. அப்ப இன்பத்தையும் துன்பத்தையும் எப்போதும் போல ஒன்றாக வரவேற்று வாழ்வதற்கு தான் நம்ம கத்துக்கணும். அதுக்கு தமிழ் அடிப்படையிலேயே நமக்கு தன்னம்பிக்கையை சொல்லிக் கொடுக்குது. ஏன் இந்த காலத்திலையும் தன்னம்பிக்கையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, தற்கொலை எண்ணங்கள் அதிகமாயிடுச்சு. எதுக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறோம்? நமக்கே வாழ்க்கையில ஒரு முறையாவது தோணிருக்கும், என்ன வாழ்க்கை அது, பேசாம செத்துறலாம் போல இருக்கு, இந்த வாழ்க்கையை என்னால வாழவே முடியலன்னு யோசிச்சிருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உறவுகளே, நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் 120-130 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நமக்கான அதுக்கான ஒரு ஆயுட்காலமே இல்ல. வாழப்போற இந்த கொஞ்ச காலகட்டத்துல அப்படி ஒரு சிந்தனை நமக்கு எதுக்கு வருது அப்படின்னா, பிரச்சனைகளை பார்த்து வருது. நிறைய பிரச்சனைகளை பார்த்து நம்மளால வாழ முடியல அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா கஷ்டமில்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல கிடையாது அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த தற்கொலை எண்ணம் எல்லாம் இளம் வயது பிள்ளைங்க கிட்ட ரொம்ப அதிகமா வருது. கல்லூரி படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க, பள்ளியில இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் அதிகமா வருது. ஒரு தேர்வுல தேர்ச்சி பெறலையா, உடனே தற்கொலை. எங்க நான் காதல் வயப்பட்டுட்டேன், அதுல நான் தேர்ச்சி பெறல, தற்கொலை. கல்யாண வாழ்க்கை நல்லா இல்ல, தற்கொலை. வரதட்சணை கொடுமை பண்ணாங்க, தற்கொலை. இப்படி எதற்கெடுத்தாலும் தற்கொலை தற்கொலை தற்கொலைன்னு ஓடணும் அப்படின்னா, கஷ்டம் இருக்கிற மனுஷங்கள் சாகணும் அப்படின்னா, இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்பதான் எனக்கு ஒரு அழகான கதை நினைவுக்கு வருது. ஒரு அப்பாவும் ஒரு மகளும் பேசிக்கிறாங்க. அப்பா ரொம்ப சோகமா இருக்காரு. உடனே பொண்ணு ஓடி போய் கேக்குறா, அப்பா அப்பா ஏன்பா நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அப்பா சொல்றாரு, எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, என்ன பண்றதுன்னு தெரியல, பேசாம செத்துறலான்ட்டு நான் இருக்கேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு. சாக போறியாப்பா, நீ எப்படிப்பா சாக போற அப்படின்னு சொல்லி மகள் சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க. தூக்க போட்டு செத்துறலான் இருக்கேன் பாப்பா அப்படின்னு அப்பா சொல்றாரு. தூக்கு போட்டு சாக போறியாப்பா, ஒருவேளை தூக்கு போட்டு நீ சாகலன்னா என்னப்பா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குது பாப்பா. தூக்கு போட்டு சாவலன்னா ஏதாவது மாத்திரை மருந்து இதெல்லாம் குடிச்சிட்டு நான் செத்துறலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. உடனே மகள் திருப்பி கேக்குறா, சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தையெல்லாம் உன்னைய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து காப்பாத்திட்டாங்கன்னா என்னப்பா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே அப்பா என்ன சொல்றாரு, வண்டி எங்கேயாவது வேகமா கொண்டு போய் விட்டு விபத்து ஏற்படுத்தி நான் செத்துருவேன் பாப்பா அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. உடனே மகள் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே கேக்குறா, அப்பா அப்பையும் உங்க கை கால் உடஞ்சு உங்களைய காப்பாத்திட்டாங்கன்னா, நீங்க உயிர் தப்பிச்சிட்டீங்கன்னா என்னப்பா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மகள் கேக்குறா. உடனே அப்பாவுக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்பா சொல்றாரு, எப்படியாவது ஏதாவது ஒரு வழிய தேடி கண்டுபிடிச்சு நான் செத்துருவேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. உடனே மகள் சொல்றா, என்ன அப்படின்னா, அப்பா இந்த உலகத்துல

சாகிறதுக்கே 1000 வழிகள் இருக்கும் பொழுது இந்த உலகத்துல வாழ்றதுக்குன்னு ஒரு வழி இருக்காதா என்ன? அந்த வழியை கண்டுபிடிச்சு நம்ம வாழணும்பா அப்படின்னு சொல்லி மகள் தந்தைக்கு சொல்றா. நம்மளும் யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்க, இந்த உலகம் வந்து ரொம்ப பறந்து விரிந்த உலகம். தற்கொலை எண்ணத்துக்கு நிறைய பேரை சமூகம் வந்து தள்ளிக்கிட்டு இருக்கு. நிறைய சூழ்ச்சிகள், முடியாத சோகங்கள், மீண்டு வர முடியாத துரோகங்கள், கடந்து வந்த கரடு முரடான பாதைகள், இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் இருக்கும், ஆனா இதெல்லாம் இல்லாம வாழ்க்கை இருக்காதுல. ஒரு 2.5 மணி நேரம் ஒரு சினிமா பாக்குறோம். அந்த 2.5 மணி நேர சினிமால வெறும் கதாநாயகனை மட்டும் வச்சு அந்த படத்தை கொண்டு போன அந்த படம் ஓடுமான்னு கேட்டா ஓடாது. கண்டிப்பா படம் சுவாரஸ்யமா இருக்கணும், கதாநாயகனுடைய மதிப்பு என்ன தெரியணும் அப்படின்னா நிச்சயமா அங்க ஒரு வில்லனோ வில்லியோ தேவைப்படுறாங்க. 2.5 மணி நேர படமே சுவாரஸ்யமா ஓடுறதுக்கும் கதாநாயகனுடைய தகுதி தெரியறதுக்கும் ஒரு வில்லனும் வில்லியும் தேவைப்படுறாங்க அப்படின்னா இங்க உண்மையான ரியல் ஹீரோ ஹீரோயின்ஸ் யார் அப்படின்னு தெரியறதுக்கு நம்ம வாழ்க்கையிலும் சில வில்லன்கள் வில்லிகள் வருவார்கள். அவங்கள சிரிச்ச முகத்தோட வரவேற்கணும். பிரச்சனையை பார்த்து நம்ம ஓடக்கூடாது. நம்மை பார்த்து, நம்முடைய நேர்மறை எண்ணத்தை பார்த்து, என்னடா இவங்க இவ்வளோ தைரியமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை நம்மளை பார்த்து கதி கலங்கி நிற்கணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு என்னுடைய குரலை கேட்டுட்டு இருக்க உங்ககிட்ட நான் சொல்றேன், அந்த அளவுக்கு நீங்கள் எல்லோரும் தைரியமானவர்கள், பலசாலிகள் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா நம் மதிப்பை நாம் உணர்ந்தால்தான் மற்றவர்கள் நம்முடைய மதிப்பை உணர்வார்கள் அப்படிங்கிறதுல துளி அளவும் சந்தேகமே கிடையாது. அந்த தன்னம்பிக்கையை தரக்கூடியதாக எது இருக்கிறது அப்படின்னா தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம் சார்ந்த நூல்கள். இந்த தமிழ் மொழியில இருக்கிற தன்னம்பிக்கையெல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க. கண்ணதாசன் 2வரியில சொல்லுவாரு, சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டுமல்ல வாழ்க்கை. எப்படி? சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டுமல்ல வாழ்க்கை, சிலுவை கிடைத்தால் சுமப்பதும் தான் வாழ்க்கை. இங்க நம்ம எல்லோருமே சிறகுக்கு மட்டுமே ஆசைப்படுறோமே தவிர சிலுவை கிடைச்சா சுமப்பதற்கு நம்ம தயாரா இல்ல. ஆனா சுமக்கணுங்க, வழிகளை சிரிச்சுக்கிட்டே நம்ம சுமக்கணும். சுமக்க சுமக்க பழகிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அதுல இருந்து மீண்டு வருவதற்கான வழியை நம்ம தேடுவோம். இந்த எஃப்எம் வாயிலாக இந்த செய்திகளை கேட்டுட்டு இருக்க அன்பு உறவுகளே, ஒருவேளை தற்கொலை எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அதை தவிடு பொடி ஆக்குங்கள். நீங்கள் தான் ஒரு உண்மையான ஒரு சாதித்த மனிதர் அப்படிங்கறத உணர்ந்துக்கோங்க. உங்களுக்கான வாழ்க்கை இன்னும் நெடுந்தூரம் இருக்கு, நீங்க பயணிக்க வேண்டிய தொலைவு இன்னும் நெடுந்தூரம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க பயணிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். ஏன்னா முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை. முடியும் என்று சொல்வதுதான் தன் நம்பிக்கை. தன் நம்பிக்கையோடு போராடினால் தரணியிலே ஆளலாம் அப்படிங்கறத நம்ம மறக்கவே கூடாதுங்க. இங்க இதெல்லாம் ரொம்ப எளிமையா சொல்லியெல்லாம் எப்படி நம்ம சாதனையாளர்கள் ஆகிறது அப்படின்னா சோதனைகளை கடந்துதான் சாதனையாளர் ஆக முடியும். சோதனைகளை கடக்காம யாராவது சாதனையாளர் ஆகியிருக்காங்களான்னு சொல்லி ஒரு சிலரை நீங்க போய் பாருங்க. ஒரு சிலரை பாருங்க, அவங்களுக்கு சோதனை இல்லாம இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. சோதனை இல்லாம யாருமே சாதனையாளர்களா மாறி இருக்கவே முடியாது. நம்முடைய வள்ளலார் அவர்கள் புள்ளையும் பூண்டையும் நேசிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் எல்லோருக்கும் உணவிடணும், எல்லோருடைய பசியும் ஆற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலகம் அவரை ஒரு இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு கேலியும் கிண்டலும் பண்ணுச்சு. ஆனா வள்ளலார் அன்று மூட்டி வைத்த நெருப்பு இன்று வரை அணையாமல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அது பலருடைய பசியை போக்கி கொண்டிருக்கிறது. ஆனா அன்னைக்கு கேலியும் கிண்டலும் பண்ணவங்க எங்க போனாங்கன்னே நமக்கு தெரியாது. அன்னை தெரசா அவர்கள் தொழுநோயாளிகளுக்காக கையேந்தி நிற்கிறார். இப்ப ஏதாவது கொடுங்க அப்படின்னு கையேந்தி நிற்கும் பொழுது ஒருத்தர் காரி துப்பிடுறாங்க அவங்க கையில. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? கோவம் வந்துருச்சு, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்கன்னு சண்டை போட்டிருப்போம்ல. அன்னை தரசா அப்படி பண்ணலைங்க, அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. அமைதி ஆயிட்டு இதை நான் எடுத்துக்கிறேன், என் குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு மறுபடியும் அந்த கையை நீட்டுறாங்க. அன்னை தரசா இன்று வரை நாம் போற்றி கொண்டிருக்கிறோம். அவரை கிண்டல் பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அதே போல காந்தியடிகள் ஐயா அவர்கள், காந்தியடிகள் ஐயா அவர்கள் அகிம்சை வழியில தான் நம்ம போராடணும்னு சொல்லும் பொழுது அருவாளால முடியாதது அகிம்சையால முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனா அகிம்சையாலே அவர் சாதித்து காட்டினார். பெரியார் அவர்கள் பெண்ணுரிமை தத்துவத்தை இந்த சமூகத்துல பேசினார். பெரியார் இந்த சமூகம் கிண்டல் பண்ணது, கேலி பண்ணது. அவர் மேடையில ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது செருப்பு தூக்கி அடிச்சாங்க. அது பெரியார் ஐயா வந்து உடனே என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு செருப்பு வந்துருச்சு, மறு செருப்பு எங்கேயா இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கிட்டாரு. அவங்க செருப்பு தூக்கி போட்டவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா பெரியார் யார் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் என்கிற அடையாளத்தோடு இன்னைக்கு அவருடைய பெயர் நிலைநிற்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம மறக்கவே முடியாது.
நம்ம பாரதியாருடைய கவிதைகள்லாம் மண் விடுதலைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் பயன்

ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பாரதியாருடைய இறப்பில் அவருடைய பிணத்தில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையை விட, கவனியுங்கள் உறவுகளே, அவருடைய பிணத்தில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையை விட அவருடைய இறப்புக்கு வந்த மனிதர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவா. இப்போ இவங்கெல்லாம் வாழும் காலகட்டங்கள்ல இவங்களை யாரும் போற்றல, கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, இருக்கட்டும். ஆனா அவர்களுடைய சமூக சேவைகளும், அவர்களுடைய எழுத்துக்களும், அவர்களுடைய பேச்சுக்களும், அவர்களுடைய சிந்தனைகளும் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த புரட்சி எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில இருக்கிற இருளை மட்டும் கிடையாது. வெற்றிங்கிறது என்னங்க? நான் வந்து இருட்டுல கிடந்தேன், நான் வெளிச்சத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கறது வெற்றியா? நான் பாதாளத்துல கிடந்தேன், நான் இன்னைக்கு மேல வந்துட்டேன் அப்படிங்கறது வெற்றியா? நான் பள்ளத்துல கிடந்தேன், நான் இன்னைக்கு பள்ளத்துல இருந்து மீண்டு வந்துட்டேன் அப்படிங்கறது வெற்றியா? நான் தாழ்ச்சியில இருந்தேன், நான் உயர்வான ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கறது வெற்றியா? என்னோட சேர்த்து, எப்படி என்னோட சேர்த்து இருளில் கிடந்த என்னால முடிஞ்ச ஒரு நாலு பிள்ளைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தேன், என்னால முடிஞ்ச ஒரு நாலு பேரை நான் உயர்வான ஒரு இடத்திற்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்வது தாங்க வெற்றி. அதுதான் தமிழ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தன்னம்பிக்கை வரியோடு தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நாம் வீழ பிறந்தவர்கள் அல்ல, நாம் வாழ பிறந்தவர்கள், இந்த சமூகத்தை ஆள பிறந்தவர்கள். இப்படி ஆள பிறந்திருக்க நம்ம வாழ்க்கையே ஏன் வீணடிக்கணும்? இன்னைக்கும் எஃப்எம் வாயிலாக என்னுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்க நீங்க பலவிதமான கஷ்டங்கள்ல இருக்கலாம், நொறுங்கி போயிருக்கலாம், சில்லு சில்லா உங்களை உடைச்சிருக்கலாம். நீங்க யார உயிரா நேசிச்சிங்களோ அவங்களே உங்களை உதறி தள்ளிட்டு போயிருக்கலாம். நிச்சயமா இவங்க வாழ்க்கையினுடைய இறுதி கட்டம் வரைக்கும் வருவாங்கன்னு நீங்க யார நம்புனீங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம். உயிரா நேசிச்ச உறவு உங்களை குப்பையில தூக்கி போட்டுட்டு போயிருக்கலாம். இவங்க தான் எல்லாமே நினைச்சவங்க பணத்தின் அடிப்படையில உங்களை மதிப்பீடு செஞ்சு உங்களை தரம் தாழ்த்தி நடத்தி இருக்கலாம். இது எல்லாமே நடந்திருக்கலாம். இவங்க தானே தப்பு செஞ்சாங்க, உங்களை மதிக்கல, நேசிக்கல, உங்களுடைய நேசத்தை புரிஞ்சுக்கல. அவங்களுக்காக நீங்க ஏன் இன்னும் அழுதுகிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் இன்னும் புலம்பிட்டு இருக்கீங்க? நீங்க தகுதியான மனிதர், அதை நீங்க நம்புங்க. நீங்க தகுதியான மனிதர் அப்படின்னா உங்களுடைய கண்ணீரும் தகுதி வாய்ந்தது. தகுதி வாய்ந்த உங்களுடைய கண்ணீரை தகுதியே இல்லாத உறவுகளுக்காக, மனுஷங்களுக்காக சிந்தாதீங்க. தயவு செய்து சிந்தாதீங்க. மீண்டு எழுந்து வாங்க. உங்களை இப்படியே பள்ளத்துல தள்ள வச்சு நொறுக்கிடணும் அப்படின்னு சிலர் காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க முன்னாடி மீண்டு வாங்க. பாரதி சொன்ன மாதிரி நீங்கள் வீழ பிறந்தவர்கள் அல்ல, ஆள பிறந்தவர்கள், வாழ பிறந்தவர்கள். நம்மெல்லாம் அப்படி அதுக்காகத்தானே வந்திருக்கோம். யாரோ செஞ்ச தப்புக்காக நமக்கு நாமளே கொடுத்துக்கிற தண்டனை தாங்க இந்த கண்ணீர், அழுகை, புலம்பல் இதெல்லாம். மீண்டு எழுந்து வருவோம். எந்த இடத்தில் நாம் நிராகரிக்கப்பட்டோமோ, எந்த இடத்தில் நாம் அவமானப்படுத்தப்பட்டோமோ, எந்த இடத்தில் நாம் ஒதுக்கப்பட்டோமோ, எந்த இடத்தில் நாம் சிறைப்படுத்தப்பட்டோமோ, எந்த இடத்தில் நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொன்னாங்களோ அதே இடத்தில், படி அதே இடத்தில் யாரும் நிராகரிக்க முடியாத அளவிற்கு எழுந்து நிற்க முடியும் என்றால் அதுதான் சாதனை, அதுதான் வெற்றி. அதை நம்ம பண்ணணும் பண்ணணும் உறவுகளே. நம்மளால முடியும். நம்மளால முடியாதது யாரால் முடியும்? நம்மளால நிச்சயமாக முடியும். இந்த நேரத்துல தாராபாரதியினுடைய வரிகளை நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலத்தனம், கருங்கள் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். வெறுங்கை தான் இருக்கு அப்படின்னு முடங்கி உட்கார்ந்துராதீங்க. நிச்சயமாக நம் ஒரு எண்ணத்தை ஆழமாக சிந்தித்தால், எந்த எண்ணத்தை நம்ம ஆழமா சிந்திக்கிறோமோ அந்த எண்ணத்தை நம்ம செயல் வடிவமா மாத்தணும். சிந்திக்கிறதோட மட்டும் இல்லாம சொல்லா மாத்தி, சொல் செயலா மாற்றி அந்த செயல் பழக்கமா மாறணும். அந்த பழக்கம் ஒழுக்கமாக மாறும். அதை நம்ம மாத்தணும், நம்ம செய்யணும். நம்முடைய எண்ணங்கள் முழுக்க நேர்மறை எண்ணங்களாக மாற்ற வேண்டும். உன்னால முடியாது, நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்றவங்களோட நம்ம உறவு வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற அவசியமே கிடையாதுங்க. நான் ஜெயிச்சிடுவேன் இந்த சமூகத்துக்கு சொல்லாதீங்க, நான் ஜெயிச்சிட்டேன் இந்த சமூகத்துக்கு சொல்லுங்க. எது வெற்றி, எது வெற்றின்னு நம்ம நினைக்கிறோம், எது வெற்றின்னு நம்ம இது பண்றோம், ஒப்பிட்டு பார்த்து வெற்றியை நீங்கள் கணக்கிடாதீர்கள். அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். எனக்கு இது போதுமானது அளவு நான் நினைக்கிறேன்னா அது வெற்றி தான். ஒரு பேச்சு போட்டியில கலந்துக்கிறீங்கன்னா, மாணவர் பிள்ளைக்கு நாங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம், ஒரு பேச்சு போட்டியில கலந்துக்கிறீங்களா, மேடை ஏறிட்டீங்க, அதுவே வெற்றி. நாலு வரி பார்க்காம பேசிட்டீங்க, அதுவே வெற்றி. நாலு நிகழ்ச்சி தொடர்ந்து கலந்துகிட்டீங்க, வெற்றி. பங்கேற்பு சான்றிதழ் வாங்கிட்டீங்க, வெற்றி. எதை நீங்கள் வெற்றி என்று நீங்கள் தான் நிர்ணயிக்க வேண்டுமே தவிர, அவங்க அங்க அதை வாங்கிட்டாங்க, இவங்க இங்க இப்படி எல்லாம் போயிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வழி எனக்கு வேணும், அவங்கள போகலவே நான் மிளறணும்.

அந்த பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்னும் நிறைய விமர்சனங்கள் இந்த உலகத்துல வரும். இன்னும் முக்கியமா நம்ம நிறைய பயணிக்கும் பொழுது விமர்சனங்களை தான் நம்மளால தாங்கிக்கவே முடியாது. நம்ம ஒவ்வொரு ஃபீல்டுல ப்ரொஃபஷனலா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா, அப்ப விமர்சனங்களை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அந்த விமர்சனங்களை எல்லாம் நாம் தவிடுபொடி ஆக்க வேண்டும். எப்படி விமர்சனங்கள் எல்லாம் வரும், புறத்தோற்றத்தை வைத்து நிறைய விமர்சனம் வரும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லோருமே அழகுதான், இறைவனால் படைக்கப்பட்ட எல்லோருமே அழகுதான். இந்த நேரத்துல அழகுங்கிறத வெள்ளையா இருந்தா தான் அழகு, உயரமா இருந்தா தான் அழகு, உடல்வாக இப்படி இருந்தா தான் அழகு அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. அழகு என்பது புறத்தோற்றத்தை பார்த்து வருவதல்ல, அகத்தோற்றத்தை பார்த்து வருவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதை தூக்கி போட்டுருங்க. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா நான் எனக்கு அழகுதான் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதே போல கல்வி என்கிற ஆயுதத்தை நாம் கையில் எடுக்கும் போது, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மிக சிறந்த பண்பாட்டுக்குரிய நாகரிகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு மிக சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா அது கல்விதான். கல்வி என்பது படித்த ஒருவரை தலை நிமிர வைப்பது அல்ல, அங்கு தலை குனிந்து இருக்கிற தலைமுறையையே தலை நிமிர வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததுதான் கல்வி. அப்ப படிப்புக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கு, இன்றைக்கான தலைமுறை நிச்சயம் அதை உணர்ந்தே ஆக வேண்டும். இப்ப படிப்புங்கிறது சாதாரண விஷயமான்னு கேட்டா தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கிடைக்காதது, என் அப்பாக்கும் அம்மாக்கும் கிடைக்காதது. நிறைய பேர் வீட்டுல நம்ம தான் முதல் பட்டதாரியாக இருப்போம். அப்படி முதல் பட்டதாரியாக இருக்கும் போது அது சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம். அந்த கல்வியினால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா, கல்வியினால ஒரு மாபெரும் சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியும். வாழவே முடியாது அப்படிங்கிற இடத்துல வாழ்றதுக்கான எண்ணத்தை நமக்குள் கல்வி விதைத்திடும். கல்வி என்பது நம்மை மட்டுமே வாழ வைக்காது, நம்மை சுற்றி இருக்கிற எல்லோரையும் வாழ வைக்கும். அப்ப படிக்கும் பொழுது இவங்க குடும்பத்துக்கெல்லாம் எதுக்குப்பா படிப்பு, அவங்க குடும்பம் இருக்கிற சூழல்ல எதுக்கு படிப்பு, அவங்க கிட்ட பொருளாதார சூழல் இருக்கா, எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, வைரமுத்து ஐயாவுடைய வரிகளை தயவு செய்து நினைவுல வச்சுக்கோங்க.

ரொம்ப அழகானவர்கள். அப்படி இருந்தால் அதுவும் தப்பு, இப்படி இருந்தால் இதுவும் தப்பு, கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன் நிழல் பார்த்து தானே குறை. உலகின் வாயை தைத்திடு அல்லது இரண்டு செவிகளை இறுக்கி மூடிடு. உலகின் வாயை தைத்திடு அல்லது இரண்டு செவிகளை இறுக்கி மூடிடு. உலகின் வாயை தைப்பது கடினம், உந்தன் செவிகள் மூடுதல் சுலபம். இந்த உலகத்தினுடைய வாயை தைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கடினம். அப்ப என்ன பண்ணிடணும், நம்முடைய காதுகளை மூடிட்டு எதை நோக்கி நாம் ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணி இருக்கோமோ, எந்த பாதையை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ அந்த பாதையில ரொம்ப அழகா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்.

நம்முடைய காதுகளை மூடிட்டு எதை நோக்கி நாம் ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோமோ, எந்த பாதையை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ, அந்த பாதையில ரொம்ப அழகா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப அழகான விஷயங்க. நீங்க அப்படி நமக்கான பாதையில ஓட ஆரம்பிங்க, அது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரியான தன்னம்பிக்கை செய்திகளை எது கொடுத்திருக்கிறது அப்படின்னா தமிழ் மொழி கொடுத்திருக்கிறது. தமிழ் சார்ந்த புத்தகங்கள், இலக்கியங்கள், கவிதைகள், கதைகள், ஒவ்வொரு எழுத்தும் தமிழ் மொழியில தன்னம்பிக்கை ஊட்டுபவையாகத்தான் இருக்கின்றன அப்படிங்கறத மாற்று கருத்தே கிடையாது. கல்வியிலையும் நிச்சயமாக பெண் கல்வி போற்றப்பட வேண்டிய ஒன்று. ஏன் பெண் கல்வியை நம்ம போற்றுறோம்? காலம் காலமா பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு எதுக்கு, பொம்பளை பிள்ளைக்கு வேலை எதுக்குன்னு சொன்ன காலகட்டத்தை அடிச்சு நொறுக்கிட்டு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். பெரியாருடைய வாசகம் ரொம்ப அழகா இருக்கும். பெண்களின் கைகளிலே உள்ள கரண்டிகளை பிடுங்கி விட்டு பெண்களின் கைகளிலே புத்தகங்களை கொடுங்கள், புரட்சி உண்டாகும் என்றார் தந்தை பெரியார். நம்ம எல்லாம் வந்து கரண்டியை விட்டுட்டு புத்தகத்தை எடுத்தவங்க இல்ல, கரண்டியோடு சேர்த்து புத்தகத்தை எடுத்தவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்ப நம்ம ஒரு புரட்சியாளர்கள் தானே. நமக்கே தெரியாம நம்ம நிறைய புரட்சிகளை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அதை நம்ம இன்னும் உணர ஆரம்பிக்கல. நம்ம எந்த அளவுக்கு தகுதி வாய்ந்த மனிதர்கள் அப்படிங்கறத நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். மகிழ்ச்சியை கடந்து ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுற, பெண்கள் மிக சக்தி வாய்ந்தவர்கள் அப்படிங்கறதுக்கு ரொம்ப சொல்லணும் அப்படின்னா பிரசவ வேதனைய ரொம்ப அழகா நம்ம ஒப்பிட்டு நோக்குவது உண்டு. ஏன்னா பிரசவ வேதனை அப்படிங்கறது மறுபிறப்பு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அது தெரிஞ்சும் கூட பெண் அதற்கு தயாராகிறாள் அப்படின்னா பெண் மிக வலிமை வாய்ந்தவள் அல்லவா. எத்தனை மேடைகள் ஏறி இருக்கிறேன், எத்தனை விருதுகள் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, எனக்கான அடையாளத்தை கொடுத்தது. அதை கடந்து குழந்தை பிறந்து இரண்டாவது நாளே மேடை ஏறி தொடர்ந்து மூன்று மணி நேரம் எங்களுடைய தேடல் குழுவின் சார்பாக பட்டிமன்றத்தை நடத்தி முடித்தோமானால் அது எனக்கு கொடுத்தது வந்து எப்படிப்பட்ட ஒரு அவார்ட்னா, இந்த உலகம் எனக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம நினைப்போம்ல, என் உழைப்புக்கான அங்கீகாரத்தை இந்த உலகம் கொடுக்கவில்லை, நம்ம நினைச்சிட்டு இருப்போம்ல, இந்த உலகம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு அப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னுடைய தமிழ் கொடுத்த தன்னம்பிக்கையில் எனக்கு கொடுத்தது தமிழ்தானே தவிர வேறு ஏதாலும் அந்த தன்னம்பிக்கை நிச்சயமாக கொடுத்து விட முடியாது. ஏன் அப்படின்னா நான் தமிழ் மீது கொண்ட காதல், அந்த நேசம், அந்த பேரன்பு அதை விவரிக்கவே முடியாது. நான் தமிழை எந்த அளவுக்கு நேசிச்சேனோ அதை விட அதிகமாக தமிழ் என்னை நேசித்திருக்கிறது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு காதல் எனக்கும் தமிழுக்கும் இடையில இருந்துச்சு. நான் தமிழை காதலிக்கிறேன் அப்படிங்கறத நான் உறுதியா இருந்தேன். ஆனா தமிழ் மொழியும் என்னை காதலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்த நாள் நவம்பர் 17, 2025 தான். அதை ஒரு நாளாகவே என்னால மறக்க முடியாத நாளாகவே இருக்கிறது. இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த புத்தகங்கள் எல்லாம் கிடைக்கிறதோ அந்த புத்தகங்களை எல்லாம் தேடி தேடி படியுங்கள். இப்படியே நிறைய புத்தகங்கள் இருக்கும் பாருங்களேன். நிறைய பேச்சு போட்டியில, கவிதை போட்டியில கலந்துக்கிற மாணவ செல்வங்கள் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி நிறைய புத்தகங்கள் எப்படா உங்க கைப்படும், எப்படா உங்களுடைய உதடுகளால் அந்த வார்த்தைகளை உச்சரிப்பீங்கன்னு காத்து கிடக்குது. அந்த வார்த்தைகளை எடுத்து படிங்க, நிச்சயமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத மறக்கவே முடியாது. விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற மாதிரி ரெண்டே வரியில வைரக்கவி அப்படின்ற ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு, என்னை பற்றி நானே இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் எப்படி முடிவு செய்தீர்? நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே 50 வருஷம் ஆயிடுது. தோல்வியை தழுவி தழுவி தழுவி ஒரு வெற்றியை பிடிக்கிறோம் பாருங்க, அதுதான் இன்பத்தை கொடுக்கும். கண்ணதாசன் ஐயா அவர்கள் அழகா சொல்லுவாரு, பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணித்தான். படிப்பினை சொல்வது யாதனை கேட்டேன், படித்து பாரன இறைவன் பணித்தான். அறிவனப்படுவது யாதனை கேட்டேன், அறிந்து பாரன இறைவன் பணித்தான். அன்பனப்படுவது யாதனை கேட்டேன், அழித்து பாரன இறைவன் பணித்தான். பாசம் என்பது எதுவனை கேட்டேன், பகிர்ந்து பாரன இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் எதுவனை கேட்டேன், மணந்து பாரன இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது எதுவனை கேட்டேன், பெற்று பாரன இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதனை கேட்டேன், முதிர்ந்து பாரன இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதனை கேட்டேன், வாடி பாரன இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது யாதனை கேட்டேன், இறந்து பாரன இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையினில், ஆண்டவனே நீ ஏன் தான் என்றே. ஆண்டவன் சற்றே நெருங்கி வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றார். அவ்வளவுதாங்க வாழ்க்கை. இந்த அனுபவத்திலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கறதான். நான் நம்பிய உறவுகள் எல்லாம் என்னை மோசம் செய்ததுன்னு நினைக்கிறீங்களா? செஞ்சுட்டு போகட்டும். ஏன்னா துரோகிகள் இல்லாமல் சாதனையாளர்கள் வரலாறு படைத்ததாக கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வரலாறே கிடையாது. துரோகிகளை கடந்துதான் சாதனையை படைத்தாக வேண்டும். 1000 புன்னகைகளை விட சிறந்தது புன்னகை, அழகான புன்னகை. லட்ச லட்சமா பணம் வச்சுட்டு, நிறைய நகைகள் வச்சுட்டு, சிரிக்க முடியாம, உறவுகளுக்குள்ள பேசிக்க முடியாம, அப்படி இருக்கிறது ஒண்ணு அழகா வாழ்க்கை இல்லையேங்க. ஒருவேளை கூழோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு நம்ம அன்றாட தேவைக்கு நம்ம ஓடிக்கிட்டு எப்படியாவது ஜெயிச்சிருவோம் அப்படின்னு கண்ணுல கனவை உள்ளத்துல ஒரு வெறியோட நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அப்ப சிந்தர அந்த எனக்கான

இறக்கி உருவாக்கி செதுக்கி அப்படித்தான் பழி வாங்கணும். நம்முடைய பழி வாங்குதல் என்பது யாரையும் காயப்படுத்தி அவங்களை ரணமாக்குறதுனால வேண்டவே வேண்டாம், அப்படி ஒரு பழி வாங்குதல் தேவையில்லை. நீங்க வாழ்ந்து காட்டுங்க, அதை விட கொடுமை நம்முடைய எதிராளிகளுக்கும் துரோகிகளுக்கும் வேற எதுவுமே இருக்காது. எல்லா உறவுகளும் நமக்கு துரோகம் பண்ணுது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க, நம்ம மனசுங்கிறது என்ன, ஒரு புனிதமான இடம், ரொம்ப அழகான இடம். நமக்கு மனசா பிறந்ததுக்கு அது சந்தோஷப்படணும். நம்ம நேரம் போனா திருப்பி வராதுங்க. எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் மீண்டு போன நேரத்தையும் கடந்து போன காலத்தையும் திருப்பி வர வைக்க முடியுமானா, வர வைக்கவே முடியாது. அப்படி வர வைக்கவே முடியாத இந்த பொன்னான காலத்தையா யாருக்காகவோ எவருக்காகவோ அளவச்சவங்களுக்காகவோ துரோகம் பண்ணவங்களுக்காகவோ நம்ம கழிச்சுக்கிட்டு இருக்கோம். வேண்டாம் உறவுகளை, அதுல இருந்தெல்லாம் மீண்டு எழுந்து வந்து வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. நான் விழுந்த வேகத்தை விட நான் எழுந்த வேகம் அதிகம்னு சொல்லுங்க. இந்த உலகத்தில் வரலாற்றில் ஒவ்வொருவரும் சாதனையாளர்கள், ஒவ்வொருவரும் விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து எழுந்தவர்கள் தான். அவங்க எழுந்ததுடைய அந்த எழுச்சி இருக்குல்ல, அது இன்னைக்கு வரைக்கும் சமுதாயத்துல ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கோ மறப்பதற்கோ இங்கு இடமே கிடையாது. கல்வி என்கிற பெரும் ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த ப்ரொஃபஷனல் பிடிச்சிருக்கோ அந்த ப்ரொஃபஷனல்ல மெதுவா கூட வாங்கல, அவங்க ஓடுறாங்கிறதுக்காக நீங்களும் ஓடணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்ன அவசரமோ அவர்கள் ஓடுகிறார்கள் அவர்களுடைய பயணத்தை நோக்கி. நமக்கு நடக்கதான் முடியுது அப்படின்னா நடந்தாவது போங்க அந்த பயணத்தை நோக்கி. நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும் என்பதை மனதிலே நிலைப்படுத்தி கொண்டு, நம்மள நாமளே அமைதிப்படுத்தி கொண்டு, நமக்கான இலக்கை தேடி நாம் ஓடுவதில் தான் இருக்கிறது நமக்கான வாழ்க்கை என்பதை ஒருபோதும் மறந்தோ மறுத்தோ நாம் இருப்பதில் எந்த பயனும் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப அழகுபடுத்தி சொல்லிக்கோங்க. வாசிப்பை நேசிப்பாக்குங்கள். ஒரு அரை மணி நேரமாவது புத்தகங்களுக்கு கொடுங்கள். நிச்சயமாக புத்தகங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் வெற்றியையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறதுல துளியளவும் சந்தேகமே கிடையாது அப்படிங்கறத நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கான ஒரு வசந்தமான காலத்தை உண்டாகும். நகரம் முதல் சிகரம் வரை 1000 வாய்ப்புகள் உண்டு. உண்மையை உணர்ந்திடு, உழைப்பால் உயர்ந்திடு, உனக்கென ஒரு சரித்திரம் படைத்திடு. உன் உற்ற தோழனாய் உழைப்பு இருக்கட்டும், உன்னை நெருங்கவே முடியாத எதிரியாய் சோம்பல் இருக்கட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அன்பார்ந்த நெஞ்சங்களே, தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.

நேயர்கள், இதுவரை இன்றைய தமிழறிவி நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கையும் தமிழும் என்ற தலைப்பில் காரிமங்கலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வாளர் சே. ஆனந்த ஷைனி அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
8: நேரம் பிற்பகல் 3:01. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்.
9: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம்.

இனிமையான அப்படியே ஒரு மதிய வேலை, பிற்பகல் நேரம் அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து ஏதாச்சும் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே வந்து பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருப்பீங்க. உங்களுக்கான நேரம் தாங்க இது. இது கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இசையை கேட்டே நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே அது நமக்கு அந்த அலுப்பும் தெரியாது, அதே மாதிரி வேலையும் ரொம்ப சூப்பராக வந்து முடிஞ்சிடும் இல்லையா? நீங்கள் இந்த கட் செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர் மற்றும் உரை, நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 0434224433 இந்த எனக்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியோட முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கேரளாவிலிருந்து செல்வி சுந்தரம் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல். இவங்க காளை குயில்களுக்காக பாடல் கேட்டிருக்காங்களாம், கேட்போமா?

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நேரம் 3:08, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்திருக்கோம் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இனிமையான பாடல்களாக வளம் வர காத்துட்ருக்கு. நேர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகான பாடல்லாம் வந்து கேட்டு அப்படியே மெசேஜாக அனுப்பிட்டே இருக்காங்க. அடுத்து ஒலிக்க வரக்கூடிய பாடல் மௌனராகம் என்ற திரைப்படத்திலிருந்து தான் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கோவில் வெள்ளாறுலேருந்து செந்தில்குமாரி தனபால், சின்ன சின்ன வண்ணக்குயில் பாடுதான் பாட்டு கேட்போமா?

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
4: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
8: நேரம் 3:15. இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்திருக்கும் கட் செவில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ரங்கம்பாளையம் சத்யாநகர் ஆவண எழுத்தர் வளாகத்திலிருந்து துரை. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் அரண்மனை கிளி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

0: மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
4: நேரம் 3:21, காற்றலையில் கானம் பாடிக்கொண்டிருக்கிறது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. லலிகம்லிருந்து கல்பனா மணிகண்டன் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தலைவாசல் என்ற திரைப்படத்திலிருந்து தென்றல் இவங்களை தொட்டு சென்றதாம். கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேலணை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
7: சரி சரி.
8: நேரம் 3:27 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு பாலக்கோட்டிலிருந்து அன்பு. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் மறுபடியும் என்ற திரைப்படத்திலிருந்து.

திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கிய கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேரம் 3:33 கேட்டு ரசித்திருக்கோம். இது கட் செவியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு முத்தூர்லேருந்து துரை. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் துல்லாத மனமும் துல்லும் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகை அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
7: நேரம் 3:40 கேட்டு ரசித்துக்கும். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கட் செவில் கலக்கல் பாடல்கள். மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையில் மாறி மாறி நகர்கிறது நாட்கள் மட்டும். இந்த கவிதையை படிக்கும்போது உங்களுக்கு என்னங்க தோணுது? ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரும், நம்ம வாழ்க்கையில் இப்படியே நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? இல்லவே இல்லை, கண்டிப்பாக இன்றைய நிலை நாளை மாறும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்மளோட நடையை தொடருவோம். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் கோகுலத்தில் சீதை என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஒட்டப்பட்டியிலிருந்து உத்தமன். இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல் சித்ராவோட வாய்ஸ்ல கேட்போமா?
8: எந்தன் குரல் கேட்டு

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நேரம் 3:47 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இனிமையான பாடல்களா வளம் வந்துட்டு இருக்கு. இங்கு பலருக்கு எப்போதும் இரண்டு முகங்கள். ஒன்று யாரும் இல்லாத இடத்தில் இருந்து அழுவது, இன்னொன்று அடுத்தவர் முன் சிரித்து சந்தோஷமாக இருப்பது போல

கொள்வது உண்மைதானே? யோசிக்கிறீங்களா, நம்ம ரெண்டு நம்ம எல்லாருக்குமே எப்பவுமே ரெண்டு முகம் தானே? நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கேரளா காசர்கட்லேருந்து கோவிந்தன் புதுமனா இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் சாந்தி முகூர்த்தம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்து

0: அக்கறை கொண்டது சல்பால்.
1: உங்களுக்காக ஒரு குட்டி கதை கேட்போமா? ஒரு பக்தன் வந்து கோவிலுக்கு போகிறான். அவன் வந்து கூடையில் ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக வந்து வாழைப்பழம், தேங்காய், கற்பூரம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். தேங்காய் முதல்ல பேச ஆரம்பிக்கிறது, நம்ம மூவரில் நான் தான் ரொம்ப கெட்டியானவன், அதுவும் இல்லாமல் பெரியவனும் கூட அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வாழைப்பழம் சொல்லுது, நான் தான் மூணு பேரில் ரொம்ப இளமையானவன், இனிமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை சொல்லுது. ஆனால் மூன்றாவதாக இருக்கக்கூடிய கற்பூரமோ எதுவுமே பேசாமல் மௌனமாக இருக்குது. பக்தன் வந்து கோவிலுக்கு போயிடுறான். தேங்காய் உடைக்கப்படுது, பழமோ தோலுரிக்கப்படுது, ஆனால் கற்பூரமோ தீபம் ஏற்றியதும் கரைந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. பக்தர்களாகிய நாம் வந்து, அதாவது நம்ம மனுஷங்க, தேங்காயை போல் கர்வத்தோடு இருந்தால் ஒரு நாள் நிச்சயமாக உடைக்கப்படுவோம். இனிமையாக இருந்தாலும் வாழைப்பழம் போல் நம்ம தற்பெருமை பேசிட்டு திரிஞ்சோம் அப்படின்னா ஒரு நாள் வந்து கிழிக்கப்படுவோம். ஆனால் கற்பூரம் போல் அமைதியாக இருந்தால் ஒரு நாள் வந்து எப்படி சுடர் விட்டு தீபமாக எரிந்து கடவுளோட இரண்டரை கலக்குதோ அந்த மாதிரி நாமளும் ஒரு நாள் வந்து ஒளி வீசி மற்றவங்க கண்ணுக்கு ரொம்ப பெரியவங்களாக தெரிவோம்.

வந்து அதாவது நம்ம மனுஷங்க தேங்காய் போல் கர்வத்தோடு இருந்தால் ஒரு நாள் நிச்சயமாக உடைக்கப்படுவோம். இனிமையாக இருந்தாலும் வாழைப்பழம் போல் நம்ம தற்பெருமை பேசிட்டு திரிஞ்சோம் அப்படின்னா ஒரு நாள் வந்து கிழிக்கப்படுவோம். ஆனால் கற்பூரம் போல் அமைதியாக இருந்தால் ஒரு நாள் வந்து எப்படி சுடர் விட்டு தீபமாக எரிந்து கடவுளோட இரண்டரை கலக்குதோ அந்த மாதிரி நாமளும் ஒரு நாள் வந்து ஒளி வீசி மற்றவங்க கண்ணுக்கு ரொம்ப பெரியவங்களாக தெரிவோம். தட் செவில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பெருந்துறையிலிருந்து சண்முகம், கீதா மேனகா, சக்தி பகவதி இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இந்தியன் என்ற திரைப்படத்திலிருந்து. குறிப்பாக இந்த பாட்டை கேட்டால் நம்ம சின்ன வயசுக்கே போயிட்டு வரலாம். அதுவும் உறவுகளோட முக்கியத்துவம், அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இயற்கையான சூழல், அந்த மாதிரியான ஒரு பாடல். பேசிட்டே இருக்காமல் பாட்டை போடுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இதுவும் அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி பை சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பை சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள்

0: நேய உறவுகள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நேரம் மாலை 4 மணி. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை இனி கேட்கலாம். நேர்களே, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 8420.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
0: இந்த இனிமையான மாலை பொழுதில் நேர்களை சந்திப்பதில் உற்சாகமான மாலை வணக்கம். சரி, நிகழ்ச்சியில் நம்ம கூட இணையறாங்க அறிவிப்பாளர் சசிகலா. வணக்கம் சசிகலா.
4: வணக்கம். வணக்கம் நேர்களே.
0: சரி, நிறைய குறிப்புகளோடு நம்ம தயாராக இருக்கோம். நேர்கள் அழைக்கலனா எந்த எண்கள் அழைக்கலாம்?
4: புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற இரு எண்களில் அழைக்கலாம்.

0: நேயர்களாக இருந்தீர்கள் என்றால், அதாவது வழக்கமாக வருபவர்கள் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற இரு எண்களிலும் அழைத்து பங்கு பெறலாம்.
1: சரி, இந்த எண்களில் நேயர்கள் அழைத்தால் நம்ம அவங்களுக்கான குறிப்புகள் கொடுப்போம். சரி, இந்த நிகழ்ச்சிக்கான விதிமுறை என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு நேயருக்கு 3 குறிப்புகளும், அடுத்த ஒரு நேயருக்கு ஒவ்வொரு குறிப்பாக தரப்படும். எளிமையான குறிப்புகள் தான் இருக்குது, நம்ம இந்திய நாட்டை சார்ந்த நிறைய குறிப்புகள். அந்த குறிப்புகளை வைத்து நேயர்கள் சரியான பதிலை கண்டுபிடிக்கலாம். அவர்களுக்கான பரிசு பாடலும் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வாரத்தில் நிகழ்ச்சியில் வந்து அந்த பரிசு பாடலை வின் பண்ண நேயர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து நீங்கள் என்னைக்கு வந்து வின் பண்ணிங்களோ அன்னையிலிருந்து ஒரு வாரம் கழித்து தான் அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும். இது வந்து விதிமுறை. மற்ற நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவளாக அவங்க வந்து பதில் சொல்ல நீங்கள் வழிவிடலாம். சரி, நிகழ்ச்சியில் நீங்கள் முதல் நேயரை நம்ம இணைக்கலாம். இணைப்பில் நீங்கள் முதல் நேயர், வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். வணக்கம் ஐயா.
2: வாழ்க வளத்துடன், செய்து ஜெயம், கொண்டாடப்படுங்க.
1: சரிங்க, உங்களுக்கான முதல் 3 குறிப்பு கொடுத்துடலாம். சரிங்களா, இது பார்த்தீங்களா, ஒரு தேசிய பூங்கா, இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பூங்காங்க ஐயா, தேசிய பூங்கா. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, கங்கை சமவெளி அதை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தேசிய பூங்கா, ரொம்ப பிரபலமான பூங்கா. இங்கே நிறைய இருக்குங்க இந்த பூங்கா அப்படின்னு சொல்லியிருக்கோம், நிறைய நம்ம இதை பார்க்கலாம், உயிரினங்கள் அதே மாதிரி காடுகள் அந்த புல்வெளிகள் இதெல்லாம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தேசிய பூங்கா தான். நம்ம இந்தியாவில் தான் இருக்குது, நீங்கள் வேற எங்கேயும் போய் தேடுத்தவள அதனுடைய பேர் என்ன அப்படின்றத நம்ம கேட்குறோம். இருக்கலாங்கய்யா, நிறைய பறவை இனங்கள் இருக்கு.
0: பறவை இனங்களும் இருக்கு, விலங்கு இனங்கள், அப்புறம் காடுகள், இயற்கை வாழிடமும் இருக்குங்க. இல்லைங்கய்யா, தவறான பதில், முயற்சிக்கு நன்றி ஐயா.
1: சரி, அடுத்த நேயர் சந்திக்கலாம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்
1: ஐயா. சரிங்க, குறிப்பு கேட்டிருப்பீங்க, பதில் கண்டுபிடிச்சிங்களா, என்ன குறிப்பு கொடுக்கலாமா
3: ஐயா? இன்னும் ஆப்பில் 3 குறிப்பு கொடுத்ததே வரல ஐயா, அதே சொல்லிடுங்களேன்.
1: அப்படிங்களா, சரி. இது ஒரு தேசிய பூங்கா, இந்தியாவில் இருக்குங்க, ரொம்ப பிரபலமான தேசிய பூங்கா. கங்கை சமவெளியை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தேசிய பூங்கா. இந்த பூங்கா பார்த்தீங்கன்னா நிறைய பறவை இனங்கள், விலங்கினங்கள், அது மட்டும் இல்லாமல் மரங்கள், புல்வெளிகள் ரொம்ப அடர்ந்து காணப்படக்கூடிய ஒரு தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் தான் இருக்குது. அந்த பூங்காவுடைய பேர் என்ன அப்படின்றத நீங்கள் சொன்னால் சரி.
3: சரியா, நீங்கள் வச்சதை பார்க்கும்பொழுது இதை வந்து கஜிரங்கா தேசிய பூங்கா. அது
1: எப்படி சொல்ல வரீங்க, கஜிரங்கா தேசிய பூங்கான்னு?
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து
2: பேசுறீங்க?
1: உங்க பேர் ஊர் சொல்லுங்க.
2: ராஜா,
1: குறிப்பு கேட்டீங்க, பதில் கண்டுபிடிச்சிங்களா?
0: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு எந்த மாநிலம் அப்படின்றதே கொடுத்துடலாம். இது வந்து வடக்கு மாநிலங்கள்ல காணப்படக்கூடிய ஒரு தேசிய பூங்கா.
2: வடக்கு மாநிலங்கள்?
0: ஆமா, ஒரு 2-3 மாநிலங்கள் கவரேஜ் ஆகுற மாதிரி இருக்கு.
2: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்,
2: நான் கருப்பணமட்டியில இருந்து மணி பேசுறேன்.
0: சரிங்கய்யா, குறிப்புகள் எல்லாம் கேட்டிங்களா? உங்களுக்கு விடை தெரியுமா, ஏதாவது கணிப்பு இருக்கா?
2: கேட்டமா. கர்நாடக மாநிலத்துல
0: சரிங்க, நல்லதொரு முயற்சியா பட் தவறான பதில். தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுப்பீங்க. நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம், செல்வது யார் இங்க இருந்து? சரிங்க கோபாலையா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துடலாமா? இந்த காப்பகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 280-க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் உயிர் வாழ்து. ஹைதராபாத்ங்களா? இல்லைங்கய்யா, வடக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். நன்றிங்கய்யா, நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், செல்வது யார் இங்க இருந்து? சரிங்கய்யா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா? உங்களுக்கான குறிப்பு
2: சொல்லுமா?
0: சரிங்கய்யா, உங்களுக்கான ஒரு குறிப்பு, இதன் கிழக்கு எல்லை வந்து அஸ்ஸாம் மாநிலத்தின் எல்லையே தொடுது. ஆமா, இந்த தேசிய பூங்காவோட கிழக்கு எல்லை, அதாவது அது வந்து அஸ்ஸாம்ல இருக்கு.

0: சொல்லலை, கிழக்கு எல்லை தான் அஸ்ஸாமில் இருக்குது அப்படின்னு
1: சொல்லியிருக்கேன்.
0: இல்லைங்கய்யா, தவறான பதில். தொடர்ந்து முயற்சிங்க, விடை தெரிஞ்சுப்பீங்க. நன்றி.
2: சரி, நம்ம தொடர்ந்து நேரில் சந்திக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: கிருஷ்ணகிரியில் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸில் விஷமுறிவு மற்றும் பாம்பு கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும். வாருங்கள் எங்களிடம்
5: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
6: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
7: SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை அரசு கலைக்கல்லூரி எதிரில், தர்மபுரி.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
9: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
10: ஸ்ரீனி சார், நீங்களா?
9: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
11: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
9: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த வரிட்டேன்.
12: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல்,
13: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
14: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
15: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
14: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
15: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
16: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
2: நேரமலை 4:10. நிகழ்ச்சியில் ஒரு தேசிய பூங்காவை பற்றி நிறைய குறிப்புகள் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேரம் நம்ம இணைக்கலாம். வணக்கம்.
0: வணக்கம்,
17: ராஜா பேசுறோம், பாப்பாடுப்பட்டியிலிருந்து.
2: சொல்லுங்க ராஜா,
0: உங்களுக்கு விடை தெரியும். உங்களுக்கான குறிப்புங்கய்யா, இந்த பூங்கா வந்து இமயமலையை ஒட்டி அமைஞ்சிருக்கு, வடக்கு இமயமலையை ஒட்டி.
18: உங்களுக்கான
0: ஒரு குறிப்பு, இது வந்து 1980 காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புலிகள் காப்பகம். இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. விடை தெரியுங்களா? சொல்லுங்கம்மா. இல்லைங்கம்மா, தவறான பதில். முயற்சிக்கு நன்றி.
2: சரி, இணைப்பில் இணையும் அடுத்த நேரம் நம்ம இணைக்கலாம். வணக்கம்.
19: வணக்கம், ராஜஸ்ரீ.
2: சொல்லுங்க ராஜஸ்ரீ, பதில் கண்டுபிடிச்சிங்களா?
19: ராஜாஜி தேசிய பூங்காவா?
2: ராஜாஜி தேசிய பூங்காவா, எங்க இருக்குங்க?
0: சுண்ணாம்பு கற்கள் அந்த இதெல்லாம் அங்க அதிகமா காணப்படுது, அதனால அந்த இடத்த ஒரு தேசிய புவியியல் சின்னமாவும் அறிவிச்சிருக்கு அரசு. டோலமைட் சுண்ணாம்பு கற்கள் அதிகமாக காணப்படுது.
19: நன்றி நன்றி.
0: இணைப்பில் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
2: சரி, அடுத்த நேயர் சந்திக்கலாம். வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். செல்வதி யார் இங்க இருந்து?
20: நான் தர்மபுரி.
0: ஐயா, இன்னொரு டைம் சொல்லுங்க, உங்க இணைப்பு சரியாக கேட்கல.
20: நம்ம தர்மபுரி

0: சரிங்க முனியப்பனையா, விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்களுக்கான குறிப்பு இந்த காப்பகம் பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை 31C அமைஞ்சிருக்கு. இல்லைங்கய்யா, தவறான பதில். தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சிருப்பீங்க. முயற்சிக்கு நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? இணைப்பிலையும் அடுத்த நேர் வருக. வணக்கம். சரிங்கய்யா, விஸ்வநாதையா, உங்களுக்கு விடை தெரியுங்களா, விடை சொல்றீங்களா?
1: விடை கண்டுபிடிச்சிங்களா இல்ல பதில் உங்களுக்கு குறிப்பு தரலாமா?
2: இன்னும்
0: சரிங்கய்யா, உங்களுக்கான குறிப்பு இந்த தேசிய பூங்கா வடக்கு அண்டை நாடான பூட்டானுடன் சர்வதேச எல்லையை ஒட்டி அமைஞ்சிருக்கு. பூட்டான் நாட்டோட சர்வதேச எல்லையில இந்த காப்பகத்தோட அமைப்பு இருக்கு.
2: பீகார் மாநிலம்.
0: இல்லைங்கய்யா, தவறானது.
1: ஐயா, பீகார் மாநிலம் இல்ல, அந்த மாநிலம் என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். மேற்கு வங்காள மாநிலத்துல அமைஞ்சிருக்குங்க. சரி, அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். மேற்கு வங்காளம் அந்த மாநிலத்துல அமைஞ்சிருக்குங்க. என்னங்க?
0: அஜும் கார்பேட் தேசிய பூங்கா அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சிக்கு நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: சொல்பவர் யார் இங்க இருந்து? மேற்கு வங்காளத்துல அமைஞ்சிருக்கு அந்த பூங்கா
1: அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க அனுப்ரியா, விடை
0: இடம்பெயர்வுக்கு ஒரு சர்வதேச வழித்தடமாக செயல்படுது. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? எந்த குறிப்பு உங்களுக்கு ஏதுவா இருந்துச்சு? என்ன படத்துல இருந்து பரிசு பாடல் வேணும் சொல்லுங்க?
4: தங்க மீன்கள் படத்துல இருந்து ஆனந்த அலை மீட்டுகிறாள்.
0: சரி அனுப்பிரியா, உங்களுக்கு அந்த பாட்டு கொடுத்துடலாம். இத பத்தி மேலும் ஏதாவது குறிப்புகள் இருந்தா எங்க கூட பகிர்ந்துக்கிறீங்களா?
4: இல்ல மேம், நாங்க பார்த்தனே
1: தேசிய
0: பூங்கா இந்தியாவில செயல்பாட்டுல இருக்கிற ஒரு பூங்கா. 1983 கட்டமைக்கப்பட்ட ஒரு பூங்கா. கங்கை சமவெளியில் அமைஞ்சிருக்கு. வடக்கு இமயமலையை ஒட்டி 1750 மீட்டர் வரை பறவை இருக்கு. இந்த காப்பகத்தில் குறைஞ்சத 284 பறவை இனங்கள் வந்து காணப்படுது. இந்த தேசிய பூங்கா வடக்கு அண்டை நாடான பூட்டானுடன் சர்வதேச எல்லையை வந்து பகிர்ந்துக்குது. இதோட கிழக்கு எல்லை அஸ்ஸாம் மாநிலத்தின் எல்லையை தொடுது. இந்த தேசிய பூங்கா ஆசிய யானைகளின் இடம்பெயர்வுக்கு சர்வதேச வழித்தடமாகவும் செயல்படுது. டோலமைட், சுண்ணாம்பு கற்கள்

0: அது அந்த பொருட்கள்லாம் அங்கே அதிகமாக காணப்படுறதுனால அந்த இடத்துக்கு வந்து புவியியல் குறியீடு அரசு அறிவிச்சிருக்கு. இந்த தேசிய பூங்கா தேசிய நெடுஞ்சாலை எண் 31C அமைஞ்சிருக்கிற ஒரு காப்பகம். இங்கே ஈரமான சால் சவனா காடுகளும் இருக்குது. 2005 இங்கே ஒரே ஒரு புலி மட்டுமே இருந்துச்சு. இப்போது பல புலிகள் இருக்குது. பல புலிகளின் தாயகமாகவும் இது விளங்குது. அதனால தான் பக்சா தேசிய பூங்கானு சொல்கிறாங்க. பக்சா புலிகள் காப்பகம் அப்படின்னு இன்னொரு பேரை விட சொல்கிறாங்க. ஆசிய தங்க பூனை அப்படின்ற சொல்லப்படுற பாலூட்டினும் இங்க மட்டும்தான் காணப்படுது. அதே மாதிரி ஆசிய யானை, சாம்பார் மான், மேகப்புலி, இந்திய புலி ஆகிய விலங்குகள் இங்க இருக்கு. வங்காள புலின்னு சொல்லப்படுற புலிகளும் இங்க அரிதா காணப்படுது.
1: சரி, இந்த சிறப்பு பெற்ற அந்த தேசிய பூங்கா
0: பக்சா தேசிய பூங்கா மேற்கு வங்காளத்துல அமைஞ்சிருக்கு.
1: சரி, பக்சா தேசிய பூங்கா, அதுதான் சரியான பதில். சரியான பதில் சொன்ன நேருக்கா நம்ம பரிசு பால கேட்கலாம். அதற்கு முன்பாக
0: ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் விளைத்தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
8: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
10: எப்படி?
9: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ₹25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
11: இன்று முதல் May 17 வரை
12: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூ. கால் 7733-99433.
13: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
14: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
15: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
16: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர், அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள், வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.

0: வாரியார் மேல்நிலைப்பள்ளி பெண்ணகர் மெயின் ரோடு தருமபுரி.
1: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
1: நீட், JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
0: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
1: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
0: வாரியார் மேல்நிலைப்பள்ளி தருமபுரி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
4: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
5: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
6: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹால்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தருமபுரி.
8: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
9: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
10: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ்.
9: சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
11: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
9: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.

0: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
0: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
3: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
2: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா குடுக்கறாங்க.
3: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
2: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
6: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள், கிருஷ்ணகிரி.
7: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கிய விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
7: நேரம் மாலை 4:30. சொல்லுங்க சசிகலா, நிகழ்ச்சியில முதல்ல ஒரு குறிப்பு கொடுத்தோம் ஒரு தேசிய பூங்காவை பத்தி.
11: ஆமாம்.
7: சரி, அந்த தேசிய பூங்கா என்ன அப்படின்றத நேருக்கு சரியா பதில் சொன்னாங்க, அவருக்கான பரிசு பரல கொடுத்தோம். அடுத்ததா இணைப்புல இருக்காரு நேர், அவருக்கு அந்த 3 குறிப்பு, அடுத்த குறிப்பு என்ன குறிப்பு அப்படின்றத அவருக்கே சொல்லிடலாம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. சரிங்க, நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, இது உங்களுக்கான முதல் 3 குறிப்பு, கேட்டுக்கோங்க.
11: ஐயா, இது ஒரு இசைக்கருவி. சங்க காலத்துல தமிழர்களால பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. இதனை பற்றிய குறிப்புகள் வந்து சங்க இலக்கியங்கள்ல காணப்படுதுங்க.
7: சரிங்க, அந்த கருவிக்கு ஒரு பேர் இருக்குங்க ஐயா.
11: அந்த பேர் தான்,
7: அந்த பேரை வந்து கரெக்டா சொல்லணும் பார்க்கலாம். ஒரு தமிழ் பேர் தான் அது. நிறைய இசைக்கருவி நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, காதுல வாசிக்க கேட்டிருப்பீங்க, சரிங்களா? என்ன கண்டுபிடிக்க முடியுதுங்களா ஏதாவது? சரிங்க, சரி, தொடர்ந்து கேளுங்க. அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
12: வணக்கம்.
7: வணக்கம், சொல்லுங்க. இருங்கிறது
12: பாப்பார்பட்டில இருந்து பூபதி பேசுறேன்.
7: சரிங்க, குறிப்பு கேட்டிருப்பீங்க ஐயா, பதில் கண்டுபிடிச்சீங்க.
12: வீணை சார்.
7: வீணை, எப்படி சொல்ல வரீங்க? வீணை,
12: வீணை தான் பழைய காலத்து.
7: ஓ, பழைய காலத்துல இருந்து வர்றதுனால வீணை அப்படின்னு சொல்லுங்க. சரஸ்வதியினுடைய அந்த இது வீணை, அதை வச்சு சொல்ல வரீங்களா? இல்லைங்க, அதுவும் இல்லை.
11: இது வேற ஒரு இசைக்கருவி. முயற்சிக்கு நன்றிங்க.
7: சரி, அடுத்த நேர் சந்திக்கலாம். வணக்கம். ஐயா, உங்க இணைப்பு விட்டுட்டு வருதுங்க ஐயா, கொஞ்சம் தள்ளி வந்து உங்க பேர் ஒரு மறுபடியும் ஒரு முறை சொல்லிருங்க.
12: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளத்துல இருந்து கோவிந்தசாமி.
11: சரிங்க ஐயா, கோவிந்தசாமி ஐயா. உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாங்களா? இந்த கருவி வந்து தோளினால் செய்யப்பட்ட ஒரு இசைக்கருவி. ஒரு தோற்கருவி, அதை நீங்க சொல்லணும். நன்றிங்க, நன்றி. இணைப்பிலேயும் அடுத்த நேரம் வருகிறது.
7: இணைப்பிலிருந்து விடுபட்டாரு. சரி, நம்ம தொடர்ந்து நேர சந்திக்கலாம். அதற்கு முன்பாக
4: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து வழங்கும் கல்வி நிறுவனங்கள்.
7: சரி, நிகழ்ச்சியிலேயும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.

0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
1: ஹலோ.
0: ஆ, சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? இல்ல, உங்க இணைப்பு வந்து சரியா கேட்கல. இன்னொரு டைம் உங்க பேர் ஊரும் சொல்ல முடியுமா? விக்னேஸ்வரி, எங்க இருந்து பேசுறீங்க?
2: அந்த ரேடியோ வால்யூம் குறையுங்கம்மா.
0: ஆமாம், குறைச்சிருங்க.
2: உங்களுக்கு பின்னாடி பாருங்கள், ரொம்ப சத்தமாக வச்சு கேட்டிருக்கீங்க. இல்லை, கொஞ்சம் நீங்கள் தள்ளி வந்துடுங்க. சரியா? இது ஒரு இசை கருவி. சங்க காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி, பயன்படுத்திய கருவி, தோளால் செய்யப்பட்ட ஒரு இசை கருவி. சரியா?
0: இதனை பற்றிய குறிப்புகள் வந்து
2: பறை இல்லைங்க, பறை இல்லை.
0: தவறான பதில், முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுப்பீங்க.
2: அடுத்த நேரம் வாங்க. வணக்கம், அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். இப்போ இருந்து விடுபட்டாங்க. அடுத்த நேரம் வருங்க. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
0: வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
0: எங்க
3: பழைய காலத்துல இந்த கர்நாடக இசைல யூஸ் பண்ணல, கஞ்சாரம் ஐயா கையில வாசிக்கிறாங்களே.
0: சரிங்க ஐயா, உங்க பேர் ஊரும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க.
3: பாப்பரப்பட்டில இருந்து சுரேஷ் பேசுறேன்மா.
0: சரிங்க சுரேஷ் ஐயா, சொல்லுங்க இப்ப உங்க விடை சொல்லுங்க.
3: அந்த கையில வச்சுட்டு அந்த கர்நாடக இசையெல்லாம் வாசிக்கும் போது கையில கஞ்சாரம்னு சொல்லி சொல்லுவாங்கம்மா.
0: கஞ்சாரம்னு சொல்லுவாங்களா?
3: ஆமாங்கம்மா.
0: இல்லைங்க ஐயா, எங்க குறிப்புகளுக்கு ஏற்ற விடை அதுவல்ல. முயற்சிக்கு நன்றிங்க.
3: தோளினால் செய்யப்பட்டதுன்னு சொன்னீங்கல்லங்கம்மா.
0: ஆமாங்க ஐயா, தோளினால செய்யப்பட்ட ஒரு இசைக்கருவி தான், பட் அந்த விடை இல்லை. தொடர்ந்து கேளுங்க, விடையை தெரிஞ்சுப்பீங்க. முயற்சிக்கு நன்றி.
2: நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேரம் நம்ம சந்திச்சிடலாம்.
3: ஐயா வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ஐயா.
3: சக்கரவர்த்தி மஞ்சிப்பட்டி.
2: சொல்லுங்க சக்கரவர்த்தி, வேலை கண்டுபிடிச்சிங்களா?
3: தன்னுமை.
2: என்னங்க?
3: தன்னுமை.
2: கண்ணுமையா?
3: இல்லைங்க ஐயா, தன்னுமை இசைக்கருவி.
2: தன்னுமை இசைக்கருவி. என்னங்க புது புதுசாக ஒன்று சொல்கிறீங்க? சரி அப்படிங்களா? சரி, ஆனால் அது இல்லைங்க ஐயா, இது வேற ஒரு இசைக்கருவி. சரியா? சரி, நல்லா மியூசிக் செஞ்சுக்க. நன்றி. அடுத்த நேர் வாங்க. வணக்கம். அடுத்த நேர் வருங்க. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், சொல்லுங்கள்.
4: கம்பனூர் சந்தன் டெய்லர்.
2: சொல்லுங்க ஐயா, பதில் கேட்டு தெரியுங்களா?
4: சார், கிட்டார்.
2: கிட்டார்.
0: கிட்டார் பல காலத்தில் ஐயா, நாங்கள் சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு இசைக்கருவியை பற்றி கேட்டிருக்கோம்.
2: தோளால் செய்யப்பட்ட ஒரு இசைக்கருவிங்க.
0: ஆமாங்க ஐயா.
2: ஒரு தமிழ் பேர் தாங்க ஐயா அது, வேற ஒன்றும் இல்லை. சரி, இணைப்புல இருந்து விடுபட்டார். அடுத்த நேர் வாங்க. வணக்கம்
5: ஐயா. இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
5: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கூடூர் ஜெயராமன்
2: ஐயா. சரிங்க ஜெயராமன், பதில்
5: சொல்றீங்க. இசைக்கருவி.
0: ஆமாங்க ஐயா.
5: ஹார்மோனியம் போய்.
0: ஹார்மோனியங்களா ஐயா? நான் கேட்டுட்டு இருக்கிறது வந்து தோளால் செய்யப்பட்ட ஒரு இசைக்கருவியை பத்தி.
2: சரி, ஹார்மோனியம் இல்லைங்க ஐயா, ஜெயராமன் ஐயா, அது இல்லை, வேற ஒன்று. என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. அடுத்த நேர் சந்திக்கலாம். வணக்கம். அடுத்த நேர் வருங்க. வணக்கம். வணக்கம். சரிங்க, பதில் கண்டுபிடிச்சி நல்லா இருக்குங்க ஐயா. பதில் கண்டுபிடிச்சிங்களா?
5: மூணு மாதம்
2: அப்படிங்களா? சரி, நிறைய பேர் அவ்வளோதான் தான் இருக்கும். சரி சொல்லுங்க, பதில் தெரியுங்களா இல்லை குறிப்பு சொல்லட்டுமா? அப்படியா? சரி சொல்லுங்க. தாரை தப்பட்டை.
0: ஆமா, தோல் கருவி தான், பட் எங்க குறிப்புகளுக்கு ஏற்ற விடை அதுவல்ல. நல்ல தரு முயற்சியை தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுப்பீங்க. நன்றி. இணைப்பிள்ளையும் அடுத்த நேயர் வருங்க. வணக்கம்.
2: இணைப்பிலிருந்து விடுபட்டாரு. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
6: வணக்கம். திருப்பூர் பெருமாநல்லூர் குமார்.
2: சொல்லுங்க குமார், ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க.
0: வணக்கம். ஐயா, அந்த ரேடியோ புட்டியோட வால்யூம் குறைச்சிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க, எக்கோ அடிக்குது அப்படி.
2: அவர் இணைப்புல இருந்து விடுபட்டாரு. அடுத்த நேரம் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க. தவறான பதிலுங்க. அடுத்த நேர் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. யாருங்கிறது?
8: வீணை.
2: வீணை. உங்க பேர் ஊர் சொல்லுங்க.

0: காவேரிப்பட்டினத்துல இருந்து உங்க பேர் சொல்லுங்க.
1: ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் ஐயா, உங்க விடை வந்து வீணைங்களா?
1: ஆமாம்.
0: இல்லைங்கய்யா, எங்களோட வீணை வந்து தோற்கருவி இல்லை. இல்லைங்களா? தவறான பதில். முயற்சிக்கு நன்றி.
2: சரி, நம்ம தொடர்ந்து நேரில் சந்திக்கலாம். அதுக்கு முன்பாக
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை. தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
5: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: மேச்சேரி தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
8: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்கள் கற்பிக்கப்படுகிறது.
7: தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
9: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
11: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் பாய் சொல்லாமா?
12: எப்படி?
11: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
13: இன்று முதல் மே 17 வரை
14: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733994433.
15: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
2: 4:40 நிகழ்ச்சியில் ஒரு இசை கருவியை பற்றி நம்ம குறிப்புகள் நிறைய கொடுத்துட்டே இருக்கோம். பழங்கால இசை கருவி தோளால் செய்யப்பட்டது அப்படின்னு நிறைய குறிப்புகள் கொடுத்துட்டே இருக்கோம். நேரம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம். கரூர் மாவட்டம் புலியூர்ந்து மனோகரன் பேசுறேங்கய்யா.
2: சொல்லுங்க மனோகரன்.
1: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்கய்யா.
2: உங்களுக்கு ஒரு குறிப்பா
0: ஐயா? இந்த இசை கருவி வந்து தமிழர்கள் போர் துணையாக கொண்ட ஒரு கருவிகள்ல ஒண்ணு இதுவும்.
1: தண்டூராங்கய்யா?
0: இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, விட தெரிஞ்சுப்பீங்க. இணைப்பில் இனிமைக்கு நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க
1: பேசுறீங்க?
0: சரிங்கய்யா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா? விடை தெரியுங்களா? உடுக்கை இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுப்பீங்க. அடுத்த நேயர் வருங்க. வணக்கம்.
16: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க? சரிங்கய்யா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா? விடை தெரியுங்களா? இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சிக்கு நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயர் வருங்க. வணக்கம்.
2: இணைப்புலேருந்து விடுபட்டாரு. அடுத்த நேயர் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
17: ஹலோ சார், நான் தருமபுரிலேருந்து.
2: தருமபுரிலேருந்து
17: தனுஷ் பேசுகிறேன்.
2: தனுஷ், நல்லா சத்தமாக பேசுங்க. தனுஷ், ஃபோனை கிட்ட வச்சு நல்லா சத்தமாக பேசுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
0: தனுஷ்? இணைப்பில் இருக்கீங்க. உங்களுக்கான குறிப்புங்களா? இந்த கருவியோட மேற்பகுதியில் ஒரு வகையான பசை மண்ணை தடவி அதை அடிப்பாங்க, இசைக்க செய்வாங்க. முரசு? இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சிக்கு நன்றி.
2: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
18: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
18: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் துறை அண்ணாமலை புதூர்.
2: சொல்லுங்க, பதில் கண்டுபிடிச்சிங்களா?
18: கருவி இது ஒரு குழு
0: குடும்பம். உங்களுக்கான ஒரு குறிப்பு, இந்த இசை கருவினை பற்றின குறிப்புகள் வந்து புறநானூற்றில் காணப்படுதுங்கய்யா. இல்லைங்கய்யா, உடுக்கை வந்து தவறான பதில். முயற்சிக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
19: தருமபுரி மாவட்டம் அரூர்லேருந்து செந்தில்குமார் மேடம்.
0: சரிங்கய்யா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா? விடை தெரியுங்களா?
19: செஞ்சிதான் மேடம்.

0: ಸಂಜಿಲ இல்லைங்கய்யா, தவறான பதில், முயற்சிக்கு நன்றி.
1: சரி, அடுத்த சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
2: மதுரையில இருந்து புஷ்புலதா.
1: சொல்லுங்கம்மா, எல்லாரும் கண்டுபிடிச்சிங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
1: அனைவரும் நலமா.
2: நான் ஒரு கணிச்சிருக்கேங்க, அதாவது இசைக்கருவி தான் கேட்டுட்டு இருக்கீங்க.
0: ஆமா ஆமா.
2: சங்க காலத்துல பயன்படுத்தப்பட்ட போலீசை கருவின்னு பேரிகை மேடம்.
0: இல்லைங்கம்மா, தவறான பதில், முயற்சி.
2: சரி, கேட்டுக்கிறேன்.
1: நன்றி. அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: சுரேஷ்.
1: சொல்லுங்க சுரேஷ்.
3: முழவு.
1: முழவு எப்படி சொல்ல வரீங்க முழவுன்னு?
3: அது வேற இருக்குன்னு சொல்றேன் சார், அது சங்க கால கருவி தான்.
1: சரி, முழவு அப்படின்றது சரியான பதில்.
0: சொல்லுங்க சுரேஷ், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பரிசு பாடல்?
1: சரிங்க, புன்னகை மன்னன்ல இருந்து உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். பதில் சொன்னமைக்கு நன்றி. சரி, அதை பத்தி இன்னும் ஒரு சில குறிப்புகள் இருக்கு, அதுவும் சொல்லிடுங்க. கொடுத்துடலாம்.
0: இது ஒரு இசைக்கருவி, சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. தோளினால் செய்யப்பட்ட ஒரு இசைக்கருவி. தோல் மட்டுமே சொல்ல முடியாது, குடம் போன்ற அமைப்பின கொண்டு இருக்கும். இதை மண்பாண்ட தொழிலாளர்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த குடம் போன்ற ஒரு அமைப்பை கொண்டு வருவாங்க. ஒரே ஒரு முகத்தவுடைய முரசு வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த வாய் மேலே தான் அந்த தோளினால் செய்யப்பட்ட துணியை கட்டி அந்த தோலுக்கு மேலே ஒரு வகையான பசமண்ணை தடவி அதை இசைக்க செய்வாங்க. காலத்தை அறிவிக்க பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகளில் இதுவும் ஒன்று. சங்க காலத்தில் இதை வந்து நாளிகை முழவு அப்படின்ற மாதிரி சொல்லி சிறப்பு பெயர்லார அழைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளில் முரசு எப்படியோ அதே மாதிரி இந்த கருவியும், இந்த முழவு அப்படின்ற கருவியும், இசைக்கருவியும் ஒரு சிறப்பு இடம் வாய்ந்தது. இது கோயில்களையும் ஒழிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பெரிய குடத்தின் வாயில் தோலையை இழுத்து கட்டப்பட்ட ஒரு கருவி. இக்கருவியின் சிறப்புகள் வந்து தமிழ் இலக்கியமான பொருநாராற்று படையில் இடம்பெற்றிருக்கு. இதை பற்றின குறிப்புகள் வந்து புறநானூற்றில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கலை உனிக்கிழந்த முழவு மருள் பெரும்பயம் அப்படின்னு சொல்லி அருமையாக அதனுடைய சிறப்புகளை சொல்லிட்டு இருப்பாங்க.
1: சரி, இவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த இசை கருவி
0: முழவு.
1: முழவு அப்படின்றது சரியான பதில். சரியான பதில் சொன்ன நேருக்கான பரிசு பல நம்ம கேட்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
6: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
7: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
8: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
10: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
9: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
10: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
11: Contact 9965523999.
12: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
13: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
14: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் ₹999 மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிடல், சீரகப்பாடி, சேலம்.
15: அக்கா, உங்க பொண்ண காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா?
16: ஆமாமா, தரமான கல்வி, முழுமையான தேர்ச்சி, இந்த ரெண்டும் இருக்கிற கல்லூரியான ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் சேர்த்திருக்கேன்.
15: ஆமாக்கா, நானும் கூட கேள்விப்பட்டேன். 102 தங்க பதக்கமும், பல்கலைக்கழக அளவுல 902 தரவரிசை வாங்கின கல்லூரின்னு சொன்னாங்க.
16: சரியா சொன்ன. நவீன ஆய்வகம், GPS வசதியுடன் பேருந்துகள், படிக்கும் போதே வேலை வாய்ப்பை உருவாக்கும் கல்லூரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9944532060.
17: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
18: அப்பா,
17: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன

0: குறைந்த வலி விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
1: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல்,
2: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்குன்னு
5: குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
6: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடைத்தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
1: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமா இன் பார்மசி டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
6: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
7: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். Counseling code 2648. Call 9500509984.
8: நெஞ்சு வலியா? விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. எம்ஆர்ஐ ஸ்கேன் 50% தள்ளுபடியில். இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9999. நெஞ்சு வலியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
11: சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
12: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
13: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
12: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
13: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
14: அட்மிஷன் கான்டாக்ட் 9655 2399.

0: நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
3: எப்படி?
2: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் என்ன மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ₹25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 லட்சம் பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
4: இன்று முதல் மே 17 வரை
5: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூ. கால் 7733994433.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
7: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
8: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervet.in.
9: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848820.
10: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
11: நேர்களே, இத்துடன் நிறைவு பெறுகிறது. விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி.
12: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.

நேரமாலை 5:06, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை.

0: சேலம்.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்,
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: இனிமையான மாலை வேலை. இந்த மாலை வேலையை மேலும் சிறப்பாக வந்துட்டுருக்கு நம்ம பண்பலையில் மாலை தென்றல். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் முதல் பாடல் இதய கோவில் என்ற திரைப்படத்திலிருந்து.
4: கூட்டத்தில் கோயில் புறா

கூட்டத்திலே கோயில் பூரா கம கமகச கம பமகச பாப்ப நின்னிதாத சாச நின்னிக்காக பதனிச கம பாப்பா கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: ஹே தெரியுமா, நேத்து சுந்தர் சூயிசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டான். அச்சோ, அப்புறம் என்னாச்சு? டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்போ பொழைச்சுக்கிட்டான்.
3: கிருஷ்ணகிரி டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோடில். விஷக்கடிகள், நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சையோடு பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.
2: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், வாருங்கள் எங்களிடம்.
3: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: நேரம் மாலை 5:15 கேட்டு ரசிச்சிருக்கோம்.
4: வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: சரி சரி, நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
11: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
10: நீங்க எங்க படிச்சீங்க?
12: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
13: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
14: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
15: எப்படி?
14: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ₹25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
16: இன்று முதல் May 17 வரை
17: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733994433.
18: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற XL பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் மாலை 5:18. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்திருக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் சாமுண்டி என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
5: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில் தருமபுரி.
9: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, BPT, அலைட் சயின்ஸ்னு 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
10: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
11: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
10: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
12: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
13: அடுத்ததாக தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஏதுவாக கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. 29/5/2026 வரை இளநிலை சேர்க்கை இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை சம்பந்தமான சந்தேகங்களையும் வழிகாட்டி நெறிமுறைகளையும் மாணாக்கர்களும் மற்றும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு தர்மபுரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் தெரிவித்துள்ளார்.
14: சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த வரிட்டேன்.
15: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
16: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
6: தருமபுரி பண்பலை 102.5 இலும், ஏற்காடு

0: அன்பளை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தருமபுரி.
2: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் 999 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
3: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
5: அப்பா,
4: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரியை பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
6: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ் வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேரம் மாலை 5:31, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் இன்னிசை மலை என்ற திரைப்படத்தில் இருந்து SPB மற்றும் S. ஜானகி எடுக்கிறவர்களில் இது உங்களுக்காக.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்விட்டன்
2: மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
6: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: நேரம் மாலை 5:38, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்திருக்கோம் மாலை தென்றல். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் மகாபிரபு என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
5: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: தர்மபுரி பண்பலை.

0: 2.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
0: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். நேரமாலை 5:44 கேட்டிருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் சாமி போட்ட முடிச்சு என்ற திரைப்படத்திலிருந்து மனு மற்றும் சித்ராவோட குரல்களில் இந்த இனிய பாடல் இது உங்களுக்காக.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
4: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
5: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
4: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
5: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
6: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
9: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
10: எப்படி?
9: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakh பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
11: இன்று முதல் May 17 வரை
12: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733994433.
13: நேரம் மாலை 5:51. மாலைத்தின்ற நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது புது மனிதன் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: 5 or visit www.mahindra.org.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: நேர்களை இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அறிவிப்பாளர் தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. நேரம் மாலை 6 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
4: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: நெஞ்சு வழியா விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கப் மற்றும் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. MRI ஸ்கேன் 50% தள்ளுபடியில். இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சு வலியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிடல், சீரகப்பாடி, சேலம்.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை தரிசனம் செய்யலாம். கடல் மட்டத்திலிருந்து 400 அடி உயரத்தில் குன்றின் மேல் அமைந்துள்ள கோவில். 496 படிகள் ஏறி சென்றால் ராஜகோபுரம், தீபஸ்தம்பம், கொடிமரம், முன்மண்டபம், சுற்றுப்பிரகாரம், மூலவர் என்ற அமைப்பில் உள்ள முழுவதும் கற்களால் கட்டப்பட்ட அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவிலாகும்.

மலையில் ஏறி ராஜகோபுர மண்டபம் தீபஸ்தம்பத்திற்கு செல்வதற்கு முன்பு அரசு வேம்பு மரங்களுக்கு மத்தியில் எழுந்தருளியுள்ள விநாயகர், ஞானாம்பிகை உடனமர்ந்த கைலாசநாதர், தீபஸ்தம்பம், கன்னிமூல கணபதியும், தண்டபாணி சன்னதியும், கொடிமரம், பழிபீடம், சுமுகர், சுதேகர் என்ற துவாரபாலகர்கள் மலையை சுற்றிலும் அட்டதுர்க்கை இருப்பதாக கூறப்படுகிறது. மலையேறும் 18 படிக்கு சத்தியப்படி என்ற பெயர் உள்ளது. முற்காலத்தில் வழக்குகள் இப்படியில் நடந்து தீர்வு காணப்பட்டுள்ளது. புராணப்படி எனவும் அழைக்கப்படுகிறது. மலைப்படிகளில் ஏறுவதே ஒரு தவமாக கருதப்படுகிறது. சன்னதியில் காரண ஆகம விதிப்படி நவகிரகங்கள் அமைந்துள்ளன. இங்கு சனி பகவான் கிழக்கு பார்த்து அமர்ந்திருக்கிறார். மீதமுள்ள 8 கிரகங்களும் சூரியனை பார்த்து அமைந்துள்ளன. கோள்கள் வரிசைப்படியாக சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சனி, குரு, சுக்கிரன் என்ற அடிப்படையில் உள்ளன. இங்கு நவகிரகங்களை வழிபடுவது ஒவ்வொரு நவகிரக கோயில்களுக்கும் தனித்தனியே சென்று வழிபடுவதன் பலன் இங்கு ஒரே இடத்தில் கிடைக்கும். சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். மனிதர்களுக்கு ஏற்படும் மின்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் உள்ளது. முன்னமே ஆண்டன் உத்தரவு மூலம் சுவாமி உணர்த்துகிறார். சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழங்கி வருகிறது. பக்தர்கள் கனவில் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் பொருளை

0: பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் பூ கேட்கின்றனர். அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுகிறது. கிணற்றில் தண்ணீர் இறைக்கும் சால்பாரி வைத்து பூஜை செய்யப்பட்ட பொழுது சால்பாரிகள் பயன்பாடு குறைந்து மின் மோட்டார்கள் பயன்பாடு அதிகரித்துள்ளது. மஞ்சள், தங்கம், நெல் என பொருட்கள் வைத்து பூஜை செய்த போது அவற்றின் விலை பல மடங்கு உயர்ந்தது. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் மீது ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடந்து வருகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

நேரம் 6:10. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த அழகான மாலை பொழுதுல உங்க மனதை மகிழ்ச்சி படுத்துற மாதிரி ஒழிக்கவிருப்பது பண்பலையின் பாட்டுதான் நிகழ்ச்சி. பாட்டுதான் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் பாட்டை கேட்போமா? ஃபர்ஸ்ட் பாட்டு நிமிர் என்ற திரைப்படத்திலிருந்து பி அஜஸ்னீஸ் லோக்நாத் இசையில் பாடலை எழுதியிருக்காரு தாமரை, பாடியிருக்காங்க அரிச்சரன் மற்றும் ஸ்வேதா மோகன். கேட்டுடலாமா அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு?

0: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
1: எப்படி?
0: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 லாக்ஸ் பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
2: இன்று முதல் மே 17 வரை
3: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733994433.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
9: கோடைக்காலம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. ஜூன் மாதம் வர வேண்டிய தென்மேற்கு பருவக்காட்டு இப்பவே தொடங்கிருச்சு. மக்கள் அனைவரும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிங்க மக்களே. நேரம் 6:17, இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. பாட்டு தான் நிகழ்ச்சி. தென்மேற்கு பருவக்காற்று தேனிசி சாரல்ல வீசி சென்றது போல ஒரு இனிமையான பாட்டை கேட்டோம். தொடர்ந்து இன்னொரு பாடலையும் கேட்போம். இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் என்ற திரைப்படத்திலிருந்து CS ஷாம் இசையிலையும் அவருடைய பாடல் வரிகளையும் பாடியிருக்கிறாரு அனிருத். இதோ அந்த பாடல்.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
2: மேச்சேரி, த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
3: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகுவலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவ 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
5: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸா அட்டன் பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
6: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. Call 9500-509-984.
7: Kanuni madad, o salaha dilati, telino hume sahi raha dikhati.
8: अब टेलीलॉ के माध्यम से ना सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं, बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
9: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप, अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी.
10: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், புளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தித்திக்கும் தேனிலையா தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் பாட்டுதான் நிகழ்ச்சி. நேரம் 6:24, பாட்டுதான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது காவலன் என்ற திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில்.

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.

0: 9524936156.
1: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
5: நேயர்களே, ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பாட்டுதான் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் பண்பலில் தொடர்வது மாநில செய்திகள். இணைந்து இருங்கள் நேயர்களே. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா, சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமருக்கு ஹேக் நகரில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச் அரசின் தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் பிரதமர் கூறினார். 14 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட

0: பாலாஜிக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும் நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும் பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும் கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும் தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் பேரில் மாநில அமைச்சர்களுக்கான துறைகளுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும் இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத்திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி ராஜா கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்கள் பயன்படுத்தி வந்ததாகவும் தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை இந்திய கடல் பகுதிகளான தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளிலும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியது. மேலும் தென்மேற்கு பருவமழை இந்திய நிலப்பரப்பில் கேரள மாநிலத்தில் மே 26ஆம் தேதி வாக்கில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அவற்றை ஒட்டிய சில மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் மே 17ஆம் தேதி முதல் மே 19ஆம் தேதி வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வான ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழையும் நாளை மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 4 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை மறுநாள் மலர் கண்காட்சி தொடங்க உள்ளது. இதையொட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் வெளிமாநிலம் மற்றும் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகின்றனர். இவர்கள் கண்டு ரசிக்க உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வருகிற 18ஆம் தேதி 128வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமன், பால்சம் மற்றும் புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஓரியன்டல் லில்லி, ஏசியாட்டிக் லில்லி, டெய்லியாக்கள், மேரிகோல்டு, இன்கா மேரிகோல்டு, ஃபேன்சி, பெட்டோனியா, ஃபிளாக்ஸ், ஆண்ட்ரினியம், ஆஸ்டர், ஜெர்பரா, சால்வியா போன்ற 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. மேலும் மலர் கண்காட்சியினையொட்டி மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டியில் அடுக்கி வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 128வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு எதிர்வரும் 18ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: மாவட்ட செய்திகள்:

சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வர ராவ் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் சுரங்கப்பாதையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சிசிடிவி கேமரா உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு மாலதி ஹெலன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை பெருங்குடியில் தீயணைப்புத்துறை இயக்குநர் திருமதி சீமா அகர்வால் தலைமையில் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே டிராக்டர் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்தார், இருவர் காயமடைந்தனர். நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்று திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை வந்தடைந்த மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா சாக்கேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார்க் கஜகஸ்தானின் கிரிகோரி லோமாக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. புவனேஸ்வரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா சாக்கேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேய உறவுகள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நேரமலை 6:40. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு உங்களுக்கான வேலைவாய்ப்பு செய்தி நம்பர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் முதல் வேலைவாய்ப்பு செய்தியாக, இந்திய ரயில்வேயில் 11,127 காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பிரிவில் 11,127 காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி நீங்கள் 10ஆம் வகுப்பு ஐடிஐ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்தவரை 1/7/2026 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்வு செய்யப்படும் முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை. இதன் மூலம் தேர்வர்கள் தேர்வு செய்வார்கள். தேர்வு மொழியாக தமிழ் உட்பட 15 மொழிகளில் தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கு ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 250 ரூபாயும் ஆன்லைன் வழியாக விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த காலிப்பணியிடத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாளாக அடுத்த மாதம் 14ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இணையதள முகவரியான www.rrbapply.gov.in என்ற இணையதளத்தில் முழுமையான விவரங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வேலை காத்திரு நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் அதாவது CRPF இதில் 9,195 காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்தில் மட்டும் 681 இடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு ஐடிஐ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் தகுதியாக டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தவரை 1/1/2026 21 வயது முதல் 27 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, உடல் தகுதி தேர்வு, இதன் மூலம் தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 100 ரூபாயும், பெண்கள் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த காலிப்பணியிடத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு இந்த மாதம் 19ஆம் தேதி கடைசி நாள். இது குறித்து மேலும் முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இணையதள முகவரியான

www.dotgov.in என்ற இணையதளத்தில் முழுமையான விவரங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, இந்திய ராணுவத்தில் பல்வேறு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 190 இடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தவரை 31/5/2026 படி 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்வு செய்யப்படும் முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. இதன் மூலம் தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கு இந்த மாதம் 31ஆம் தேதி கடைசி நாள். இது குறித்து மேலும் முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இணையதள முகவரியான www.indianarmy.nic.in என்ற இணையதளத்தில் முழுமையான விவரங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, இந்திய விமானப்படையில் பல்வேறு காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு எடுப்பட்டுள்ளது. மொத்தம் 47 காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு எழுதப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்தவரை 31/5/2026 படி 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு. இதன் மூலம் தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிக்கும் முறை நீங்கள் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இந்த மாதம் 31ஆம் தேதி. இது குறித்து மேலும் முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இணையதள முகவரியான www.indianairports.nic.in என்ற இணையதளத்தில் முழுமையான விவரங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியின் நிறைவு வேலைவாய்ப்பு செய்தியாக, இந்திய ரிசர்வ் வங்கியில் மொத்தம் 60 காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் அதிகாரி பிரிவில் மொத்தம் 60 இடங்கள் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்தவரை 1/4/2026 படி 21 வயது முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்வு செய்யப்படும் முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. இதன் மூலம் தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்வு மையமாக சென்னை, மதுரை, கோவை உட்பட 17 இடங்களில் தேர்வு நடைபெற உள்ளது. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 650 ரூபாயும், SCST பிரிவினருக்கு 100 ரூபாயும் ஆன்லைன் வழியாக விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த காலிப்பணியிடத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இந்த மாதம் 20ஆம் தேதி. இது குறித்து மேலும் முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இணையதள முகவரியான www.rbi.org.in என்ற இணையதளத்தில் முழுமையான விவரங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வேலைவாய்ப்பு செய்தியோடு நிறைவு பெறுகிறது. இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி வேலை தேடும் இளைஞர்கள் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு நல்ல வேலையில் சேர உங்களை அன்போடு வாழ்த்துகிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6:45. நேர்கள் இனி கேட்கலாம். வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் மிதமான மழை முதல் கனமழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு புதுச்சேரி மாநிலத்தில் 76.5 மில்லிமீட்டர் மழையளவும், புதுச்சேரியில் 8 சென்டிமீட்டர் மழையளவும், அதைத் தொடர்ந்து 7 சென்டிமீட்டர் மழையளவும், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து இங்கே 4 சென்டிமீட்டர் மழையளவும், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையம் இங்கே 3 சென்டிமீட்டர் மழையளவும், வால்பாறை, வானூர், திருக்குவளை, சீர்காழி, மாஞ்சோலை, கடலூர், தலைநாயிறு, சிதம்பரம், காரைக்கால், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், கொள்ளிடம், அரியலூர் இங்க பாத்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் மழையளவும், கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி, புதுச்சேரி, விருகாவூர், கள்ளக்குறிச்சி, பெரியார், சேத்தியாத்தோப்பு, முண்டியாம்பாக்கம், வேதாரண்யம், வனமாதேவி, நன்னிலம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, கருப்பநதி அணை, திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம், பிளவாக்கால், பெரியாறு அணை, பன்ருட்டி, தரங்கம்பாடி, கன்னியாகுமரி, லால்பேட்டை,

திருக்கானூர், சிறுமுஷ்ணம், திருநெல்வேலி, ஒட்டப்பிராரம், நடுவட்டம், நெய்வேலி, செய்யூர், கோயம்புத்தூர், நீடாமங்கலம், போடி நாயக்கனூர், தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் மழை இன்று பதிவாகியுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று அதிகபட்ச வெப்பநிலையாக திருத்தணியில் 35.6 டிகிரி செல்சியஸும், அதேபோல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியை பொறுத்தவரை கன்னியாகுமரியில் 22.8 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியை பொறுத்தவரை கொடைக்கானலில் 11.9 டிகிரி செல்சியஸும் இன்று வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை கேரள பகுதியில் 26/5/2026 வாக்கில் தோங்கக்கூடும். இதனால் நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணியளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவுகிறது. அதனால் இன்று ராமநாதபுரம் மாவட்டம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை பொறுத்தவரை தேனி, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நிறைவாக மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தமிழக கடலோர பகுதியில் இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியை பொறுத்தவரை அந்தமான் கடல் பகுதி, தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதி மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியை பொறுத்தவரை இன்றும் வருகின்ற 18ஆம் தேதி வரை கேரளம், கர்நாடக கடலோர பகுதி மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இப்போது குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்துள்ளாா்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை. நிலையத்தில் நேரம் மாலை 6:50. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை இனி கேட்கலாம் உள்ளூர் உலா நிகழ்ச்சியில். முதலாவதாக தருமபுரி வைசவல்லி பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான வணிகவியல், ஆங்கிலம், மேலாண்மையியல், கணினி அறிவியல், இயற்பியல், கணிதவியல், உயிர் தொழில்நுட்பவியல், புவி அமைப்பியல் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான முதுநிலை மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. www.periyaruniversity.ac.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு தருமபுரி பைசோல்லி பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலமாக June 8 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹600, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு ₹300 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9488635077 மற்றொரு எண் 9486425076 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தருமபுரி மாவட்டத்தைச் சார்ந்த முப்படைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் படைவீரர்களுக்கான அறிவிப்பு, தங்களின் சிறார்கள் +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று பல்வேறு உயர்கல்வியில் சேர்வதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் அரசின் சுயநிதி கல்லூரிகளில் முன்னாள் படைவீரர்களின் சிறார்களுக்கு கல்வி வாரியாக சிறப்பு இடஒதுக்கீடு செய்ய

ஏற்பட்டுள்ளது. இச்சலுகையினை பெற்று இடஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரிகளில் சேர்வதற்கு முன்னாள் படை வீரரின் மகன் மகள் என சார்ந்தோர் சான்று வழங்கப்பட்டு வருகின்றன. இச்சான்றிதழை பெறுவதற்கு கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப படிவம், பிளஸ் டூ மதிப்பெண் சான்றிதழ், 10 வகுப்பு மாற்றுச் சான்றிதழ், படைவிலகல் சான்று, அடையாள அட்டை, குடும்ப ஓய்வூதிய ஆணை, ஆதார் கார்டு, பார்ட் டூ ஆர்டர், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்தான் என்பதற்கு உரிய ஆதார ஆவணங்கள் ஆகிய ஆவணங்களோடு தருமபுரி பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடம் தரைத்தளத்தில் இயங்கி வரும் முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தினை அணுகி விண்ணப்பித்து சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரியில் சேர்ந்து பயனடையுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். அடுத்ததாக தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஏதுவாக கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. 29/5/2026 வரை இளநிலை சேர்க்கை இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை சம்பந்தமான சந்தேகங்களையும் வழிகாட்டி நெறிமுறைகளையும் மாணாக்கர்களும் மற்றும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு தருமபுரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2027 பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. https://awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற ஜூலை மாதம் 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜூலை 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். அடுத்ததாக ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல்

0: awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜூலை 31ஆம் தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். அடுத்ததாக ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கையானது வருகின்ற 29/5/2026 வரை இணைய வழியில் www.tngasa.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவு செய்யலாம். இக்கல்லூரியின் குறியீட்டு எண் 1031022 என்ற எண்ணை பயன்படுத்தி BA தமிழ், BA இங்கிலீஷ், BCOM, BSc மேத்தமெட்டிக்ஸ், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மாணாக்கர்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய மாணாக்கர் சேர்க்கை உதவி மையம் இக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ளதால் மாணாக்கர்கள் இக்கல்லூரியை அணுகியோ அல்லது 9176501776 மற்றொரு எண் 9566-4929-2422 என்ற தொலைபேசி எண்களிலோ தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல் தெரிவித்துள்ளார். நேர்களை இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உள்ளூர் உலா.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
2: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: பெருங்கதை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு தமிழ்ல. அதில் வரக்கூடியதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, அடையாப்பா, ஒரு பெண்மணி அரசிக்கு ஒப்பனை பெண்ணாக வந்தா. ஒப்பனை பெண்ணா யாரு? மேக்கப் உமன். ஒப்பனை பெண்ணாக வந்தா. வந்தவ அவளுக்கு ஒப்பனை பண்ணிட்டு அரசிக்கு நெத்தியில் ஒரு பொட்டு வைப்பாளாம். அந்த பொட்டு என்ன தெரியுமா? பாலி மொழியில் ஒரு எழுத்தான். பாலி என்பது ஒரு மொழி. இந்த நீங்கள் நம்ம சொல்கிறோம்ல, ஜீசஸ் பேசின மொழி, இறைவன் பேசின மொழின்னு சொல்கிறோம்ல, அதில் புத்தர் பேசிய மொழி பாலி. ஏறத்தாழ தமிழ் மாதிரி பழமையான மொழி அந்த மொழி. அதை நெத்தியில் அப்படி எழுதி விடுவாளாம். இதை போய் அந்த அரசி தன்னுடைய கணவன்கிட்ட காட்டுவாளாம். அவனுக்கு பாலி மொழி தெரியும். அவன் உடனே என்ன பண்ணுவானா, இது யார் அப்படின்னு கேட்பானா. ஒரு புதுசாக ஒருத்தி வந்திருக்கா வேலைக்கு, அவள் தான் இந்த பொட்டு வச்சா நல்லா இருக்கா, இது இதை காட்டில் நான் நல்லா வச்சு விட்றேன் அப்படின்ட்டு அவன் அதை லேசாக அழிச்சிட்டு இவன் அதில் பாலி மொழியில் எழுதி விட்டுருக்கான். இவன் போய் அங்கே காட்டியிருக்காள். அவ பார்த்துட்டு இதாக எழுதினாரு, இரு நான் அவனுக்கு வேறு எழுதுறேன். ரெண்டு பேர் லவ் லெட்டர் எழுதியிருக்காங்க. பொண்டாட்டி நெட்டியில் லவ் லெட்டர் எழுதி விட்ட ஒரு செய்தி. இவோ ரெண்டு பேர் மாறி மாறி நம்மளை மேக்கப் பண்ணுறாளாக்குன்னு நினச்சி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இது இருக்குங்க இலக்கியத்தில், ஆச்சரியத்தில் ஆச்சரியம். சிலப்பதிகாரம் சொல்கிறோம். என் கமராமாயணத்தை எடுத்து பாருங்களேன். கமராமாயணத்தில் ராமனுடைய ஓரில் ஓர்வில் ஓர் சொல், ஒரு வார்த்தை ஒரு அம்பு ஒரு மனைவி சொல்கிறோம்ல, ராமன் சிரித்து பேசின இடம்னு எங்கேயாவது இருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்பவும் பாபாவும் சீரியஸாகவே இருக்கவன் சிரித்து பேசியிருக்காருங்க. எங்கே தெரியுங்களா? சூர்பனகிட்ட தான் சிரித்து பேசுகிறாரு. சூர்பனக அழகிய பெண்ணை அவர்றா வந்தா, அவள் வந்து என்ன பண்ணுறா, ராமன் மேலே காதல் கொண்டு சிரிச்சிரிச்சு பேச அவரும் சிரிச்சிரிச்சு பேசுகிறாரு. கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறா. என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே சீதை வந்துட்டாங்க. எப்போவுமே அப்படி தான் நடக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கேன், அவர் கல்யாண வீட்டில் போய் ஒரு அழகான பெண்ணை பார்த்து, மிஸ் ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசலாமா? எதுக்குன்னு கேட்டுக்கான். என் பொண்டாட்டியை காணும். அதுக்கு ஏன் என்கிட்ட பேசுகிற? இல்லை, நான் எந்த அழகான பெண்ணிட்ட பேசினாலும் என் மனைவி எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. என்னங்க இந்த வந்துட்டாங்க, நன்றி. கரெக்டாக சீதை வந்துட்டாங்க. இப்போ சூர்பனகை சொன்னா, வர்றவ அரைக்கி அழகி மாதிரி வர்றா, இவ தான் அரைக்கி. அவளை சொல்கிறான், ஐயோ அதோடு மட்டும் ராமன் சொன்னால்

0: என்னையும் கேட்காத, என் தம்பி ஒருத்திருக்கேன் அவனை போய் கேளு. அப்பவும் ஜாலியாக அனுப்பி விட்றாப்புல. அவன் போய் அங்கே போய் மூக்கெல்லாம் அறுபட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ராமன் அந்த சிரித்து பேசின இடம்ங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். ரமணர் சிரித்து பேசின இடம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான இடம். ரமணர் ஞானியான பிறகு அங்கே திருவண்ணாமலையில் உட்காந்துருந்தாராம். எல்லாரும் அவரை பார்க்க வந்தாங்களாம். அவங்க பழைய வாத்தியாரும் வந்திருக்காரு. வந்த உடனே அவர் எந்திரிச்சு கும்பிட்டுருக்கார் ரமணர் மகிழ்ச்சி. கும்பிட்ட உடனே அந்த பழைய வாத்தியார் இப்படி வாயை பற்றிக்கிட்டு, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னாராம். உங்கள் கேள்விக்கு பயந்தானா நான் இங்கே ஒடியாந்தேன் அப்படின்னாராம். அவர் சிரிப்பு வந்துருச்சான் அப்படியே. உண்மைதானங்க, நான் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு இதில் பேசிட்டு இறங்குறேன். எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்க வர்றாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு 85 வயசு பெரியவர் வந்தாருங்க. அவரை பார்த்து நான் பயந்து போனேன் அப்படியே. ஏன் தெரியுமா, அவர் எங்கள் வாத்தியார், சாதாரண வாத்தியார் இல்லை, இங்கேனே அடிக்கிற வாத்தியார் கையில். அந்த காலத்தில் வாத்தியார் அடிப்பாங்க, கேள்விப்பட்டீங்களா? இப்போல்லாம் அடிக்க முடியாது, உத்து பார்த்தா போதும், கொலை முயற்சி அப்படின்றா. உடனே போலீஸ் வந்துடுது, விரலை ஸ்கேலை மாற்றி வச்சு அடிப்பாங்க. போனால் கூட நின்று வாங்கடா அப்படிம்பார். அவர் என்ன லட்டா கொடுக்குறாரு நின்று வாங்குறதுக்கு. அவர் பார்த்தோடனே நான் பயந்து வந்த உடனே அவர் காலை தொட்டு கும்பிட்டேன். அதெல்லாம் செய்வோம். நான் அவரை காலை தொட்டு கும்பிட்டு, நீங்கள் வந்தீங்க சொல்லிவிட்டுருந்தா நான் வந்து போட்டிருப்பேன். அவர் சொன்னார், இல்லை என் பேரனுக்கு தான் வாங்க வந்தேன், போடுறா கையெழுத்து அப்படின்னாரு. நான் கையெழுத்து போட்டு இப்படி கொடுத்தனில்ல, அவர் வாங்கி பார்த்துட்டு இன்னும் திருந்தலடோய் அப்படின்னாரு. என் கையெழுத்தை எனக்கு ஜனாதிபதி விருது கிடச்சது மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்ததுங்க. ஏன் தெரியுமா, ஒவ்வொரு செய்தியை பார்க்குறப்பையும் படிக்கிறப்பையும் நமக்கு ஒரு மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படணும். சின்ன குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்குறப்ப கூட ஒரு கவிதை நினைவுக்கு வரணும். பெரியவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: இனிய இரவு வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வறுமை நிறன் வறுமையின் நிறம் சிவப்பு என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் பாடல் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் இந்த இனிய பாடல்.

0: あんまりよ。タナナナナタナナナナタナナ。ラディアムナアドムアラギラアドムカンガル。
1: サバシ。

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
2: எப்படி?
1: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் என்ன மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MG EV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அப் டு 3 லாக்ஸ் பெனிஃபிட்ஸ் லோவஸ்ட் டவுன் பேமெண்ட் அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
3: இன்று முதல் மே 17 வரை
4: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733994433.
5: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
9: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
10: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய திரையிசை.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா.
1: திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 13,447 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இதில் 12,597 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இது 93.68 விழுக்காடு தேர்ச்சி விகிதமாகும். திருப்பத்தூர் மாவட்ட அளவில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் வரிசையில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசு தொகை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புண்ணியகோட்டி, துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உடனிருந்தனர். இந்திய தேர்தல் ஆணையத்தால் கடந்த மார்ச் 15 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திங்கட்கிழமைகளில் நடைபெற்று வந்த மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் முடிவுற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மே 7 திரும்ப பெறப்பட்டதால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டம் மீண்டும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து பல்வேறு துறை சார்ந்த 190 கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக் கொண்டார். பெறப்பட்ட மனுக்களை துறை சார்ந்த அரசு அலுவலர்களிடம் வழங்கி உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியானதாக இருப்பின் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். மேலும் திருப்பத்தூர் வட்டம் மேல் அச்சமங்கலம் பகுதியை சேர்ந்த 2 சிறுவர்கள் மாவட்ட மற்றும் மாநில அளவில் பல்வேறு ஸ்கேட்டிங் போட்டிகளில் வெற்றி பெற்று தற்போது தேசிய அளவில் நடைபெற உள்ள போட்டிகளுக்கு பங்கு பெற உள்ளதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் உதவி கோரி மனு அளித்தனர். மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் சமூக பங்களிப்பு நிதியிலிருந்து ரூபாய் 64,000 மதிப்புடைய 2 ஸ்கேட்டிங் ஷூக்களை வழங்கினார். மேலும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ரூபாய் 1,400 மதிப்பிலான ஊன்றுகோல் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரி வளாகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, பள்ளி கல்வித்துறை, தீயணைப்புத்துறை, வட்டார போக்குவரத்து அலுவலகம் இணைந்து வாணியம்பாடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 49 பள்ளிகளில் உள்ள 222 பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் பணி நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது பள்ளி வாகனத்தில் அவசர காலவழி, முதலுதவி பெட்டி, படிக்கட்டுகள், தீயணைப்பான் கருவி, வாகனத்தின் தரைப்பலகை, உள்புறம் மற்றும் வெளிப்புறம் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள், அவசர கால தொலைபேசி எண்கள் ஆகியன முறையாக உள்ளதா என்றும், மேலும் வாகனத்தின் வேக கட்டுப்பாட்டு கருவி, பிரேக்கிங் திறன் போன்றவற்றை ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களிடம் வாகனங்களில் பயணம் மேற்கொள்ளும் போது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் திருப்பத்தூர் தனியார் பள்ளி வளாகத்தில் திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 55 பள்ளிகளில் உள்ள 215 பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் பணிகள் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து அனைத்து தனியார் பள்ளி வாகனங்களின் ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு வாகனங்களில் தற்செயலாக தீ விபத்து ஏற்படும் போது எப்படி கையாள்வது என்பது குறித்தும், தீயணைப்பு கருவிகள் உபயோகப்படுத்தும் முறையினை தீயணைப்புத்துறை அலுவலர்கள் செயல் விளக்கம் காட்டி பயிற்சி அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் செயல்படுத்தி வரும் வளர்ச்சி திட்ட பணிகளான 15வது நிதிக்குழு கூட்டத்தின் கீழ் குடிநீர் பணிகள், நபார்டு நிதியுதவி திட்ட சாலை பணிகள், கிராமப்புற சாலைகள், பராமரிப்பு பணிகள், சீமை கருவேலை மரங்கள் அகற்றுதல், குடிநீர் வழங்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு குளோரினேஷன் செய்து குடிநீர் வழங்குதல், 100 நாள் வேலை திட்ட பணிகள் உள்ளிட்ட அனைத்து திட்ட பணிகள் குறித்து விரிவாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.
0: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள்.

0: வழங்கியவர் எம். அனுராதா. நேரம் 7:14. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம் ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள அவர் ஹேக் நகரில் இந்திய வம்சாவளியினருடன் உரையாற்றினார். இரு நாடுகளும் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பங்களிப்பை செலுத்தும் என்று அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்று, எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை உலகம் சந்தித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற பிரச்சினைகளால் உலக பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும் பெருமளவிலான இம்மக்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சவால்களை திறம்பட எதிர்கொள்ள பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து செயல்பாடுகளிலும் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்பத்திற்கு மட்டுமின்றி மக்களின் வாழ்வாதாரத்திற்கான வாய்ப்பையும் வழங்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பின்னர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசர் திரு வில்லியம் அலெக்சாண்டரையும் அரசியார் திரு மேக்சிமாவையும் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி அந்நாட்டில் உள்ள இந்திய தூதர் திரு அனுராக் பூஷன் ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் பிரதமரின் ஸ்வீடன் வருகை இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் என்றும் உயர் தொழில்நுட்பம், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் கூறினார். இரு நாடுகளுக்கும் புதிய வாய்ப்புகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வருகையின் மூலம் உருவாகும் என்றும் திரு அனுராக் பூஷன் தெரிவித்தார். ஸ்வீடனில் உள்ள தனியார் தொழில் நிறுவனத்தின் பொறியாளர் திரு பெர் ஸ்டென்ஃபெல்ட் பிரதமரின் ஸ்வீடன் வருகை இந்திய ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வலு சேர்க்கும் என்று கூறினார். ஸ்வீடன் மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் உற்பத்தி துறை புதுப்பொழிவு பெறும் என்றும் திரு ஸ்டென்ஃபெல்ட் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்தார். அகமதாபாத், காந்திநகர் ஆகிய இடங்களில் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் உள்ளாட்சித்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்தார். காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். சர்கே காந்திநகர் நெடும்பாதை மேம்பாட்டு பணிகளையும் அவர் பார்வையிட்டார். நீர்நிலைகளை இணைத்து பாசன கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்களையும் திரு அமித்ஷா ஆய்வு செய்தார். நாட்டின் பல்வேறு துறைகளின் கட்டமைப்பும் செயற்கை நுண்ணறிவும் தொழில்நுட்பமும் இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் அதிக தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் என்று கூறினார். ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் தனியார் துறையினரின் பங்களிப்பை மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். சிக்கிம் தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் உள்ள மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 1975 நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பின்படி இந்தியாவின் 22வது மாநிலமாக சிக்கிம் இணைக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் கடந்த 2016 முதல் முழுமையான இயற்கை விவசாய மாநிலமாக சிக்கிம் திகழ்ந்து வருவது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இம்மாநிலத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியான வழக்கில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை மத்திய புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். தேசிய தேர்வு முகமையின் நிபுணர் குழுவில் இடம்பெற்றிருந்த இவர் புனேயில் தாவரவியல் துறை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் என்றும் சிபிஐ தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்ற தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடம் தொடர்பான அனைத்து கேள்விகளையும் இவர் தெரிந்து வைத்திருப்பது புலனாய்வின் போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ கூறியுள்ளது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மணிஷா குருநாத் நடத்திய தனி வகுப்புகளின் மூலமாக நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்றவை வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் இதுவரை தில்லி, ஜெய்ப்பூர், குருகிராம், நாசிக், புனே, அகில்யா நகர் ஆகிய இடங்களைச் சேர்ந்த 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் 5 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 7 நாட்கள் காவல்துறை விசாரணையில் உள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து இந்த வழக்கிற்கு தேவையான விவரங்களை பெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் 6 இடங்களில் மேற்கொண்ட சோதனையின் போது நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியானது தொடர்பான ஆவணங்கள், லேப்டாப்கள் மற்றும் பண பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கான வங்கிக் கணக்கு ஆதாரங்கள், செல்போன்கள் போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்த 5 குழந்தைகள் மற்றும் 1 இளம்பெண்ணுக்கு தமிழகத்தில் உள்ள சேலம் அரசு மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் தேவி மீனால் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் மேம்படுத்தப்பட்ட முறையிலான சிகிச்சை இவர்களுக்கு அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார்.
2: 6 பேருக்கு தலையீட்டு சாதனம் க்ளோஷர் டிவைஸ் மூலமா இதயத்துல உள்ள அந்த ஹோலை வந்து அடைச்சிருக்காங்க. என்டையர் டீம் ஆஃப் கார்டியாலஜி இது வந்து முன்னாடி வெளியில அனுப்பி பண்ணிட்டு இருந்தது, இப்ப நம்மளுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழே இதை நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு ப்ரொசீஜர் செய்யறதுக்கு வெளியில என்ன 2-3 லேக்ஸ் ஆகும்.
1: இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் 6 பேருக்கும் இயல்பான ஆரோக்கிய வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இருதய சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் கண்ணன் தெரிவித்தார்.
3: ஃபுட்டை கொடுக்க முடியல சார், பயந்து கொடுத்தோம், கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. அவங்க லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுது. முன்னெல்லாம் எப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அந்த ஸ்கார் இருக்கும், அந்த தழும்பு இருக்கும், அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் ஃபீமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மேரேஜில் வந்து நிறைய டிஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ டிஃபெக்ட் இருக்குது, எப்படி மேரேஜ் பண்ண முடியும், அதெல்லாம் இப்போ கிடையாது. டோட்டல் டிவைஸ் தான் அவங்களுக்கு தெரியாது. டோட்டலாக அவங்க வந்து முழுமையான குடும்ப லைஃபுக்கு, இயல்பான லைஃபுக்கு திரும்பலாம்.
1: ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் ஈஸ் அல்தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. நேற்று காசா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஈஸ் அல்தின் அல் ஹதாத் என்று கூறப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் இசுதீன் கோ ஜேஃபேயை இணை வென்றது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாந்தா, சாகித் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கசகஸ்தானின் கிரிகோரி லொமகைன் இணையை வென்றது. ஆசிய பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் ஈஸ் அல்தின்

0: அல் ஹத்தாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இரவு வணக்கம் நேயர்களே, நேரம் 7:25. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
1: நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
5: நேரம் 7:26. நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.
6: அண்ணே அண்ணே, குப்புசாமி அண்ணே.
7: என்ன,
6: ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, என்ன அப்படி வயல்ல பண்ணிக்கிட்டு இருக்க?
7: அட என்ன கண்மணி, இந்த பக்கம் காத்து வீசுது, ரொம்ப நாளாக ஆளே காணோம், திடீர்னு வந்திருக்கிற?
6: ஒன்றும் இல்லை. சரி, பார்த்து ரொம்ப நாளாச்சே, நம்ம அண்ணனை பார்த்துட்டு என்ன வயல்லலாம் என்ன போட்டிருக்க, என்ன செய்தின்னு கேட்டு போகலாம்னு வந்தேன்.
7: ஆமாம் ஆமாம், நீ அக்கறையோடு தான் பார்க்க வந்திருப்ப, இது ஒரு காரியத்தோடு வந்திருப்ப. அதான் தெரியுதுல்ல, காடெல்லாம் ஆமணக்கு பயிர் பண்ணியிருக்கேன்ல.
6: அது சரிண்ணே, என்ன எல்லாரும் ஊரே நெல் போட்டால் நீ மட்டும் கடலை போடுவ, இப்போ ஊரே கடலை போட்டிருக்கு, நீ மட்டும் ஆமணக்கு போட்டிருக்க, எப்பவும் வித்தியாசம்தான். போ, என்ன சமாச்சாரம் ஆமணக்கு போட்டிருக்க?
7: அட, இப்பெல்லாம் வந்து ஆமணுக்குலேயும் நல்ல லாபம் கிடைக்கிது, குறைஞ்ச செலவுலையே கிடைக்குது. அதில் புது புது ரகமெல்லாம் வந்திருக்குமா, அதுக்கு தான் அதை பண்ணி பார்க்கலான்னு போட்டிருக்கேன்.
6: அதெல்லாம் சரிதான், யோசனையெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் மண்டமலை இருக்க கொண்டைய மறந்த கதையாலாம் இருக்குது. ஏன் இப்படி செடியெல்லாம் மஞ்சள் மஞ்சளாக மஞ்சக்காமலை வந்த மாதிரி இருக்குது? அதை கவனிக்காமட்டிருக்க பார்த்தியா?
7: அட, அதுதான் கண்மணி, இதோ உரம்பத்தலை உரம்பத்தலைன்னு பார்க்குறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன மாதிரி உரம் போடுறது அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப யோசனையாக இருக்கேன், அதை தெரிஞ்சுக்கணும்.
6: அதுக்கு தான் எப்பவும் சாயந்தரம் உட்காந்து டிவி சீரியலை பார்த்து அழுதுகிட்டு இருக்காம கொஞ்சம் நம்ம எஃப்எம்மையும் கேளு கேளுன்னு சொன்னேன். இதெல்லாம் அங்கே தான் தெளிவாக கேட்க முடியும்.
7: அப்படியா?
6: அட ஆமாண்ணே, எல்லா தகவலும் நமக்கு அங்கே கிடைக்கும். எதை கேட்குறியோ இல்லையோ, ராத்திரி 7:25 வர வயல்வெளியை கேட்டுரு, சரியா? இன்னைக்கு கூட உனக்கு என்ன பிரச்சனையோ அதை பற்றி தான் நம்ம ஐயா தெளிவாக சொல்ல போகிறாரு, கேளு.
7: சரி சரி, உடனே நான் இப்போ போய் கேட்குறேன்.
0: வயல்வெளி வீரிய ஒட்டு ஆமணக்கில் உர மேலாண்மை உரை வழங்குகிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எஸ்கே நடராஜன் அவர்கள்.
8: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வீரிய ஒட்டு ஆமணக்கு பயிரில் உர மேலாண்மை பற்றி இந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம். அதாவது, நம்ம அனைவருக்கும் தெரியும், பல எண்ணெய் வித்து பயிர்களை நம் தமிழ்நாட்டில் கையாண்டு வருகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக தொழிற்சாலை சார்ந்த முக்கியமான எண்ணெய் வித்து பயிர் அப்படின்னா ஆமணக்கு. ஆமணக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாரும் எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும், லோக்கலில் வந்து கொட்டமுத்துன்னு கூட சொல்லுவோம், கொட்டமுத்து, அந்த விளக்கெண்ணெய், அந்த விளக்கெண்ணெய் நம்ம பயன்படுத்துவோம். சிறிதளவு

தான் நம்ம சமையலில் பயன்படுத்துவோம். நார்மலாக வந்து இது சமையல் அல்லாத தொழிற்சாலை சார்ந்த எண்ணெய் தான் நம்ம அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஆமணக்கு சாகுபடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்திய அளவில் பார்த்திங்க அப்படின்னா குஜராத் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஆந்திரா, அந்த மாநிலங்களும் அதிக அளவில் வந்து உற்பத்தி செய்கின்றன. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடும் ஒரு குறிப்பிட்டத்தக்க அளவுக்கு நம்மளும் வந்து ஆமணக்கு பயிரை வந்து நம்ம சாப்பிட்டு செஞ்சிட்ருக்கோம். முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆமணக்கை வந்து நிலக்கடையில் ஊடு பயிராக மட்டும்தான் சாப்பிட்டு பண்ணுவாங்க. எந்த பயிராக இருந்தாலும் ஊடு பயிராகவோ இல்லைன்னா வரப்பு பயிராகவோ கவர்ச்சி பயிராகவோ தான் பயன்படுத்துவாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாற்று ரகங்கள் தான் இருக்கும், அதை தான் வந்து ஊடு பயிராக பயன்படுத்துவாங்க. அதிக நாட்கள் வயது உடையதுனால உங்களுக்கு 6 மாதம் ஆன வயது, ஸோ அதனால் ஊடு பயிராக பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகமாக என்னாச்சு அப்படின்னா அதனுடைய ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி நிலையங்கள்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா மேம்படுத்தப்பட்ட வீரிய ஊற்றுரகங்கள் நிறைய இப்போ வந்து வெளியில் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்திலே பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் 3 வீரிய ஊற்றுரகங்கள் வெளியிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ரகங்கள் அதிக விளைச்சக்கூடிய ரகங்கள் ஒன்று வெளியிட்ருக்காங்க. மொத்தம் 4 ரகங்கள் வந்து ஆமணக்கில் வெளியிட்ருக்காங்க. இந்த ரகங்கள் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலுடைய அதனுடைய சாகுபடி பரப்பளவு அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அது குறிப்பாக வந்து தனிப்பயிராக அதிக அளவில் விவசாயிகள் சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் மிக எளிமையான பயிர், குறைவான தண்ணீர் வசதி இருந்தாவே போதுமானது, அனைத்து மண் அமைப்புகள் நிலங்களிலும் அனைத்து மண் வகைகளும் வளரக்கூடிய தன்மை கொண்டது. உங்களுக்கு வந்து அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு நிலையாக உங்களுக்கு வந்து விலை இருக்கிறதுனாலும் உங்களுக்கு வந்து விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பயிரை வந்து தேர்ந்தெடுத்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு எளிமையான நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய பணப்பயிர்னு கூட நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது மலை பிரதேசங்களை ஒட்டிக்கூடிய பகுதிகள், அதாவது எங்கெங்கெல்லாம் காட்டு விலங்குகளுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கோ, சேதம் அதிகமாக இருக்கோ, அங்கே வந்து இந்த ஆமணக்கு பயிரை நம்ம சாகுபடி பண்ண முடியும். ஏன்னா வந்து ஆமணக்கு பயிரை எந்த விலங்குகளும் எதுவுமே செய்யாது. ஸோ அதனால் வந்து இதனுடைய பரப்பளவு வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிடுது. நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி பண்ணுறாங்க. இது நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே இருக்குது. குறிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்ட பகுதிகளில் இதனுடைய தேவை வந்து அதனுடைய பரப்பளவு வந்து கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த தருவாயில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் குறிப்பாக எந்த பயிர் சாகுபடி பண்ணாலும் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறது வந்து களை எடுக்கிறதுக்கும் உரத்துக்கு தான் அதிகமாக செலவு பண்ணுறோம். அதை வந்து எப்படி குறைக்கிறது, அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வீரிய ஓட்டுக்கு ஆமணக்கு சாகுபடியில் உர மேலாண்மை எப்படி பண்ணுறது, அதே மாதிரி நீரை வந்து எப்படி சிக்கனமாக எப்படி மேலாண்மை பண்ணுறது, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆமணுக்கு என்ன மாதிரி மண் வேணும், ஆமணுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆழமான, கொஞ்சம் மிதமான வளம் இருக்கக்கூடிய, கொஞ்சம் அமிலத்தன்மை இருக்கக்கூடிய மண் வந்து ரொம்ப உகந்த மண் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல வடிகால் வசதி இருக்கணும். களிமண்ணாக இருந்ததுன்னு பார்த்திங்க அப்படின்னா நல்ல வடிகால் வருது, மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மண்ணாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மோசமான வடிகால் மற்றும் சதுப்பு மண், இந்த மாதிரி மண்ணெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆமணக்கு சாகுபடிக்கு ஏற்ற மண் கிடையாது. ஸோ அதனால் வந்து நல்ல வடிகால் வசதியுள்ள ஆழமான மிதமான வளம் கொண்ட செம்மண், கரிசல் மண், வண்டல் மண், இந்த மண் எல்லாமே வந்து ஆமணக்கு சாகுபடிக்கு ஏற்ற மண் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா மகசூல் கொடுக்கக்கூடிய நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் உணவு பயிரோ மற்ற வணிக பயிர்களோ சாகுபடி செஞ்சுட்டு தரமற்ற மண் அமைப்பாக இருந்தால் கூட நம்ம ஆமணக்கு சாகுபடி செஞ்சு நம்ம வந்து நல்ல வருமானம் ஈட்ட இயலும். ஆமணக்கு பயிரினுடைய தட்பவெப்ப நிலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து அடிப்படையில் வந்து வெப்பமண்டல பயிர்னு சொல்லலாம். வெப்பமண்டலம் இல்லைன்னா மிதவெப்ப மண்டல பயிர் அப்படின்னு சொல்லலாம். வெப்பமண்டலம் மித வெப்ப மண்டல பகுதிகளில் வந்து நல்ல வளர்ந்து அதிக மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து 2500 மீட்டர் உயரம் வரைக்கும் கூட இதை வந்து சாகுபடி பண்ண முடியும். ஆனால் வந்து அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அந்த உயரம் கூட கூட அந்த பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம 500 மீட்டருக்குள்ளேயே நம்ம அதை சுருக்கிட்டு அந்த 500 மீட்டர் உயரத்தில் இருக்க வரைக்கும் நம்ம சாகுபடி செய்ய முடியும். பயிர் வச்சு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னதாக இருக்கணும், அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேரூட்டச்சத்துக்கள், அதாவது தலைமணி சாம்பல் சத்து, அதே மாதிரி நுண்ணூட்டு சத்துக்கள், அதில் குறிப்பாக நுண்ணூட்டு சத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா போரான், சல்ஃபர், இதாவது துத்தநாகம், இந்த சத்துக்கள் பற்றாக்குறை இல்லாமல் நம்ம இதில் பார்த்துக்கணும்.
ஸோ இதில் வந்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமணக்கு பயிரை பொறுத்த

0: வரைக்கும் மானாவாரி பயிராக இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைச்சத்து வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 18 கிலோ கொடுக்கணுங்க. அதாவது வந்து யூரியாவை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூட்டை யூரியா அதுக்கு தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு. அதே மாதிரி மணிச்சத்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு 1.5 மூட்டை நம்ம வந்து அடியோரமாக கொடுக்கணும். அதே மாதிரி சாம்பல் சத்து வந்து ஒரு 1.5 மூட்டை ஒரு 25 கிலோ நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஆமணக்கு பயிருக்கு கொடுக்கணும். இதே மாதிரி வீரிய ஓட்டுறாங்களா இருந்ததுன்னா தலைச்சத்து வந்து ஒரு 1.5 மூட்டை யூரியாவும் 1 மூட்டை வந்து சூப்பரும் 1 மூட்டை வந்து பொட்டாஷும் நம்ம வந்து கொடுக்கணும். இதில் எப்பயுமே பார்த்து பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மணிச்சத்தை வந்து அடியுரமாக கொடுத்துடணும். தலை மற்றும் சாம்பார் சத்துக்களை வந்து 50% அடியுரமாகவும் 50% வந்து மேல் உரமாக வந்து பிரித்து கொடுக்கணும். ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் 30வது நாள்லேயும் 60வது நாள்லேயும் அந்த 50% உரங்களை வந்து 2 பிரித்து வந்து நம்ம கொடுக்கணும். நுண்ணூட்டு சத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மண்ணில் துத்தநாகம் பற்றாக்குறை இருக்கும், இரும்பு பற்றாக்குறை இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன பண்ணலான்னா ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ துத்தநாகம் சல்ஃபேட்டும் 10 கிலோ வந்து ஃபெரோசல்ஃபேட்டும் நம்ம அடியுரமாக கொடுத்துடணும். ஆமணுக்காகவே வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து நுண்ணூட்டு சத்து கலவை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மானாவரி ரகங்களாக இருந்ததுன்னா மானாவரியில் 3 கிலோ தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு. அதே மாதிரி வீரிய ஓட்டுறாங்களாக இருந்ததுன்னா 4 கிலோ ஒரு ஏக்கருக்கு நம்ம தேவைப்படும். இதை வந்து நம்ம இலைவழியாகவும் கொடுக்கலாம், கடைசி உழவில் அடியுரமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இதே இரவியில் வீரிய ஓட்டுறாங்களாக இருந்ததுன்னா 1 ஏக்கருக்கு வந்து 6 கிலோ நம்ம அடியுரமாக கொடுக்கணும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஆமணுக்கு பயிரில் இன்னும் மேலும் உற்பத்தி, அதாவது பெண் பூக்களுடைய அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண் பூக்களும் பெண் பூக்களும் ஒரே குலையிலேயே இருக்கும். அதில் வந்து அந்த பெண் பூக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்பட்ட ஆமணக்கு கோல்டு அப்படின்னு ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் இருக்குது. அதை வந்து நம்ம வாங்கி அதை பயன்படுத்துவதன் மூலம் அந்த பெண் பூக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரித்து நல்ல மகசூல் பெறுவதற்கு வழிவகை செய்யும். அதில் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக அந்த ஆமணக்கு கோல்டு தெளிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1/2 மில்லி போட்டு அது கூட 1 மில்லி ஒட்டு திரவம் கலந்துக்கணும். அதாவது ஆமணக்கு விதைச்சி 25வது நாள்லேயும் 60வது நாள்லேயும் 2 முறை தெளிக்கணும். இது வந்து 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியில் நான் சொன்ன மாதிரி 1/2 மில்லி அந்த ஆமணக்கு கோல்டு கலந்துக்கணும். ஸோ இதில் என்ன கவனமாக பண்ணணும் அப்படின்னா ஆமணக்கு கோல்டை வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது, 1/2 மில்லிக்கு மேலே கூடுதலாக பயன்படுத்தக்கூடாது. காலையிலையும் மாலையில் நேரத்தில் தெளிக்கணும், வெயில் நேரத்தில் தெளிக்கக்கூடாது. எப்போ பரிந்துரைக்கப்பட்டு சொன்னோமோ நான் 25வது நாளும் 60வது நாள் மட்டும் தெளித்தா போதுமானது. ஸோ இதை பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட 95% பெண் பூக்கள் அந்த குலைகளில் இருக்கும், 90% மேல் விதை பிடிப்பு திறன் வந்து அதில் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 29% வரைக்கும் ஆமணக்கருடைய மகசூல் அதிகரிப்பதாக வந்து ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லியிருக்காங்க. இது வந்து உர மேலாண்மை.
1: வீரிய ஒட்டு ஆமணக்கில் உர மேலாண்மை உரை வழங்கினார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எஸ் கே நடராஜன் அவர்கள். என்னன்னு நம்ம நடராஜன் ஐயா சொன்னதெல்லாம் கேட்டியா? இந்த மஞ்சள் மஞ்சளா வந்திருக்கே இந்த ஆமணக்குல, அதுக்கெல்லாம் விளக்கம் கிடைச்சதா?
2: அடாடா, சரியான நேரத்துல சரியான ஒரு தகவல் கிடைச்சிருச்சு கண்மணி. நீ சொன்னாப்புல நான் வேற கண்டுக்காம இது என்ன ஓட்டி வேற வெள்ளாம வச்சிடலாமான்னு கூட நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப உரப்பற்றாக்குறையினாலதான் இப்படி இருக்கு அப்படின்றது ஐயா சொன்னதுல விளக்கமா தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே உரம் போட்டு நல்லபடியா கொண்டு வந்துடுறேன்.
3: மேகங்கறுக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
4: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
5: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
4: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: சரி சரி, அது இருக்கட்டும். இப்பெல்லாம் எல்லா விவசாயிகளும் கோழி ஆடு வளர்க்குற மாதிரி காடை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாட்டுக்கோழி பண்ண போட்டாங்க. நம்மளும் ஏதாச்சும் ஒன்று இது மாதிரி பண்ணணும். என் மாமா வேற என்கிட்ட யோசனை கேட்டுக்கிட்டே இருக்காரு, ஆனால் என்ன பண்ணன்னு தான் தெரியல. ஏதாவது யோசனை இருந்தால் சொல்ல.
1: அட, என்ன கண்மணி இப்படி கேட்டுவிட்டேன். நம்ம கோழி வளர்க்குறப்பல மீனெல்லாம் வளர்க்குறாங்க, வண்ண மீன்களும் வளர்த்துறாங்க. அதை பற்றியும் நம்மளாம் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
0: அட, என்னென்ன சொல்கிற, நல்ல யோசனையெல்லாம் இருக்குது. என் மாமன்கிட்ட இதை பற்றின விவரத்தை போய் சொன்னால் சட்டுப்புட்டுன்னு ஆரம்பிச்சிருவார். அது என்ன விவரம்னு கேட்டு சொல்லு.
1: நான் என்னத்தை கண்டேன், அதை பற்றி இன்னைக்கு வானொலியில் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க, அதையும் கேட்டு பார்த்துருவோம்.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். புறக்கடையில் வண்ணமீன் வளர்ப்பு நேர்முகம். பங்கேற்பவர் ஓசூர் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் சி. பால் பாண்டி அவர்கள். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இல்லை விவசாயிகள், இல்லை பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கும்போது நம்ம மித்த பண்ணைத்தொழில்கள் செய்யும்போது ஒரு கூடுதல் வருமானத்துக்கு ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஓரளவுக்கு தண்ணி வாய்ப்பு, தண்ணி இருக்குது, தண்ணி வசதி இருக்குது. இப்போ நம்ம கிருஷ்ணகிரிலாம் பார்த்தா அந்த டேம் பக்கத்தில் இருக்கிறவங்க, தருமபுரி பக்கத்துலேயுமே பாப்பிரெட்டிப்பட்டி அந்த சைடில் இருக்கிறவங்க, சேலத்தில் இருக்கிறவங்க, நாமக்கல்லில் இருக்கிறவங்க, கொஞ்சம் எங்கே தண்ணி இருக்கோ அந்த பகுதிகளில் இருக்கிறவங்க மீன் வளர்ப்பில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களுக்குன்னு ஆலோசனை சொல்கிறதுக்காக நம்ம கூட கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரியோட பொறியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பால்

0: இப்படி வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. குறிப்பாக புறக்கடையில் வண்ண மீன் வளர்ப்பு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படுவோம். ஏன்னா பொதுவாகவே அது ஒரு சின்ன வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில். எப்போ போனீங்கனாலும் ஏதோ ஒரு இடத்துல விற்றீங்கன்னா ஒரு சின்ன சந்தை வாய்ப்பு இருக்கும், நமக்கு தேவையான ஒரு சின்ன பொருளாதாரத்தை அதன் மூலமாக நிறைவு செஞ்சுக்கலாம். அப்படி நம்ம இந்த புறக்கடையில் வண்ண மீன் வளர்க்குறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன தொழில்நுட்பம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்கு ஏதாவது பயிற்சிகள்லாம் கிடைக்குமா, இந்த மாதிரியான தகவல்கள் நம்ம கூட சொல்ல போகிறாங்க. சார் வணக்கம்.
1: சார் வணக்கம் சார்.
0: சார் இப்போ இந்த புறக்கடையில் வண்ண மீன் வளர்க்குறது அப்படின்னா எப்படி இப்படிலாம் வளர்க்கலாங்க சார், நமக்கு அதுக்கு என்னென்ன வசதியெலாம் தேவை, எந்த பகுதியில் அதை செய்யலாங்க சார், யார் யார் செய்யலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்
1: சார். இந்தியாவில் உள்ள மக்கள் வந்து பாதி பேர் வந்து விவசாயத்தை நம்பியிருக்காங்க சார். வேறு தொழிலுக்கு வந்து இளைஞர்களோ இளைஞர்களோ பெண்களோ வந்து போக மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு பின்னாடி இடம் சும்மா கிடக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வண்ண மீன் வளர்ப்பு வந்து வளர்க்கலாம் சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்ண மீன் வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் வந்து பயங்கரமாக வருமானம் வந்துட்டுருக்கு சார். அதுவும் பர்டிகுலராக இந்தியா தமிழ்நாட்டில் குளத்தூர் அந்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வண்ண மீன் வளர்ப்பு வந்து பயங்கரம் நிறையா வந்து மக்கள் வந்து வளர்த்துட்ருக்காங்க. குறிப்பாக வந்து உசிலம்பட்டி மக்கள் வந்து உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி நிலக்கோட்டை மக்கள் வந்து அங்கே மைக்ரேஷன் ஆகி அங்கே போய் மீன் வளர்த்து ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார்.
0: இப்போ நம்ம புறக்கடையில் வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம கோழியை பற்றி தெரியும், ஒரு சிலர் வந்து அவங்கவுங்க ஆடு இது மாதிரிலாம் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த வண்ண மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசானது தான். அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு அந்த இடம் எப்படி நம்ம சரியான முறையில் இருக்கணும், அந்த இடத்த நம்ம தேர்வெடுக்கும் போது என்னென்ன விஷயத்த கவனத்தில் வச்சுக்கணும், இப்போ இந்த மரநிழல் இந்த மாதிரி ஏதாவது தேவையா, எவ்வளோ செலவில் இதை ஆரம்பித்தா கரெக்டாக இருக்குங்க சார்?
1: சார் இது வந்து குறைந்தது வந்து 500 சதுரடி தான் போதும் சார். இந்த மீன் வளர்ப்பு வண்ண மீனில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து மகிழ்ச்சி தரும், அதிக வருமானம் தரும். இதில் வந்து நிறைய இனங்கள் இருக்குது. வந்து வந்து நேரடியாக குட்டி போட்டு இனப்பெருக்கம், முட்டையிட்டு குட்டி போடுது இனப்பெருக்கம். இதில் வந்து குட்டி போடுது வந்து பார்த்திங்கன்னா கப்பி, மோலி, சுவாட்டைட், பிளாட்டி, இந்த 4 இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டி போட்டு இதாகும் சார், இனப்பெருக்கம் செய்யும். இந்த ஒவ்வொரு இனமும் வந்து பார்த்திங்கன்னா 21 நாளில் 22 நாளில் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு பேர் வந்து 30 மீன்குஞ்சியில் வந்து இடும் சார். அதுக்கு வந்து நமக்கு வந்து தீவனங்கள் வந்து கொடுக்கணும், இயற்கை உணவு கொடுக்கணும். இயற்கை உணவு ஒன்றும் கிடையாது சார், நம்ம வந்து மண்புழு உரம், இன்போசியா, ஆட்டிமா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியில் 200 லிட்டர் தொட்டியில் மண் போட்டுட்டு இல்லை வந்து காய்கறி வேஸ்ட்டை போட்டுட்டு இந்த மண்புழு விட்டோம்னா அந்த மண்புழு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் வந்து சின்ன சின்ன புழுகுகள் வரும். ஸோ அந்த புழுகுகளை விடும்போது இதோடைய வளர்ச்சி அதிகமாகும். இன்னொன்று வந்து அந்த மீன்களுடைய கலர் வந்து நல்லாயிருக்கும். மீன்களுடைய கலரை வச்சு தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரேட் வந்து அதிகமாகும் சார். இது வந்து இனப்பெருக்கம் குட்டி போட்டது இட்டையிட்டு குட்டி போடுறதுல வந்து கோல்டு ஃபிஷ்ஷு, பொன்மீன் சொல்லுவோம், கௌராமி, பைட்டர் ஃபிஷ், ஆஸ்கர், ஸோ இந்த மாதிரி நிறையா வெரைட்டிகள் வந்து முட்டையிட்டு குட்டி போடுற இனங்கள் வந்து வளர்க்கலாம் சார். இது வந்து நம்ம வந்து நிறையா நேரம்லாம் தேவையில்லை, குறைஞ்ச அந்த காலையில் ஒரு அரை மணி நேரமும் சாயங்காலம் ஒரு வந்து பெண்களோ இல்லை இளைஞர்களோ இல்லை பள்ளிக்கு போயிட்டு வந்த குழந்தைகள் கூட இந்த வளர்க்கலாம் சார்.
0: வளர்க்குறதுக்கு நமக்கு முதல்ல தேவை அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன அளவிலான ஒரு இடம் இருந்தால் போதும். அதில் சிமெண்ட் தொட்டி மாதிரி இருக்கணுமா இல்லை எப்படி இருந்ததுன்னா நம்ம இதை ஆரம்பிக்கலாம்
1: சார். நம்ம வந்து சிமெண்ட் தொட்டியும் வளர்க்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஹாலோ பிளாக்கில் வந்து வச்சுக்கிட்டு பாலித்தீன் ஷீட், ஸோ இது வந்து ஈஸியாக வந்து இடம் மாற்ற முடியும். சிமெண்ட் தொட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு மரத்து இல்லைன்னா ஒரு சின்ன இடத்துல 10x10 அடியில் ஒரு பள்ள மாதிரி தோண்டிட்டு அதில் பாலித்தீன் சீட்டு போட்டு மீன் வளர்க்கலாம் சார். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்தபோது சுற்றி வர வந்து நம்ம வந்து உயிர் பாதுகாப்பு முறைகள் அப்புறம் அதாவது பயோசெக்யூரிட்டி முறையில் நம்ம வந்து வச்சுக்கணும் சார்.
0: இல்லைன்னா பயோசெக்யூரிட்டி முறைன்னா என்னென்ன செய்யணும்
1: சார்? பயோசெக்யூரிட்டி முறைன்னா அதாவது வந்து அந்த மற்ற உயிரினங்களும் நோய்கள் வரும் சார், அதாவது நாய் மாடுகள்லாம் தண்ணி குடிக்க வரும். ஸோ அது மூலம் நோய் வரும். அதனால் தான் வந்து அந்த தொட்டி வச்சுக்க இடத்த சுற்றி நம்ம வந்து வேலி போட்டோம். வேலின்னா சார் நம்ம வந்து மீன் வலை, பழைய மீன் வலைகள் இல்லை வந்து வீட்டில் உள்ள பழைய சேலைகள் கூட வந்து நம்ம பென்சிங் மாதிரி போட்டுக்கலாம் சார். இல்லை சேர் நட்டு போட்டுக்கலாம் சார். சேர் நட்டு போட்டோம்னா நமக்கு வந்து இதுக்கு வந்து வெயில் வந்து குறைவாக இருக்க மாதிரி ஒரு சுற்றி வர சேர் நட்டுனா வெயில் குறைவாக இருக்கும் சார்.
0: இப்போ தண்ணி வந்து தண்ணியோட தரம் அப்படிங்கிறது இல்லை எந்த அளவுக்கு அவசியமானதுங்க சார்? என்ன மாதிரியான தண்ணியை நம்ம இதுக்கு பயன்படுத்த முடியும்
1: சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா வண்ண மீன்லேயே வந்து கடல் நீர் வண்ண மீன், நன்னீர் மீன் வளர்ப்பு இருக்குது சார். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தப்பில் 13 டிஸ்ட்ரிக்ட் தான் கடற்கரை ஓரத்தில் வருது, இது எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து நன்னீரில் வருது. ஸோ நன்னீரில் வந்து அயன் கண்டென்ட் இருக்கக்கூடாது சார், இரும்பு சத்து இருக்கக்கூடாது. இரும்பு சத்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா தண்ணியிலையும் வந்து வளர்க்கலாம் சார்.
0: சரிங்க சார். இப்போ நம்ம வந்து ஒரு தொட்டி நீங்கள் சொன்னப்பெல்லாம் அமைச்சிடுறோம், இந்த மாதிரி தண்ணியை பயன்படுத்திக்கிறோம். அதில் அந்த அந்த தொட்டி வெறும் சிம்பிளாக இருந்தால் போதுமா, இல்லை வளர் ஊடகங்கள் மாதிரி ஏதாவது இருக்கணுமா? நம்ம முதல்ல தேர்ந்தெடுக்கும் போது என்ன மாதிரியான ரக மீன்களை வந்து தேர்ந்தெடுக்கலாம், எந்த அளவில் தேர்ந்தெடுக்கிறது சரியாக இருக்குங்க சார்?

0: நல்ல கேள்வி சார். அதாவது வந்து புதிதாக தொடங்கும் போது வந்து அந்த இனப்பெருக்க முறையில் வந்து தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி போட்டு வண்ண மீன் வளர்ப்பு வந்து கப்பி, மோலி, சுவாட்டைல் அந்த மீன் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து நமக்கு வந்து அந்த தண்ணியோட பிஹெச் வந்து 7-7.5 வரைக்கும் இருக்கணும் சார். ஸோ அந்த மாதிரி டயத்தில் டெம்பரேச்சரும் வந்து 25-28 இருந்தால் அது இனப்பெருக்கம் நல்லாயிருக்கும் சார். ஸோ அதனால் முதல்ல தொழில் தொடங்கவருக்கு வந்து குட்டி போட்டு இனப்பெருக்கத்தை வந்து நீங்கள் வந்து வளர்க்கலாம் சார். நான் வந்து ஆசைப்படுறேன் அப்படின்னீங்கன்னா கோல்டு பிஸ்ஸு, கௌராமி இதெல்லாம் வளர்த்திங்கன்னா நீங்கள் வந்து இனப்பெருக்கம் முதல்ல வந்தால் உங்கள் வந்து அந்த மீன் குஞ்சுகளை வெளியே எங்கேயாச்சும் உற்பத்தி செய்வாங்க, அவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் விற்பனை செய்யுங்க. அதுலேருந்து தாய் மீனை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். உங்களுடைய சூழ்நிலைக்கு தக்கன வந்து அதை மெயின்டைன் பண்ணி அடுத்து தான் சார் இனப்பெருக்கம் செய்ய முடியும். 6 ஆகும் சார். ஸோ அதனால் அந்த ஆஸ்கார் மீன்கள்லாம் நல்லா பார்க்க நல்லாயிருக்கும். பட் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா 10,000 ஆகும் சார். ஸோ அதில் ஒரு மீன் பெண் மீனோ ஆண் மீனோ இறப்பேற்பட்டால் நமக்கு நஷ்டம் வந்து அதிகமாகும் சார். அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து குட்டி போடுற மீன்களை வளர்த்துங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் இல்லை மீன்வள கல்லூரியில் வந்து இதுக்காக பயிற்சிகள் வந்து தருவாங்க சார். வண்ண மீன் வளர்ப்பிற்கு இல்லை நீங்கள் வந்து சார் நீங்கள் வந்து எங்களுக்கு அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது அப்படின்னா உங்கள் ஊர்லேயே நீங்கள் வந்து ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா அந்த நான் சொன்ன வேளாண்மை அறிவியல் நிலையம் இல்லை மீன்வள கல்லூரியிலேருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே வந்து உங்கள் ஊரில் வந்து ட்ரைனிங் தருவாங்க சார்.
1: சரிங்க சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க அதாவது குறிப்பாக குட்டி போடுற மாதிரியான மீன்களை ஏன் தேர்ந்தெடுக்கணும்னா அந்த முட்டை போடுற மாதிரியான மீன்கள்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு அதிகபட்ச இழப்பு வரும் அப்படின்றத சொன்னீங்க சார். உணவு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனத்தில் செலுத்தணும், மீன்களுக்கு ஏதாவது நோய் மாதிரி இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா எப்படி நம்ம அதை சரி பண்ணிக்கிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்
0: சார். அதை வந்து பார்த்திங்கன்னா மீன்களுக்கு நோய் வர காரணமே நம்ம அதிகமாக வந்து தீவனம் கொடுக்குறது தான். நம்ம அதிகமாக தீவனம் கொடுக்கும்போது அதுக்கு தேவையான உணவை எடுத்துகிட்டு மீதி உணவுலாம் வந்து பாட்டத்தில் வந்து செட்டில் ஆகிடும் சார். அப்போங்கும் போது அமோனியா பாமாயி அது அமோனிக் ஆசிட் ஆகி வந்து மீன்களுக்கு வந்து நோய் வரும் சார். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து மீன்களுக்கு வந்து என்னென்னதுன்னா புரதச்சத்து அதிகமாக உள்ள வந்து நம்ம கொடுக்கலாம் சார். கேழ்வரகை கூட வந்து களிமாரி கிண்டி இதுன்னு வைக்கலாம் சார். இல்லை மண் எர்த்துவாம் வந்து கொடுக்கலாம். இன்போசியா அப்படின்ற இருக்கும் சார், அதுவும் கொடுக்கலாம். ஆர்டிமியா இது பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பூச்சிகள் கொடுக்கும்போது அது வந்து எப்போவுமே வந்து லைவாக இருக்கும்போது தண்ணி வந்து கெட்டு போகாது சார். நம்ம அந்த தீவனங்கள் கொடுக்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து கழிவு வந்து அதிகமாக இதாகும் சார். அதுமாதிரி கமர்ஷியலாகவும் வந்து கலர் மீனுக்குள்ளே வந்து உணவு கிடைக்கும் சார். இல்லைன்னா நல்லா கேரட்டை வந்து அவைய வச்சு அப்படியே வந்து நம்ம ஃபில்டரில் ஊற்றணும் சார். அப்போ போது கேரட்டில் வந்து கரட்டினாய்டு ஒன்று இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மீனோட கலர் வந்து அதிகமாகும் சார். அதனால் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து மார்க்கெட்டில் வந்து அதிகமாக உற்பத்தி கிடைக்கும் சார், லாபம் கிடைக்கும் சார். இன்னும் நோய் மேலாமே வந்துன்னா நீங்கள் எந்த மீன் நோய் வந்திருக்கோ அந்த மீன் எடுத்து செப்பரேட் தனியாக வந்து ஒரு டேங்கில் போட்டுக்கணும் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொட்டாசியம் பெர்மனேட் 0.5 PPM வந்து ரெண்டு டிப் பண்ணி ஒரு மறுபடியும் வந்து ப்ரெஷ்வாரில் இது பண்ணிட்டு மறுபடியும் ஒரு டிப் பண்ணி ஒரு தண்ணி சக்கங்களை வச்சுக்கணும் சார். இது அப்படின்னா மிஸ்டர் ஒயிட் அப்படிமாங்க. மிஸ்டர் ஒயிட் வேணும் கிடையாது, பார்மால்டிகைட் அது 0.1 PPM. நீங்கள் பார்மால்டிகைட் அதிகமாக பார்த்தீங்கன்னா மீன் இறந்துடும் சார். இல்லைனா நமக்கு வந்து ஆர்டினரியாக வந்து கல் உப்பும் மஞ்சளும் ஸோ இதையும் வந்து ரெண்டு இதை மிக்ஸ் பண்ணி சார் அந்த நோய்பட்ட மீனை மட்டும் நம்ம வந்து தனியாக ஒரு டேங்கில் வச்சுணும். நீங்கள் ஏற்கனவே அந்த எந்த டேங்கில் இருந்து எடுத்தீங்களோ அந்த மீனையும் வந்து தனியாக வந்து தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த மஞ்சளும் கல் உப்பு போட்ட தண்ணியில் ஒரு டிப் பண்ணி சார் செப்பரேட்டில் போடணும் சார். ஸோ டேங்கை வந்து நீங்கள் அந்த டேங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு வேறு டேங்கில் ஸ்டாக் பண்ணிக்கணும் சார்.
1: எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நம்ம செய்யலாங்க சார்?
0: சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த டேங்கை வந்து இன்னொரு டேங்காக இது பண்ணும் சார். ஸோ அது சன்லைட்டு பட்டால் தான் அதில் உள்ள பாக்டீரியா அதெல்லாம் வந்து அழிவுபடும் சார். அதனால் வந்து நீங்கள் ஒரு மாதம் ஒரு தடவை வந்து அந்த டேங்கை வந்து க்ளீன் பண்ணி கொடுங்க சார். தண்ணி வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50-60 cm மேலேயே நம்ம வச்சு கொடுங்க சார். ஏன்னா டேங்கில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால ஹீட்டு அதிகமாகும் போது மார்ட்டாலிட்டி அதிகமாகும் சார். ஸோ அதனால் என்ன செய்ய நீங்கள் அந்த சிமெண்ட் டேங்கை வச்சு தேங்காய் தென்னைமரம் ஓலையை வந்து இல்லை பனைமரம் ஓலையை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும் சார். அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும்போது மீனோட இறப்பு வந்து கம்மியாகும் சார்.
1: சரிங்க சார். இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரியான வண்ண மீன் வளர்ப்பில் அடுத்த சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். சந்தைக்கு நம்ம எப்படி இதை சந்தைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், நம்ம என்ன மாதிரியான ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாங்க சார்? ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷம் தொடர்ச்சியாக செய்கிறோம்னா என்ன மாதிரி நமக்கு உபரி வருமானம் தான் இது வந்து நமக்கு முக்கியமான வருமானம்னு சொல்ல முடியாது. ஒரு உபரி வருமானமாக நமக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு?
0: அதாவது சார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து உபரி வருமானம்னு நீங்கள் சொல்லுதுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அக்கோரிய வந்து பெரிய ஆளுகள்லாம் முன்னேறிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்ல நம்ம வந்து இனிஷியலாக இருக்கும்போது நமக்கு உபரி வருமானம் தான் தெரியும். பட் நம்ம அதிலேயே வந்து இன்வால்வ் ஆகும்போது நிறைய வருமானம் வரும் சார்.
1: இது வந்து நம்ம ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறது தான், இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிறப்பலாமா கொய் ஃபிஷ் எல்லாம் விட்றாங்க, ஒரு கொய் ஃபிஷ்ஷே 1,000,000,000 ரூபாய் சொல்கிறாங்க.
0: ஆமாம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன உற்பத்தி பற்றி கேட்டீங்க சார், அதேமாதிரி வந்து

மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் வந்து பெரிய வந்து பிரச்சனை கிடையாது சார். ஏன்னா நம்ம வந்து உற்பத்தி பண்ணி தான் கஷ்டம், அழிக்கிறது ஈஸி. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நிறையா பேர் வந்து ப்ரெஷர் டென்ஷனில் அலையுதோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்டிங் மால் ஆஸ்பத்திரி இங்கெல்லாம் வந்து அக்வாரியம் டேங்க் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த அக்வாரியம் டேங்கை பார்க்கும்போது அவங்களுக்கு மைண்டு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போங்கும்போது உங்களுக்கு ஆஸ்பத்திரியில் வந்து அந்த அக்வாரியம் டேங்க் வச்சிங்கன்னா நீங்களே போய் அந்த ஆஸ்பத்திரியில் கேட்டு அக்வாரியம்னா அது வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, மாதம் ஒரு வருமானம் வரும். அதே மாதிரி இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய திருச்சி, சென்னை, பெங்களூர் இங்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய மாலுக்கு முன்னாடி வந்து அக்வாரியம் வந்து கடையில் வந்து

0: அது வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, மாதம் ஒரு வருமானம் வரும். அதே மாதிரி இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய திருச்சி, சென்னை, பெங்களூர் இங்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய மாலுக்கு முன்னாடி வந்து அக்வோரியம் இது கடையில் வந்து பேக்கில் வந்து மீன் கட்டி தொங்க விட்ருக்காங்க. ஏன்னா வந்து அந்த பெரிய மாலில் வந்து வெளியேறும்போது மக்கள் வந்து வாங்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து வாங்கிட்டு போய் கொடுக்காங்க சார். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து இப்போ வந்து மீன் வளர்க்கும் போது அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ ஸ்கூலில் வந்து டீச்சர் திட்டாங்க இல்லை அம்மா திட்டாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க போய் அந்த அக்வோரியம் டேங்கை பார்க்கும்போது அந்த மனசோட இது வந்து வலிமை வந்து குறைஞ்சிருது சார். ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டிங் வந்து பெரிய இது கிடையாது சார். அதே மாதிரி எல்லா ஸ்கூலும் கல்லூரி ஆஸ்பத்திரி பெரிய மாலில் வந்து இது பண்ணாங்க சார். இன்னொன்று வந்து நம்ம வந்து இப்போ தான் பார்த்திங்கன்னா ஐஃபோன் இல்லாத யாருமே இல்லை. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் சார். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் வந்து உயிரோட மீன்கள் வந்து கொடுக்கலாம், இல்லை நீங்களே அக்வோரியம் டேங்கு மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்களே வந்து இது பண்ணுவோம் சார். அது மூலமாக வந்து வருமானமும் கிடைக்கும் சார். அப்புறம் இன்னும் வந்து பெரிய பெரிய கம்பெனி கூட இல்லை லோக்கல் அக்வோரியம் கடை கூட அங்கே டை அப் பண்ணிவிட்டால் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ எல்லா ஊர்லேயும் உள்ளது அக்வோரியம் கடையில் பாதி பேர் சொந்தமாக பண்ண வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட தான், நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட தான் வாங்கி அவங்க விற்பனை பண்ணுவாங்க சார். ஸோ அதனால் அந்த லோக்கலில் உள்ள அக்வோரியம் கடையில் நீங்கள் டைஅப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே விற்பனை செஞ்சுக்கலாம் சார்.
1: நிறைவாக இப்போ இந்த மாதிரியான புறக்கடையில் இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க அந்த வண்ண மீன் வளர்ப்பில் ஈடுபடணும்னா என்னென்ன விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும், எதெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சாங்கன்னா இதில் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும் அது
0: சார். அதை வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இட தேர்வும் காலையும் மாலையும் வந்து அதுக்கு வந்து உணவு விடணும் சார். இப்போ நான் வந்து இது பண்ணும்போது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ் வீட்டு வரும்போது சாப்பாடு போடாமல் போயிட்டாங்கன்னா அந்த மீன் வந்து அந்த டேங்கை வந்து டம்மு டம்முன்னு அடிக்குமா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து என்னை கவனிக்காமல் போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த அம்மா வந்து அதுக்கு தூங்கினா கூட டம்மு என்னன்னு கேட்டால் அந்த மீன் வந்து சாப்பாடு போடாமல் போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மீன் வந்து நம்ம ஒட்டியிருந்தோம்னா அதுவும் வந்து நம்மளோட பிள்ளை மாதிரி வந்து நம்ம வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகும்போது. ஸோ இதை மாதிரி மீன் வந்து ரொம்ப அவங்கள வந்து மன மகிழ்ச்சியோட இதாக செய்யுது சார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சார் நான் வந்து இளைஞர்கள் எனக்கு வந்து மீன்களுக்கு காசு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேங்க் உங்களுடைய ஊரில் உள்ள ஸ்டேட் பேங்கோ இல்லை இந்தியன் பேங்கோ ஏதாவது பேங்கில் வந்து உங்களுக்கு வந்து 1.5 லட்சத்து வரைக்கும் கடன் தராங்க சார். ஸோ அதில் வந்து நீங்கள் அக்வோரியம் இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து மீன்வளத்துறை மூலமாக அவங்களும் வந்து மானியம் தராங்க சார். ஸோ அவங்களையும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அது மூலமாக நம்ம வந்து மீன் வளர்க்கலாம் சார்.
1: இது சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா உங்களை தொடர்பு கொள்ளலாம்னா எப்படி தொடர்பு கொள்ளலாங்க சார்?
0: என்னுடைய செல் நம்பர் வந்து சார் 73 58 59 48 41. இந்த நம்பருக்கு இப்போ நான் தொடர்பு கொள்ளலாம் சார்.
1: நன்றிங்க சார்.
0: நன்றிங்க சார்.
2: நேயர்கள், இதுவரை புறக்கடையில் வண்ணமீன் வளர்ப்பு நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் ஓசூர் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் சி பால்பாண்டி அவர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
3: என்னென்ன இந்த மீன் வளர்ப்புல இம்புட் லாபம் எடுக்க முடியுமா? இம்புட்டுனால எனக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சு பாத்தியா? உடனே போய் என் மாமன்கிட்ட சொல்றேன்.
4: நானும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நீயும் மீன் வளர்ப்புல நல்ல லாபத்தை பார்த்துப்பிடு. சரி, வந்ததே வந்துட்டேன். அப்படியே வீட்டில் கோழி குழம்பு இருக்கு, அதையும் ஒரு புடி பிடிச்சிட்டு போ.
3: சரிண்ணே, நான் வாரேன்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
8: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
7: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். நேரம் 8 மணி. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை இளம் தண்டலை நிகழ்ச்சியோடு இணைக்கிறோம். நேர்களை, இன்னைக்கு சனிக்கிழமை தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் தான் நம்ம பேச இருக்கோம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஆங்கிலம் கலந்து நிறைய வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். இந்த நிகழ்ச்சி தமிழ் பேசக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி. சரி, தமிழ் பேச நீங்கள் வரலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0434-42 என்ற முன்னணிப்போடு, 24-40-30 என்ற எண்ணிலோ, 94-86-81-10-25 இந்த எண்களில் நீங்கள் வரலாம். சரி, மற்ற நேயர்கள் 0434-42-244-0-1, 94-86-65-20-25 இந்த எண்களில் வந்து நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பல் சுவை கலந்த நிகழ்ச்சியாக வளமுறை கேட்கலாம். நாங்கள் சொல்கிற அந்த பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இல்லைனா ஒரு சொற்றொடர், ஆங்கிலம் கலந்த ஒரு சொற்றொடர் நாங்கள் கொடுப்போம். அந்த சொற்றொடரை நீங்கள் அதாவது தமிழ் படுத்தி சொல்லணும். இதுவும் வந்து உங்களுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் விடுபட்ட அந்த சொல் என்ன சொல் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கூடவே இது பார்த்தீங்கன்னா மே மாதம், அதனால் நம்ம நிறைய சுற்றுலா செல்லக்கூடிய இடங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த சுற்றுலா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கில வார்த்தைகளை நம்ம சொல்லியிருப்போம். அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்றதும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். அந்த வினாவும் உங்களுக்காக கேட்க தயாராக இருக்கும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம நிகழ்ச்சியை கொடுக்க இருக்கோம். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். சரி, நிகழ்ச்சியிலையும் முதல் நேரே சந்திக்கலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க சந்திரசேகர், இன்னைக்கு நிகழ்ச்சியில பிறமொழி சொல் கொடுப்போம், அதற்கு இணையான தமிழ் சொல்லும் நீங்க சொல்லலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆங்கிலம் கலந்த ஒரு சொற்றொடர், ஒரு வாக்கியம் மாதிரி கொடுப்போம். அதுல தமிழும் இருக்கும், ஆங்கிலமும் கலந்து இருக்கும். நீங்க வந்து தமிழ் படுத்தி சொல்லணும். அப்புறமா ஒரு ஒரு சொல் கொடுப்போம், அந்த சொல்லுடைய விடுபட்ட எழுத்து என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, முதல் எழுத்து சொல்லுவோம், கடைசி எழுத்து சொல்லுவோம். ஆமாம், இடையில என்ன எழுத்து இருக்கு அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்க. ஆமாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மே மாதம் நிறைய சுற்றுலாலாம் போவோம். அதனால அந்த சுற்றுலாவை வந்து நிறைய ஆங்கிலத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள்லாம் அந்த சொற்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரியான சொற்கள் நிறைய வச்சுருக்கோம் நாங்கள். அந்த சொற்கள் சொல்லுவோம், அதற்கு தமிழ் சொல் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆமாங்க, போன வாரம் பாத்தீங்கன்னா இந்த பேங்க் சம்பந்தமான ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் சொல்ற மாதிரி நிகழ்ச்சி இருந்தது. இந்த வாரம் கொஞ்சம் புதுமையா, ஆமா, சுற்றுலா சார்ந்த அந்த வினாவும் நம்ம கொடுக்கறோம். சரி, உங்களுக்கான ஒரு சொல் கொடுத்தரலாமா, சுற்றுலா சார்ந்த சொல்? சரி, ஹில் ஸ்டேஷன்,
1: மலை
0: வாசஸ்தலம். சூப்பருங்க. சரி, உங்களுக்கான அடுத்து ஒரு பிறமொழி சொல் கொடுக்கலாமா? எல்லாம் கலந்துதான் கொடுப்போம், ஒன்னே கொடுக்க மாட்டோம். சரிங்களா? அது வந்து நீங்க சொல்லணும். சரியா? உங்களுக்கான பிறமொழி சொல், சரியா, நீங்க ஏற்கனவே எல்லாம் நிறைய பயன்படுத்தணும், அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சொற்கள்.
1: ஆமா, ஏன்னா எனக்கு அடுத்தடுத்த சுற்றுக்கு போய் எப்படியாவது பாக்கணும்னு ஆசை.
0: சரி, உங்களுக்கான அந்த பிரமொழி சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதோஷணம். சீதோஷணம்
1: என்னங்க?
0: காலநிலை இல்லைங்களே, அதுக்கு வந்து தப்ப வெப்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, அதுதான் சரியான தமிழ் சொல். சரியா? இப்ப நிறைய மழை பெய்ஞ்சு கொஞ்சம் ஒரு குளிமையா இருக்கலாம், அதனால சரி, சீதோஷணம் அப்படின்னா தப்ப வெப்பம், அதான் சரி. சரி, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க கூட. ரொம்ப நன்றிங்க இணைப்புல வந்தமைக்கு. அடுத்த நேர் வாங்க. வணக்கம்
2: சகோதர பசுபதி அவர்கள். இர வணக்கம் சார்.
0: ஐயா வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
2: பண்பலையோட இந்தியருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி காவாகட்டி சென்னை விவசாயி முருகன் சார்.
0: சரி முருகன் ஐயா, உங்களுக்கான சொல் கொடுத்துடலாமா?
2: கொடுங்க சார், கொடுங்க சார்.
0: உங்களுக்கான சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
2: சார்,
0: ஜர்னி. ஜர்னி, ஜர்னி அப்படின்னா பயணம் அப்படின்றது. சூப்பருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த சுற்றுலா போகும்போது இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. உங்களுக்கான ஒரு பிறமொழி சொல் கொடுக்கணும். அதேதான்.

0: மொழி சொல்லணும் எழுதி கேளுங்க. சரியா? நமஸ்காரம். நமஸ்காரம்.
1: கும்பிடுகிறேன்.
0: கும்பிடுகிறேன் இல்லைங்களே, வணக்கம் அப்படின்றதுதான் சரியான பதில். சரி, நன்றி நன்றி. அருமையா முயற்சி செஞ்சீங்க, நன்றி. அடுத்து நேர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. இறங்குறது சரிங்க. ராஜசேகர், உங்களுக்கான சொல் கொடுக்கலாமா? போர்டிங். போர்டிங் இந்த சுற்றுலாவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை போர்டிங் அப்படின்னு பயன்படுத்துவோம்.
2: தங்குமிடம்.
0: தங்குமிடம் அப்படின்றது சரியான பதில். உங்களுக்கான பிறமொழி சொல் கொடுக்கலாமா? குதூகலம். குதூகலம் அப்படின்றது பிறமொழி சொல். அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன இருக்குங்க? உற்சாக மிகுதி இல்லைங்க. யாத் அதுக்கு எக்களிப்பு, அதான் தமிழ் சொல்லுங்களாம். சரியா? சரி, நன்றி நன்றி. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நேர் வாங்க. வணக்கம். நேற்று விடுபட்டாங்க, அடுத்த நேர் சந்திக்கலாம். வணக்கம்.
3: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம், சொல்லுங்க. இறங்குது இன்று ஆபீஸ் போய் ஃபுல் பிஸியா வர்க் பண்ணிட்டேன். அவ்வளவுதாமா?
3: இன்று அலுவலகம் போய் என் கடமையை செய்தேன்.
0: பிஸி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கரெக்டா சொல்லணுமா? நம்ம ஏதோ போன போக்குல சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஃபுல் பிஸியா வர்க் பண்ணிட்டேன்.
3: முழு முழு நேரம்.
0: சரி, நல்ல முயற்சி செஞ்சிருக்கேன். நான் ஒரு சில அந்த வார்த்தைகள் சரியா சொல்லுமா? சரி, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. அடுத்து நேர் வாங்க. வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. யாருங்கிறது?
4: மருதியிலிருந்து மாலா முருகேசன்.
0: சரிங்க, உங்களுக்கான சொல் கொடுக்கலாமா? உங்களுக்கான அந்த சொல் பார்த்தீங்கன்னா லக்கேஜ். லக்கேஜ் பாரம் இல்லைங்க, பாரம் வராது. சரி, நல்ல மகிழ்ச்சி, நன்றி. அடுத்து நேர் வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க. யாருங்கிறது? சரி, நேச்சர். நேச்சர் நேச்சர் இல்லைங்க. நேச்சர் அப்படின்னா நம்ம அந்த நேர்மை வராதுங்க ஐயா. சரி சரி, நன்றிங்க. அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. யாருங்கிறது?
6: கன்னியப்பன்.
0: சரிங்க, உங்களுக்கான ஒரு பிறமொழி சொல் கொடுத்துடலாமா?
6: சுயராஜ்யம்.
0: என்னங்க? சொந்த
6: மாநிலம்.
0: சொந்த மாநிலம் இல்லைங்கய்யா, தவறான பதில். சுயராஜ்யம் அப்படின்னா தன்னாட்சி. தன்னாட்சி அப்படின்னு சொல்றாங்க. சரி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு நன்றி. நம்ம தொடர்ந்து நேரே சந்திக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
7: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் ₹999 மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி.
10: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239.
11: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள். தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, அரசு கலைக்கல்லூரி எதிரில், தர்மபுரி.
12: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள், வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
13: கான்டாக்ட் 8985712345 or visit
14: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்விட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்விட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப்

0: சுத்தமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervit.in.
1: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
2: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ்.
1: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
3: நேரம் இரவு 8:10. தருமபுரி பண்பலை 102.5 இது இளம் தென்றல். இன்று தமிழ் பேசுங்க ஒரு கலர்ஃபுல் நிகழ்ச்சியாக வந்துட்டு இருக்கு. சரி, நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிருந்து? மருதையிலிருந்து கலை செல்வியம்மா. சரி, உங்களுக்கான ஒரு பிறமொழி சொல்லி கொடுக்கலாமா? சுத்தம், சுத்தம். ம், சுத்தம்னா சுத்தம் சொல்ல வரீங்களா இல்ல எப்படிமா? நாகரிகம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லம்மா, தவறான பதில். சுத்தம் அப்படின்னா தூய்மை அப்படின்னு சொல்றாங்க. நன்றி, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து?
4: காரிமங்கலம் வட்டம் ஜெங்கிச்சேட்டி பீமராஜன்.
3: சரி, உங்களுக்கான ஒரு பிறமொழி சொல்லி கொடுக்கலாமா?
4: கொடுங்க, முயற்சி பண்றேன்.
3: சிம்மாசனம், சிம்மாசனம்.
4: ஐயா என்னது? சிம்மாசனமா?
3: ஆ, சிம்மாசனம்.
4: அரியணை,
3: அரியணை அப்படின்றது சரியான பதில். சூப்பருங்க. உங்களுக்கான ஒரு ஒரு டூரிஸ்ட் போற அந்த பிளேஸ பத்தி சொல்லட்டுங்களா? வார்த்தை தாங்கய்யா, அது வந்து ஆங்கிலத்துல இருக்கு, அதுக்கு என்ன தமிழ் வார்த்தை அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரியா? சரிங்க. கைடு, கைடு அப்படின்னு சொல்லுவாங்க. கைடு. ஆமாங்க, சுற்றுலா போகும்போது ஒரு புதுமையான இடத்த பார்க்க அங்கே வந்து கைடு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் வந்து வழிகாட்டி அப்படின்றது சரியான பதில். சூப்பருங்க. நிறைவா உங்களுக்கு ஒரு இது கொடுத்துடலாமா? சொற்றொடர். வார்த்தையை கொடுக்கலாமா? சரி, சௌகரியம், சௌகரியம் அப்படின்றது ஒரு பிறமொழி சொல். அதற்கு தமிழ் சொல் என்ன வருங்க? சௌகரியம், சௌகரியம். என்னதுங்க? மாநிலம் இல்லைங்கயா, அது ஒரு வார்த்தை. சௌகரியம், வசதி அப்படின்றது சரியான பதில். சூப்பருங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பரவாயில்ல, ரொம்ப நன்றிங்க. சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? ஒரு பாட்டு சொல்லுங்க.
4: ஐயா படம் வந்து பாண்டிய நாடு தாங்க.
3: பாண்டிய நாடு தாங்க. ஆ,
4: இதுல வயசு பொண்ணு ஒரு அற்புதமான பாட்டு கொடுங்க.
3: சரி, உங்களுக்கான பாடல் கொடுக்குறோங்க ஐயா. நன்றி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து உங்களுக்கான பாடல் வரும்.

0: நேருக்கான பாடலை நம்ம கொடுக்கலாம். அதற்கு முன்பாக
1: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
7: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லலாமா?
8: எப்படி?
7: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MG EV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ₹25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 லட்சம் பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
9: இன்று முதல் மே 17 வரை
10: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூ. கால் 7733994433.
11: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சி.கே. சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
4: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
5: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
6: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE, கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹால்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாசராவ் தெரு, தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, BPT, அலைட் சயின்ஸ்னு 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
4: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: சேல மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
6: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
8: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
9: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
10: எப்படி?
9: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
11: இன்று முதல் May 17 வரை
12: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733994433.
13: நேரம் இரவு 8:23. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நம்ம கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இளம் தென்றல் என்று தமிழ் பேசுங்க. நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்
14: ஐயா. வணக்கம்.
13: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது?
14: நாகலாபுரம் மாரியப்பன் சார்.
13: சரிங்க, உங்களுக்கான ஒரு பிரமொழி சொல்
14: கொடுங்க.
13: நிபுணர்.
14: நிபுணர்,
13: ஆமாங்க, நிபுணர். இதுல வந்து இவர் நிபுணர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
15: ஹலோ.
13: வணக்கம் சார், சொல்லுங்க.
15: வணக்கம்.
13: வணக்கம் சார், சொல்லுங்க.
15: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
13: சரிங்க, உங்களுக்கான ஒரு பிரமொழி சொல் கொடுக்கலாமா?
15: கொடுங்க சார்.
13: சிபாரிசு. சிபாரிசு,
15: சிபாரிசு அதாவது பரிந்துரை சார்.
13: பரிந்துரை அப்படின்றது சரியான பதில். சூப்பருங்க. சரி, உங்களுக்கான ஒரு ஒரு ஒரு வார்த்தை கொடுக்கலாம், ஆங்கில வார்த்தை. சரிங்களா, இந்த இது சுற்றுலா சார்ந்த ஒரு வார்த்தை. அது வந்து என்ன அப்படின்றத நீங்க தமிழ்ல சொல்லணும். ட்ரிப். ட்ரிப், அவங்களா ட்ரிப் போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
15: ஆமா சார், பயணம் போறாங்கன்னு சொல்லலாம்.
13: சரி, பயணம் போறாங்க அப்படின்றது ஓரளவுக்கு சரியா இருக்குங்க நீங்க சொன்னது. சரி, உங்களுக்கு ஒரு ஒரு ஒரு வேர்ட்ஸ் இது கொடுக்கலாங்களா, சென்டென்ஸ் மாதிரி? அது வந்து சொல்லிடுங்க, ஈஸியாக தான் இருக்கும்.
15: சரி சார்.
13: நான் மார்னிங் அலாரம் கேட்டு வேக்கப் ஆகி லாஸ்ட் மினிட் ரெடி ஆகி ஆஃபீஸ் போனேன். இதில் இருக்கிற அந்த ஆங்கில

0: உங்களுக்கு நீங்க தமிழ் படுத்தி அந்த
1: சொல்லுங்க.
0: ஆமாங்க, நான் மார்னிங் அலாரம் கேட்டு வேக்கப் ஆகி லாஸ்ட் மினிட் ஆபீஸ் போனேன். இல்ல நிறைய
1: காலையில் அலாரம் வைத்து,
0: அலாரம்ன்றதே தவறுங்க, அலாரம் அலாரம் வேற வருங்க. சரி, நன்றி நன்றிங்க. அடுத்த நேர் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. இறங்குறது சரிங்க. உங்களுக்கு ஒரு பிரமொழி சொல் கொடுத்துடலாமா? கொஞ்சம் கண்டுபிடிச்சிருங்க. சீதனம், சீதனம் என்னங்க? வெகுமதி இல்லைங்க ஐயா, வெகுமதி இல்லை, அது மனக்குடை, மனக்குடை அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, அப்பெல்லாம் சீதனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொண்ணுக்கு சீதனம் கொடுக்குறாங்கன்னா அது மனக்குடை அப்படின்றாங்க தமிழ்ல. சரி, நன்றிங்க. நன்றி. அடுத்து நேர் வாங்க. வணக்கம்
2: ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. யாருங்கிறது
2: ஐயா? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க ஐயா. உங்க பேர் ஊர் சொல்லிடுங்க
2: ஐயா. நான் மரியன்பாளையம் ராமகாயிருந்து 1வது 12
0: சரிங்க. லக்ஷ்மணன் உங்களுக்கு ஒரு சொல் கொடுக்கலாமா? ஒரு ஆங்கில சொல், அதுக்கு என்ன தமிழ் சொல் வரும்னு சொல்றீங்களா?
2: ஐயா கொஞ்சம் புரியுற மாதிரி,
0: புரியுற மாதிரி இருக்கிற மாதிரி வேணுமா? சரி, டெம்பிள், டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய நம்ம டூர் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டெம்பிள்லாம் பார்த்துட்டு வருவோம். அப்படின்னா என்னங்க தமிழில்? அது என்ன இணைப்புலேருந்து விடுபட்டாரு. அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
3: நான் தர்மபுரி மதிவோன் பாளையம் மோகன் பேசுறியா ஐயா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களோட பேசுறது ரொம்ப
0: மகிழ்ச்சி.
3: எளிமையாவே
0: கொடுத்துடலாம்.
3: எளிமையாவே கொடுத்துருங்கயா.
0: சரி, கற்பூரம், கற்பூரம்,
3: கற்பூரம் இனியாவது தமிழ் ஐயா? அது எந்த மொழியில இருந்து வந்ததுங்க?
0: எந்த மொழியில வந்தது இல்லைங்கயா. கற்பூரம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நார்மலா. கற்பூரம், கற்பூரம் கொடுங்க. சூடம் அப்படின்றது சரியான பதில். சரியா? சரி, உங்களுக்கு அந்த ஒரு சுற்றுலா சார்ந்த ஒரு வார்த்தை கொடுத்துடலாமா? அதுவும் வார்த்தை தாங்க ஐயா, அதுவும் வார்த்தை தான். சரியா? நீங்க அது கேட்டுட்டு அழகா தமிழ்ல சொல்லலாம். அது ஒண்ணும் இல்லை, ஆங்கில வார்த்தை. இதெல்லாம் நம்ம சுற்றுலா போகும்போது பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தை. அதற்கு இணையான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்கறோம். வேற ஒண்ணு இல்லை.
3: அந்த வார்த்தையே ஒரு ஒரு வார்த்தையே பண்ணுவோம்.
0: சரிங்க, உங்களுக்கான அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரக்கிங், ட்ரக்கிங் சொல்லுங்க பார்க்கலாம்.
3: ட்ரக்கிங இனியான தமிழ் சொல் ஐயா.
0: ட்ரக்கிங்
3: ஐயா, ட்ரக்கிங் பார்த்தீங்கன்னா இனியான தமிழ் சொல்லு மலையேற்றம் சொல்லலாம்.
0: மலையேற்றம் அப்படின்றது சரியான பதில். சரியா? உங்களுக்கு ஒரு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துடலாமா?
3: வார்த்தையை கொடுத்தீங்கன்னா முயற்சி நல்லா இருக்கும்.
0: இல்ல, சென்டென்ஸ் கொடுக்கலாம். சென்டென்ஸும் கொடுக்கலாம், அது ஒன்று முயற்சி பண்ணுங்க. சரி
3: சரி, கொடுங்க முயற்சி.
0: அனைவரும் வீக்கெண்ட் வந்தாலே மூவி பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
3: இன்னும் ஒரு டைம் சொல்லுங்க, முயற்சி பண்றேன்.
0: அனைவரும் வீக்கெண்ட் வந்தாலே மூவி பார்க்க பிளான் பண்ணிடுவாங்க.
3: அனைவரும் இந்த வாரம் வந்தாலே படம் பார்க்க முடிவு பண்ணிடுவாங்க.
0: முடிவு பண்ணிடுவாங்களா? பிளான் பண்ணிடுவாங்களா?
3: அதான் அந்த சொல்ல அதுக்குதான் குறிக்கிறோம்.
0: சரி, ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டீங்க. சூப்பர், மூன்றுக்கும் நல்லா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க ஐயா.
3: ஒரு இளையராஜா பாடல் கேட்கலாமா?
0: ஒரு இளையராஜா பாடலா? சரி சொல்லுங்க, கொடுத்துடலாம்.
3: கீதாஞ்சலி படம் ஆத்தாடி பாவாட காத்தாட அந்த பாட்டு வேணுங்க, முரளி நடிச்சது.
0: சரி, உங்களுக்கான பாடல் கொடுக்கலாம். ஒரு சில விளம்பரத்தை தொடர்ந்து உங்களுக்கான பாடல் வரும்.
3: வாய்ப்புக்கு நன்றிங்க.
0: நன்றி, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நன்றி.

0: நேயருக்கான பரிசு பொருள் நம்ம கேட்கலாம். அதற்கு முன்பாக
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களும்

0: வீட்டிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
5: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 2648. கால் 9500509984.
6: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.

Thank you.

0: நெஞ்சு வழியா விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோ பிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. எம்ஆர்ஐ ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சு வழியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: 8:36 தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் தமிழ் பேசும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேர்களே, உங்களை நினைவிற்காக இன்று 9:30 இடைவிடாத இசைமலை தொடர்ச்சியான பாடல்கள் உங்களுக்காக ஒலிக்க காத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து 10:00 சுகமான ராகங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சி நாமக்கல் கரூர் மாவட்ட நேர்களுக்காக. இன்று 10:00 சுகமான ராகங்கள் இன்றைய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, நாமக்கல் கரூர் மாவட்டத்தை சார்ந்த நேர்கள் மட்டும் நிகழ்ச்சியில் வந்து தங்களுக்கு பிடித்த இனிமையான பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் 10:00. சரி, நிகழ்ச்சியிலேயும் அடுத்த நேரம் இணைக்கலாம். வணக்கம்.
4: அன்பான சகோதரர்களுக்கு பண்பான வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது?
4: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் NS கொளஞ்சிநாதன்.
3: சரிங்க, உங்களுக்கான சொல் கொடுத்துடலாங்களா? ஐயா,
4: ஏதோ புடுங்க, முயற்சி பண்ணி பாக்குறேன்.
3: ஃபோர்ட் ஃபோர்ட் ஃபோர்ட்
4: ஃபோன்.
3: ஆஹா, ஃபோர்ட் FORT ஃபோர்ட் அப்படினா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல?
4: ஃபோர்ட்னா நம்பரை சொல்லுவாங்க.
3: நம்பரை சொல்லுவாங்களா? இல்லைங்க ஐயா, தவறான பதில். சரி, கோட்டை கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. சரி, நன்றி, அடுத்து நேருவாங்க. வணக்கம். வணக்கம்
5: வணக்கம்
3: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது பேசுறீங்க?
5: என் பேர் தர்ஷினி. சேலம் மாவட்டம் பேசுறேன்.
3: சரிங்க, சேலம் மாவட்டத்துல என்ன பகுதியில இருந்து பேசுறீங்கம்மா?
5: மேட்டூர் மாவட்டத்துல நங்கவள்ளியில இருந்து பேசுறேன்.
3: சரிம்மா, நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்களா? முயற்சி செய்றீங்களா? சரி, உங்களுக்கான ஒரு சொற்றொடர் கொடுக்குறேன், தமிழ் பத்தி சொல்லுங்க, சரிங்களா? ரெயின் ஸ்டார்ட் ஆனதும் கரண்ட் போயிடுச்சு, மொபைல் சார்ஜ் இல்லாமல் நான் டென்ஷன் ஆயிட்டேன். இவ்வளவுதாம்மா, இன்னொரு முறை சொல்லட்டுமா? ரெயின் ஸ்டார்ட் ஆனதும் கரண்ட் போயிடுச்சு, மொபைல் சார்ஜ் இல்லாமல் நான் டென்ஷன் ஆயிட்டேன். பக்கம் சொல்லி தராங்க பாருங்க, கொஞ்சம் நினைவில் வைத்து அதை வந்து தமிழ் படுத்தி
5: அலைபேசியில் மின்சாரம் இல்லாமல் நான்
3: கோபப்பட்டேன். இப்படி பிரிச்சு பிரிச்சு சொல்லக்கூடாதுமா, அது வந்து இரண்டு அந்த சொற்றொடர்மா, அதை வந்து அப்படியே படுத்தி சொல்லுங்க, தமிழ் படுத்தி. நான் சொல்றதுக்கு அப்படியே தமிழ் படுத்தி சொல்லுங்க. நீங்க இப்ப சொன்னதே தான் சரியா சொல்லணும்.
5: மழை பெய்ய ஆரம்பித்தது, மின்சாரம் போய்விட்டது, அலைபேசி மின்சாரம் இல்லாமல் நான் கோபமாகிவிட்டேன்.
3: மின்சாரம் இல்லாமலா, சார்ஜினா? மின்னூட்டம். மறுபடி சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. சேத்தி,
5: மழை பெய்ய ஆரம்பித்ததும் மின்சாரம் போய்விட்டது, அலைபேசியில் மின்னூட்டம் இல்லாமல் நான் கோபமாகிவிட்டேன்.
3: கோபமாகிவிட்டேன், சூப்பருங்க. இப்படி சொல்லணும் ஒவ்வொன்னா. பக்கம் இருந்து சொல்லி தராங்களே, யாரு பக்கம் ரெண்டு பேர் இருக்காங்களே, யாரு? அண்ணாவா? சரி, உங்களுக்கான அதே மாதிரி மற்றொரு சொற்றொடர் கொடுக்கலாமா? சரி, எக்ஸாம் டைம் வந்தாலே ட்ரஸ்ட் அதிகமாகும், நோட் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் மட்டும் படிப்போம்.

0: கட்டம் வந்தாலே எக்ஸாம் டைம் வந்தாலே ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். நோட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் மட்டும் படிப்போம். சொல்ல முடியுதா பாருங்க. மன அழுத்தம் அதிகமாகி மறந்துச்சிங்களா? சரிம்மா, சரி, நல்ல முயற்சி செஞ்சீங்க, வாழ்த்துக்கள்மா. சரியே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யாருங்குது?
1: வணக்கம், கோட்டையூர் எம் ஆறுமுகம்.
0: சரிங்க, உங்களுக்கான ஒரு பிற மொழி சொல்லி கொடுக்கலாம், நீங்க தமிழ் சொல்லி சொல்லுங்க. வார்த்தையாவே கொடுக்கறேன். சரியா? நாயகன், நாயகன்,
1: நாயகன்.
0: ஆமாங்க, நாயகன்.
1: தேச தலைவன்
0: இல்லைங்க, தேச தலைவன் இல்ல, நாயகன். அதான் நம்ம படத்திலாம் சொல்லுங்க, இவர் வந்து நாயகன், இந்த படத்துடைய நாயகன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து தலைவன் அப்படின்னு சொல்லலாங்க, தலைவன். சரியா, நீங்க தேச தலைவன் சொன்னீங்க, ஆனா தலைவன் அப்படின்றதா சரியான பதில். நன்றிங்க ஐயா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, அடுத்து நேர் வாங்க. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா, பாப்பாரப்பட்டி சுரேஷ் பேசுறேன்.
0: சரிங்க சுரேஷ், உங்களுக்கு ஒரு பிறமொழி சொல்லி கொடுக்கலாமா? சம்பிரதாயம், சம்பிரதாயம்,
2: சம்பிரதாயம்.
0: வரலாறு இல்லைங்க ஐயா, மரபு, மரபு. ஆமாங்க, அதை மீறக்கூடாது அப்படின்வாங்க. சம்பிரதாயம், திருமணத்துல நிறைய சம்பிரதாயம் பார்ப்பாங்க, அது வந்து மரபு அப்படின்னு சொல்றாங்க, அது தொன்று தொட்டு வர்றதுனால மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, நன்றிங்க ஐயா. அடுத்த நேர் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது? சரிம்மா, உங்க இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு வருதுமா, கொஞ்சம் ரேடியோ வால்யூமும் கம்மி பண்ணிட்டு, இல்லைனா கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்க கேட்கட்டும், நீங்கள் கொஞ்சம் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து பேசுங்க. சரியா, நல்லா ஃபோனு கிட்ட வச்சு சத்தமாக பேசுங்க. உங்கள் பேர் ஊரை மறுபடியும் சொல்லுங்க. சரிங்க, நிகழ்ச்சியெலாம் கேட்டுட்டு இருப்பீங்க ரேடியோவில், உங்களுக்கு வந்து ஒரு சொற்றொடர் மாதிரி கொடுக்கலாமா, தமிழ் படுத்தி சொல்கிறீங்களா, இல்லை ஒரு பிறமொழி சொல்ற மாதிரி கொடுக்கலாமா? ஏதாவது ஒன்றா. சரி, மியூசியம், மியூசியம், மியூசியம் அப்படின்னு சொல்லுவோம். மியூசியம்னா
3: களஞ்சியம்,
0: களஞ்சியம்மா. எங்க மியூசியம், அது என்ன சொல்லுங்க. சரிம்மா, அருங்காட்சியகம், அருங்காட்சியகம், அதுதான் சரியான பதில். சரி, தெரிஞ்சுக்கோங்க, அடுத்து நேர் வாங்க. வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது?
4: சரியாம்பட்டியில இருந்து சாந்திங்க.
0: சரிங்க சாந்தி, ஒரு பிறமொழி சொல்லி கொடுத்துடலாமா?
4: ஏதோ ஒன்று கொடுங்க.
0: சரி, சேட்டை, சேட்டை, சேட்டை. இந்த பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க சார், ரெண்டு அடி போடுங்க சார் அப்படின்னு போய் பள்ளிக்கூடத்தில் சொல்லுவீங்களே, அந்த மாதிரி சேட்டை அப்படின்னா என்ன வருங்க தமிழில்?
4: தமிழில் ரொம்ப துடுவு பண்ணுறான்னு சொல்லுவாங்க.
0: துடுவு பண்ணுறான்னு சொல்லுவாங்களா? சரி, வேற ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை இருக்குது, அது நான் சொன்னா நீங்க அதான் அப்படின்றது தெரிஞ்சுப்பீங்க.
4: நல்ல விளையாட்டு தனமா இருக்கறான்னு சொல்லலாம்.
0: நீங்க சொல்ற மாதிரி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம், துரு துருன்னு இருக்கான்.
4: ஆமா,
0: அப்புறமா விறு விறுன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது இல்லைங்கம்மா, அதுக்கு குறும்பு, ரொம்ப குறும்பு பண்றாங்க சார். இவனை வீட்டுல வச்சுன்னு இந்த சம்மர்ல என்னால சமாளிக்க முடியலன்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் சேட்டை அப்படின்னா குறும்பு அப்படின்றது சரியான தமிழ் சொல். சரி சரி, நன்றிமா. அடுத்த நேர் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது? நல்லா இருக்கும் மாதுசாமி. உங்களுக்கு ஒரு பிறமொழி சொல் கொடுத்துடலாமா? தமிழே வராது. ஒண்ணு இல்லை, நீங்க இப்ப ஆங்கிலத்துல பேசக்கூடிய சொல்லே பாத்தீங்கன்னா, நாம வந்து நிறைய வந்து பிறமொழி சொல்லதான் பேசிட்டு இருக்கோம். ஒண்ணு இல்லை, இத பாருங்க, நான் சொல்றேன். கும்பாபிஷேகம், நிறைய கும்பாபிஷேகத்தில் போய் நீங்கள் கலந்துட்டு இருப்பீங்கள, அது என்ன தமிழில் என்ன சொல்லுவாங்க? கும்பாபிஷேகம் அப்படின்றதே ஒரு பிறமொழி
4: சொல்லுதானா?
0: கும்பாபிஷேகம் நடந்துட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆமாம், நீங்களும் போய் கலந்துட்டு இருப்பீங்க. அந்த கும்பாபிஷேகம் ஒரு சில பத்திரிக்கையில பாத்தீங்கன்னா, அந்த கும்பாபிஷேகம் பத்திரிக்கையில

0: தெளிவா போட்டிருப்பாங்க குடமுழக்கு குடமுழக்கு அப்படின்றதா சரியான பதில். குடமுழக்கு அப்படின்றதா சரியான தமிழ் சொல்லுங்க. சரிங்க மாதசாமி, நன்றி. அடுத்த நேர் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. யார் இங்கிருந்து? பூமியா? சரி சரிமா. சரி, உங்களுக்கான ஒரு பிறமொழி சொல் கொடுக்கலாமா, கண்டுபிடிக்கிறீங்களா? சரி, உங்களுக்கான பிறமொழி சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதானம். நிதானம்,
1: பொறுமை.
0: நிதானம்
1: அப்படின்னா
0: நிதானம்னா பொறுமை இல்லம்மா, பதறாமை. அதுதான் தமிழ் சொல், பதறாமை. பொறுமை அப்படின்றதும் தவறுதான், பதறாமை அதான் தவிய தமிழ் சொல். சரி, நன்றிமா, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நேர் வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க. சரிங்க மாரி, உங்களுக்கு ஒரு சொல் கொடுத்துடலாமா? உங்களுக்கான சொல் வந்து சன்ரைஸ். சன்ரைஸ், சன்ரைஸ். ஆமா, சன்ரைஸ். இது ஒரு ஆங்கில சொல்லுங்க, இதுக்கு தமிழ் சொல் என்ன வருங்க? சன்ரைஸ். சரி சரிங்க, சூரிய உதயம். சூரிய உதயம், நம்ம கன்னியாகுமரி போனீங்கன்னா காலையில் சூரிய உதயம் பார்க்கவே நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டூர் டூர் போகும்போது நிறைய பேர் காலையில் போய் நேரமாக பார்ப்பாங்க. ஆமாங்க, அது சூரிய உதயம், சன்ரைஸ். அதை பார்க்கறது ரொம்ப அற்புதமாக இருக்கும், அதுக்காக சொல்லியிருந்தோம். சரிங்களா, நன்றிங்க. அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
2: ஐயா, இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: ஐயா, நான் தருமபுரி புலவர்ஷத்திற்கு வானொலி பெரிய முடிவு தான். நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கும் முனியப்பன் ஐயா. உங்களுக்கு ஒரு பிறமொழி சொல் கொடுக்கலாமா? எளிமையா கொடுக்கலாம். சரகம், சரகம், சரகம். என்னங்க? வனத்துறையில தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒரு விளக்கு வந்துட்டீங்க, நான் கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். வனத்துறை இல்ல அது, சரகம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஆமாங்க, அந்த வார்த்தை சரகம் அங்க சொல்லுவாங்க, அதுல தான் சொல்லுவாங்க. இல்லைங்க, வனத்துறை சார்ந்தது இல்ல, அதுக்கு எல்லை, எல்லை, எல்லை. ஆமாங்க, இது சரகம். இது நம்ம சத்தியமங்கல சரகம். இது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சரகம் சொல்லுவோம். சரிங்க, ஆமாங்க, எல்லை, எல்லைன்னு சொல்றாங்க. ஆமாங்க, எல்லை, அதாங்க சரியான தமிழ் சொல். நன்றிங்க ஐயா, நன்றி. தொடர்ந்து கேளுங்க. நன்றி. அடுத்த நேர் வாங்க. வணக்கம். 8:48.
1: என்ன
0: பேருப்பா? யசோதரன். சரி, யசோதரன், உங்களுக்கு ஒரு சொல் கொடுக்கலாமா, கண்டுபிடிக்கிறீங்களா? உங்களுக்கான சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்போர்ட். பாஸ்போர்ட், பாஸ்போர்ட். இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ள நிறைய சுற்றுலாத்தலம் இருக்குது, நம்ம போய் சுற்றி பார்க்கலாம், அதுக்கெலாம் பாஸ்போர்ட் கேட்க மாட்டாங்க. இதே வெளிநாடுகளுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா பாஸ்போர்ட் கேட்பாங்க இல்லையா? அந்த சுற்றுலா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அப்போ பாஸ்போர்ட் கேட்பாங்க போயிட்டு வரத்துக்காக ஏர்போர்ட்டில். அந்த பாஸ்போர்ட் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க? சரி, நன்றிவா, தொடர்ந்து கேளுங்க. அது கடவுச்சீட்டு, கடவுச்சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நேர் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. யார் எங்கிருந்து? எங்கிருந்து? நாகமரையிலிருந்தா? சரி, உங்களுக்கான ஒரு சொல் கொடுக்கலாமா, சுற்றுலா சார்ந்த சொல்லு. சரி, அட்வென்ச்சர், அட்வென்ச்சர். இதெல்லாம் இந்த சுற்றுலா போகும்போது அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னங்க அது? தெரியலீங்களா? அட்வென்ச்சர் அப்படின்னா சாகசம், சாகசம். நிறைய சாகச விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அட்வென்ச்சர் அப்படின்னு சொன்னாங்கன்னா சாகசம், சாகச விளையாட்டு. இதெல்லாம் போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம். சரிங்களா, நன்றி. அடுத்த நேரம் வாருங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. யாருங்கிறது? காவியாவா? சரி, உங்களுக்கு ஒரு சொல் கொடுத்துடலாமா? உங்களுக்கான சொல் எளிமையாக கொடுத்துடலாம், கண்டுபிடிப்பீங்களா பார்க்கலாம். சரியா?

0: டூரிஸ்ட்.
1: சொல்லுங்க.
0: டூரிஸ்ட், டூரிஸ்ட்.
1: பயணியர்கள்.
0: பயணியர்கள் கரெக்டாக சொல்லணும். டூரிஸ்ட் அப்படின்னா
1: சுற்றுலா.
0: பேசி சொல்கிறீங்களே, சுற்றுலா பயணி. சுற்றுலா பயணி அப்படின்றவங்கள வந்து டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி, ஏதோ ஓரளவுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கான அடுத்து ஒரு பிறமொழி சொல்லாமா? நேரம், நேரம், நேரம் அப்படின்னா வினாடி இல்லையே, தாதா சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா. நாளி, நாளி அப்படின்றது தான் சரியான தமிழ் சொல். சரிங்களா? சரி, நன்றி. தொடர்ந்து கேளுங்க. அடுத்த நேரு வாங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம். சொல்லுங்க, யாருங்க?
1: வணக்கம் சார், பாலக்கோட்டிலேருந்து ரேவதி பேசுகிறேன் சார்.
0: சரிங்க ரேவதி, உங்களுக்கு ஒரு சுற்றுலா சார்ந்த ஒரு ஒரு ஒரு வினா சொல்லலாமா?
1: ஆ சொல்லுங்க சார்.
0: கேம்ப் ஃபயர், கேம்ப் ஃபயர்,
1: கேம்ப் ஃபயர்.
0: ஆ, கேம்ப் ஃபயர், நெருப்பு மூட்டி குளிர் காயுவாங்க இல்லையா?
1: நெருப்பு மூட்டி குளிர் காயுவா?
0: ஆமாம் ஆமாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சுற்றுலா போகும்போது அந்த சுற்றுலா அங்கே இருக்கக்கூடிய அவங்க தங்கக்கூடிய அந்த அறையில் வெளியில் கேம்ப் ஃபயர்லாம் போடுவாங்க. அப்படின்னா என்னங்க கேம்ப் ஃபயர்? குளிர் காய்தல் இல்லைங்க, தவறான பதில். சரியா, முகாம் நெருப்பு, முகாம் நெருப்பு. அதாம்மா சரியான தமிழ் சொல். நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம். சரிங்க ஐயா, உங்கள் ரேடியோ வால்யூமை கொஞ்சம் குறைச்சிடுங்க ஐயா, குறைச்சிடுங்க. சரியா, உங்களுக்கான ஒரு ஒரு பிரமொழி சொல் கொடுக்கலாமா? சருமம், சருமம்,
1: சருமம்.
0: சருமம் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? உடையா,
1: உடல், உடல்,
0: உடலா? சருமம் அப்படின்னா உடல் இல்லைங்கய்யா, தோல், தோல். சரியா, தோல் அப்படின்றத சரியான பதில். சாரீரம், சாரீரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் உடல். சரிங்க, நன்றிங்க. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
2: இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் சொல்லுங்க. யாருங்கிறது
2: இரவு வணக்கம் சொன்னா இரவு வணக்கம்.
0: ம்,
2: சரி வினா தாருங்க ஐயா.
0: உங்க பேர் ஒரு சொல்லிருங்க ஐயா.
2: பேசுறேங்க.
0: எங்க இருந்துங்க?
2: திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பழத்திலிருந்து.
0: சரி, சரி ரங்கசாமி.
2: வினா கொடுங்க ஐயா.
0: சரி, உங்களுக்கான ஒரு பிறமொழி சொல் கொடுக்கலாமா? சரித்திரம், சரித்திரம்,
2: வரலாறு,
0: வரலாறு அப்படின்றது சரியான பதில். சூப்பருங்க. உங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் சார்ந்த ஒரு ஒரு ஒரு சொல் சொல்லலாமா? கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். டவர், டவர், டவர்.
2: கோபுரம்,
0: கோபுரம் அப்படின்றதும் சரியான பதில். சூப்பருங்க. இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறீங்களா? தமிழ் படுத்தி சொல்றீங்களா? ஒரு சென்டென்ஸ் கொடுக்கலாமா? உங்களுக்கு எப்படி எளிமையாக கொடுத்துடலாமா? சரி ஓகே, உங்களுக்கு ஒரு திரும்ப ஒரு ஒரு பிரமொழி சொல்லே கொடுக்கலாம். சரியா, கீர்த்தி, கீர்த்தி, கீர்த்தி, கீர்த்தி. ஆமாங்க, கீர்த்தி. ஆமாங்க, பிரமொழி சொல்லியது. இப்போ தமிழ் சொல் என்ன வருங்க? என்னங்க?
2: பயம்,
0: பயம் இல்லைங்க ஐயா, பயம் இல்லை, தவறான பதில். புகழ், புகழ், கீர்த்தி அப்படின்னா புகழ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, நன்றி. தொடர்ந்து கேளுங்க. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம், வணக்கம்,
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. யாருங்கிறது?
3: நான் சேலம் மாவட்டம் மேட்டூர் சார்.
0: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
3: சுந்தரேஷ்.
0: சுந்தரேஷா? சரிங்க, உங்களுக்கு ஒரு பிரமொழி சொல் கொடுக்கலாமா? சந்தர்ப்பம், சந்தர்ப்பம்,
3: சமயம்,
0: சமயம், சமயம் இல்லைங்க ஐயா. நம்ம சந்தர்ப்பம் அப்படின்னு ஒரு பிறமொழி சொல்லி கொடுக்குறோம், அதுக்கு தமிழ் சொல் என்ன வருங்க?
3: வாய்ப்பு,
0: வாய்ப்பு அப்படின்றது சரியான பதில். சூப்பருங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரிங்க, சரியா வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், அதாவது சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்தர்ப்பம் அப்படின்றது வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். சரியா, சரி, உங்களுக்கான மற்றும் ஒரு ஒரு சொல் சொல்லலாமா? சுற்றுலா சார்ந்த ஒரு சொல். லக்கேஜ்,

0: Black Cage.
1: Black Cage. சார் பெட்டி.
0: என்னங்க பெட்டியா?
1: சார் உடை பெட்டி.
0: உடை பெட்டியா? அதுவும் இல்லைங்க ஐயா. சுமை பைகள், சுமை பைகள் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். சரிங்க, தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த வினா எளிமையாக தான் இருக்கும். சரி, நம்ம தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு அருமையான பாடலை நம்ம கேட்டுட்டு வருவோம். கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

சுமை பைகள் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். சரிங்க, தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த வினா எளிமையாக தான் இருக்கும். சரி, நம்ம தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு அருமையான பாடலை நம்ம கேட்டுட்டு வருவோம். கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இளம் தென்றல். இன்று தமிழ் பேசுங்க என்ற பொருளில் உலா வந்தது. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi says India and the Netherlands working together to build trusted future-ready supply chain.

நேய உறவுகள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். நேரம் இரவு 9:30. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நீ கேட்டு ரசிக்கலாம் இடைவிடாத இசை மலை. அதற்கு

0: முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
2: எப்படி?
1: எஸ்பிஎல் எம்ஜியோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எம்ஜிஇபிக்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
3: இன்று முதல் மே 17 வரை
4: விசிட் யுவர் நியரஸ்ட் எஸ்பிஎல் எம்ஜி ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733994433.
5: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஜேகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் ஏபி ஆபீஸ் வளைவில் தர்மபுரி.
8: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகள் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.

காதலா அடராமா, இது என்ன வேதமோ, நெஞ்சுக்குள்ள

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்

0: அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: இரவு வணக்கம் நேர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காலத்தால் அழியாத காவிய கணங்களை கேட்டு ரசிக்கும் இனிய நிகழ்ச்சி இது, சுகமன ராகங்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் வந்து நிகழ்ச்சியில் தங்களுக்கு பிடித்த இனிமையான பழைய பாடல்கள், உங்கள் மனதை விட்டு நீங்காத காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி இன்னைக்கு நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக. சரி, இந்த இரண்டு மாவட்டத்தை சார்ந்த நேயர்கள் அழைக்கலாம். புதிதாக அழைக்கக்கூடிய நேயர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 0434-42 என்ற முன்னணிப்போடு 24-40-30 என்ற எண்ணிலோ 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களில் வரலாம். மற்ற நேர்கள் 0434-42-244-0-1-1 94-86-65-20-25 இந்த இரண்டு எண்களில் வந்து நீங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த காலம் கடந்த காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் நீங்கள் முதல் நேரம் இணைக்கலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது?
1: கரூர் மாவட்டம் தாந்தோன்றிமலை தீவானகர் அரசு போக்குவரத்து கழக பயணச்சீட்டு ஆய்வாளர் ஓய்வு செல்வராஜ் பேசுறேன்.
0: சரிங்க, சொல்லுங்க செல்வராஜ், என்ன பாட்டு கேட்கலாம்? முதல் நேரம் வந்திருக்கீங்க.
1: என்ன
0: பாட்டு கேக்கலாம்?
1: படம் வந்து சிவகாமிங்கிற படம். பாடல் வாணி குழு மதியை கண்டேன் வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் கேளுங்க. நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
5: நேரமிரவு 10:08. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சி கரூர் நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேரம் இணைக்கலாம். வணக்கம்.
6: வணக்கங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாங்கண்ணா?
5: நல்லா இருக்கோங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க.
6: கரூர் மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து அமுதம்.
5: சரி அமுதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: டெய்லருங்கண்ணா.
5: டெய்லரா?
6: ஆமாங்கண்ணா.
5: சரி, அப்ப நிறைய பாடல்கள் கேட்பீங்க. இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
6: அன்பேவால இருந்து எனிசங்கண்ணா.
5: அன்பேவால இருந்து பாடுவீங்களா?
6: இல்லங்கண்ணா.
5: அடுத்த முறை பாடுவீங்க. சரிங்களா? உங்களுக்காக அந்த படத்துல இருந்து ஒரு அருமையான டூயட் பாட்டு வருது, கேளுங்க. நன்றி.

எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பார். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான். எந்த

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: நேரம் 10:13. இந்த இனிமையான இரவு பொழுதில் உங்களை தாளாட்டிக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சி நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக. சரி, இந்த மாவட்டத்தை சார்ந்த நேயர்கள் நீங்க அழைக்கலாம். புதிய நேயர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா 0434-342 என்ற முன்னணிப்போடு 24-40-30 என்ற எண்ணிலோ 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களில் நீங்கள் வரலாம். பண்பலை கேட்கக்கூடிய நேர்கள் நீங்கள் அழைக்கலாம். 0434-342-244-0-1 94-86-65-20-25 இந்த எண்களை குறித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாமக்கல் கரூர் மாவட்ட நேர்களுக்காக இந்த சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி வழங்க இருக்கோம். சரி, புதிதாக இந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நேர்கள் நீங்கள் என்ன மாதிரியான பாடல் கேட்கணும் அப்படின்னா 1960-1980 இந்த காலகட்டத்தில் வந்த இனிமையான பாடல்கள், பழைய பாடல்கள், இனிமையான பாடல்களை மட்டும் நீங்கள் கேட்கலாம். மற்ற பாடல்கள் மற்ற நிகழ்ச்சியில் நாங்கள் தருவோம். சரி, இந்த மாவட்டத்தை சார்ந்த நேர்கள் மட்டும் இந்த காலகட்டத்தில் வந்த படங்களில் இனிமையான பாடல்கள், மனதை வருடும் இனிமையான பாடல்களை மட்டும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கேட்கலாம். சரி, நிகழ்ச்சியில நீயும் அடுத்த நேரம் இணைக்கலாம். வணக்கம். இரவு வணக்கம் சொல்லுது, யாருங்கிறது?
5: என்ன
4: பேரு? பரமேஸ்வரியா?
5: பரமேஸ்வரி சுரேஷ்.
4: சரிம்மா, என்ன பாடல் வேணும்?
5: வசந்த மாளிகை படத்துக்கு மயக்கம் என்ன பாடல்?
4: சரி, நீங்களாவது பாடுவீங்களா?
5: பாட
4: முடியாது. பாட முடியாதா? பாட ஒரு ரெண்டு லைன் பாடுங்களா. எங்க தருமபுரி மாவட்டம் நேயர் கேட்பாங்க, அவங்களாம் அருமையா பாடுவாங்க. சரி, இது உங்களுக்கான பாடல். நன்றி.

0: மதுரை பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: நேரமிரவு 10:20. சுகமான ராகங்களில் சோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேரம் இணைக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம். கும்பகோணம் கணபதிநகர் மனோகரன் பேசுறேன்.
5: சரிங்க.
6: எனக்கு வந்து இரண்டு லவ்கள் படத்துல இருந்து அன்புள்ள கண்ணன் அந்த பாட்டை.
5: சரிங்க, உங்களுக்கான பாட்டு வருது, கேளுங்க.

0: 10:25 நிமிடம். காலம் கடந்த காவிய கணங்களை கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சி நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக. இந்த இரண்டு மாவட்டத்தை சார்ந்த நேயர்கள் மட்டும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு பிடித்த இனிமையான பழைய பாடல்கள், அதுவும் குறிப்பாக 1960 1980 இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்த திரைப்படங்கள்லேருந்து இனிமையான பாடலை மட்டும் கேளுங்க. சரி, நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேரம் இணைக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்கள், யாருங்கிறது?
1: கரூர் மாவட்டம் வீரசங்கிலி சார்.
0: வீரசங்கிலிருந்து உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: ராமூர்த்தி.
0: ராமூர்த்தியா, சொல்லுங்கள், என்ன பாட்டு வேணுங்க?
1: எனக்கு வந்து படகோட்டிலிருந்து பாடத்தை வேணும் சார்.
0: படகோட்டி படத்திலிருந்து ஒரு பாட்டு கொடுக்குறோம், கேளுங்கயா. சரி, உங்களுக்காக அந்த படத்திலிருந்து ஒரு இனிமையான பாட்டு என்ன இருக்காகும் கேளுங்க. நன்றி.

0: நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேரம் இணைக்கலாம். வணக்கம்.
1: இனிமையான இரவு. வணக்கம் ஐயா, நான் கரூர் மாவட்டம் புலியூர்ந்து மனோகரன் பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க மனோகரன், என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு ராஜா திரைப்படத்துல ஐயா நீ வர வேண்டும் எதிர்பார்த்து அந்த பாடல் கொடுங்க. நன்றிங்க வாய்ப்புக்கு.
0: சரி.
2: ராஜா

0: நேரம் இரவு 10:35. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கிறோம். இனி நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது?
1: வாழ்க வளமுடன். ஏற்காடன் தருமபுரி வானொலி, கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரன் பேசுறேன் ஐயா.
0: சரி, தாமோதரன், என்ன பாட்டு வேணுங்க
1: ஐயா? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அது ரிக்ஷா காரன் நீங்க, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் போது ஆணாச்சிருக்கிற பாட்டு போடுங்க.
0: சரிங்க, நீங்க கேட்ட பாட்டு வருது, கேளுங்க.
1: நன்றி,
0: நன்றி.

0: நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக ஒழித்து கொண்டிருக்கிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: இரவு நேரத்தை இசையால் வருடி கொண்டிருக்கும் நமது தருமூரி பண்பலைக்கும் பண்பலையில் பணிபுரியும் அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி அணிவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோழிலிருந்து கணேசன். ஐயா, நல்லா இருக்குங்களா?
0: ஐயா, நல்லா இருக்குங்க ஐயா. அனைவரும்
1: நிகழ்ச்சியெல்லாம் நல்லா அருமையா போயிட்டு இருக்கீங்க, நல்லா துல்லியமா கிடைக்குது எங்களுக்கு.
0: சூப்பருங்க, தொடர்ந்து கேளுங்க ஐயா.
1: ஆமா, அதனால நமது தருமூரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வானொலி நம்ம நண்பர்கள் நிறைய இருக்கு ஐயா, அவர்களுக்காகவும் மற்ற அனைத்து அன்புடங்களுக்காகவும் நினைத்தது முடிப்போம் படத்திலிருந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம்.
0: சரி, நன்றி.

0: இந்த இனிமையான இரவு பொழுதி அருமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேயர் வணக்கம். சரி வணக்கம் ஐயா. உங்களுடைய அந்த சவுண்ட் ரொம்ப கம்மியா கேக்குதுங்க ஐயா, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்களையா.
1: நாமக்கல் மாவட்டம் உங்காரபாளையம் சவுந்தரராஜன்.
0: சவுந்தரராஜன் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் பாசம். உலகம்
0: சரி, இதோ நீங்க கேட்ட பாட்டு வருது, கேளுங்க. நன்றி.

0: 10:48 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாரு எங்க பேசுறீங்க?
1: கரூர் மாவட்ட நெருலிருந்து அருள்தேவி பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்மா. என்ன பாட்டு வேணும்?
1: எங்கள் தங்கத்திலிருந்து பாட்டு அதில் போடுங்க.
0: சரி, அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு கொடுத்துடலாமா?
1: கொடுத்துருங்க.
0: கேளுங்க இதை.

அருமையான பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சி நாமக்கல் கரூர் மாவட்ட நேர்களுக்காக. சரி, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அனைத்து மாவட்ட நேர்களும் இந்த கடந்த ஒரு வாரத்தில் இணைப்பில் வந்து பாடல் கேட்ட நேர்களை தவிர்த்துட்டு மற்ற நேர்கள், இணைப்பு கிடைக்காத நேர்களை, இதை புதிதாக அழைக்கக்கூடிய நேர்கள், அனைத்து மாவட்டத்தை சார்ந்த நேர்களும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு பிடித்த அருமையான பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து கேட்டு ரசித்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 11:00. இதோ நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக டி.எம். சவுந்தரராஜன், பி.சுசிலா குரலில் வருகிறது கலங்கரை விளக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல்.

0: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சி நாமக்கல் கரூர் மாவட்ட நேர்களுக்காக உலா வந்தது. நாளைக்கு அனைத்து மாவட்ட நேர்களுக்காக சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashwani. The news read by Purnima Samant Kadakoti. Prime Minister Narendra Modi today said that India and the Netherlands are working together to build a trusted, transparent and future-ready supply chain to address global disruptions amid what he described as a decade of disasters marked by multiple crises. Addressing a community program in The Hague, Netherlands, as part of his five-nation tour, PM Modi said, "The world is facing a series of unprecedented challenges, including the COVID-19 pandemic, ongoing conflicts and an emerging energy crisis." He cautioned that failure to address these challenges swiftly could reverse global development gains and push large sections of the population into poverty. Prime Minister Narendra Modi also underlined India's growing global role, describing the country as land of opportunities in the 21st century that is driven by both technology and human values.
2: 21st sadi ka Bharat avsaron ki bhoomi hai. Bharat technology driven bhi hai aur humanity driven bhi hai. Bharat jitna ancient hai utna hi modern ban raha hai. और विकसित भारत की जर्नी में भागीदारी का भी है. मैं नेदरलैंड्स में भारतीय समुदाय के सभी साथियों से कहूंगा, आप भारत में जो

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:10. நேர்களை இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மலரை மொழி கேட்கலாம். நாளை காலை 7 மணிக்கு காலை வணக்கம், இதில் தருமபுரி ஜேகே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி அரசு பட்டுக்குழு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். நிறைவாக தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிதெனிது ஆகியன கேட்கலாம். நாளை காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே. 7:30 சந்தோஷ சாரல் காலை 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புது புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நிரலி நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள். காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கான்ஸ் வழங்கும் இனிய சொல்ல முது கேட்கலாம்.

நேர்களே, நாளை காலை 9:05 வானொலியில் வசந்தம், நாளை அழகு குட்டி செல்லமாக. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகள் பேசி மகிழும் இனிமையான நிகழ்ச்சி நாளை காலை 9:05 வருகிறது. வானொலியில் வசந்தம், அழகு குட்டி செல்லம் என்ற தலைப்பில் காலை 10 மணிக்கு எரப்பட்டி ஸ்ரீ சாய்மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலியா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை, 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 பூவே பெண் பூவே, பகல் 12:10 உங்கள் களம் மலரும் மொட்டுக்கள், தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் ஒகேனக்கல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சொலி நிகழ்ச்சி கேட்கலாம். பகல் 12:50 திரு இசை, அதைத் தொடர்ந்து சுருள் காப்பும் மெல்லிசை இடம்பெறும். 1:10 நேயர் விருப்பம், நேயர்களுடைய கடித வழி விருப்பப்பாடல்களை 1:10 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம், இதில் ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாத்தி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ்கே மாதங்கி அவர்கள் தரும் தகவல். 2:30 வருகிறது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. நாளை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படத்தின் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள், வாட்ஸ்அப் வழியாக உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மாலை 4 மணிக்கு நாடகம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மாலை 5 மணிக்கு திரை இசை, 5:05 மாலை தென்றல் திரை இசை பாடலாக கேட்டு ரசிக்கலாம். மாலை 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:10 வருகிறது பாட்டுதான். நாளை மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, மாலை 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடை வீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் கேட்கலாம். 7:00 திரை இசை, 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. நாளை இரவு 7:25 வயல்வெளி, இதில் முதலில் வீரிய ஒட்டு ஆமணக்கில் உர மேலாண்மை, சேலம் மேத்தாப்பூர் மரவழி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எஸ்கே நடராஜன் அவர்களின் உரை கேட்கலாம். அதை தொடர்ந்து கோழிகளுக்கான மூலிகை முதலுதவி சிகிச்சை முறைகள் குறித்து ஓசூர் கோழினா உற்பத்தி மேலாண்மை கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் மேகலா அவர்கள் வழங்கும் தகவல். நேர்களே, நாளை இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் விடுகதையாக மலர காத்திருக்கிறது. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 வருகிறது இடைவிடாத இசை மலை, தொடர்ச்சியான பாடல்கள் உங்களுக்காக. நாளை இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், நாளை அனைத்து மாவட்ட நேர்களும் நிகழ்ச்சியில் வந்து தங்களுக்கு பிடித்த இனிமையான பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், நிகழ்ச்சி நிரல் ஆகியன கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நாளைய நிகழ்ச்சி நிரல். இனி கேட்கலாம் உறங்கும் முன் ஒரு சிந்தனை, காந்திய சிந்தனையாக. நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். இதுவரை கேட்டீர்கள் உறங்கும் முன் ஒரு சிந்தனை, காந்திய சிந்தனையாக. நேர்களே, ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.